நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் இன்று சக ஆண்டு 1948 ஆஷாட மாதம் 15 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆனித்திங்கள் 22 நாள், 2026 ஆண்டு ஜூலை மாதம் 6 தேதி திங்கட்கிழமை. மதியலை 720 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹெர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் இன்றைய காலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. நேரம் 5 மணி 50 நிமிடம் 45 நொடி.

0: ஒருவனுக்கு உறவு முறையாரிடத்தில் உட்பகை தோன்றினால் அதனால் ஏற்படும் அழிவிலிருந்து நம்மை காத்து கொள்வது அரிது. குறள் எண் 885 அதிகாரம் உட்பகை.
1: ஊரள் முறையான் உட்பகை தோன்றின் இரள் முறையான் ஏதம் பலவும் தரும்.
0: ஒருவனுக்கு உறவு முறையாரிடத்தில் உட்பகை தோன்றினால் அதனால் ஏற்படும் அழிவிலிருந்து நம்மை காத்து கொள்வது அரிது. குறள் எண் 885 அதிகாரம் உட்பகை.
2: குறள் அமுதம் கேட்டீர்கள். நேரம் 5:56. ஆகாஷ்வாணி. இனி எமது பல்வேறு அலைவரிசைகளில் இன்று ஒலிபரப்பாகவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசைகளில் 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் மு. சுதர்சன் அவர்கள். 6:15 வழிபாடு. 6:35

0: அவர்களுக்கான செய்திகள் 6:55 சூழல் அறிவோம் வானிலை. 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம் பொது காலை. இதில் 4 அறிவோம் தற்காப்பு கலை. தகவல்கள் எழுதி வழங்குபவர் AR லக்ஷ்மணன் அவர்கள். தமிழமதம் வழங்குபவர் சு கலைமணி அவர்கள். ஆரோக்கிய வாழ்விற்கு மூத்தோர்களின் எலும்பு பிரச்சனைகளை சமாளிப்பது எப்படி? முடநீக்கியல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் நரேஷ்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 6 பகுதி கேட்கலாம். இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். உங்கள் கவனத்திற்கு பகுதியில் ஷியாம் பிரசாத் முகர்ஜி அவர்களின் பிறந்த தின சிற்றுரை இடம்பெறும். நகர்வலத்தில் மழைக்கு தயாராகும் சென்னை. சி அனுசுயா அவர்கள் எழுதிய செய்தி கோவை கேட்கலாம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:02-8:30 திரைக்கானம். 9 இடம்பெறவிருக்கும் அரங்கி செய் நிகழ்ச்சியில் எஸ் மகதி அவர்களின் பாட்டு கேட்கலாம். எம்ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், SJ அர்ஜுன் கணேஷ் அவர்கள் மிருதங்கம், என் குருபிரசாத் அவர்கள் கட்டம். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:02 முத்துச்சிதறல், 11:02 தேன் சிந்தும் நேரம். நண்பகல் 12:10 சங்கீத சாரல். ஸ்ரீபிரியா விஜய் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எஸ் சுபஸ்ரீ அவர்கள் வயலின், கொல்கத்தா ஜே வெங்கட்ராம் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை. 1 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பிரதமரின் விவசாய நிதி உதவி திட்டம் குறித்த தகவல்கள். 1:10 எண்ணுயிர் தோழி சமையல் கலை வல்லுநர் மல்லிகா பத்ரிநாத் அவர்களுடன் நேர்முகம். 3 பகுதி உடன் உரையாடுபவர் ஆர்லதா. 2:15 திரைகாணம். இரண்டு ஹிந்தி பாடம். ஆசிரியர் எஸ் சித்ரா அவர்கள், மாணவர் ஜரான்ஷா. 2:55 வானிலை. 5:30 திரைகாணம். 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 திரை இசை. 6:40 மனதில் என்றவை. 6:55 திரைகாணம். 7:10 கிருஷ்ணகிரி மாவட்ட செய்திகள், எழுதியவர் சீராஜா. 7:25 பண்ணைச் செய்தி. 7:30 உழவர் உலகம், அங்கக வேளாண்மை தொடர் நிகழ்ச்சியின் முதல் பகுதி. அங்கக வேளாண்மையின் முக்கியத்துவமும் வாய்ப்புகளும். திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எஸ் பானுமதி அவர்களின் உரை. தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள். 8:05 திரைகாணம். 9:15 செய்தி சுடர். 9:30 பக்தி பாவங்கள் இசை பேருரை நிகழ்த்தியுள்ளவர் வாத்சல்யா துளசீதரன் அவர்கள். விபி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், எம் குருராஜ் அவர்கள் மிருதங்கம். 10:30 காற்றோடு கலந்திடவா. எஃப்எம் ரெயின்போ 101.4 MHz-இல் 6:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 7 வணக்கம் சென்னை. 7:30 சைபாலின் இன்று ஒரு தகவல். வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:02 ரஷ்யா ரெயின்போ. 8:10 விம்பிள்டன் டென்னிஸ் விளையாட்டுப் போட்டிகள் குறித்த அன்றாட நிகழ்வுகளின் தொகுப்பின் ஒலிப்பதிவு கேட்கலாம். 9:02 ரெயின்போ ரேப். 10:02 கெட் செட் கோ. 11:02 உங்களுடன் ரெயின்போ. 12 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பிரதமரின் விவசாய நிதி உதவி திட்டம் குறித்த தகவல்கள். 12:05 ஹாய் ஸ்நேகிதியே. 1 திரைகாணம். 2:15 ரெயின்போ மெலடிஸ். 2:30 NCERT வழங்கும் விளம்பர நிகழ்ச்சி. 3:02 ஹலோ டாக்டர். இதில் விலங்குகளிடமிருந்து பரவும் நோய்கள் தடுப்பு தினத்தை ஒட்டி தொற்றுநோய் நிபுணர் டாக்டர் பி விஜயலட்சுமி அவர்களுடன் நேர்முகம். 4:02 ஃபன் பண்ணலாமா? 5:02 ரெயின்போ மேடை. தொடர்வது 6 செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று முதல் 6 இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து ஆகிய நாடுகளில் அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். நாடு முழுவதும் 50,000 தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களை மின்னணு சங்கங்களாக மாற்றும் திட்டத்தை மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று புதுதில்லியில் தொடங்கி வைக்கிறார். கல்வியாளரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125வது பிறந்தநாள் நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக மத்திய கலாச்சார அமைச்சகம் மேற்குவங்க அரசுடன் இணைந்து கொல்கத்தாவில் இன்று சிறப்பு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்துள்ளது. பிரிக்ஸ் அமைப்பின் 2 மகளிர் பணிக்குழு கூட்டம் இன்று கேரள மாநிலம் கொச்சியில் தொடங்குகிறது. சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் இந்தியா தலைமையில் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் மற்றும் கொள்கை குறித்த அரசுகளுக்கிடையேயான நிபுணர் குழுவின் 9வது அமர்வு இன்று தொடங்கவுள்ளது. நாடு முழுவதிலும் உள்ள புதுமை படைப்பாளர்களிடமிருந்து கிடைத்த பெரும் வரவேற்பை அடுத்து மத்திய திறன் மேம்பாட்டு அமைச்சகம் தேசிய புத்தாக்கத் தளத்தில் புதுமையான யோசனைகளை பதிவு செய்வதற்கான காலக்கெடுவை வரும் 15 தேதி வரை நீட்டித்துள்ளது. அடிப்படை உரிமைகள், பொருளாதார நிவாரணம் மற்றும் அரசு

0: சுதந்திரம் கோரி பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீரில் மக்கள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியிலிருந்து பிரேசில் அணி வெளியேறியுள்ளது. நியூஜெர்சியில் நள்ளிரவு நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் நார்வே 2-1 என்ற கோல் கணக்கில் பிரேசில் அணியை தோற்கடித்தது. இன்று நடைபெறவுள்ள போட்டியில் மெக்சிகோ இங்கிலாந்தை எதிர்கொள்கின்றன. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNews சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: எஃப்எம் கோல் 100.1 MHz இன்று காலை 11:10 மல்லே பூதண்டா தெலுங்கு நிகழ்ச்சி. இதில் ஆந்திர மகாபாரதம் சாந்தி பர்வம் 12 உரை வழங்குபவர் சாமவேதம் வெங்கட சண்முக சர்மா அவர்கள். 12 திரைகாணம், 12:50 மெல்லிசை, 1:10 இசை மலர். NS காமாட்சி அவர்களின் பாட்டு கேட்கலாம். R சதீஷ்குமார் அவர்கள் வயலின், வி பாலாஜி அவர்கள் மிருதங்கம். 2:30 திரைகாணம், 3:00 மதுரம் மதுரம் ஈ சமயம், 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கார் சமாச்சார், 4:30 பரிக்கிரமா, இவை டெல்லி அஞ்சல். 5:00 இடம்பெறவிருக்கும் அரங்கிசை நிகழ்ச்சியில் அரவிந்த் பார்கவ் அவர்களின் மேண்ட்லின் இசை ஒலிக்கும். டாக்டர் எம் நர்மதா அவர்கள் வயலின், எம் குருராஜ் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல் தொடர்ந்து திரை இசை. 6:10 விஸ்லேஷன். 6:30 இரவு 11:10 மார்க்கெட் மந்த்ரா. 7:10 இளைய பாரதம் இளைஞர் இசை, ஜே பரீட்சித், சி துளசி ஆகியோரின் பாட்டு, எஸ் ஆதித்யா சோமஸ்கந்தன் வயலின், எம் அரவிந்த் மிருதங்கம். 7:50 செய்தி கதம்பம், 8:10 திரைகாணம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 பப்ளிக் ஸ்பீக், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், இவையாவும் டெல்லி அஞ்சல். 10:30 மேற்கு தீசி, 11:40 திரைகாணம். RNews 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் 7:00 வணக்கம் தமிழ்நாடு. வன மகோத்சவ வாரம், உலக விலங்கு வழி நோய் தொற்று தினம் குறித்த தகவல்கள் இடம்பெறும். 8:02 உங்கள் விருப்பம், 9:02 கலக்கல் அரங்கம், 10:02 என் கேள்விக்கு என்ன பதில், 11:02 என்றும் இனியவை, 12:00 ரெட்சோ நேரம், 1:00 பாடல் உங்கள் சாய்ஸ், 2:15 எங்கள் ஸ்டைல், 2:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பிரதமரின் விவசாய நிதி உதவி திட்டம் குறித்த தகவல்கள், 3:00 வர்ணஜாலம், 4:40 ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், 5:10 பூந்தென்றல், 6:00 பக்தி மாலை, 6:40 என் விருப்பம், 7:00 திரைகாணம், 7:30 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், 7:35 பாட்டும் பயணமும், 7:55 இன்று ஒரு தகவல் வழங்கியுள்ளவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், 8:05 நீ கோரினால், 9:00 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள், 9:15 என் இனிய பொன்னிலாவை, 10:00 எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

0: நேரம் காலை 6:10.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க. இதில் போதை காட்டும் அழிவு பாதை கருத்துக்களை வழங்குகிறார் முனைவர் மு. சுதர்சன் அவர்கள்.
2: இன்றைய இளைய தலைமுறையின் சமூக சூழல் நம்மை நிலை குலைய வைக்கின்றன. பெற்றோரும் ஆசிரியரும் மட்டுமல்ல அரசியலாரும் அயர்ந்து நிற்கும் ஒரு சிக்கலாக இது வடிவெடுத்துள்ளது. போதைப் பொருள்கள் புது புது வடிவங்களில் புது புது சூழ்நிலைகளில் இளையோரிடம் கொண்டு சேர்க்கப்படுகின்றன. மதுபுட்டிகளில் மறைவாக விற்பனை செய்வதற்கு வசதியாக இல்லை என்பதால் இப்போது பிளாஸ்டிக் பைகளில் அடைத்து விற்கப்படுகின்றன. பிற வகை போதைப் பொருள்கள் இனிப்பு மிட்டாய்களாகவும் வேறு வகையிலும் வழங்கப்படுவதால் காவல்துறையினரின் பணியும் கடுமையாகிவிட்டது. ஆசிரியர் பெற்றோர் கவனிப்பிலும் தவறிப்போகும் தந்திர செயல்பாடுகள் அல்லாதோரின் உத்தியாக மாறிவிட்டன. கோடிகள் புரளும் பாதையாக போதைப் பொருள்கள் புது புது அவதாரம் எடுத்து வருகின்றன. ஊடகங்களில் சிறு சிறு எச்சரிக்கைகளை போட்டுவிட்டு பெரும் நடிகர்களின்

0: திரைக்காட்சிகளில் மது, கஞ்சா, சிகரெட் இடம்பெறும் காட்சிகளை இயல்பான செயல்களைப் போல் அடிக்கடி காட்டுவதும் மக்களின் அடிமனதில் ஒரு தவறான ஈடுபாட்டை விதைத்துவிடும் வாய்ப்பு உள்ளதாக உளவியல் மருத்துவர்கள் கூறும் கருத்தில் உண்மை இருக்கிறது. தனக்கு பிடித்த சிறிய திரை, பெரிய திரை, நடிக நடிகரை பார்வையாளர்களில் பலர் ரசிப்பதோடு பின்பற்றுவதையும் பெருமையாகவும் ஒரு பண்பாடாகவும் நினைக்க தொடங்கிவிட்டனர். இதிலிருந்து எளிய மக்களை மீட்டெடுக்க ஒரு ஊடக கல்வி அறிவு தேவைப்படுகிறது. படம் வேறு, நடப்பு வேறு என்பது தெளிவுபடுத்தப்பட வேண்டும். போதைப் பொருள் நடமாட்டம் எனும்போது உலக அளவிலான சிக்கலாக இது பேருறு எடுத்திருக்கிறது. சிங்கப்பூர் முதலான கீழே நாடுகள் இதற்கான கடும் தண்டனை சட்டங்களை நடைமுறையில் வைத்துள்ளன. இந்திய அரசும் அண்மையில் போதைப் பொருள் தடுப்பு முகமையின் 2026 அறிக்கையை உள்துறை அமைச்சர் புதுதில்லியில் ஜூன் 26 வெளியிட்டுள்ளதை நாளேடுகள் தெரிவிக்கின்றன. எல்லைப்புற நாடுகளில் இருந்து பெருமளவு போதைப் பொருள் கடத்தப்படுவதை அந்த அறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளது. கோடிகளில் பணத்தை ஈட்ட இந்த போதைப் பொருள் பயன்படுத்தப்படுகின்றது. நடுத்தர மக்கள், இளையோர், மாணவர்கள் மட்டுமின்றி கவலையும் துன்பமும் சூழ்ந்தோறும் போதைப் பொருளை துயர மறதிக்கும் பணி புறக்கணிப்புக்கும் ஏற்ற மாற்றுப்பாதையாக போதைப் பொருளுடன் தொடர்பு கொள்கின்றனர். மனமயக்கம் இன்பமாக உணரப்படுவதால் ஒரு பிற நடவடிக்கை உருவாகிறது. போதைப் பொருள் பயன்பாடு உள்ளத்தை செயல்படாமல் தடுப்பதோடு உடல் உறுப்புகளையும் ஒவ்வொன்றாக கெடுத்து வாழ்க்கையை முடிவுக்கு கொண்டு வருவதை உணரும் தன்மை இல்லாதது பெரும் அவலமாகும். நடுவண் அரசும் மாநில அரசுகளும் போதைப் பொருள் தடுப்பு சட்டங்களை இயற்றி செயல்பட்டு கொண்டுதான் இருக்கின்றன. இருப்பினும் வேண்டிய அளவு நன்மை விளையாததற்கு மக்கள் பெரும் காரணமாக அமைகின்றனர். மக்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளாத, பங்களிப்பு செய்யாத எந்த ஒரு செயலும் முழு வெற்றியை தராது. எனவே ஆசிரியரிடம் மட்டும் அல்லது அரசிடம் மட்டும் இளையோர் சூழலை ஒப்படைத்து விட்டதாக கூறி சமுதாயம் தப்பித்துக் கொள்ள முடியாது. சமுதாய உறுப்பினர்கள் அனைவரும் இதில் கவனத்தை குவிக்க வேண்டும். முதலில் வீட்டில் தொடங்குவோம். இளையோரை பெற்றோரும் உற்றாரும் கண்காணித்து நல்வழி காட்ட வேண்டும். பிறர் நடவடிக்கை பற்றிய ஐயம் ஏற்பட்டால் உடன் பழகும் நட்பு வட்டாரத்தையும் கண்காணிக்க வேண்டும். கல்வி நிறுவனம், பணிபுரியும் சூழல் என எல்லாவற்றிலும் மது போதையில்லா நிலையை நல்லோர் ஏற்படுத்த முனைய வேண்டும். சமூக விழிப்புணர்வு இயக்கங்களும் பெருக வேண்டும். போதையில்லா உலகம் உருவாக நாம் அனைவரும் முயல்வோமாக.
1: இதுவரை இணைத்தானும் நல்லவை கேட்க இதில் போதை காட்டும் அழிவு பாதை கருத்துக்களை வழங்கினார் முனைவர் மு. சுதர்சன் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:15. ஆகாஷ்வாணி சென்னை மதியில 720 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹெர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில். இனி இறைவனை வணங்குவோம் இசையோடு. வழிபாடு. பி. சுசீலா பாடியுள்ள பாடலோடு இன்றைய வழிபாடு நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது.

0: நிறைவு பெற்றது வழிபாடு. நேரம் 6:35, ஆகாஷ் வாணி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057, ஆனி திங்கள், 22 திங்கட்கிழமை.
1: உழவர்களுக்கான செய்திகள். நம்மில் பலர் செல்ல பிராணிகளை ஆசையாக வீட்டில் வளர்ப்பது உண்டு. ஆனால் விலங்குகளிடமிருந்து மனிதர்களுக்கு பரவும் நோய்கள் என்னென்ன, இவற்றிலிருந்து நம்மை எப்படி பாதுகாத்துக் கொள்வது என்பதை நாம் அனைவரும் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும். விலங்குகளிடமிருந்து மனிதர்களுக்கு பரவும் நோய்கள் ஜூனோட்டிக் டிசீசஸ் என்று அழைக்கிறோம். இது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 6 அன்று உலக விலங்கு வழி நோய்கள் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. இந்த தினத்தின் நோக்கம் விலங்குகளிலிருந்து மனிதர்களுக்கு பரவும் தொற்று நோய்களை புரிந்து கொள்வது, தடுப்பது மற்றும் கட்டுப்படுத்துவது குறித்த உலகளாவிய விழிப்புணர்வை மேம்படுத்துவது. லூயி பாஸ்டர் விலங்குகளிடமிருந்து மனிதர்களுக்கு பரவும் ராபிஸ் நோய்க்கான முதல் தடுப்பூசியை வெற்றிகரமாக செலுத்தியதன் நினைவாக இந்த நாள் கடைபிடிக்கப்படுகிறது. இந்த ஜூனோசிஸ் என்பது வைரஸ்கள், பாக்டீரியாக்கள், ஒட்டுண்ணிகள் மற்றும் பூஞ்சைகள் போன்ற நோய் கிருமிகளால் ஏற்படும் தொற்று நோயாகும். இந்த நோய் நம்மை பாதிக்காமல் இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? செல்லப்பிராணிகளை வளர்ப்போர் செல்லப்பிராணிகளை கொஞ்சி மகிழ்ந்த பிறகு கைகளை நன்றாக சோப்பு போட்டு கழுவ வேண்டும். செல்ல பிராணிகளுக்கான வழக்கமான தடுப்பூசிகளை தவறாமல் போட வேண்டும். இந்த நோய் காட்டு விலங்குகள் மட்டுமல்லாமல் வீடுகளில் வளர்க்கப்படும் பூனைகள், நாய்கள், பறவைகள் மற்றும் கால்நடைகள் மூலமாகவும்

0: மனிதர்களுக்கு பரவலாம். சில ஜூனோடிக் நோய்கள் லேசான அறிகுறிகளை மட்டுமே கொண்டிருந்தாலும் வேறு சில நோய்கள் தீவிரமான பாதிப்புகளையும் உயிரிழப்பையும் கூட ஏற்படுத்தக்கூடியவை. எனவே இன்றைய தினத்தில் விலங்கு வழி நோய்கள் குறித்த விழிப்புணர்வு நம் அனைவருக்கும் தேவைப்படுகிறது. நாம் வளர்க்கும் செல்ல பிராணிகளையும் ஆரோக்கியமாக காத்து நமது ஆரோக்கியத்திலும் அதிக அக்கறை எடுத்துக்கொள்வோம். அன்பார்ந்த விவசாயிகளே, கோடைக்கால பசுந்தாள் உரப்பயிர் சாகுபடி செய்து மண்வளத்தை மேம்படுத்துவீர். கோடைக்காலத்தின் தொடக்கத்தில் பெய்யும் மழையை பயன்படுத்தி தக்கை பூண்டு, சணப்பு, கொளிஞ்சி, அகத்தி அல்லது நரிப்பயறு போன்ற பயிர்களை பசுந்தாள் உரப்பயிராக பயிரிடுவீர். கோடை மழை பெய்து நிலம் ஈரப்பதமாக இருக்கும்போது நிலத்தை சாகுபடிக்கு தயார் செய்து விதைகளை தூவ வேண்டும். ஒரு ஏக்கருக்கு 15 முதல் 20 கிலோ விதைகள் தேவைப்படும். இந்த பயிர்கள் மிக வேகமாக வளரக்கூடியவை. சுமார் 45 முதல் 50 நாட்களில் இவை பூக்க தொடங்கும். பயிர்கள் பூக்க தொடங்கும் தருணத்தில் அவற்றை அப்படியே நிலத்தில் மடக்கி உழ வேண்டும். பூக்கும் தருணத்தில்தான் செடிகளில் அதிகப்படியான தழைச்சத்து இருக்கும். மடக்கி உழுத பிறகு செடிகள் மண்ணில் மட்குவதற்கு போதுமான ஈரப்பதம் இருக்க வேண்டும். சுமார் 10 முதல் 15 நாட்களில் இவை முழுமையாக மட்கி உரமாக மாறும். நிலத்தின் மண்ணின் தன்மைக்கு ஏற்ப சரியான பசுந்தாள் உரப்பயிரை தேர்ந்தெடுப்பது அதிக பலனை தரும். பொதுவாக தக்கை பூண்டு அனைத்து மண் வகைகளுக்கும் ஏற்றது. கால்நடை வளர்ப்பு ஆலோசனைகள். அறுவடை முடிந்த சோளப்பயிர்களில் புதிதாக முளைத்திருக்கும் இளம் சோளப்பயிர்களை கால்நடைகள் தற்செயலாக மேய்ந்துவிட்டால் ஹெச்சியன் விஷத்தன்மையினால் இறப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே விவசாயிகள் கவனமாக இருக்க வேண்டும். அறுவடை முடிந்து கிடைக்கப்படும் அதிகப்படியான தானியங்களை தற்செயலாக ஆடுகள் மேய்ந்துவிட்டால் துள்ளுமாறி நோய் ஏற்பட வாய்ப்புள்ளது. கறவை மாட்டு கொட்டகையில் தற்போது உள்ள சூழலில் ஈக்கள் பெருகாமல் இருக்க வடிகால் வசதி அகலமாகவும் சுத்தம் செய்வதற்கு இலகுவாகவும் இருக்க வேண்டும். அதிக பால் கொடுக்கும் கலப்பின கறவை மாடுகளில் 3 வேளை தீவனம் கொடுப்பதற்கு பதிலாக 4 வேளையாக பிரித்து கொடுக்கும்போது அதிக அளவு பால் உற்பத்தி கிடைப்பதோடு அல்லாமல் வெப்ப அயர்ச்சிக்கு உள்ளாகாமலும் இருக்கும். ஆஸ்பெஸ்டாஸ் அல்லது மெட்டல் கூரையுள்ள முயல் கொட்டகைகளில் கோடை காலங்களில் கூரையின் மேல் தென்னங்கீற்றை அடுக்கி வைத்து அதன் மேல் தண்ணீர் பாய்ச்சும் போது கொட்டகையின் உட்புற வெப்பநிலை குறையும். பன்றிப்பட்டியில் ஈ கோலை தொற்றுநோயை தடுக்க இளஞ்சூடு உப்பு கரைசலை கொண்டு தரையை சுத்தம் செய்ய வேண்டும். ஒருங்கிணைந்த முறையில் வளர்க்கப்படும் கோழிகளில் பேன் போன்ற புற ஒட்டுண்ணிகள் இருந்தால் 1 லிட்டர் நீரில் 1 மில்லி பூட்டாக்ஸ் கரைசலை பஞ்சில் நனைத்து கண் செவி மடலில் படாதவாறு சூரிய ஒளிமிக்க நாட்களில் தடவிவிட வேண்டும். பட்டுப்புழுவின் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு 24 டிகிரி செல்சியஸ் முதல் 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் 80% ஈரப்பதமும் தேவைப்படுகிறது. ஈரப்பதம் 58% குறையாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். புழு வளர்ப்பு மனையில் நல்ல காற்றோட்ட வசதி இருத்தல் வேண்டும். புழு வளர்ப்பு கூடத்தின் கூரை மீது வைக்கோல் அல்லது தென்னை ஓலையினை பரப்பி அறையின் வெப்பத்தை குறைக்கலாம். புழு வளர்ப்பு கூடத்தின் உட்பகுதியில் மரப்பலகைகளை பொருத்துவதன் மூலம் அறையின் வெப்பத்தை குறைக்கலாம். ஈரப்பதம் 50% குறைவாக இருக்கும் வறட்சியான காலங்களில் புழுக்களுக்கு அவ்வப்போது அறுவடை செய்யும் புதிய இலைகளை உணவாக கொடுக்க வேண்டும். ஈரப்பதத்தை அதிகரிக்க முதல் 2 பருவங்களில் மெழுகுத்தாளை புழு வளர்ப்பு படுக்கையின் கீழ் மற்றும் மேல்புறத்தில் பயன்படுத்தி ஈரப்பதத்தினை தக்க வைக்க வேண்டும். தகுந்த ஈரப்பதத்தை உண்டாக்க கோணி துணிகளை நனைத்து தொங்கவிடலாம். நுண் தெளிப்பான் அமைத்து கூரை, சுவர் ஆகியவற்றை தேவைப்படும் போது ஈரமாக்கி ஈரப்பதத்தை அதிகரித்துக் கொள்ளலாம். இன்று 7:30 நமது உழவர் உலகத்தில் அங்கக வேளாண்மை தொடர் நிகழ்ச்சியில்
1: அங்கக வேளாண்மை செய்பவர்கள் அதனோட உற்பத்தி நல்லா பெருக்கிறது மட்டும் இல்லாமல் அதனோட தரத்தை வந்து ரொம்ப சிறப்பாக மக்களுக்கு கொண்டு சேர்க்கணும். மண் வளம் மற்றும் அனைத்து உயிரினங்களுடைய ஆரோக்கியத்தையும் பேணுவதாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது வந்து இது முக்கியமான ஒரு கொள்கையாக இந்த அங்கக வேளாண்மையில் வந்து இருக்குது.
0: அங்கக வேளாண்மையின் முக்கியத்துவமும் வாய்ப்புகளும் குறித்து திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எஸ் பானுமதி அவர்கள் கூறும் கருத்துக்கள், தொடர்ந்து வேளாண் செய்திகள் ஆகியன இன்று 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.

0: அன்பார்ந்த விவசாயிகளே, மிளகாய் பயிரில் இலைப்பேன் தாக்குதலின் அறிகுறிகள்: இளம் இலைகள் மற்றும் பூக்களில் இருந்து சாற்றை உறிஞ்சுவதால் இலைகள் மேல் நோக்கி சுருண்டு படகு வடிவத்தில் தோற்றமளிக்கும். இலைகளின் அடிப்பகுதியில் பழுப்பு அல்லது வெள்ளை நிற கோடுகள் காணப்படும். தாக்குதல் அதிகமானால் செடிகள் வளர்ச்சி குன்றி பூக்கள் உதிர்ந்து மகசூல் வெகுவாக குறையும். ஒருங்கிணைந்த மேலாண்மை முறைகள் நாற்றுகளின் மேற்பரப்பில் தண்ணீரை தெளிப்பதன் மூலமும் பேன்களின் பெருக்கத்தை வெகுவாக குறைக்கலாம். இமிடாக்ளோபிரிட் கலந்து விதை நேர்த்தி செய்ய வேண்டும். மருந்து தெளிக்கும் போது இலைகளின் அடிப்பகுதியில் படுமாறு நன்கு நனைய தெளிக்க வேண்டும். வேளாண் ஆலோசனைகள்: நெல் வயல்களில் நைட்ரஜனை நிலைப்படுத்துவதற்கு அசோலா இட வேண்டும். தற்பொழுது நிலவி வரும் சூழ்நிலையில் நெல் நாற்றங்காலில் இலைப்பேன் தாக்கம் தென்பட்டால் தயாமிதாக்ஷம் ஹெக்டருக்கு 100 கிராம் அல்லது டைமெத்தோயேட் லிட்டருக்கு 1.5 மில்லி என்ற அளவில் தெளிக்கவும். தற்பொழுது நிலவி வரும் வானிலையின் காரணமாக நெற்பயிரில் இலை சுருட்டு புழு மற்றும் தண்டு துளைப்பான் தாக்கம் காணப்படுவதால் அதை கட்டுப்படுத்த ஏக்கருக்கு 400 மில்லி கார்போசல்ஃபான் அல்லது ஏக்கருக்கு 600 கிராம் கார்ட் ஆஃப் ஹைட்ரோகுளோரைடு என்ற அளவில் காலை அல்லது மாலை நேரத்தில் தெளிக்கவும். நிலக்கடலையில் இலைப்புள்ளி நோய் தாக்க வாய்ப்புள்ளதால் விவசாயிகள் நோய் அறிகுறி தென்படும் பட்சத்தில் ஹெக்டருக்கு 500 கிராம் கார்பன்டாசிம் என்ற அளவில் தெளித்து கட்டுப்படுத்தலாம். வாழையில் வாடல் நோயை கட்டுப்படுத்த பேசிலஸ் சப்டிலிஸ் மற்றும் ட்ரைகோடெர்மா விரிடி ஹெக்டருக்கு 2.5 கிலோ இட வேண்டும் அல்லது லிட்டருக்கு 5 மில்லி பேசிலஸ் சப்டிலிஸ் ஊற்ற வேண்டும். வாழையில் நுண்ணூட்ட சத்துக்களின் குறைபாட்டை நிவர்த்தி செய்ய மற்றும் பழத்தின் தரத்தை உயர்த்த வாழை நட்ட 3, 5 மற்றும் 7 மாதங்களில் நுண்ணூட்ட கரைசலை இலை மீது தெளிக்கவும்.
1: உழவர்களுக்கான செய்திகள் கேட்டீர்கள்.

0: நேர்களின் நேர்வுக்கு இன்று காலை 9 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் எஸ் மகத்தி அவர்களின் பாட்டு கேட்கலாம். எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், எஸ் ஜே அர்ஜுன் கணேஷ் அவர்கள் மிருதங்கம், என் குருபிரசாத் அவர்கள் கட்டம். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டிலும் இடம்பெறும். தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று முதல் 6 நாட்கள் இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து ஆகிய நாடுகளில் அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். நாடு முழுவதும் 50,000 தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களை மின்னணு சங்கங்களாக மாற்றும் திட்டத்தை மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று புதுதில்லியில் தொடங்கி வைக்கிறார். எல் நினோ தாக்கத்தை எதிர்கொள்வதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தாவேகா அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியின் இரட்டையர் பிரிவு இறுதியாட்டத்தில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா ஜப்பானின் ஹிரோகோ குவாட்டா இணை அமெரிக்க இணையுடன் தற்போது விளையாடி வருகிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று முதல் 6 நாட்கள் இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து ஆகிய நாடுகளில் அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். இந்த பயணத்தின் முதற்கட்டமாக இன்று இந்தோனேஷியா செல்லும் பிரதமர் அங்கு 3 நாட்கள் தங்கியிருப்பார். இந்தோனேஷியாவிற்கு பிரதமர் செல்வது இது 4வது முறையாகும். 2018 மே மாதம் இந்தியா இந்தோனேஷியா நாடுகளுக்கு இடையே நடைபெற்ற விரிவான பேச்சுகளுக்கு பிறகு இருநாட்டு தலைவர்களும் தற்போது சந்தித்து பேச உள்ளனர். இந்த பயணத்தின் போது இந்தோனேஷிய அதிபர் திரு பிரபோவோ சுபியாண்டோவுடன் பிரதமர் பேச்சு நடத்துவார். ஜகார்த்தாவில் நடைபெறும் நிகழ்ச்சியில் இந்திய வம்சாவளியினரிடையே உரையாற்றும் பிரதமர் யோக்யகர்த்தா நகரில் உள்ள பிரம்பானன் கோவிலின் வளாகத்தை பார்வையிட உள்ளார். அங்குள்ள பாதுகாப்பு பணிகளில் இந்தியாவும் இந்தோனேஷியாவும் இணைந்து செயல்பட உள்ளன. மலாக்கா நீரிணைப் பகுதியின் பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மையில் இந்தோனேஷியா வகிக்கும் பங்கு இந்தியாவின் கடல்சார் வணிக பாதைக்கு மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. பயணத்தின் 2ம் கட்டமாக வரும் 8ம் தேதி ஆஸ்திரேலியாவின்

0: மெல்போர்ன் நகருக்கு செல்லும் பிரதமர் அங்கு 3 நாட்கள் தங்கியிருப்பார். அந்நாட்டின் பிரதமர் திரு அந்தோனி அல்பனீஸுடன் இணைந்து 3வது இந்தியா ஆஸ்திரேலியா வருடாந்திர உச்சி மாநாட்டில் பங்கேற்க உள்ளார். தமது பயணத்தின் இறுதி மற்றும் 3வது கட்டமாக July 10 மற்றும் 11 ஆகிய தேதிகளில் நியூசிலாந்தில் பிரதமர் திரு மோடி தங்கியிருப்பார். அங்கு நியூசிலாந்து பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லக்சனுடன் பேச்சு நடத்த உள்ளார். 40 ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய பிரதமர் ஒருவர் நியூசிலாந்தில் மேற்கொள்கின்ற முதல் பயணம் இதுவாகும். பயணத்தின்போது முக்கிய வர்த்தக மற்றும் விளையாட்டு பிரமுகர்களை சந்திப்பதோடு இந்திய வம்சாவளியினரிடையேயும் பிரதமர் உரையாற்றுவார். நாடு முழுவதும் 50,000 தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களை மின்னணு சங்கங்களாக மாற்றும் திட்டத்தை மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று புதுதில்லியில் தொடங்கி வைக்கிறார். மத்தியில் கூட்டுறவு அமைச்சகம் தொடங்கப்பட்டு 5வது ஆண்டு நிறைவடைவதை ஒட்டி நடைபெறும் விழாவில் கூட்டுறவு மூலம் வளம் என்ற தொலைநோக்கு பார்வையுடன் 232 தானிய கிடங்குகளுக்கு அவர் அடிக்கல் நாட்டவுள்ளார். பல முடிவுற்ற திட்டங்களையும் அமைச்சர் தொடங்கி வைக்கவுள்ளார். தேசிய கூட்டுறவு தரவுத்தளம் மற்றும் புவிசார் குறியீடு செயலி, தேசிய பால்வள மேம்பாட்டு வாரியத்தின் பால் விநியோக கண்காணிப்பு இணையதளம் ஆகியவற்றையும் திரு அமித்ஷா தொடங்கி வைக்கவுள்ளார். இந்நிகழ்ச்சியில் இந்திய விதை கூட்டுறவு சங்கத்திற்கும் இந்திய வேளாண் ஆராய்ச்சிக் கழகத்திற்கும் இடையே விதை அமைப்புகளை வலுப்படுத்துவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்படும் என்று மத்திய அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விழாவில் மத்திய மீன்வளம் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங், ராஜஸ்தான் முதலமைச்சர் திரு பஜன்லால் சர்மா மற்றும் கூட்டுறவுத்துறை இணையமைச்சர்கள் திரு கிருஷன் பால் குர்ஜார், திரு முரளிதர் மோகோல் ஆகியோர் கலந்து கொள்கின்றனர். விவசாய விளைபொருட்களுக்கு உழவர் உற்பத்தியாளர் கூட்டமைப்பு சந்தை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருகிறது. மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை விவசாயிகள் உற்பத்தி செய்ய நபார்டு வங்கி கடனுதவி அளித்து வருவதாக அந்த வங்கியின் சென்னை மண்டல பொது மேலாளர் திரு கிருஷ்ணராஜ் கூறினார். சேலத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவர் பேசினார்.
1: மதிப்பு கூட்டுதலுக்கு நம்ம ப்ராசஸிங் என்னென்ன வசதிகள் தேவைப்படுதோ அதை செஞ்சு கொடுக்குறோம். கடன் உதவி கொடுக்குறோம். நபார்டோட சப்சிடரின்னு சொல்லுவோம், நாப்கிசன் வச்சுருக்கோம். அதன் மூலமாக இப்போ இவங்களுக்கு வந்து செக்யூரிட்டி கொடுக்கறதுக்கோ பேங்க் அணுகிறதுக்கோ நிறைய சிக்கல்கள் இருக்கும். அப்படி இருக்கிறப்போ எங்களுடைய துணை நிறுவனங்கள் மூலமாக நாங்கள் வந்து நிதியுதவி கொடுக்குறப்போ அவங்க அதை முழுமையாக எடுத்து செய்கிறாங்க. அவங்களுக்கு கேட்ட நேரத்தில் பணம் கிடைக்கிது. அதை வந்து மதிப்பு கூட்டி நல்ல விலைக்கு கொண்டு போய் சேர்க்க முடியுது.
0: மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களால் தங்களுக்கான வருவாய் அதிகரித்துள்ளதாக விவசாயிகள் தெரிவித்தனர்.
2: தென்னையில இருந்து மதிப்பு கூட்டு பொருளாம் மாத்தி எண்ணெயா வித்துட்டு இருக்கிறோம். தேங்காயா பார்க்கும்போது 10 ரூபாய் அவ்வளவுதான் எங்களுக்கு லாபம் கிடைச்சிட்டு இருக்குது. இதே எண்ணெயா மதிப்பு கூட்டு பொருளாம் மாத்தி எண்ணெயா விற்கும் போது 20 ரூபாய் கிடைக்குது எங்களுக்கு லாபம். இதுல எங்க வாழ்வாதாரம் இரட்டிப்பா ஆயிருக்கு.
3: பாத்தீங்கன்னா எங்களுடைய பொருள் எல்லாம் மதிப்பு கூட்டி நாங்க வித்துட்டு இருக்கோம். எங்களுடைய வருமானம் சராசரியா முன்பு இருந்ததை விட 50% அதிகமா போயிட்டு இருக்கு.
4: நாங்க வந்து முருங்கை சாகுபடி பண்ணிட்டு இருக்கோம். அதுல வந்து காய் வந்து மார்க்கெட்டுக்கு கொடுக்கும் போது வந்து ரேட் கம்மியா போயிட்டு
0: ஊரக
5: வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: எல் நினோ தாக்கத்தை எதிர்கொள்வதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் மத்திய அரசு இதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரமாக மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் தாவேக அரசும் பேரிடர் மேலாண்மை பணிகளை உடனடியாக தொடங்க வேண்டும் என்றும் பிஜேபி அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளது. கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த சம்பவம் குறித்து மத்திய புலனாய்வுத்துறை விசாரித்து வரும் நிலையில் மாநில அமைச்சர்கள் அது தொடர்பாக கருத்து தெரிவிப்பது ஏற்புடையதல்ல என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கூறியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் நேற்று மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் கரூர் சம்பவம் தொடர்பாக தங்களது கட்சியின் நிலைப்பாட்டில் மாற்றமில்லை என்று கூறினார். தமிழகத்தில் இடதுசாரி கட்சிகள் எந்த அணியிலும் இடம்பெறவில்லை என்றும் தனித்து செயல்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தின் பிற பகுதிகள்

0: புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஆந்திரப்பிரதேச கடலோரப் பகுதி, வடக்கு மற்றும் மத்திய வங்கக்கடலின் பெரும்பாலான பகுதிகள், அதனையொட்டியுள்ள தெற்கு வங்கக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இருவரிச் செய்திகள். உக்ரைன் மீது ரஷ்யா பெரும் தாக்குதல் நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும், அதை தடுக்க நேட்டோ படைகள் உதவ வேண்டும் என்று அதிபர் திரு ஜெலன்ஸ்கி கேட்டுக் கொண்டுள்ளார். அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனில் ஒரு உணவகத்தில் மர்ம நபர் கண்மூடித்தனமாக துப்பாக்கியால் சுட்டதில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 8 உயர்ந்துள்ளது. ஹரியானா மாநிலம் ரிவாரியில் ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி வீட்டில் நேற்றிரவு வெடி விபத்து ஏற்பட்டதில் 5 பேர் படுகாயமடைந்தனர். கனமழை காரணமாக மும்பை, புனே உள்ளிட்ட நகரங்களில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த புலம்பெயர்ந்த பெண் தொழிலாளி ஒருவர் நேற்று மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். நெய்வேலி NLC முதல் சுரங்கத்தில் ஏற்பட்டுள்ள தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்புப் படையினர் ஈடுபட்டுள்ளனர். திருநெல்வேலி மாவட்டத்தில் அரசு மற்றும் தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்களில் மாணவர் சேர்க்கை இம்மாதம் 31 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. முதல்வர் படைப்பகங்கள் தனியார் மயமாக்கப்படவில்லை என்று சென்னை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் தெரிவித்துள்ளார். சென்னையில் கட்டுமானப் பணியின்போது வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றாத நிறுவனங்களிடமிருந்து 12,25,000 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளதாக மாநகராட்சி தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியிலிருந்து பிரேசில் அணி வெளியேறியுள்ளது. நியூஜெர்சியில் நள்ளிரவு நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் நார்வே 2-1 என்ற கோல் கணக்கில் பிரேசில் அணியை வென்றது. இந்நிலையில் பிரேசில் அணியின் முன்னணி வீரர் நெய்மார் சர்வதேச கால்பந்து விளையாட்டிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். இன்று நடைபெறவுள்ள போட்டியில் மெக்சிகோ இங்கிலாந்தையும், மற்றொரு போட்டியில் போர்ச்சுகல் ஸ்பெயினையும் எதிர்கொள்கின்றன. அமெரிக்காவில் நடைபெறும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியின் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா, ஜப்பானின் ஹிரோகோ குவாட்டா இணை அமெரிக்காவின் கேத்தரின் ஹாரிசன், டலைனா ஹீலித் இணையுடன் தற்போது விளையாடி வருகிறது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் இங்கிலாந்தை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று முதல் 6 நாட்கள் இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து ஆகிய நாடுகளில் அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். நாடு முழுவதும் 50,000 தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களை மின்னணு சங்கங்களாக மாற்றும் திட்டத்தை மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று புதுதில்லியில் தொடங்கி வைக்கிறார். எல் நினோ தாக்கத்தை எதிர்கொள்வதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியின் இரட்டையர் பிரிவு இறுதியாட்டத்தில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா, ஜப்பானின் ஹிரோகோ குவாட்டா இணை அமெரிக்க இணையுடன் தற்போது விளையாடி வருகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:55, 10 நொடி. ஆகாஷ்வாணி.

0: சூழல் அறிவோம்.
1: இன்று இரவு தவளைகள் குறித்து சில தகவல்களை அறிந்து கொள்வோம். தமிழகம் கேரள மாநிலங்களின் எல்லைப் பகுதியில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் 7 வகையான இரவு தவளைகள் சில ஆண்டுகளுக்கு முன் கண்டறியப்பட்டன. இது தொடர்பாக சோனாலி கார்க், ராபின் சுயேஷ், சந்தீப் சுகேசன், எஸ்ஜி பிஜு போன்ற அறிவியலாளர்கள் பியர்ஜே என்ற ஆய்வுதழில் கடந்த 2017 பிப்ரவரி மாதம் கட்டுரை ஒன்றை வெளியிட்டுள்ளனர். தற்போது கண்டறியப்பட்டுள்ள 7 இரவு தவளைகளோடு சேர்த்து மொத்தம் சுமார் 35 வகையான இரவு தவளைகள் கண்டறியப்பட்டுள்ளன. இதில் பெரும்பாலானவை மேற்கு தொடர்ச்சி மலையின் ஓரிட வாழ்விகளாக உள்ளன. இவை இரவாடிகளாக செயலாற்றுவதுடன் 4 தவளைகள் இந்திய அளவில் மிகவும் சிறியதாக அறியப்பட்டுள்ளன. விரல் நகத்தின் அளவை விட சிறியதாக உள்ளது குறிப்பிடத்தக்கது. அதிரப்பள்ளி இரவு தவளை, புலி விஜயானி, மணலாரி, ராட்சிஃபை, ராபின் மூரே, சபரிமலை, வெப்பில்லா இரவு தவளை என்ற 7 வகையான இரவு தவளைகளை கண்டறிந்துள்ளனர். உலக அளவில் கண்டறியப்பட்டுள்ள சுமார் 1581 வகையான நீர்நில வாழ்விகளில் மேற்கு தொடர்ச்சி மலையில் சுமார் 225 வகையான நீர்நில வாழ்விகள் காணப்படுகின்றன. இதில் பெரும்பாலும்

0: ஆனவை ஓரிட வாழ்விகளாக உள்ளன. பிரேசிலியன் அட்லாண்டிக் காடுகளில் சுமார் 182 வகைகளும், இரண்டாவதாக மேற்கு தொடர்ச்சி மலை இலங்கை பகுதிகளில் சுமார் 159 வகையான இரவு தவளைகளும் கண்டறியப்பட்டுள்ளன. மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டும் சுமார் 103 வகைகள் கண்டறியப்பட்டு உலக அளவில் 4வது இடத்தில் உள்ளது. நைட் ஃப்ராக்ஸ் என்று ஆங்கிலத்தில் பொது பெயரை கொண்டுள்ள இரவு தவளைகள் இனம் மேற்கு தொடர்ச்சி மலையின் இரவாடிகளாகவும் ஓரிட வாழ்விகளாகவும் அறியப்படுகின்றன. இவற்றின் அடர்த்தியான நிறமும் செயல்பாடுமே பெயர் காரணமாக அமைந்துள்ளது. சிறிய உருவத்தை கொண்டுள்ள இரவு தவளைகள் உறுதியான உடலமைப்பை பெற்றுள்ளன. செவிப்பறை, முதுகுத்தண்டு, தோல் மடிப்புக்கள், சிறை சுரப்பிக்கள் இவை யாவும் உடலோடு ஒட்டி அமைந்துள்ளது. கால் விரல்கள் நீண்டு ஜவ்வு தோலுடன் காணப்படுகின்றன. இதில் பெரும்பாலான வகைகள் பசுமை மாறா காடுகளில் வசித்தாலும் பம்பாய் இரவு தவளை மற்ற பகுதிகளிலும் வாழும் தகவமைப்பை கொண்டுள்ளது. கேரள மாநிலம் அதிரப்பள்ளி அருவி அருகில் அதிரப்பள்ளி இரவு தவளை கண்டுபிடிக்கப்பட்டது. ஆண்டுதோறும் சுமார் 100 மில்லியன் மக்கள் வந்து செல்லும் பகுதியாக அறியப்படும் பில்கிரிமேஜ் மையத்தின் அருகில் சபரிமலை இரவு தவளை கண்டறியப்பட்டுள்ளது.
1: இடம்பெற்றது சூழல் அறிவு.

0: மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. வடக்கு ஒடிசா அதை ஒட்டிய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கடந்த 6 மணி நேரத்தில் மணிக்கு 13 கிலோமீட்டர் வேகத்தில் வடமேற்கு திசையில் நகர்ந்துள்ளது. நேற்று இது வடக்கு ஒடிசாவின் உட்புற பகுதிகள், அதனை ஒட்டிய தெற்கு ஜார்க்கண்ட் பகுதிகளில் மையம் கொண்டிருந்தது. இது அடுத்த 24 மணி நேரத்தில் வடக்கு ஒடிசா, அதனை ஒட்டிய தெற்கு ஜார்க்கண்ட் மற்றும் வடக்கு சத்தீஸ்கர் பகுதிகள் வழியாக மேற்கு வடமேற்கு திசையில் நகரக்கூடும். தமிழ்நாடு வாழ் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு எதுவும் இல்லை. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 39 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு 28.6 டிகிரி செல்சியஸ், பதிவான ஈரப்பதம் 58%. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 38.6 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு 28.7 டிகிரி செல்சியஸ், பதிவான ஈரப்பதம் 70%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். லேசானது முதல் மிதமான மழை நகரின் சில இடங்களில் பெய்யக்கூடும். அதிக அளவு வெப்பநிலை 38 முதல் 39 டிகிரி செல்சியஸையும், குறைந்த அளவு வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸையும் ஒட்டியே நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். நேரம் 7:10, ஆகாஷ்வாணி. சென்னை மதியிலே 720 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹெர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நேர்கள் இனி கேட்கலாம். புத்தம் புது காலை முதலில் தன்னை மாற்றிக்கொள்ள தயாராக இருப்பவன் மட்டுமே உலகை மாற்ற தகுதியுடையவன். முதலில் தன்னை மாற்றிக்கொள்ள தயாராக இருப்பவன் மட்டுமே உலகை மாற்ற தகுதியுடையவன். சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களின் இந்த சிந்தனையுடன் இன்றைய புத்தம் புது காலை புலர்கிறது. நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக
1: நாளும் அறிவோம் தற்காப்பு கலை. தகவல்கள் வழங்குகிறார் A.R. லக்ஷ்மணன் அவர்கள்.
2: தற்காப்பு கலை என்பது வெறும் சண்டையிடும் முறை மட்டுமல்ல, அது உடல், மனம் மற்றும் ஆன்மாவை ஒருங்கிணைக்கும் ஒரு உன்னத கலை வடிவமாகும். மனிதன் தன் பாதுகாப்பிற்காகவும் மிருகங்களிடமிருந்தும் எதிரிகளிடமிருந்தும் தன்னை தற்காத்து கொள்ளத் தொடங்கிய காலத்திலிருந்தே இக்கலை பரிமாண வளர்ச்சி அடைந்துள்ளது. ஆரம்ப காலத்தில் வெறும் உயிர் பிழைப்பதற்கான தேவையாக இருந்த தற்காப்பு கலை காலப்போக்கில் ஒழுக்கம், மனக்கட்டுப்பாடு மற்றும் ஆன்மீக தேடலாக மாறியது. இந்தியாவின் களறியப்பட்டு மற்றும் சிலம்ப முதல்

0: கிழக்காசிய நாடுகளின் கராத்தே, குங்ஃபு, ஜூடோ வரை உலகம் முழுவதும் பலதரப்பட்ட தற்காப்பு கலைகள் பரவியுள்ளன. இன்றைய நவீன உலகில் தற்காப்பு கலைகள் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும், மன அழுத்தத்தை குறைக்கவும், குறிப்பாக பெண்கள் மற்றும் குழந்தைகளின் சுய பாதுகாப்பிற்கும் மிக அவசியமான ஒன்றாக கருதப்படுகிறது. பல காரணங்களுக்காக இவற்றில் பயிற்சி பெறக்கூடும். ஆயினும் இவை அனைத்திற்கும் இலக்கு ஒன்றே. அந்த இலக்கு ஒருவர் அல்லது பலரை உடல் ரீதியாக தோற்கடிப்பது அல்லது தனக்கோ பிறருக்கோ ஏற்பட்டுள்ள உடல் ரீதியான அச்சுறுத்தலுக்கு எதிராக அவர்களை காத்துக்கொள்வதே ஆகும். பல தற்காப்பு கலைகள் தற்காப்பு விளையாட்டாகவும் பயிலப்படுவது உண்டு. தற்காப்பு கலையில் ஈடுபடுபவர்கள் தற்காப்பு கலைஞர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். ஸ்பெயினில் கிமு 10,000 மற்றும் 6,000 ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலகட்டத்தில் பண்டைய குகை ஓவியங்களில் வில் மற்றும் அம்புகளைக் கொண்டு சண்டையிடுவதைப் போன்ற காட்சிகள் வரையப்பட்டுள்ளன. 4,000 ஆண்டுகளுக்கு முன்னர் சியா வம்சத்தின் போது சீன தற்காப்பு கலைகள் உருவாகின. இதனை மஞ்சள் பேரரசர் ஹூ வாங் தி என்பவர் சீனாவில் ஆரம்பக்கட்ட தற்காப்பு கலைகளாக அறிமுகப்படுத்தினார். சீனத்தின் தலைவராவதற்கு முன்னர் இவர் மருத்துவம், வானியல் சாத்திரங்கள் மற்றும் தற்காப்பு கலைகளில் நீண்ட ஆய்வுக் கட்டுரைகளை வெளியிட்டுள்ளார். நவீன ஆசிய தற்காப்பு கலைகளானது ஆரம்பக்கால சீன மற்றும் இந்திய தற்காப்பு கலைகளின் கலப்பே ஆகும். கிமு 2nd century முதல் கிபி 2nd century வரை தென்னிந்தியாவில் தற்காப்பு கலைகள் இருந்ததற்கான எழுதப்பட்ட சான்றுகள் சங்க இலக்கியங்களில் காணப்படுகின்றன. தற்காப்பு கலைகளின் முறையான பயிற்சிகள் மூலம் ஒரு நபரின் உடல் நலன், உடற்கட்டு மேம்படுத்தப்படுகிறது. மேலும் இப்பயிற்சிகள் மூலம் முழு உடலையும் செயல்பாட்டில் வைத்திருப்பதோடு முழு தசை மண்டலமும் ஒருங்கிணைந்து செயல்பட தூண்டுகிறது. பல தற்காப்பு கலை பள்ளிகள் முழுமையாக சிகிச்சை முறையிலான பயிற்சிகளில் கவனம் செலுத்துகின்றன. சுய பாதுகாப்பு மற்றும் போர்க்காலத்தின் வரலாற்று அம்சங்களையும் இவை வலியுறுத்துகின்றன. தற்காப்பு கலைகள் ஆபத்தான தருணங்களில் நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்ளவும், உடல் எடையை குறைக்கவும், தசை வலிமை மற்றும் சுறுசுறுப்பை மேம்படுத்தவும், மன அழுத்தத்தை குறைத்து சுய கட்டுப்பாட்டையும் தைரியத்தையும் வளர்க்கவும் உதவுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி, வணக்கம்.
1: நாளும் அறிவோம். தற்காப்பு கலை தகவல்கள் வழங்கினார் ஏ.ஆர். லக்ஷ்மணன் அவர்கள்.

தமிழச்சி பால் குடிச்சவண்டா, ஆட விஷயங்கள் பல அறிஞ்சவண்ணா, விவரங்கள் பல புரிஞ்சவண்ணா, சண்டைக்கு வந்தா சவால் விட்டா, தடியத்தான் புடிச்சுத்தான், கை விரல்ல சுத்துற சுத்துல அண்ணாச்சி ஒண்ணனா.

பாத்திரம் பிறந்தா அப்ப இவன் யாருன்னு புரியும். அட பட பட பெண்ண ஆட்டி கெட்டு மாப்பூடி பட ஒன்னு ஒரு கட்டு பாவ திரிப்பச்சா கத்திரி வச்சா ஒதுங்கிக்க ஒளிஞ்சிக்க ஓ இடுப்புல போடுற போடுல ஒக்காத்தி ஒன்ன நான் முக்காடு போட வைப்பேன்.

0: கட்டிக்கலாமா?
1: எஸ்பி பாலசுப்ரமணியம் கமலஹாசன் குரல்களில் ஒலித்த அந்த பாடலின் படம் தேவர் மகன். நேரம் 7:15.
2: தமிழ் அமுதம் வழங்குகிறார் சு கலைமணி அவர்கள்.
3: இயற்கையின் அற்புதங்களில் தாவரங்கள் மிகச் சிறப்பானவை. அவற்றில் எல்லா பகுதிகளும் பயனுள்ளவையாகவே இருக்கின்றன. அதிலும் மலர்கள் மனத்தை பரப்பி மனத்தை கொள்ளை கொள்கின்றன. மலர்களுக்குத்தான் எத்தனை வண்ணங்கள், எத்தனை மனங்கள், வடிவங்கள். ஒவ்வொரு மலரும் ஏதோ ஒரு வகையில் பயன்படுகின்றது. இறைவனுக்கு படைப்பதில் மலர்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. புறவாழ்வாகிய வீரம், போர், அறம், ஆட்சி முறை ஆகிய அனைத்திலும் பூக்கள் இடம்பெற்றுள்ளன. ஒவ்வொரு நிகழ்வுக்கும் ஒரு பூவை அடையாளமாக்கினர். வெற்றி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, உழிஞ்சை, நொச்சி, தும்பை, வாகை என போரின் நிலைகளையும் வீரர்களின் செயல்களையும் மனநிலைகளையும் மலர்களால் வெளிப்படுத்தினர். அது மட்டுமன்றி குறிஞ்சிப்பாட்டு 99 வகையான பூக்களை காட்டுகின்றது. மலர்கள் இடம்பெறாத இலக்கியமே இல்லை எனலாம். மனிதர்களை வர்ணிக்கும் போதும் மலர்களே ஓமை ஆயின. உணர்வுகளை கூறும் போதும் மலர்களே சான்றாக கூறப்பட்டன. முகமாற்றத்தை காட்டவும் மலர்களே முன்வந்தன. முகக்குறி மாறாமல் இருந்தால் ஓவிய மலர் போல இருந்தது என்பர். மலர்ந்திருந்தால் அன்றளந்த மலர் போல என்றும், வாடியிருப்பின் என்றோ மலர்ந்த மலர் போல என்றும் கூறுவர். விருந்தினர் முகம் இல்லத்தார் திரிந்து நோக்கியக்கால் அனிச்ச மலர் போல குழைந்து போகும் என்றும் வள்ளுவர் கூறுகிறார். மலர்களில்லா விழா இல்லை. எல்லா நிகழ்ச்சிகளும்

0: வயதிலும் மலருக்கு முக்கிய இடம் உண்டு. மங்கையர் எல்லா வயதிலும் சூடுவர். குழந்தைகளுக்கும் தெய்வங்களுக்கும் சூட்டி மகிழ்வர். மலர்கள் இருந்தாலே மனமும் மகிழ்வும் ஒரே சமயத்தில் வந்துருகிறது. நாம் பெரியவர்களை பார்க்கும்போதும் இறைவனை வந்திக்க கோயிலுக்கு செல்லும்போதும் மலருடன் செல்கிறோம். மலர்கள் மலரும் காட்சி மனிதனுக்கு இயற்கை தரும் மாட்சி. ஒரு நாளில் அரும்பி பின் மலர்ந்து மனம் வீசி வாடி உதிர்வதையும் மண்ணை அலங்கரிப்பதையும் காணும்போது நாமும் வாழும் காலத்தில் அனைவருக்கும் அன்பு மனம் வீசி இன்பம் தந்து வாழ வேண்டும் என்ற எண்ணம் தோன்றுகிறது. ஆண்டாள் மலர் மாலை சூடி கொடுத்தே இறைவனை வென்றாள். அவள் சூடி கொடுத்த மலர் மாலையே இறைவனும் வேண்டினான். அவளும் சூடி கொடுத்த சுடற்கொடி ஆனாள். மலருக்கு அவ்வளவு ஆற்றல் உள்ளதா? மலர்களை நாரில் கட்டி மலர் மாலைகளாக்குகிறோம். மாலைகளை தக்கவர்க்கு சூட்டி மகிழ்கிறோம். திருமண விழாக்களில் மணமக்கள் மாலை மாற்றுதல் சிறப்பாகிறது. பழங்காலத்தில் மகளிர் பூச்செண்டுகளை கொண்டு பந்தாடுதலும் உண்டு. பெரியவர்கள் இளையவர்களை வாழ்த்தும்போது நெல்லும் மலரும் தூவி வாழ்த்துதல் தொன்று தொட்டு வந்த மரபே. பூக்கள் மனித வாழ்வோடு ஒன்றியவையாம். அவை மலர்வதை கண்டு பொழுதை கணித்ததும் உண்டு. இரவு நேரங்களில் வெள்ளை மலர்கள் மலர்கின்றன, பகல் நேரங்களில் வண்ண மலர்கள் மலர்கின்றன. இது இயற்கையின் அதிசயமோ அன்று இரகசியமோ என்ன? இரவில் பளிச்சென்று சுரும்புகள் அறிய மனத்துடன் வெண்மையாக விழிக்கின்றன. பகலில் அதே வண்டுகளை கவர வண்ண வண்ணமாய் பூக்கின்றன. இது இயற்கை காட்டும் விந்தை எனலாம். ஒவ்வொரு நிலையிலும் பூவுக்கு ஒரு பெயர் உண்டு. அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வீ, செம்மல் என பல பல பெயர்களை கொண்டு ஒவ்வொரு நிலையிலும் ஒரு சிறப்புடன் விளங்குவது மலரின் சிறப்பு. ஆற்றங்கரை ஓரங்களில் மலர்கள் உதிர்ந்து காவிரியின் ஆடை போல மிதந்து சென்றதாக இளங்கோவடிகள் கூறுவார். பரிபாடல் பரங்குன்றத்து மலைமேல் பல வகை பூக்களும் வண்ண வண்ண மாலைகளாக தோற்றமளிப்பதாக வர்ணிக்கிறது. மலர்கள் இலைகளுக்கு பகையாக எங்கும் மலர்ந்து இலைகளை மறைத்தன என்று கூறுகிறது. நம்மை கண்டு சிரித்து மகிழ்வூட்டும் மலர்களை மேலும் பெருக்கி அது கூறும் பாடத்தை பின்பற்றி வாழ்வோமாக.
1: தமிழமுதம் வழங்கினார் சு கலைமணி அவர்கள்.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். நாட்டில் தட்டுப்பாடு இல்லாமல் உரம் கிடைப்பதை உறுதிப்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பிரிக்ஸ் அமைப்பின் இரண்டு நாள் மகளிர் பணிக்குழு கூட்டம் இன்று கேரள மாநிலம் கொச்சியில் தொடங்குகிறது. அசாம் மாநில சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. மகாராஷ்டிராவில் பெய்து வரும் கனமழையினால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் இங்கிலாந்தை வென்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டில் தட்டுப்பாடு இல்லாமல் உரம் கிடைப்பதை உறுதிப்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மத்திய ரசாயனம் மற்றும் உரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், உரம் மற்றும் உரம் தயாரிப்பதற்கான மூலப்பொருட்களை ஏற்றி வரும் 15 கப்பல்கள் ஹோர்முஸ் நீரிணையை பாதுகாப்பாக கடந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 15 கப்பல்களில் 8 கப்பல்கள் 332,000 டன் யூரியாவையும், 4 கப்பல்கள் டை அமோனியம் பாஸ்பேட்டையும், மீதமுள்ள 3 கப்பல்கள் சுமார் 111,000 மெட்ரிக் டன் கந்தகத்தையும் ஏற்றி வருவதாக அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. இதனிடையே மேற்காசியாவில் ஏற்பட்ட மோதல் உலக அளவில் விநியோகத்தை பெரிய அளவில் பாதித்துள்ளதாக மத்திய ரசாயன மற்றும் உரத்துறை அமைச்சர் திரு J.P. Nadda தெரிவித்துள்ளார். உர ஆலைகளுக்கான இயற்கை எரிவாயு தற்போது முழுமையாக வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். உர இறக்குமதி மற்றும் உள்நாட்டு உற்பத்தியில் மேற்கொள்ளப்பட்ட ஒருங்கிணைந்த முயற்சிகள் மூலம் நாடு முழுவதும் உரம் தட்டுப்பாடு இல்லாமல் கிடைப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். கல்வியாளரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125th பிறந்த நாள் நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக மத்திய கலாச்சார அமைச்சகம் மேற்குவங்க அரசுடன் இணைந்து கொல்கத்தாவில் இன்று சிறப்பு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்துள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் நடைபெறவுள்ள விழாவில்

மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத், மேற்குவங்க முதலமைச்சர் திரு சுபேந்து அதிகாரி உள்ளிட்ட பலர் கலந்து கொள்கின்றனர். தொலைநோக்கு பார்வை கொண்ட அரசியல்வாதியான மறைந்த ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் பாரம்பரியத்தை கௌரவிக்கும் வகையில் அவரது 125வது பிறந்த நாள் 2 ஆண்டுகளுக்கு நாடு தழுவிய அளவில் கொண்டாடப்படும் என்று கலாச்சார அமைச்சகம் கடந்த ஆண்டு அறிவித்திருந்தது. கொல்கத்தாவின் பவானிபூரில் உள்ள டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் இல்லத்தில் தலைவர்கள் இன்று மலரஞ்சலி செலுத்த உள்ளனர். அதைத் தொடர்ந்து டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125 அடி உயர சிலைக்கு திரு அமித்ஷா அடிக்கல் நாட்டவுள்ளார். டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி தொடர்பான சிறப்பு கண்காட்சிக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக எமது கொல்கத்தா செய்தியாளர் தெரிவிக்கிறார். பிரிக்ஸ் அமைப்பின் 2 நாள் மகளிர் பணிக்குழு கூட்டம் இன்று கேரள மாநிலம் கொச்சியில் தொடங்குகிறது. வரும் 8 மற்றும் 9 ஆகிய தேதிகளில் நடைபெறவுள்ள பிரிக்ஸ் நாடுகளின் மகளிர் அமைச்சர்கள் கூட்டத்திற்கு முன்னதாக நடைபெறும் இந்த கூட்டத்தில் உறுப்பு நாடுகளின் மூத்த அரசு அதிகாரிகள் பங்கேற்க உள்ளதாக மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அனைத்து துறைகளிலும் பெண்கள் அதிகாரம்

0: 8 மற்றும் 9 ஆகிய தேதிகளில் நடைபெறவுள்ள பிரிக்ஸ் நாடுகளின் மகளிர் அமைச்சர்கள் கூட்டத்திற்கு முன்னதாக நடைபெறும் இந்த கூட்டத்தில் உறுப்பு நாடுகளின் மூத்த அரசு அதிகாரிகள் பங்கேற்க உள்ளதாக மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அனைத்து துறைகளிலும் பெண்கள் அதிகாரம் பெறுதல், நிர்வாகம் மற்றும் தலைமைத்துவ பொறுப்புகளில் பெண்களை அமர்த்துதல், நிதி உள்ளடக்கம், பெண் தொழில் முனைவோர் திறன் மேம்பாடு, காலநிலை மாற்றம், உணவு பாதுகாப்பு, ஊட்டச்சத்தில் பெண்களின் பங்கு ஆகியவை குறித்து இந்த கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட உள்ளது. சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் இந்தியா தலைமையில் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் மற்றும் கொள்கை குறித்த அரசுகளுக்கிடையேயான நிபுணர் குழுவின் 9வது அமர்வு இன்று தொடங்க உள்ளது. ஐக்கிய நாடுகள் வர்த்தகம் மற்றும் மேம்பாட்டு அமைப்பு இந்த 3 நாள் அமர்வை வரும் 8ஆம் தேதி வரை நடத்துகிறது. இந்த அமர்வில் உறுப்பு நாடுகளின் பிரதிநிதிகள், சர்வதேச அமைப்புகள், நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையர்கள், கல்வியாளர்கள் கலந்து கொண்டு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் மற்றும் கொள்கைகளில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் குறித்து விவாதிக்க உள்ளனர். கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் ஐநா பொதுசபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நுகர்வோர் கொள்கைகள் இந்த அமர்வின் போது அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைக்கப்பட உள்ளன. இந்த கொள்கைகள் எந்த அளவுக்கு முக்கியம் என்ற தலைப்பிலான உயர்மட்ட கலந்துரையாடலிலும் இந்தியா பங்கேற்கிறது. நாடு முழுவதிலும் உள்ள புதுமை படைப்பாளர்களிடமிருந்து கிடைத்த பெரும் வரவேற்பை அடுத்து மத்திய திறன் மேம்பாட்டு அமைச்சகம் தேசிய புத்தாக்க தளத்தில் புதுமையான யோசனைகளை பதிவு செய்வதற்கான காலக்கெடுவை வரும் 15ஆம் தேதி வரை நீட்டித்துள்ளது. இதன் மூலம் மேலும் பல ஆர்வமுள்ள தொழில் முனைவோரிடமிருந்து நம்பிக்கைக்குரிய யோசனைகள் கிடைக்கும் என்று அந்த அமைச்சகம் கருதுகிறது. மேலும் வெற்றிகரமான யோசனைகளை தொழிலாக மாற்றுவதற்கான வாய்ப்பையும் இந்த தளம் வழங்கும். ஆர்வமுள்ள தொழில் முனைவோர் புதுமை கண்டுபிடிப்பாளர்களிடமிருந்து இந்த இணையதளத்திற்கு ஏற்கனவே 1000கணக்கான யோசனைகள் வந்துள்ளன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அசாம் மாநில சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று குவஹாத்தியில் தொடங்குகிறது. இந்த கூட்டத்தொடர் 26 நாட்கள் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2026-27ஆம் ஆண்டிற்கான ஆண்டு பட்ஜெட் வரும் 10ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட உள்ளது. இந்த கூட்டத்தொடரில் மாநிலத்தின் முக்கிய பிரச்சினைகளை எழுப்ப காங்கிரஸ் தலைமையிலான எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளன. அடிப்படை உரிமைகள், பொருளாதார நிவாரணம் மற்றும் அரசியல் சுதந்திரம் கோரி பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீரில் மக்கள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டங்களை ஒடுக்கும் முயற்சியில் ஈடுபட்ட பாகிஸ்தான் அதிரடிப்படையினர் போராட்டக்காரர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் ஒருவர் உயிரிழந்தார், பலர் காயமடைந்துள்ளனர். போராட்டங்களில் ஈடுபட்ட 600க்கும் மேற்பட்ட சமூக உரிமை ஆர்வலர்களை பாகிஸ்தான் அரசு கைது செய்துள்ளதாக ஊடக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இப்போராட்டக்காரர்களுக்கு ஆதரவாக லண்டனில் வசிக்கும் காஷ்மீர் மக்கள் நேற்று கண்டன பேரணியை நடத்தினர். இதற்கிடையில் பாகிஸ்தானின் கராச்சியில் உள்ள அப்பாசி ஷஹீத் அரசு மருத்துவமனையிலும் போராட்டங்கள் தீவிரமடைந்துள்ளன. நிலுவையில் உள்ள ஊதியத்தை வழங்கக் கோரியும், மருத்துவமனையின் கட்டமைப்பு மற்றும் பாதுகாப்பு வசதிகளை மேம்படுத்த வலியுறுத்தியும் இளநிலை மருத்துவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தங்கள் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் புற நோயாளிகள் சிகிச்சை பிரிவில் சேவைகள் நிறுத்தப்படும் என்று அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கல்வியாளரும் ஜனசங்க நிறுவனருமான திரு ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125வது பிறந்த நாளில் அவருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். அவரை துணிச்சல், தேசியம் மற்றும் தன்னலமற்ற சேவையின் காலத்தால் அழியாத உதாரணமாக அவர் வர்ணித்துள்ளார். இதுகுறித்து பிரதமர் ஊடகங்களில் எழுதிய கட்டுரையில் திரு முகர்ஜியின் பொது வாழ்க்கை இந்தியாவின் ஒற்றுமைக்கான அசைக்க முடியாத அர்ப்பணிப்பால் வரையறுக்கப்பட்டது என்று குறிப்பிட்டுள்ளார். பிரிவினையின்போது மேற்கு வங்கம் இந்தியாவின் ஒரு ஒருங்கிணைந்த பகுதியாக இருப்பதை உறுதி செய்வதில் திரு முகர்ஜி உறுதியாக நின்றார் என்றும், பின்னர் ஜம்மு மற்றும் காஷ்மீருக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார் என்றும் அவர் கூறியுள்ளார். மகாராஷ்டிராவில் பெய்து வரும் கனமழையினால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. வானிலை ஆய்வு மையம் விடுத்துள்ள எச்சரிக்கையை தொடர்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இன்று அம்மாநிலத்தின் பல பகுதிகளில் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. ராய்கட் மாவட்டத்தில் மிக கனமழை பெய்யக்கூடும் என்பதால் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மும்பை, தானே, பால்கர், ரத்னகிரி மற்றும் சிந்துர்க் ஆகிய மாவட்டங்களுக்கு கனமழை மற்றும் பலத்த காற்று

0: வீசும் என எச்சரிக்கையுடன் கூடிய ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நேற்றிரவு மன்குர்த் பகுதியில் உள்ள மூன்றடுக்கு குடியிருப்பு இடிந்து விழுந்ததில் 5 குழந்தைகள் உட்பட 6 பேர் உயிரிழந்தனர். மணிக்கு 72 முதல் 75 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிய பலத்த காற்றினால் மும்பையில் 142 இடங்களில் மரங்கள் மற்றும் மரக்கிளைகள் முறிந்து விழுந்தன. இதில் 2 பேர் உயிரிழந்தனர். கடந்த 5 நாட்களாக பெய்து வரும் கனமழையினால் ராய்கட் மாவட்டத்தில் அம்பா, குண்டலிகா, சாவித்ரி மற்றும் பாடல் கங்கா ஆகிய 4 ஆறுகள் அபாய அளவை தாண்டி ஓடுகின்றன. இதனால் குடியிருப்பு பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. தானே மற்றும் பால்கரில் நேற்று பெய்த கனமழையினால் 2 பேர் உயிரிழந்தனர். மேலும் பல கட்டிடங்கள் இடிந்து விழுந்தன. சிந்தூர்கில் கட்டிடங்கள் இடிந்து விழுந்ததில் பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளதுடன் 70 கிராமங்களுக்கு மின்சார விநியோகம் துண்டிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கேரள மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கண்ணூர் மற்றும் காசர்கோடு மாவட்டங்களுக்கு மிக பலத்த மழையை குறிக்கும் வகையில் ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. எர்ணாகுளம், திருச்சூர், பாலக்காடு, மலப்புரம், கோழிக்கோடு மற்றும் வயநாடு ஆகிய 6 மாவட்டங்களுக்கு கனமழையை குறிக்கும் மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களும் சுற்றுலாப் பயணிகளும் மலைப்பாங்கான பகுதிகளுக்கு செல்வதை தவிர்க்குமாறும் அதிகாரிகளின் பாதுகாப்பு எச்சரிக்கைகளை பின்பற்றுமாறும் அறிவுறுத்தப்படுகிறார்கள். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதியாட்டத்தில் ஆஸ்திரேலியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் இங்கிலாந்தை வென்றது. லண்டனில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் விளையாடிய இங்கிலாந்து நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 150 ரன் எடுத்தது. 151 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய ஆஸ்திரேலியா 17.1 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 153 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. வெற்றி பெற்ற ஆஸ்திரேலிய அணிக்கு உலகக்கோப்பையை சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் தலைவர் திரு ஜெய்ஷா வழங்கி பாராட்டினார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியிலிருந்து பிரேசில் அணி வெளியேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் தட்டுப்பாடு இல்லாமல் உரம் கிடைப்பதை உறுதிப்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பிரிக்ஸ் அமைப்பின் 2 நாள் மகளிர் பணிக்குழு கூட்டம் இன்று கேரள மாநிலம் கொச்சியில் தொடங்குகிறது. அசாம் மாநில சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. மகாராஷ்டிராவில் பெய்து வரும் கனமழையினால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் இங்கிலாந்தை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 7:25:15. சென்னை மத்திய அலைவரிசை, கும்பகோணம், வேலூர், பண்பலை அலைவரிசைகளில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் புத்தம்போது காலை நிகழ்ச்சியை. தொடர்கிறது
2: ஆரோக்கிய வாழ்விற்கு. எலும்பு முறிவு சிகிச்சை நிபுணர் டாக்டர் நரேஷ் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
3: ஸோ எப்பப்பெல்லாம் நம்ம மசில் வந்துட்டு கண்ட்ராக்ட் ஆகுதோ, ஸோ அப்போ வந்துட்டு இட் ஹேஸ் டு பி ப்ரீத் இன். எப்பப்பெல்லாம் மசில்ஸ் ரிலாக்ஸ் ஆகுதோ அப்போல்லாம் இட் ஹேஸ் டு பி ப்ரீத் அவுட். ஸோ ஒரு ஒரு எக்ஸசைஸ்லையுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு மூமெண்ட் வரும். இப்போது ஷோல்டர் எக்ஸசைஸ்னு வச்சுக்கோங்க, கையை மேலே ஒரு வெயிட்டோட கையை மேலே தூக்குறது, அதுக்கப்புறம் கையை கீழே கொண்டு வரது. இப்போ காலுக்கு பார்த்தீங்கன்னா காலை நீட்டுறது, அப்புறம் காலை மடக்கிறது. ஸோ அந்த மாதிரி எந்த ஜாயிண்ட்ஸுமே, இப்போ ரிஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரிஸ்ட்டை மேலே தூக்குறது, அதுக்கப்புறம் நார்மல் பொசிஷனுக்கு கொண்டு வருது. ஸோ எங்கெங்கெல்லாம் நம்ம மசில் வந்து டைட்டன் ஆகுதோ அந்த பொசிஷனுக்கு வரும்போது ப்ரீத் இன், நார்மல் பொசிஷனுக்கு வரும்போது ப்ரீத் அவுட். ஃபிசியோதெரப்பி அட்மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். ஸோ ஃபிசியோதெரப்பி பார்த்ததுமே ஒரு பெரிய டாபிக் தான். பொதுவாக ஒரு தப்பான கண்ணோட்டம் என்னென்னா, ஃபிசியோதெரப்பினா ஒன்று இந்த ஹீட் மசாஜ் மாதிரி கொடுக்கறது, இல்லை வைப்ரேஷன் மாதிரி கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்ருக்கோம். நம்ம ஊரில் தான் அதுக்கு பேர் ஃபிசியோதெரப்பி. இப்போ வெளிநாட்டிலாம் பார்த்தீங்கன்னா அது பேர் ஃபிசிக்கல் தெரப்பி. ஸோ இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் இந்த மாதிரி மொடாலிட்டிஸ், இந்த ஹீட் வைப்ரேஷனோ இல்லை ஐஸோ இல்லை ட்ராக்ஷனோ, அந்த மாதிரி ஐஎஃப்டி, அல்ட்ராசவுண்ட், அந்த மாதிரி நிறைய மொடாலிட்டிஸ் சொல்லுவோம். அதெல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வச்சு பண்ணுறது, அது வந்து ஒரு அங்கம்தான். அதில் இன்னொரு பார்ட் வந்துட்டு சில எக்ஸசைஸ் தெரப்பி. இப்போ எந்தெந்த அவங்களுடைய பாடி அசஸ் பண்ணிவிட்டு எந்தெந்த மசில்ஸ் வீக்காக இருக்குது, எந்தெந்த மசில்ஸ் டைட்டாக இருக்குது, எந்தெந்த நர்வ்ஸ் டைட்டாக இருக்குது, அதை அசஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரியான ஸ்ட்ரெச்சிங் அண்ட் ஸ்ட்ரெங்க்னிங் எக்ஸசைசஸ் பண்ண வைப்பாங்க. இது ரெண்டும் சேர்த்து பண்ணும்போது தான் ப்ராப்பர் ரெக்கவரி இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு இன்ஜுரி ஆச்சுன்னா, ஒரு மைனர் இன்ஜுரி அப்படின்னா விஷயம் கொஞ்சம் ரெஸ்ட்லேயே சரியாக போயிடும். அதை தாண்டி ஒரு லிகமெண்ட் டேரோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த இனிஷியல் ரெஸ்ட் பீரியடுக்கு அடுத்து திரும்பவும் அவங்களுடைய ஜாயிண்ட்டை வந்து நார்மலாக ஃப்ளெக்சிபிள் ஆக்கிறதுக்கும் சரி, அந்த பழைய ஸ்ட்ரென்த் வரத்துக்கும் சரி ஃபிசியோதெரப்பி மெத்தட் ஹெல்ப் பண்ணும். ஸோ வெயிட் லாஸ் வந்துட்டு ரொம்ப ஒரு ஹியூஜ் டார்கெட்டோடு வச்சுட்டு பண்ணுறது வந்துட்டு நாட் அட்வைசபிள். இது எதனாலும் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பட்டினி கடந்து அப்படி பண்ணும்போது நம்மளுடைய உடம்புடைய மெட்டபாலிசம் கம்ப்ளீட்டாகவே மாறிடுது. நம்மளுடைய சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி வந்துட்டு கார்போஹைட்ரேட்லேருந்து போய் வேறு

0: ஃபேட் அதெல்லாம் வந்துட்டு ரிமூவ் பண்ண ஆரம்பிக்கும் போது இட் கேன் ஹவ் லாட் ஆஃப் டெலிட்டீரியஸ் எஃபெக்ட்ஸ். ரெண்டு மூணு விஷயம், இப்போ ஃபாஸ்டிங் மூலயமா கம்மி பண்ணுறீங்க அப்படின்னா ஓவராலாக அதில் ஒன்றும் பெரிய ஒரு கெடுதல் கிடையாது. அதுவே ஒரு மீல் ரீப்ளேஸ்மெண்ட் ப்ரோக்ராம் சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிடாதீங்க, நாங்கள் கொடுக்குறத தான் சாப்பிடணும். நீங்கள் லஞ்ச் ரைஸே சாப்பிடக்கூடாது, நாங்கள் கொடுக்குறத தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் தெர் ஆர் வெரி குட் ப்ரோக்ராம்ஸ், அதே நேரத்தில் தெர் ஆர் ப்ரோக்ராம்ஸ் வேர் தே யூஸ் ஃபியூ ஷார்ட் கட்ஸ். சரிங்களா, ஒன்று அதை காமன்லி யூஸ்டு இது வந்துட்டு கெஃபைன். இப்போ அவங்க கொடுக்குற இப்போ ட்ரிங்க் டீ ஆர் இந்த மில்க் ஷேக் இதை தான் குடிக்கணும் அப்படின்னு சொன்னால் அதில் கெஃபைன் கண்டென்ட் அதிகமாக இருக்கும்போது என்ன பண்ணுன்னா உங்களுக்கு அந்த எனர்ஜியை கொடுத்துரும், பட் ஆக்சுவலாக அதில் வந்து வெயிட் ஏறாது. கெஃபைனுக்கு நம்ம காஃபி மாதிரி இப்போ சாப்பிடாமல் ஒரு காஃபி குடித்தா கூட ஓரளவுக்கு அப்படியே உங்களால் ஒர்க் பண்ண முடியும், அந்த மாதிரி பண்ணுறது. ஸோ அது வந்து உங்களை மந்தமாக்கிடும் ஃபஸ்ட்டு. சரிங்களா, அது ரொம்ப நாள் அது வந்து நீடிக்காது. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் திரும்பவும் அவங்க சொன்ன ஒரு டைம் ஒரு 6 மந்த்ஸ்க்குள்ளார 20 கிலோ நான் கம்மி பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லும்போது அது நடந்துடும். பட் அந்த 7th மந்த்லேருந்து திரும்பவும் ரீபவுண்டாக வெயிட் கெயின் இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ப்ரோக்ராம் வந்து அவங்க என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள் எது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டயட்டை வந்துட்டு என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னு அசஸ் பண்ணி அதில் என்னென்ன மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணணும்னு சொல்கிற ப்ரோக்ராம்ஸ் நல்லது. எப்படி எப்படிலாம் உங்களுடைய ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அதில் ஹெல்ப் பண்ணுறவங்க நல்லது. சில எண்டோக்ரைன் ப்ராப்ளம்ஸ் இருக்கும், தைராய்டு ப்ராப்ளம் இருக்கும், இல்லை ஒபிசிட்டி ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கு எண்டோக்ரைனாலஜிஸ்டோடைய ஹெல்ப் எடுத்துக்கிறது நல்லது. பெரும்பாலும் இந்த மாதிரி குயிக்காக கம்மி பண்ணணும் அப்படின்னு பண்ணுறது இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேர்ளாக இருப்பாங்க, பாயாக இருப்பாங்க, மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, அந்த 6 மந்த்ஸ்க்குள்ளார நான் ஃபுல்லாக கம்மி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. மேபி ஓகே, அந்த ஒரு டைம் மட்டும் அப்படி பண்ணுறது ஓகே, பட் ரெகுலராக அதையே பேஸ் பண்ணி நீங்கள் வந்து வெயிட் லாஸ் எய்ம் பண்ணக்கூடாது.
1: இதுவரை எலும்பு முறிவு சிகிச்சை நிபுணர் டாக்டர் நரேஷ் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
2: நேரம் 7:30. இனி கேட்கலாம் இன்று ஒரு தகவல். வழங்குகிறார் தென்கட்சி கோஸ்வாமிநாதன் அவர்கள்.
3: இந்த உலகத்துல உண்மையாவே வேதாந்தம் பேசுறவங்களும் உண்டு, உள்ளுக்குள்ள வேற மாதிரி இருந்துகிட்டு வெளியில வேதாந்தம் பேசுறவங்களும் உண்டு. ஒரு ஆள் இருந்தார், அவரு ஒரு கடை வச்சு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தார். மகா கஞ்சன், யாருக்கும் எந்த உதவியும் செய்ய மாட்டார், எச்சில் கையன்னா ஈர கையை கூட உதரமாட்டார், அப்படிப்பட்ட மனுஷன். அந்த ஊருக்கு ஒரு முனிவர் வந்துக்கிட்டு இருந்தார். வருஷத்துக்கு ஒரு தடவை வருவார், ஒரு நாள் ரெண்டு நாள் இருப்பார், அப்புறம் போயிடுவார். அந்த முனிவர் வர்றப்போலாம் இந்த ஆள் எழுந்திரிச்சு ஓடி போய் அவரை வரவேற்பான். ரொம்ப பெரிய வேதாந்தி மாதிரி அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பான். காயமே இது போய் வெறும் காற்றடைத்த பையம்மா, தர்மம் தலை காக்கும்மா, பணம் என்ன சார் பணம், இன்னைக்கு ஒருத்தன் கையில் இருக்கும் நாளைக்கு ஒருத்தன் கையில் இருக்கும், எல்லாம் மாயம், எனக்கு தான் இன்னமும் இந்த சம்சார பந்தத்திலிருந்து விடுபடுறதுக்கு நேரம் வரலேம்மா. அந்த முனிவரும் இந்த ஆள் இப்படி சொல்கிறத கேட்ட உடனே, ஏப்பா அப்படி சொல்கிற, இப்போ கூட நீ சரின்னு சொல்லு, உனக்கு தீட்சை கொடுத்து இதிலிருந்து விடுபடுற ஞானத்தை போதிக்கிறேன் பார். உடனே அந்த ஆள் என்ன சொல்லுவான் தெரியுமா, ஐயோ சாமி இப்போ அது எப்படிங்க முடியும், பிள்ளைங்கள்லாம் சின்ன சிறுசுங்க, அதுகளுக்கெல்லாம் ஒரு கல்யாணம் காட்சின்னு செஞ்சு கடமையை முடிச்சுட்டா நீங்கள் சொல்கிறபடி செஞ்சு விடலாம்மா. சரி, இன்னும் முனிவர் போயிடுவார், அடுத்த வருஷம் வருவார், இவன் வழக்கம் போல் வேதாந்தம் பேசுவான். சரி தீட்சை கொடுக்குறேன் வா அம்பார், பேரம் பேத்தியை பார்க்கணும், கோர்ட்டில் கேஸ் ஒன்று இருக்குது அது முடியணும் அப்படின்னு தயங்க ஆரம்பிச்சிருவான். எல்லாம் சொல்லுவான், ஆனால் குடிக்கிறதுக்கு தண்ணி கூட கொடுக்க மாட்டான். ரொம்ப வருஷம் கழித்து மறுபடியும் ஒரு நாள் அந்த ஊருக்கு முனிவர் வந்தார், இவன் கடைக்கும் வந்தார். அப்புறம் அங்கே கல்லாவில் நம்ம ஆள் இல்லை, அவன் புள்ள தான் உட்காந்துருக்கிறான். அப்பாவை போலவே பிள்ளையும் எழுந்திரிச்சு ஓடியாந்து முனிவரை வரவேற்றான். அப்பா எங்கேன்னு விசாரித்தார் முனிவர். ஐயோ அதை ஏன் கேட்குறீங்க சாமி, உங்ககிட்ட தீட்சை வாங்கி இந்த சம்சார பந்தத்திலேருந்து விடுதலை பெறணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பார், அது நிறைவேறாமலே போய் சேர்ந்துட்டார். போன மாதம் ஒரு நாள் திடீர்னு நெஞ்சு வலிக்குதுன்னார், அவ்வளவுதான் பொட்டுன்னு போயிட்டார் அப்படின்னு புலம்புனான் பையன். இதை கேட்டதும் முனிவர் சிரிச்சாரான், அவன் எங்கடா போவான், உன் அப்பா எங்கேயும் போகல, இதோ வாழை ஆட்டிக்கிட்டு உன் காலடியிலே இருந்துக்கிட்டு இருக்கான் பார் அப்படின்னு சொல்லி அங்கே நின்றுக்கிட்டு இருந்த ஒரு நாயை சுட்டி காட்டினாராம். என்ன சாமி சொல்கிறீங்க அப்படின்னு ஆச்சரியமாக கேட்டிருக்கான் பையன். உடனே முனிவர் அந்த நாயோட தலையில் ஒரு தட்டு தட்டி பேசுகிறா அப்படின்னாராம். உடனே அந்த நாய் வந்து வேதாந்தம் பேச ஆரம்பிச்சுட்டு தான், காயமே இது போய் வெறும் காற்றடைத்த பை அப்படின்னு தான். முனிவர் சொன்னார், அடே இப்போவும் ஒன்றும் கெட்டு போகல, நீ விரும்புனா சொல்லு, உனக்கு தீட்சை கொடுத்து என் பின்னாடியே அழைச்சிட்டு போயிடுறேன், அங்கே அழைச்சிட்டு போய் உனக்கு ஞானத்தை போதிக்கிறேன் வர்றியா அப்படின்னு கேட்டிருக்காரு. உடனே அந்த நாய் சொல்லித்தான், ஐயோ அதை ஏன் கேட்குறீங்க சாமி, நான் உண்ணாமல் தின்னாமல் ஏராளமான சொத்து சேர்த்து வச்சுட்டேன், என் பிள்ளைங்க அதோட பெருமை தெரியாமல் ராத்திரி நேரம்லாம் கதவை திறந்து போட்டுட்டு தூங்கிடுவாங்க,

0: அதனால் இப்படி நாயாக பிறந்து ராத்திரி பகலாக சுற்றி சுற்றி வந்து காவல் காத்துட்டு கிடக்கிறேன், இப்போ எப்படி சாமி வர முடியும் அப்படின்னு கேட்டுதான். அறியாமையிலேயே சுகம் கண்டு இப்படி இருக்கிற ஆளுங்களுக்கு எப்படி விடுதலை கிடைக்கும், எப்போ விடுதலை கிடைக்கும் அப்படின்னு கேட்குறார் தசாவதானி திருக்குறள் பேர் ராமையா. அவர் கேட்குறது நியாயம் தானே. இந்த காலத்து பையன் ஒருத்தன் அப்பாக்கிட்ட சொன்னான், அப்பா இன்றைக்கி நான் ஒரு ரூபா மிச்சப்படுத்தி விட்டேன் அப்படின்னு. நானும் அப்படியா என்னடா பண்ணேன்னு கேட்டிருக்கார் அப்பா. டவுன் பஸ்ஸில் ஏறாமல் அது பின்னாடியே ஓடியாந்தேன், ஒரு ரூபா மிச்சம்தானே அப்படின்றான். அட பாவி, ஒரு ஆட்டோ பின்னாடி ஓடியாந்துருந்தா 10 ரூபா மிச்சமாயிருக்குமே, வேஸ்ட் பண்ணிட்டியே அப்படின்னாராம் அந்த அப்பா.
1: தென்கட்சி கோஸ்வாமிநாதன் அவர்கள் வழங்கிய இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வாழும் வாழ்க்கை நிலையற்றது, நம்மை பற்றிய நினைவுகளையாவது நல்லதாக விட்டுச் செல்வோம்.

0: ஊமை விழிகள் படத்திற்காக கே ஜி யேசுதாஸ் பாடிய பாடல் அது.
1: போலீஸ்
2: மிஸ் சீமா?
1: ஆமாங்க.
2: இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் வாங்க. இல்லங்க, இல்லனா வீட்டுக்கு வந்துருவோம்.
1: நான் என்ன பண்ண?
2: தனியா பக்கத்து ரூமுக்கு போங்க. உங்க பையன் எங்க கஸ்டடியில இருக்கான்? அதோட நீங்க டிஜிட்டல் அரெஸ்ட்ல இருக்கீங்க.
1: டிஜிட்டல் அரெஸ்டா?
2: 1,00,000 கொடுங்க, தப்பிக்கலாம்.
1: இவ்வளவு பணமா?
2: சொல்ற மாதிரி பண்ணுங்க. ஒரு லிங்க் அனுப்பியிருக்க, இப்ப ப்ராசஸிங்காக 30,000 கொடுங்க, இல்லனா பையன் ஜெயிலுக்கு போயிருவான்.
1: ஜெயிலுக்கு நீ தான் போவே. உன் மூஞ்சிய நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன்.
2: என்ன
1: டிஜிட்டல் அரெஸ்ட்னு எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராட். அதனால பயப்பட வேண்டாம். போலீஸ், பேங்க், RBI இந்த மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள்ட்ட இருந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணுங்க.
3: ஹலோ மம்மா.
1: ஹாய்.
4: RBI சொல்கிறது.
1: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: சில சந்திப்புகள் நிகழ்ச்சி முடிந்த பிறகும் நம் மனதில் நீண்ட நேரம் தங்கிவிடும். உறவுகளை இணைக்கும், மனங்களை நெருக்கமாக்கும் என்னுயிர் தோழி. சமையலின் சுவையை மட்டுமல்ல வாழ்க்கையின் சுவையையும் பகிர்ந்து கொள்ளும் அன்பான சந்திப்பு. அப்படிப்பட்ட ஒரு மனம் நிறைந்த பயணத்தை இந்த வாரமும் தொடர்கிறார் அனைவரின் அன்பையும் பெற்ற சமையல் கலை நிபுணர் திருமதி மல்லிகா பத்ரிநாத் அவர்கள் பங்கு பெறும் என்னுயிர் தோழி, உறவுகளின் உணர்வுகளை இதயத்தோடு இணைக்கும் நிகழ்ச்சி. இந்த வாரமும் தவறாமல் கேளுங்கள் என்னுயிர் தோழி. இது பெண்களுக்கான நிகழ்ச்சி. இணைந்திருங்கள் ஆகாஷவாணியின் 720 கிலோஹெர்ட்ஸில் மதியம் 1:10 முதல் 1:45 வரை.

0: நேரம் 7:40 புத்தம் புது காலையில் இனி உங்கள் கவனத்திற்கு ஷியாமா பிரசாத் முகர்ஜி அவர்களின் பிறந்த தின சிற்றுரை கேட்கலாம்.
1: சுதந்திர இந்தியாவின் முதல் மத்திய அமைச்சரவையில் தொழிற்சாலை வழங்கல் துறையின் அமைச்சராக இருந்தவர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி அவர்கள். இவரின் பிறந்த தினம் இன்று. 1901 கொல்கத்தாவில் பிறந்த ஷியாமா பிரசாத் முகர்ஜி அவர்கள் தனது தந்தை சர் அசுதோஷ் முகர்ஜியைப் போலவே சிறந்த வழக்கறிஞராகவும் கல்வியாளராகவும் திகழ்ந்தார். தனது 33 வயதில் கல்கத்தா பல்கலைக்கழகத்தின் இளம் துணைவேந்தர் ஆனார். 1929 கல்கத்தா பல்கலைக்கழக பிரதிநிதியாக இந்திய தேசிய காங்கிரஸ் சார்பாக பெங்கால் மேலவைக்கு ஷியாமா பிரசாத் முகர்ஜி அவர்கள் தேர்வானார். பின்னர் தனது பொறுப்பை ராஜினாமா செய்த அவர் சுயேச்சை வேட்பாளராக வெற்றி பெற்றார். பெங்கால் மாகாணத்தின் நிதியமைச்சராகவும் இருந்த ஷியாமா பிரசாத் அவர்கள் ஆங்கிலேய அரசின் அடக்குமுறைகளை துணிந்து எதிர்த்தார். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்திற்கு இவரது முயற்சியாலும் ஆதரவு பெருகத் தொடங்கியது. 1939 ஹிந்து மகாசபையில் சேர்ந்து அதன் செயல் தலைவராகவும், 1943 அகில பாரத ஹிந்து மகாசபையின் தலைவராகவும் பதவி வகித்தார். பின்னாளில் இவர் ஹிந்து மகாசபை பொறுப்புகளிலிருந்து விலக நேரிட்டது. அமைச்சர் பதவியிலிருந்தும் விலகிய ஷியாமா பிரசாத் முகர்ஜி அவர்கள் 1951 அக்டோபர் 21 டெல்லியில் பாரதிய ஜனசங்கத்தை நிறுவி அதன் முதல் தலைவர் ஆனார். அடுத்த ஆண்டிலேயே நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றியும் கண்டார். தனது அரசியல் வாழ்வில் ஈடுபாட்டுடன் செயல்பட்டு வந்த ஷியாமா பிரசாத் முகர்ஜி அவர்கள் 1953 ஜூன் 22 மறைந்தார்.
0: உங்கள் கவனத்திற்கு பகுதியில் ஷியாமா பிரசாத் முகர்ஜி அவர்களின் பிறந்த தின சிற்றுரை கேட்டீர்கள்.

0: காப்பான் படத்திற்காக நிகிதா ஹாரிஸ் பாடிய பாடலை கேட்டீர்கள்.
1: நகர்வலம்.
0: மழைக்கு தயாராகும் சென்னை.
2: சென்னையில் வரவிருக்கும் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ளும் வகையில் மழைநீர் வடிகால் அமைப்புகளை முழுமைப்படுத்தும் பணிகளில் சென்னை மாநகராட்சி தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. இதன் ஒரு பகுதியாக நகரம் முழுவதும் நிலுவையில் உள்ள 70 கிலோமீட்டர் நீளமுள்ள மிஸ்ஸிங் லிங்க் எனப்படும் வடிகால் இணைப்பு பணிகளை பருவமழைக்கு முன்பாக முடிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மழைக்காலங்களில் சென்னையின் பல பகுதிகளில் தண்ணீர் தேங்குவது வழக்கமாக இருந்து வருகிறது. குறிப்பாக ஒரு வடிகால் மற்றொரு வடிகாலுடன் இணைக்கப்படாமல் இருக்கும் இடங்களில் மழைநீர் சரியாக வெளியேற முடியாமல் போகிறது. இதுவே சாலைகளில் வெள்ளம் தேங்குவதற்கும் போக்குவரத்து பாதிக்கப்படுவதற்கும் முக்கிய காரணமாக கருதப்படுகிறது. இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காகத்தான் தற்போது மாநகராட்சி மிஸ்ஸிங் லிங்க் பணிகளுக்கு முன்னுரிமை அளித்துள்ளது. அண்ணாநகர், கோடம்பாக்கம், கே கே நகர், அடையாறு, அம்பத்தூர், மாதவரம் உள்ளிட்ட பல பகுதிகளில் இந்த பணிகள் வேகமாக நடைபெற்று வருகின்றன. மேலும் ஓஎம்ஆர் மற்றும் இசிஆர் பகுதிகளிலும் நிலுவையில் உள்ள வடிகால் பணிகளை விரைந்து முடிக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். மழைநீர் வடிகால் அமைப்பு என்பது வெறும் கால்வாய் கட்டுமானம் மட்டுமல்ல, நகரின் ஒவ்வொரு தெருவிலும் பெய்யும் மழைநீரை அருகில் உள்ள நீர்நிலைகள், கால்வாய்கள் அல்லது ஆறுகளுக்கு பாதுகாப்பாக கொண்டு செல்வதற்கான ஒருங்கிணைந்த வலையமைப்பாகும். இதில் ஒரு சிறிய இடைவெளி கூட இருந்தால் முழு அமைப்பின் செயல்திறன் பாதிக்கப்படலாம் என்று பொறியாளர்கள் தெரிவிக்கின்றனர். சென்னை மாநகராட்சி கடந்த சில ஆண்டுகளாக மழைநீர் வடிகால் திட்டங்களுக்கு 1000 கோடி ரூபாய்களை முதலீடு செய்துள்ளது. 2022 முதல் பல்வேறு திட்டங்களின் கீழ் 1398 கிலோமீட்டர் நீளத்தில் வடிகால்கள் அமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதில் பெரும்பாலான பணிகள் ஏற்கனவே நிறைவடைந்துள்ளன. மீதமுள்ள பணிகளை ஜூலை மாதத்திற்குள் முடிக்க அதிகாரிகள் முயற்சி செய்து வருகின்றனர். சமீபத்தில் பொறுப்பேற்ற மாநகராட்சி நிர்வாகமும் சென்னை நகரை பேரிடர் தாங்கும் நகரமாக மாற்றுவது முக்கிய இலக்கு என தெரிவித்திருக்கிறது. மழை, வெள்ளம் போன்ற இயற்கை பேரிடர்களின் தாக்கத்தை குறைக்க

0: வடிகால், சாலை மற்றும் மழைநீர் மேலாண்மை பணிகள் ஒருங்கிணைந்து செயல்படுத்தப்படுகின்றன. இதற்கிடையில் சில பகுதிகளில் இன்னும் பணிகள் முழுமையாக நிறைவடையவில்லை என்ற கவலையையும் பொதுமக்கள் முன்வைத்துள்ளனர். குறிப்பாக வடசென்னையின் சில பகுதிகள் மற்றும் புறநகர் பகுதிகளில் வடிகால் இணைப்புகள் முழுமை அடையாததால் மழைக்காலத்தில் நீர் தேங்கும் அபாயம் இருப்பதாக குடியிருப்போர் கூறுகின்றனர். இதுகுறித்து மாநகராட்சி அதிகாரிகள் நிலுவையில் உள்ள பணிகளை விரைவில் முடிப்பதாக உறுதியளித்துள்ளனர். நகரின் வளர்ச்சியுடன் புதிய குடியிருப்புகள் மற்றும் சாலைகள் அதிகரித்துள்ளதால் மழைநீர் இயற்கையாக உறிஞ்சப்படும் நிலப்பரப்புகள் குறைந்து வருகின்றன. இதனால் செயற்கை வடிகால் அமைப்புகளின் முக்கியத்துவம் மேலும் அதிகரித்துள்ளது. நகர திட்டமிடல் நிபுணர்கள் மழைநீர் வடிகால்கள் மட்டுமல்லாமல் ஏரிகள், குளங்கள் மற்றும் கால்வாய்களையும் பராமரிப்பது அவசியம் என வலியுறுத்துகின்றனர். இந்த ஆண்டு பருவமழைக்கு முன்பாக அனைத்து முக்கிய வடிகால் இணைப்பு பணிகளும் நிறைவடைந்தால் சென்னையில் நீர்த்தேக்கம் மற்றும் வெள்ள பாதிப்புகள் கணிசமாக குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மாநகராட்சியின் இந்த முயற்சி மழைக்காலத்தில் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையை பாதுகாக்கும் முக்கிய நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது.
1: மழைக்கு தயாராகும் சென்னை. எழுதியவர் அனுசியா, வாசித்தவர் விஜய்.
2: உலா வந்தது நகர்வலம்.

0: எம்ஜி ஸ்ரீகுமார் குரலில் ஒலித்த அந்த பாடலின் படம் என் சுவாச காற்றே. புத்தம் புது காலையில் இனி
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: அன்புள்ள மணியன் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். அந்த காலத்தில் நமது முன்னோர் காஃபி டீ குடிக்க பித்தளை பாத்திரங்களை பயன்படுத்தினாங்க. அதுதான் அப்போது இருந்தது. எவர் சில்வர் பாத்திரங்களெல்லாம் அப்புறமா வந்தது. சமையலுக்கு கூட பித்தளை வெங்கல பாத்திரங்கள் பயன்படுத்தப்பட்டன. இப்போ தான் எல்லாம் மாறிப்போச்சு. ஏன், மண் சட்டி மண் பானை கூட உபயோகத்தில் இருந்தது. இப்போது குடிக்கிற தண்ணிக்கு கூட மண் பானைகளை நாம் வாங்கிறதில்ல, உபயோகிக்கிறதில்ல. மண் பானையில் தண்ணி ஊற்றி வச்சு அதில் வெட்டி வேற போட்டு கமகமன்னு தண்ணியையும் மணக்க மணக்க குடித்தவர்கள் நாம. இப்போது அதெல்லாம் காட்சி பொருளாக இருக்கு. செம்பு கூட பயன்படுத்தப்பட்ட காலம் உண்டு. நன்மை செய்கிறத பயன்படுத்தினதை கூட மறந்துட்டோம், மறுத்துட்டோம். நமது வாழ்க்கை முறை கால மாற்றம் காரணமாக உடல் நலத்துக்கு தீங்கு விளைவிக்கும் பல பொருட்களை பயன்படுத்தி வர்றோம். நிறைய பிளாஸ்டிக் சமாச்சாரங்கள் உள்ள நுழைஞ்சிடுச்சு. அதில் ஒன்று தான் பெட் பாட்டில். இதுவும் பிளாஸ்டிக் தான். மணியன் ஐயா, இப்போது நம்ம மக்கள் மத்தியில் பிளாஸ்டிக் பாட்டில் கலாச்சாரம் பரவிடுச்சு. நம்ம அரசாங்கம் மக்காத பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை விதித்திருந்தாலும் அங்கங்கே மக்கள் அதை பயன்படுத்திக்கிட்டு தான் வர்றாங்க. அது தடை செய்யப்பட்ட பொருளா தடை செய்யப்படாத பொருளான்னு மக்களுக்கு தெரிந்தும் தெரியாமலும் உபயோகிக்கிறாங்க. அந்த அளவுக்கு நமது வாழ்க்கையோடு ஒன்றுவிட்ட ஒன்றாயிடுச்சு. இந்த பிளாஸ்டிக் பாட்டில் மனிதர்களின் உடல் நலம், மற்ற உயிரினங்களின் உடல் நலம், நாம் வாழும் சூழல் போன்றவற்றை கடுமையாக பாதிக்குது. பிளாஸ்டிக் என்பது ஒட்டுமொத்த உலகத்துக்கே மிகப்பெரிய அச்சுறுத்தலாக உருவெடுத்திருக்கு. இதை உணராமல் பெரும்பாலானவர்கள் தண்ணி கொண்டு போகிறதுக்கு மட்டும் இல்லாமல் சூடான பானங்களை வாங்கிட்டு வர்றதுக்கும் பிளாஸ்டிக் பாட்டில்களை, ஏன் பிளாஸ்டிக் பைகளை பயன்படுத்துகிறத பார்க்குறோம். வெந்நீர், சூடான உணவுப் பொருட்கள், காஃபி டீ போன்றவற்றை பிளாஸ்டிக் கவர்லையோ பாட்டில்களிலோ கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரக்கூடாது. இப்படி எடுத்துட்டு வந்தால் அதில் இருக்கும் வேதிப்பொருட்கள் வினை புரிந்து நமது உடல் நலத்துக்கு தீங்கை ஏற்படுத்தும். முக்கியமாக புற்றுநோய், ஹார்மோன் குறைபாடு, எலும்புகளை பலமிழக்க செய்தல், இரத்த அணுக்கள் குறைதல் ஆகிய பாதிப்புகள் ஒன்று ஒன்றா தோன்ற ஆரம்பிக்கும். வயிற்று வலி, வாந்தி, பசி இல்லாமை ஆகியவை இதன் முக்கிய அறிகுறிகள். பிளாஸ்டிக் பாட்டிலை அடிக்கடி பயன்படுத்துகிறவங்களுக்கு உடல் எடை குறைய ஆரம்பிக்கும், இரத்த சோகையும் உண்டாகுமா? மணியன் ஐயா, இப்போது அரசாங்கம் தடை விதித்த பிறகு மக்கள் மத்தியில் கொஞ்சம் விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு. ஆனாலும் இது போதாது. பிளாஸ்டிக் பாட்டிலின் அடி

0: இப்பகுதி, மூடி, மூடியின் உள்பகுதியை பாருங்க, அவற்றில் அழுக்கு கசடுலாம் சேரும். அப்பப்போ சுத்தம் செய்துகிட்டே இருக்கணும். எந்த பொருளா இருந்தாலும் சுத்தபத்தமா வச்சுக்கணும். இந்த மாதிரியான பொருட்கள் பயன்பாட்டினால வரக்கூடிய உடல் உபாதைகளை ஆரம்பத்திலேயே கண்டறிஞ்சு கட்டுக்குள் வைக்கணும். அதற்குண்டான சிகிச்சை முறைகளை கையாளணும். பிளாஸ்டிக் பெட் பாட்டிலுக்கு பதிலா காப்பர் பாட்டில், எவர் சில்வர் பாட்டில்களை பயன்படுத்தலாம். பிளாஸ்டிக் சமாச்சாரங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. இதன் மூலம் நமது உடல் ஆரோக்கியத்தை தக்க வச்சுக்கலாம். சுவர் இருந்தால்தான் சித்திரம்ங்கிற பொன்மொழி உங்களுக்கு தெரியும். இப்போ மறுபடியும் பித்தளை, செம்பு, வெங்கல பாத்திரங்கள் பயன்பாட்டுக்கு வருது. அதுல ஒரு வியாபார நோக்கம் இருந்தாலும் நமது உடல்நிலை, சுற்றுப்புற சூழ்நிலை இவற்றை நினைவில் வைத்து செயல்படுவோம், செயல்படணும். இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.
2: வழங்கியவர் பி. சரவணன் அவர்கள்.
3: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில் அங்கக வேளாண்மை தொடர் நிகழ்ச்சியில்
4: அங்கக வேளாண்மை செய்பவர்கள் அதனோட உற்பத்தி நல்லா பெருக்கிறது மட்டும் இல்லாம அதனோட தரத்தை வந்து ரொம்ப சிறப்பா மக்களுக்கு கொண்டு சேர்க்கணும். மண் வளம் மற்றும் அனைத்து உயிரினங்களுடைய ஆரோக்கியத்தையும் பேணுவதாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது வந்து இது முக்கியமான ஒரு கொள்கையாக இந்த அங்கக வேளாண்மையில வந்து இருக்குது.
3: அங்கக வேளாண்மையின் முக்கியத்துவமும் வாய்ப்புகளும் குறித்து திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எஸ். பானுமதி அவர்கள் கூறும் கருத்துக்கள் தொடர்ந்து வேளாண் செய்திகள் ஆகியன இன்று 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன் பெறுங்கள்.
2: நேரம் 8:00, தொடர்வது செய்தி சுருக்கம்.
5: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். கல்வியாளரும் ஜனசங்க நிறுவனருமான திரு ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125வது பிறந்த நாளில் அவருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். நாட்டில் தட்டுப்பாடு இல்லாமல் உரம் கிடைப்பதை உறுதிப்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பிரிக்ஸ் அமைப்பின் 2 மகளிர் பணிக்குழு கூட்டம் இன்று கேரள மாநிலம் கொச்சியில் தொடங்குகிறது. சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் இந்தியா தலைமையில் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் மற்றும் கொள்கை குறித்த அரசுகளுக்கு இடையேயான நிபுணர் குழுவின் 9வது அமர்வு இன்று தொடங்க உள்ளது. கரூர் கூட்ட நெரிசலில் 41 உயிரிழந்த சம்பவம் குறித்து மத்திய புலனாய்வுத்துறை விசாரித்து வரும் நிலையில் மாநில அமைச்சர்கள் அது தொடர்பாக கருத்து தெரிவிப்பது ஏற்புடையதல்ல என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தெரிவித்துள்ளது. முதல்வர் படைப்பகங்கள் தனியார் மயமாக்கப்படவில்லை என்று சென்னை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் தெரிவித்துள்ளார். சென்னையில் கட்டுமான பணியின் போது வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றாத நிறுவனங்களிடம் இருந்து 12,25,000 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளதாக மாநகராட்சி தெரிவித்துள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தில் அரசு மற்றும் தனியார் தொழில் பயிற்சி நிலையங்களில் மாணவர் சேர்க்கை 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா 7 வித்தியாசத்தில் இங்கிலாந்தை வென்றது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியிலிருந்து பிரேசில் அணி வெளியேறியுள்ளது. நியூஜெர்சியில் நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் நார்வே 2-1 என்ற கோல் கணக்கில் பிரேசில் அணியை தோற்கடித்தது. இன்று நடைபெறவுள்ள போட்டியில் மெக்சிகோ இங்கிலாந்தையும் மற்றொரு போட்டியில் போர்ச்சுகல் ஸ்பெயினையும் எதிர்கொள்கின்றன. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNews சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: நேரம் 8:02, 5:00 ஆகாஷ்வாணி சென்னை மத்திய அலை 720 கிலோஹெட்ஸ், கும்பகோணம் பண்பலின் 101.6 மெகாஹெட்ஸ், வேலூர் பண்பலின் 100.4 மெகாஹெட்ஸ் அலைவரிசைகள் புத்தம் புது காலையில் தொடர்கிறது திரைகானம். எந்திரன் படத்திற்காக SP பாலசுப்ரமணியம், AR ரஹ்மான், கத்தீஜா ரஹ்மான் ஆகியோர் பாடிய பாடல்

0: யார் அது? ஓ, செல்வி, வா வா வா வா, உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன்.
1: இந்தா சௌமியா, என்னோட பிறந்த நாள் பரிசு.
0: அடடே, ரொம்ப நன்றிப்பா.
1: என்னன்னு பிரிச்சு பாரு சௌமியா.
0: ஓ, ரொம்ப நல்லா இருக்கே. எனக்கு புத்தகம் வாசிக்கிற பழக்கம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு புத்தகத்தை பரிசா கொடுத்துருக்கியே, ரொம்ப தேங்க்ஸ். புத்தக வாசிப்பு மூலமா நம்ம அறிவு திறன், கற்பனை திறன், சொல்வளம், நல்ல பண்புகள் இதெல்லாம் மேம்படுத்திக்க உறுதுணையா இருக்குமே.
1: ஆமா சௌமியா, நம்ம நல்ல பண்புகளை வளர்த்துக்க புத்தக வாசிப்பு பழக்கம் ரொம்பவே அவசியம். ஒரு புத்தகம் ஒரு நல்ல நண்பனுக்கு சமம்னு சொல்லுவாங்க இல்லையா?
0: சரி செல்வி, இன்னைக்கே இந்த புத்தகத்தை படிச்சு முடிக்க முயற்சி செய்கிறேன். புத்தக வாசிப்பை நேசிப்போம், வளம் பெறுவோம்.

0: உதித் நாராயண் சின்மய் குரல்களில் ஒலித்த அந்த பாடலின் படம் சிவாஜி.
1: பிற்பகல் 1:10 பாரதத்தின் பெருமைதனை பறைசாற்றிடும் பெருமை மிகு பாரதம்.
2: பல்வேறு விதமான பெருமைகளை ஒருங்கே கொண்ட நமது பாரத திருநாட்டின் பாரம்பரியம், கலாச்சாரம் மற்றும் வரலாற்று சின்னங்கள் பற்றிய தகவல்களை கேட்டு மகிழுங்கள் பெருமை மிகு பாரதம் நிகழ்ச்சியில்.

0: நினைவூட்டுகிறோம் நேயர்களே, வாராவாரம் ஆரவாரமாய் ஒலி உலாவர காத்திருக்கிறது பெருமை மிகு பாரதம். சனிக்கிழமை தோறும் பிற்பகல் 1:10 கேட்டு ரசியுங்கள்.
1: நேரம் 8:42. திரைகானத்தில் தொடரும் பாடல் உதித் நாராயண், கவிதா கிருஷ்ணமூர்த்தி பாடியது ஷாஜகான் படத்திற்காக.

0: எஸ்பி பாலசுப்ரமணியம், உதித் நாராயண், பல்லவி பாடிய பாடலை கேட்டீர்கள். காதலன் படத்திற்காக
1: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ், கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள், முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் July 31.
2: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
1: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
2: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
3: சில சந்திப்புகள் நிகழ்ச்சி

0: முடிந்த பிறகும் நம் மனதில் நீண்ட நேரம் தங்கிவிடும். உறவுகளை இணைக்கும் மனங்களை நெருக்கமாக்கும் என்னுயிர் தோழி. சமையலின் சுவையை மட்டுமல்ல, வாழ்க்கையின் சுவையையும் பகிர்ந்து கொள்ளும் அன்பான சந்திப்பு. அப்படிப்பட்ட ஒரு மனம் நிறைந்த பயணத்தை இந்த வாரமும் தொடர்கிறார் அனைவரின் அன்பையும் பெற்ற சமையல் கலை நிபுணர் திருமதி மல்லிகா பத்ரிநாத் அவர்கள் பங்கு பெறும் என்னுயிர் தோழி, உறவுகளின் உணர்வுகளை இதயத்தோடு இணைக்கும் நிகழ்ச்சி. இந்த வாரமும் தவறாமல் கேளுங்கள் என்னுயிர் தோழி. இது பெண்களுக்கான நிகழ்ச்சி. இணைந்திருங்கள் ஆகாஷவாணியின் 720 கிலோஹெர்ட்ஸில் மதியம் 1:10 முதல் 1:45 வரை.
1: திரைகானத்தில் நிறைவாக உதித் நாராயண் குரலில் யாரடி நீ மோகினி.
2: Can you feel her? Is your heart speaking to her?

கேட்ட திரைகானத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய புத்தம் புது காலை நிகழ்ச்சி. மீண்டும் நாளை காலை 7 மணிக்கு புத்தம் புதிதாய் புலரும். நிகழ்ச்சியில் இதுவரை உங்களுடன் சுகந்தி வீரராகவன். அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை. எஸ் மகதி அவர்களின் பாட்டு கேட்கலாம். எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், எஸ் ஜே அர்ஜுன் கணேஷ் அவர்கள் மிருதங்கம், என் குருபிரசாத் அவர்கள் கடம், சன்னு தாங்கி ஸ்ரீ சாமுண்டேஸ்வரி, ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் இயற்றிய வசந்தாராக தரு வர்ணத்துடன் நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது. ஆதி தாளம்.

நேரம் 9:35 ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் எஸ் மகதி அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், எஸ் ஜே அர்ஜுன் கணேஷ் அவர்கள் மிருதங்கம், என் குருபிரசாத் அவர்கள் கடம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து கமலாம்பாம் பஜரே, முத்துசுவாமி தீட்சிதர் நவாவர்ண கிருதி, கல்யாணி ராகம் ஆதி தாளம்.

ஏகதாளம் மிஸ்ர நடையில் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் காவடி சிந்து ஒலிக்க கேட்டீர்கள். அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை எஸ் மகதி அவர்களின் பாட்டு கேட்டோம். எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், எஸ் ஜே அர்ஜுன் கணேஷ் அவர்கள் மிருதங்கம், என் குருபிரசாத் அவர்கள் கட்டம்.

0: அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். தொடர்வது 10 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: நேரம் 10 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து நாடுகளில் 6 நாள் அரசுமுறை பயணம் மேற்கொள்ள புதுதில்லியிலிருந்து புறப்பட்டுச் சென்றார். தேச ஒற்றுமை, ஒருமைப்பாடு, கலாச்சார தேசியம் ஆகியவற்றுக்கு பெரும் பங்காற்றியவர் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புகழாரம் சூட்டியுள்ளார். நாட்டில் தட்டுப்பாடு இல்லாமல் உரம் கிடைப்பதை உறுதிப்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பிரிக்ஸ் நாடுகளின் போதைப்பொருள் தடுப்பு அமைப்புகளின் மாநாடு இன்று கவுஹாத்தியில் நடைபெறவுள்ளது. ஊத்துக்கோட்டையில் தனியார் கடல் உணவு பதப்படுத்தும் ஆலையில் அமோனியா வாயுவை அகற்றும் பணி தொடர்ந்து 3வது நாளாக இன்றும் நடைபெறுகிறது. சென்னையில் கட்டுமான பணியின் போது வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றாத நிறுவனங்களிடம் இருந்து 12,25,000 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளதாக மாநகராட்சி தெரிவித்துள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தில் அரசு மற்றும் தனியார் தொழில் பயிற்சி நிலையங்களில் மாணவர் சேர்க்கை இம்மாதம் 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. நிலச்சரிவு காரணமாக மும்பை புனே அதிவிரைவு சாலை போக்குவரத்து மூடப்பட்டுள்ளது. அமர்நாத் பனிலிங்கத்தை கடந்த 3 நாட்களில் 56,000-க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கண்டு தரிசித்துள்ளனர். தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் இங்கிலாந்தை வென்றது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியிலிருந்து பிரேசில் அணி வெளியேறியுள்ளது. நியூஜெர்சியில் நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் நார்வே 2-1 என்ற கோல் கணக்கில் பிரேசில் அணியை தோற்கடித்தது. இன்று காலை நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய போட்டியில் இங்கிலாந்து 3-2 என்ற கோல் கணக்கில் மெக்சிகோவை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
3: நேரம் 10 மணி 2 நிமிடம். ஆகாஷ்வாணி முத்துச்சிதறல். இனிய திரைப்பட பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். முதலில் மௌனராகம் திரைப்படத்தில் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்.

0: 10:16 தொடர்ந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியுள்ள பாடலை கேட்க உள்ளோம். படம் இது நம்ம ஆளு.
1: இதுதான் காதலா அடராமா, இது என்ன வேதமோ, நெஞ்சுக்குள்ளே ஏதோ

മനു പി സുശീല പാടിയ പാടൽ. படம் ராசாவே உன்னை நம்பி.

0: சில சந்திப்புகள் நிகழ்ச்சி முடிந்த பிறகும் நம் மனதில் நீண்ட நேரம் தங்கிவிடும். உறவுகளை இணைக்கும் மனங்களை நெருக்கமாக்கும் என்னுயிர் தோழி. சமையலின் சுவையை மட்டுமல்ல, வாழ்க்கையின் சுவையையும் பகிர்ந்து கொள்ளும் அன்பான சந்திப்பு. அப்படிப்பட்ட ஒரு மனம் நிறைந்த பயணத்தை இந்த வாரமும் தொடர்கிறார் அனைவரின் அன்பையும் பெற்ற சமையல் கலை நிபுணர் திருமதி மல்லிகா பத்ரிநாத் அவர்கள் பங்கு பெறும் என்னுயிர் தோழி, உறவுகளின் உணர்வுகளை இதயத்தோடு இணைக்கும் நிகழ்ச்சி. இந்த வாரமும் தவறாமல் கேளுங்கள் என்னுயிர் தோழி. இது பெண்களுக்கான நிகழ்ச்சி. இணைந்திருங்கள் ஆகாஷவாணியின் 720 கிலோஹெர்ட்ஸ் மதியம் 1:10 முதல் 1:45 வரை.
1: நேரம் 10:40 40 நொடி. மூச்சுத்திரலில் தொடர்ந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடிய பாடல் படம் கணம் கோர்ச்சார் அவர்களே.

0: செல்வங்கள், வாசிப்பும் ஆய்வும், வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன், அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 மணி முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.
1: நீங்கள் கேட்டு ரசிக்க திரைப்பட பாடல்களை வழங்கி உங்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறது உங்கள் ஆகாஷ்வாணி. தொடர்ந்து மனைவி ஒரு மந்திரி திரைப்படத்தில் எஸ்.பி. பாலசுப்ரமணியம், உமா ரமணன் பாடிய பாடல்.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: நேரம் 9:11, தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம், வாசிப்பவர் லட்சுமி ராகவன். பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து நாடுகளில் 6 நாள் அரசுமுறை பயணமாக இன்று ஜகர்த்தா புறப்பட்டார். தமது இந்த பயணம் இந்நாடுகளுடனான பொருளாதார மற்றும் நீடித்த ஒத்துழைப்புகளை வலுப்படுத்துவதுடன் இந்திய இளையோர்களுக்கு ஏராளமான வாய்ப்புகளை ஏற்படுத்த உதவும் என்று பிரதமர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். திபெத்திய தலைவர் தலாய் லாமாவின் அமைதி மற்றும் நல்லிணக்கத்திற்கான போதனைகள் உலகெங்கும் வாழும் மக்களுக்கு வழிகாட்டியாக திகழும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பீகார், மத்திய பிரதேசம் மற்றும் குஜராத் மாநிலங்களில் காலியாக உள்ள 3 சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. இத்தொகுதிகளில் இம்மாதம் 30ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. நாட்டில் தட்டுப்பாடு இல்லாமல் உரம் கிடைப்பதை உறுதிப்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. விவசாயிகளின் பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்யுமாறு பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். ஊத்துக்கோட்டையில் தனியார் கடல் உணவு பதப்படுத்தும் ஆலையில் அமோனியா வாயுவை அகற்றும் பணி தொடர்ந்து 3வது நாளாக இன்றும் நடைபெறுகிறது. சென்னையில் கட்டுமான பணியின் போது வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றாத நிறுவனங்களிடமிருந்து 12,25,000 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளதாக மாநகராட்சி தெரிவித்துள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தில் அரசு மற்றும் தனியார் தொழில் பயிற்சி நிலையங்களில் மாணவர் சேர்க்கை இம்மாதம் 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே விவசாய தோட்டத்திற்குள் நுழைந்து தென்னை மரங்கள் மற்றும் கரும்பு பயிர்களை சேதப்படுத்திய காட்டு யானையை வனத்துறையினர் நீண்ட நேரம் போராடி விரட்டியடித்தனர். அமர்நாத் பனிலிங்கத்தை கடந்த 3 நாட்களில் மட்டும் 56,000-க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கண்டு தரிசித்துள்ளனர். தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதியாட்டத்தில் ஆஸ்திரேலியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் இங்கிலாந்தை வென்றது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியிலிருந்து பிரேசில் அணி வெளியேறியுள்ளது. நியூஜெர்சியில் நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்றுகாட்டத்தில் நார்வே 2-1 என்ற கோல் கணக்கில் பிரேசில் அணியை தோற்கடித்தது. இன்று காலை நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய போட்டியில் இங்கிலாந்து 3-2 என்ற கோல் கணக்கில் மெக்சிகோவை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
0: நேரம் 11:02, ஆகாஷவாணி. சென்னை மதியலை 720 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹெர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நேர்கள் நிகழ்ச்சிகளை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இனி கேட்கலாம் தேன் சிந்தும் நேரம். நிகழ்ச்சியின் முதலில் பகலில் ஒரு இரவு திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியுள்ள பாடல்.

0: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில் அங்கக வேளாண்மை தொடர் நிகழ்ச்சியில்
1: அங்கக வேளாண்மை செய்பவர்கள் அதனோட உற்பத்தி நல்லா பெருக்கிறது மட்டும் இல்லாம அதனோட தரத்தை வந்து ரொம்ப சிறப்பா மக்களுக்கு கொண்டு சேர்க்கணும், மண் வளம் மற்றும் அனைத்து உயிரினங்களுடைய ஆரோக்கியத்தையும் பேணுவதாக இருக்க வேண்டும் அப்படிங்கறது வந்து இது முக்கியமான ஒரு கொள்கையாக இந்த அங்கக வேளாண்மையில வந்து இருக்குது.
0: அங்கக வேளாண்மையின் முக்கியத்துவமும் வாய்ப்புகளும் குறித்து திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எஸ் பானுமதி அவர்கள் கூறும் கருத்துக்கள் தொடர்ந்து வேளாண் செய்திகள் ஆகியன இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: நேரம் 11:12:35 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் இனி ரோசாபூர் அவிக்கை காரி திரைப்படத்திற்காக வாணி ஜெயராம் பாடியுள்ள பாடல்

0: சனிக்கிழமை தோறும் பிற்பகல் 1:10 பாரதத்தின் பெருமைதனை பறைசாற்றிடும் பெருமை மிகு பாரதம்.
1: பல்வேறு விதமான பெருமைகளை ஒருங்கே கொண்ட நமது பாரத திருநாட்டின் பாரம்பரியம், கலாச்சாரம் மற்றும் வரலாற்று சின்னங்கள் பற்றிய தகவல்களை கேட்டு மகிழுங்கள் பெருமை மிகு பாரதம் நிகழ்ச்சியில்.
2: எங்கள் பாரத நாடே, இதற்கெந்த நாடும் இணை இல்லை என பாடு பாடு.
0: நினைவூட்டுகிறோம் நேயர்களே, வாராவாரம் ஆரவாரமாய் ஒலி உலாவர காத்திருக்கிறது பெருமை மிகு பாரதம். சனிக்கிழமை தோறும் பிற்பகல் 1:10 கேட்டு ரசியுங்கள்.
3: நேரம் 11:22. நேர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில். இனி நிழல்கள் திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் பாடியுள்ள பாடல்.

0: ஜானி திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடலை கேட்டீர்கள்.
1: சில சந்திப்புகள் நிகழ்ச்சி முடிந்த பிறகும் நம் மனதில் நீண்ட நேரம் தங்கிவிடும். உறவுகளை இணைக்கும் மனங்களை நெருக்கமாக்கும் என்னுயிர் தோழி. சமையலின் சுவையை மட்டுமல்ல வாழ்க்கையின் சுவையையும் பகிர்ந்து கொள்ளும் அன்பான சந்திப்பு. அப்படிப்பட்ட ஒரு மனம் நிறைந்த பயணத்தை இந்த வாரமும் தொடர்கிறார் அனைவரின் அன்பையும் பெற்ற சமையல் கலை நிபுணர் திருமதி மல்லிகா பத்ரிநாத் அவர்கள் பங்கு பெறும் என்னுயிர் தோழி, உறவுகளின் உணர்வுகளை இதயத்தோடு இணைக்கும் நிகழ்ச்சி. இந்த வாரமும் தவறாமல் கேளுங்கள் என்னுயிர் தோழி. இது பெண்களுக்கான நிகழ்ச்சி. இணைந்திருங்கள் ஆகாஷவாணியின் 720 கிலோஹெர்ட்ஸ் மதியம் 1:10 முதல் 1:45 வரை.
0: நேரம் 11:31:35. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேன் சிந்தும் நேரம். நிகழ்ச்சியில் இனி சிகப்பு ரோஜாக்கள் திரைப்படத்திற்காக கமல்ஹாசன் எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல்.

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் July 31st.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள் நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.

நேரம் 11:48:25. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேன் சிந்தும் நேரம். நிகழ்ச்சியில் இனி தனிக்காட்டு ராஜா திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் SJ ஜானகி பாடியுள்ள பாடல்.

நினைவெல்லாம் நித்யா திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடலை கேட்டீர்கள். தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் நிறைவாக உதய கீதம் திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல்.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷ்வாணி
1: கேளுங்க கேளுங்க கேளுங்க, கிராம மக்களே, கேஒய்சி அப்டேட் மெசேஜ் பார்க்காம இருக்காதீங்க. உடனடியா கேஒய்சி அப்டேட் பண்ணுங்க. அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் அதாவது பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல் அல்லது மொபைல் எண் அல்லது மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும். ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா அடையாள அட்டை மற்றும் முகவரியோட சமீபத்திய ஆதாரத்தை காட்டுங்க. உங்க அக்கவுண்ட செயல்ல வச்சிருப்பதன் மூலம் பேங்கிங் சேவைகளை அனுபவியுங்க. கேஒய்சி அப்டேட் செய்ய உங்களுக்கு அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
2: ஆர்பிஐ சொல்கிறது.
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு. பனிரெண்டு பத்துக்கு சங்கீத சாரல் ஸ்ரீபிரியா விஜய் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எஸ் சுபஸ்ரீ அவர்கள் வயலின், கொல்கத்தா ஜே வெங்கட்ராம் அவர்கள் மிருதங்கம். 12:50 மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு, தொடர்ந்து மெல்லிசை பாடல்கள். 1 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பிரதமரின் விவசாயி நிதி உதவி திட்டம் குறித்த தகவல்கள். 1:10 என் உயிர் தோழி சமையல் கலை வல்லுநர் மல்லிகா பத்ரிநாத் அவர்களுடன் நேர்முகம். இன்று 3 பகுதி உடன் உரையாடுபவர் ஆர் லதா. 2:15 திரைகானம் கேட்கலாம். இரண்டு 40 ஹிந்தி பாடம் கற்பிப்பவர் எஸ் சித்ரா அவர்கள், மாணவர் ஜரானா ஷா. 2:55 வானிலை, மாலை 5:30 திரைகானம் கேட்கலாம். 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும்.
4: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன். அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் தினம்தோறும் மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிறது. 6:40 மனதில் நின்றவை, இரவு 7:10 கிருஷ்ணகிரி மாவட்ட செய்திகள் வழங்குபவர் சி ராஜா. 7:25 பண்ணை செய்தி, தொடர்ந்து உழவர் உலகம். அங்கக வேளாண்மை தொடர் நிகழ்ச்சியின் முதல் பகுதி. அங்கக வேளாண்மையின் முக்கியத்துவமும் வாய்ப்புகளும். திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய பேராசிரியரும் தலைவருமான முனைவர் எஸ் பானுமதி அவர்களின் உரையினை கேட்கலாம். தொடர்ந்து மெல்லிசை, வேளாண் செய்திகள் ஆகியன இடம்பெறும். 8:05 திரைகானம், 9:15 செய்தி சுடர், இரவு 9:30 பக்தி பாவங்கள் வாத்சல்யா துளசிதரன் அவர்கள் நிகழ்த்திய இசை பேருரை. உடன் வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், எம் குருராஜ் அவர்கள் மிருதங்கம். பக்தி பாவங்கள் நிகழ்ச்சி இரவு 9:30. 10:30 காற்றோடு கலந்திடவா இனிய திரைப்பட பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். மூன்றிரண்டுக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் விலங்குகளிடமிருந்து பரவும் நோய்கள் தடுப்பு தினத்தை ஒட்டி தொற்று நோய் தடுப்பு நிபுணர் டாக்டர் பி விஜயலட்சுமி அவர்கள் வழங்கும் ஆலோசனைகளை கேட்கலாம். 3:01.4 சென்னை எஃப்எம் ரெயின்போவில். இனி ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
5: This is Akashvani, the news read by Valsa Williams.

என் தாயும் எனக்கருள் என்று தொடங்கும் கந்தர் அலங்காரம் விருத்தம் தொடர்ந்து மனதிற்குகந்தது. தஞ்சாவூர் சங்கரையர் பாடல், சிந்து பைரவி ராகம், ஆதிதாளம்.

இதுவரை சங்கீத சாரலில் ஸ்ரீபிரியா விஜய் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். எஸ் சுபஸ்ரீ அவர்கள் வயலின், கொல்கத்தா ஜே வெங்கட்ராம் அவர்கள் மிருதங்கம். 100.1 சென்னை எஃப்எம் கோல்டில் 1:10 இசை மலர் நிகழ்ச்சியில்.

0: என் எஸ் காமாட்சி அவர்கள் பாடியுள்ள பாடல் கேட்கலாம். ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், வி பாலாஜி அவர்கள் மிருதங்கம். 110 FM கோல்டில் இசை மலரில் என் எஸ் காமாட்சி அவர்களின் பாட்டு. மாலை 5 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் அரவிந்த் பார்கவ் அவர்களின் மாண்டலின் இசை கேட்கலாம். டாக்டர் எம் நர்மதா அவர்கள் வயலின், எம் குருராஜ் அவர்கள் மிருதங்கம். மாலை 5 மணிக்கு அரவிந்த் பார்கவ் அவர்களின் மாண்டலின் இசை. இவ்விரு நிகழ்ச்சிகளும் 100.1 சென்னை FM கோல்டில் இன்று ஒலிபரப்பாக உள்ளன. இனி தமிழ் செய்தி அறிக்கை தொடரும்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 6 நாள் பயணமாக இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து நாடுகளுக்கு இன்று புறப்பட்டார். தேசப்பற்றாளரும் கல்வியாளருமான டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125வது பிறந்த நாளையொட்டி தலைவர்கள் அவருக்கு புகழாரம் சூட்டியுள்ளனர். மேற்குவங்க மாநிலத்தில் காலியாக உள்ள 3 மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான இடைத்தேர்தல் இம்மாதம்

0: 24ஆம் தேதி நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. பீகார், குஜராத், மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள 3 சட்டப்பேரவை தொகுதிகளில் இன்று வேட்புமனு தாக்கல் தொடங்கியது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இங்கிலாந்து 3-2 என்ற கோல் கணக்கில் மெக்சிகோவை வென்று காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 6 நாள் பயணமாக இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து நாடுகளுக்கு இன்று புறப்பட்டார். தில்லியிலிருந்து புறப்படும் முன் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்தோனேஷிய அதிபர் பிரபாவோ சுபயாண்டியோவின் அழைப்பின் பேரில் அந்நாட்டிற்கு செல்வதாகவும், இன்றும் நாளையும் அதிபர் மற்றும் அந்நாட்டு தலைவர்களுடன் இருதரப்பு உறவுகள் மற்றும் ஒத்துழைப்பிற்கான வாய்ப்புகள் குறித்து பேச்சு நடத்த இருப்பதாகவும் தெரிவித்தார். கடந்த ஆண்டு குடியரசு தின விழா கொண்டாட்டங்களில் சிறப்பு விருந்தினராக அதிபர் பிரபாவோ பங்கேற்றதையும் பிரதமர் தமது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். யோகியகர்த்தாவில் உள்ள பிரபன்னன் கோவில் வளாகத்தை இந்தோனேஷிய அதிபருடன் தாம் பார்வையிட இருப்பதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். அந்நாட்டில் உள்ள இந்திய வம்சாவளியினரையும் சந்தித்து தாம் உரையாட இருப்பதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தோனேஷிய பயணத்தை முடித்த பின் ஆஸ்திரேலியாவின் கேன்பரா நகரில் அந்நாட்டு பிரதமர் ஆண்டனி அல்பனீஸை சந்தித்து இந்தியா ஆஸ்திரேலியா இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்த இருப்பதாக கூறியுள்ளார். பாதுகாப்பு, வர்த்தகம், முதலீடு, கல்வி, போக்குவரத்து, வளர்ந்து வரும் தொழில்நுட்பம், விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பிற்கான வாய்ப்புகள் குறித்தும் ஆஸ்திரேலிய பிரதமருடன் பேச இருப்பதாக தெரிவித்துள்ளார். பின்னர் நியூசிலாந்தின் ஆக்லாந்து செல்ல இருப்பதாக தெரிவித்துள்ள திரு நரேந்திர மோடி அந்நாட்டு பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லக்சனை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச இருப்பதாக கூறியுள்ளார். கடந்த ஆண்டு திரு லக்சன் இந்தியா வந்திருந்தபோது பொருளாதாரம், வர்த்தகம் உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பிற்கான வாய்ப்புகள் குறித்து பேச்சு நடத்தியதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தமது 3 நாடுகள் பயணம் இந்தியாவில் கிழக்கு நாடுகள் வெளியுறவு கொள்கைக்கும் மகாசாகர் தொலைநோக்கு திட்டத்தையும் வலுப்படுத்தும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தொலைநோக்கு சிந்தனை கொண்ட தேசப்பற்றாளரும் கல்வியாளருமான டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125வது பிறந்த நாளையொட்டி அவரது திருவுருவப்படத்திற்கு குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று மலர்தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாட்டின் அரசியல் ஜனநாயக பாதையை செம்மைப்படுத்தி கட்டமைத்தவர் என்று புகழாரம் சூட்டியுள்ளார். இளம் வயதிலேயே கொல்கத்தா பல்கலைக்கழக துணைவேந்தராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் அகில் பாரத் இந்து மகாசபையின் தலைவராகவும் அவர் அரும்பணியாற்றியவர் என்று குறிப்பிட்டுள்ளார். சுதந்திர இந்தியாவின் முதல் தொழில்துறை அமைச்சராக விளங்கிய அவர் பாரதிய ஜன்சங்கத்தின் நிறுவனர் என்ற பெருமையையும் பெற்றுள்ளவர் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி என்று கூறியுள்ளார். நாட்டின் ஒற்றுமையையும் இறையாண்மையையும் பாதுகாப்பதில் அவர் முக்கிய பங்காற்றியவர் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜம்மு காஷ்மீரை இந்தியாவுடன் ஒருங்கிணைக்கவும் அவர் அரும்பாடுபட்டவர் என்றும் தெரிவித்துள்ளார். அவரது சிந்தனைகள் வருங்கால சந்ததியினருக்கு வழிகாட்டியாக அமையும் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், டாக்டர் முகர்ஜியின் தியாகம் நம் மனதில் என்றென்றும் நிலைத்திருக்கும் என்று கூறியுள்ளார். அவர் காட்டிய வழியில் வலிமையான மற்றும் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்று உறுதியேற்போம் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125வது பிறந்த நாளையொட்டி உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள பதிவில், தேசத்தின் ஒருமைப்பாடு, இறையாண்மை, கலாச்சார பாரம்பரியம் ஆகியவற்றுக்காக அவர் பாடுபட்டவர் என்று கூறியுள்ளார். தேசத்திற்கு முதலிடம் என்ற அவரது கொள்கையை இன்று நாமும் பின்பற்றி வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்திய வரலாற்றில் அவர் என்றென்றும் நினைவு கூறத்தக்கவர் என்றும் திரு அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வெளியிட்டுள்ள சமூக வலைதள செய்தியில், தேசத்தின் ஒற்றுமைக்கும் நாட்டிற்காகவும் தம்மை அர்ப்பணித்து பாடுபட்டவர் டாக்டர் முகர்ஜி என்று கூறியுள்ளார். தலைசிறந்த அரசியல்வாதியாகவும் உயர்கல்விக்கு வித்திட்ட சிறந்த கல்வியாளருமாக அவர் திகழ்ந்தார் என்றும் திரு ஓம் பிர்லா குறிப்பிட்டுள்ளார். டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125வது பிறந்த நாளையொட்டி கொல்கத்தாவில் இன்று மாலை மத்திய கலாச்சார அமைச்சகத்தின் சார்பில் சிறப்பு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதில் சிறப்பு விருந்தினராக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பங்கேற்கிறார். இந்நிகழ்ச்சியில் டாக்டர் ஷியாமா பிரசாத்துக்கு இசை அஞ்சலி மற்றும் அவரது 125 அடி உயர சிலைக்கு காட்சிப்படுத்தவும் நிகழ்வும் ஆகியவை நடைபெறவுள்ளன. ஷியாம பிரசாத்தின் வாழ்க்கை குறித்த சிறப்பு கண்காட்சிக்கும் இவ்விழாவில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத், மேற்கு வங்க முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி ஆகியோரும் இதில் பங்கேற்கின்றனர்.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது.

0: ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: மேற்குவங்க மாநிலத்தில் காலியாக உள்ள 3 மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான இடைத்தேர்தல் இம்மாதம் 24 தேதி நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இதற்கான அறிவிக்கை நாளை வெளியிடப்பட்டு வேட்புமனு தாக்கல் தொடங்கும் என்றும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இம்மாநிலத்தில் மாநிலங்களவை உறுப்பினராக இருந்த திரு சுகேந்து சேகர், திருமதி சுஷ்மிதா தேவ், திரு பிரகாஷ் சிக் பரேக் ஆகியோர் ராஜினாமா செய்ததையடுத்து இந்த 3 இடங்களுக்கும் தேர்தல் நடைபெறுகிறது. பீகார், குஜராத், மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் காலியாக உள்ள 3 சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான அறிவிக்கையை தேர்தல் ஆணையம் இன்று வெளியிட்டுள்ளது. இதனையடுத்து இந்த தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. பீகார் மாநிலத்தின் பன்கிபூரிலும், குஜராத் மாநிலத்தின் மஞ்சள்பூரிலும், மத்திய பிரதேசத்தின் ததியா சட்டப்பேரவை தொகுதிகளில் இடைத்தேர்தல் இம்மாதம் 30 தேதி நடைபெறவுள்ளது. 13 தேதி வரை வேட்புமனுக்கள் பெறப்பட்டு 14 தேதி அவை பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படும். கிழக்காப்பிரிக்க நாடான கோம்ரோஸின் சுதந்திர தினத்தையொட்டி வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் அந்நாட்டு அமைச்சர் மபே முகமத்தை மற்றும் அந்நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மகாசாகர் தொலைநோக்கு திட்டத்திற்கான ஒத்துழைப்பை கோம்ரோஸ் அளித்திருப்பது இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தி இருப்பதாகவும் கூறியுள்ளார். கிழக்காப்பிரிக்க மண்டலத்தில் அமைந்துள்ள மற்றொரு நாடான மலாவியில் சுதந்திர தின கொண்டாட்டத்தையொட்டி அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜார்ஜ் டே சொபோண்டா மற்றும் அந்நாட்டு மக்களுக்கும் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கு கடந்த மே மாதம் 3 தேதி நடைபெறுவதாக இருந்த நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டதை அடுத்து மாணவர்கள் தேர்வு கட்டணத்தை திரும்பப் பெறுவதற்கு வங்கி கணக்கு விவரங்களை இணையதளத்தில் பதிவிடுவதற்கான கால அவகாசம் நாளை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஏற்கனவே வங்கி கணக்கு விவரங்களை தெரிவித்த மாணவர்களுக்கு தேர்வு கட்டணம் அவர்களது கணக்குகளில் திருப்பி செலுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யுக்ரைன் தலைநகர் கீவ் மீது ரஷ்யா இன்று காலை ஏவுகணை தாக்குதலை நடத்தியுள்ளது. துருக்கியில் நேட்டோ அமைப்பு நாடுகள் உச்சி மாநாட்டில் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கலந்து கொள்வார் என்று எதிர்பார்ப்பு இருக்கும் நிலையில் ரஷ்யா இந்த தாக்குதலை நடத்தியிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த தாக்குதல் குறித்து யுக்ரைன் விமானப்படையினர் வெளியிட்டுள்ள செய்தியில், கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகள், சிறிய ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலமாக இந்த தாக்குதலை ரஷ்ய படையினர் நடத்தியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று அதிகாலை கீவ் நகரின் மத்திய பகுதியில் குண்டுகள் வெடித்ததாக கீவ் நகரின் மேயர் தெரிவித்தார். 2 மாவட்டங்களில் குண்டுவெடிப்பினால் கட்டிடங்கள் இடிந்து விழுந்ததாகவும் அவர் கூறினார். உடனடியாக அபாய சங்கு ஒழிக்கப்பட்டு பொதுமக்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். கர்நாடகா, கேரளா, மாஹே, மத்திய பிரதேசம், உத்தராகண்ட், ஹிமாச்சல பிரதேசம் மற்றும் கிழக்கு ராஜஸ்தானில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குஜராத், கொன்கன், கோவா, மத்திய மகாராஷ்டிரா, சத்தீஸ்கட் ஆகிய பகுதிகளின் ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இங்கிலாந்து 3-2 என்ற கோல் கணக்கில் மெக்சிகோவை வென்று காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. நியூஜெர்சியில் நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் நார்வே 2-1 என்ற கோல் கணக்கில் பிரேசில் அணியை தோற்கடித்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 6 பயணமாக இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து நாடுகளுக்கு இன்று புறப்பட்டார். தேசப்பற்றாளரும் கல்வியாளருமான டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125th பிறந்த நாளையொட்டி தலைவர்கள் அவருக்கு புகழாரம் சூட்டியுள்ளனர். மேற்குவங்க மாநிலத்தில் காலியாக உள்ள 3 மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான இடைத்தேர்தல் இம்மாதம் 24 தேதி நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. பீகார், குஜராத், மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள 3 சட்டப்பேரவை தொகுதிகளில் இன்று வேட்புமனு தாக்கல் தொடங்கியது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இங்கிலாந்து 3-2 என்ற கோல் கணக்கில் மெக்சிகோவை வென்று காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேரம் 12:15. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று தொடங்கி இம்மாதம் 9 தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி கடலோரப் பகுதி வாழ் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. மேலும் பிற பகுதியினருக்கான வானிலை அறிவிப்பையும் தெரிந்து கொள்வோம். பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், பலத்த 65 கிலோமீட்டர் வேகத்திலும்

மத்திய அரபிக் கடற்பரப்பின் பெரும்பாலான பகுதிகள் வடகடலோர ஆந்திர பிரதேசத்தின் சில பகுதிகளில் வீசக்கூடும். காற்றின் வேகம் சற்றே குறைந்து 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் கேரள கர்நாடக கடலோர பகுதிகள், லட்சத்தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பு, கிழக்கு மத்திய அரபிக் கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளிலும், ஆந்திர பிரதேசத்தின் பெரும்பாலான பகுதிகள் வடகடலோர ஆந்திர பிரதேசம் மற்றும் தெற்கு வங்க கடற்பரப்பு, மத்திய வங்க கடற்பரப்பு, அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பிலும் வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கும் இன்று மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். விரிவான வானிலை அறிக்கை 2:55. முதலில் SP பாலசுப்ரமணியம் பாடியுள்ள பாடல், இயற்றியவர் PC அசன் அலி, இசை வி குமார்.

மெல்லிசை பாடல்கள் கேட்டோம். நேரம் 1 மணி. ஆகாஷ்வாணி. பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் தொடரில் இன்று பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டம் சிற்றுரை கேட்கலாம். ஆண்டு பிப்ரவரி 1 தேதியன்று மத்திய அரசால் விவசாயிகளுக்காக பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி யோஜனா தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தின் மூலம் நாட்டின் விவசாயிகளுக்கு 3 சம தவணைகளில் 6000 ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும். விவசாயிகளுக்கு சிறந்த

0: வாழ்வாதாரத்தை வழங்குவதுடன் சுயசார்பு மற்றும் அதிகாரம் பெற்றவர்களாக மாற்றவும் இத்திட்டம் உதவுகிறது. இத்திட்டத்தின் கீழ் மத்திய அரசால் வழங்கப்படும் மொத்த தொகையானது நேரடி வங்கி பரிமாற்ற முறையில் பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் மாற்றப்படுகிறது. பிரதமர் கிசான் சம்மான் நிதி யோஜனாவின் கீழ் 12 கோடி சிறு மற்றும் குறு விவசாயிகள் சேர்க்கப்படுவர். இத்திட்டத்தில் பயன்பெற விரும்புவோர் சமர்ப்பிக்க வேண்டிய ஆவணங்கள் ஆதார் அட்டை, அடையாள சான்று அல்லது ஓட்டுநர் உரிமம் அல்லது வாக்காளர் அடையாள சான்று, வங்கி கணக்கு எண் புத்தகம், கைபேசி எண், முகவரி ஆதாரம், விவசாய நில ஆவணங்கள், பண்ணையின் அளவு, எவ்வளவு நிலம் உள்ளது என்று குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும். பிரதம மந்திரி சம்மான் நிதி திட்டத்தின் மையத்தின் மூலம் ஆன்லைனில் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இத்திட்டத்தை பயன்படுத்திக் கொள்ள கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்படல் வேண்டும். அதன் பிறகு பயனாளிகளின் பெயர் பயனாளிகளின் பட்டியலில் சேர்க்கப்படும். இத்திட்டத்தின் மூலம் பயன்பெற விரும்புவோர் அதிகாரப்பூர்வ இணையதளம் மூலம் அவரவர்கள் இருப்பிடத்திலிருந்தே விண்ணப்பிக்கலாம். பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்க விரும்பும் நாட்டின் ஆர்வமுள்ள விவசாயிகள் விண்ணப்பதாரர் திட்டத்தின் அதிகாரப்பூர்வ வலைதளத்திற்கு செல்ல வேண்டும். விவசாயிகள் கார்னர் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்தால் மேலும் 3 ஆப்ஷன்கள் தோன்றும். இவற்றில் புதிய விவசாயி பதிவு என்ற ஆப்ஷனை கிளிக் செய்ய வேண்டும். புதிய விவசாயிகள் பதிவு படிவம் திறக்கும். இந்த படிவத்தில் ஆதார் எண்ணை குறிப்பிட வேண்டும். அனைத்து தகவல்களையும் பூர்த்தி செய்த பிறகு சமர்ப்பி பொத்தானை கிளிக் செய்ய வேண்டும். அதன் பிறகு பதிவு படிவத்தை பிரிண்ட் எடுத்து எதிர்கால குறிப்புக்காக சேமித்து வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த வழியில் உங்கள் விண்ணப்பங்கள் பூர்த்தி செய்யப்படும். விண்ணப்பிப்பதில் ஆதார் எண் தவறாக போய்விட்டால் அதை திருத்திக் கொள்ளவும் வாய்ப்பு உண்டு. அதிகாரப்பூர்வ வலைதளத்தில் ஆதார் தோல்வி பதிவை திருத்தி என்ற விருப்பத்தை கிளிக் செய்து ஆதார் எண்ணை திருத்திக் கொள்ளலாம். முகப்பு பக்கத்தில் விவசாயிகள் கார்னர் என்ற விருப்பத்திலிருந்து பயனாளி நிலை என்ற விருப்பத்தை கிளிக் செய்து ஆதார் எண், வங்கி கணக்கு எண், மொபைல் எண் போன்றவற்றிலிருந்து பயனாளியின் நிலையை பார்க்கலாம். பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி யோஜனாவின் மூலம் பயன்பெறும் நாட்டின் விவசாய சகோதரர்கள் கிசான் கிரெடிட் கார்டை பெற வேண்டும். கிரெடிட் கார்டு பெற நீங்கள் விண்ணப்பிக்க கிசான் சம்மான் நிதி கணக்கு உள்ள வங்கிக் கிளையில் விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து சமர்ப்பிக்க வேண்டும். PM கிசான் மொபைல் செயலியை பெற வலைதளத்தின் முகப்பு பக்கத்தில் விவசாயிகளின் கார்னரின் கீழ் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். இத்திட்டத்தின் கீழ் அனைத்து பயனாளிகளுக்கும் 60 வயது நிறைவடைந்தவுடன் ஓய்வூதியம் வழங்கப்படும். பிரதம மந்திரி கிசான் ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் 5 கோடி பயனாளிகளுக்கு சேவை வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பயனர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய மின்னஞ்சல் முகவரி pmkisan-ict@gov.in pmkisan-ict@gov.in. நேரடி ஹெல்ப் லைன் தொலைபேசி எண் 233-81092 233-81092 STD குறியீட்டு எண் 011. இத்திட்டத்தின் உழவர் நல பிரிவு தொலைபேசி எண் 9111-233-82-403. இத்திட்டத்திற்கான மின்னஞ்சல் முகவரி pmkisan-hqrs@gov.in pmkisan-hqrs@gov.in. இத்திட்டத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளம் http://pmkisan.gov.in. பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் தொடரில் இன்று பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டம் சிற்றுரை கேட்டீர்கள். 1:10 தோழி நிகழ்ச்சியில் சமையல் கலை வல்லுநர் மல்லிகா பத்ரிநாத் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 1:10 நிகழ்ச்சி எண்ணுயிர் தோழி. இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani, the news read by Valsa Williams. Prime Minister Narendra Modi has embarked on a 6-day visit to Indonesia, Australia and New Zealand. In his departure statement, the Prime Minister said his visit to the 3 countries will further strengthen India's Act East policy, Mahasagar vision, as well as the country's outlook towards a free and open Indo-Pacific. Prime Minister Modi said his visit to Indonesia will further deepen the comprehensive strategic

0: அதாவது பயிறு வகைகள்லேருந்து இந்த மாதிரி கேழ்வரகு கம்பு அந்த மாதிரி இருக்கலாம் எல்லாத்துக்குமே வந்து அதனுடைய மேல் தோல் எவ்வளோ ஹார்டாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி சோக்கிங் டைம் வேறு ஆகும்.
1: ஓகே,
0: இப்போ வந்து கேழ்வரகு அப்படிங்கிறப்ப நம்ம 24 மணி நேரமாவது குறைஞ்சபட்சம் சோக் ஆகணும், அந்த மாதிரி இருக்குது. அந்த அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெந்தயத்தை சோக் பண்ணுறதுறப்ப 24 மணி நேரம் சோக் பண்ணுவோம். கொண்டக்கடலை அந்த மாதிரிலாம் இருந்தப்போ இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி. பாசிப்பயிறுனாக்கா வந்து 12 hours இருந்தால் போகிறோம். அதாவது த ஹார்டர் த கிரெயின், மேலே வந்து தோல் வந்து ஹார்டாக இருந்ததுனாக்கா அதிக நேரம் சோக்கிங் டைம் வேணும். அதுக்கு அடுத்த விஷயம் வந்து அது அடுத்த நாள் அது ஊறிய பிறகு வந்து சும்மா அப்படியே வச்சுட்டு முளைக்கட்டை வைக்கக்கூடாது. அது வந்து பிசுபிசுப்பான தன்மை வந்துடும். அதை நல்லா திரும்ப ஒரு தடவை வாஷ் பண்ணணும். அது வந்து ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணி எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வடிகட்டணும். வடிகட்டிய பிறகு நம்ம வந்து என்ன பண்ணணும்னாக்கா அந்த ஈரத்தன்மை இருக்கணும், ஆனால் அந்த ஈரம் இருக்கக்கூடாது, பிசுபிசுப்பு இருக்கக்கூடாது, ஈரத்தன்மை மட்டும் இருக்கணும். அந்தளவுக்கு வடித்தட்டில் போட்டுட்டு நம்ம வந்து நல்லா கொஞ்சம் நேரம் ஒரு 2-3 hours வச்சிடணும். அதுக்கப்புறமா நம்ம முளை கட்டுறதுக்கு எப்படி வைக்கிறோம்னா, அந்த காலத்தில் வந்து ஒரு துணியில் கட்டி வச்சுருவாங்க. அது என்னாக்கனாக்கா அந்த துணியில் வந்து முளைச்சிட்டு அதை வந்து பிஞ்சு பிஞ்சு வந்துடும். இப்போல்லாம் அப்படி கிடையாது, நம்ம எதாவது வந்து பாத்திரத்துலேயே போடலாம். மெயினாக வந்து முளை வர்றதுக்கு வந்து நம்மளுக்கு தேவையான விஷயங்களை பார்த்திங்கன்னா டார்க்னஸ், ஓரளவுக்கு இருட்டு இருக்கணும், ஓரளவுக்கு காற்று இருக்கணும். அதாவது ஒரு வலை தட்டு மாதிரி இருந்தனாக்கா ஓட்ட ஓட்டியாக இருக்கும் பாருங்கள், அது வச்சுட்டோன்னாக்க ஓரளவுக்கு சர்க்குலேஷன் இருக்கணும், ஓரளவுக்கு இருட்டு இருக்கணும். அதே நேரம் வந்து அந்த முளைக்கிற டைம், ஃபஸ்ட்டு டே வந்து கொஞ்சம் வந்திருக்கும், அடுத்த நாள் இன்னொன்று வந்திருக்கும், இன்னும் கொஞ்சம் வந்திருக்கும், அதுக்கு அடுத்த நாள் இன்னும் கொஞ்சம் வந்திருக்கும். நம்ம வந்து கேழ்வரகுக்கு அப்படிங்கிறப்ப வந்து 2-3 hours விளைப்பாங்க, ஓரளவுக்கு வரணும். இப்போ இருக்கிறதுலையே பாசிப்பயிறு தான் வந்து ரொம்ப சீக்கிரம் வந்துடும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த வெந்தயம் எல்லாம் வந்து 2 hours ஆகும், 48 hours ஆகும். மற்றதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும். எதுவாக இருந்தாலும் சரி, நம்மளுக்கு வந்து அந்த சோக்கிங் டைமு, அப்புறம் வந்து அந்த பிசுபிசுப்பு வராமல் இருக்கிறதுக்கு அந்த காத்தாட வைக்கிறது, அதுக்கப்புறமா நம்ம வந்து அது இனஃப் ஸ்பேஸ் இருக்கணும், அந்த காற்று சர்க்குலேஷன் இருக்கணும், மேலே மூடி வைக்கணும். இதில் ஒரு விஷயம் என்னக்கா, முளை கட்டுறதுக்குன்னு வந்து
1: பாத்திரங்கள்
0: வருது இல்லையா, அதில் போடுறப்ப என்ன சொல்கிறாங்கனாக்கா அவங்க வந்து கொஞ்சமாக தண்ணி தெளிக்க சொல்கிறாங்க. தண்ணி வந்து நம்ம வந்து அதை வடிக்கிட்டு வச்சுக்கோங்க, 2-3 hours இருப்ப, 1 hour அப்படிங்கிறப்ப தேவையில்லை. மறுநாளாக்கா அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறப்ப அது அப்படியே வடிச்சிட்டு கீழே வந்துடும், அது ஈரத்தன்மை மட்டும் இருக்கும், அப்போ வந்து சீக்கிரமாக மடிச்சு வந்துடும். அந்த ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் அந்த காலத்தில் வந்து அந்த மாதிரி நான் வச்சு பார்த்ததில்லை, தண்ணி ஊற்றி பார்த்ததில்லை. இது வந்து வெளிநாட்டில் அவங்க கொடுத்தப்ப தே டோல் மீ த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு அதில் அந்த மாதிரி இருந்தது. பட் ஏன்னா அது அப்படியே வடிஞ்சிடும், ரொம்ப ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வரதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து நம்ம முளைச்சி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து நல்ல நிழலை வந்து அரவிச்சிடணும், அதுக்கப்புறமா அது பண்ணணும்.
1: ஓகே,
0: ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வெந்தயம் முளை கட்டியதை எடுத்துக்கிறேம்மா.
1: அது வந்து எடுத்துக்கிறீங்க,
0: அதாவது மெயினாக வந்து வெந்தயம் வந்து நம்மளுக்கு 6 சுவையும் சேர்ந்தது. முளை கட்டுறப்ப விட்டமின் சி இன்க்ரீசஸ் ட்ரெமெண்டஸ்லி, ப்ளஸ் அதோட நான் வந்து நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். டெய்லி ஒரு சாலட் சாப்பிடுவோம், ஒரு நாள் வெந்தயம் சாலட், ஒரு நாள் வந்து பாசிப்பயிறு சாலட், அந்த மாதிரி மாற்றி மாற்றி எடுத்துப்போம். அதை டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் போட்டுப்போம். இதோட நட்ஸ் நம்ம வந்து என்ன சொல்கிறது, பாதாம், வால்நட்ஸு, அதாவது அக்ரோட்டு, வெள்ளரி விதை, இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் தேங்காய் இதெல்லாம் வந்து இந்த முளை கட்டின வெந்தயத்தோடு சாப்பிட்டுட்டு ஒரு சின்ன பவுல் அது மாதிரி சாப்பிட்றப்ப மெயினாக வந்து ஆன்டி ஏஜிங்கு, பிரெயின் நல்லா ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு தேவையான எல்லா முக்கியமான இதெல்லாம் அதில் கிடைக்கும், அமினோ ஆசிட் கிடைக்கும். அதாவது குக் பண்ணாமல் அதை சாப்பிட்றது நம்ம வீட்டிலே பண்ணுறப்போ இட் இஸ் வெரி ஹெல்த்தி
1: அண்ட் சுகரும் வராது.
0: ஆ ஆமாம், டயபெட்டிஸ் கண்ட்ரோலுக்கு ரொம்ப ரொம்ப ஐடியல்.
1: ஓகே,
0: டயபெட்டிஸ் கண்ட்ரோலுக்கு ரொம்ப ஐடியல்.
1: ஆனால் தினமும் அதே பட்டியலில் நம்ம எடுத்துக்கிட்டு இருந்தால் ஓகேவா? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை
0: இல்லை, நம்ம மாற்றி மாற்றி எடுத்துக்கலாமே. ஒரு ஒரு நாள் ஒரு ஒன்று முளை கட்டி வீட்டில் வச்சுக்கலாமே. நிறைய நினைச்சுன்னா முளை கட்டிட்டு நான் வந்து ஒரு வாரத்துக்கு அரை மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சிருவேம்மா, எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துப்பேன். அதை எடுத்துட்டு எங்கள் ரெண்டு பேருக்கு நானுக்கு எங்கள்
1: ஃப்ரீசர் கம்பார்ட்மெண்ட்டில்
0: இல்லை இல்லை ஃப்ரீஸில் வைக்கக்கூடாது, அந்த ஃப்ரிட்ஜில் ஒரு ஆர்டைட் கண்டெய்னரில் வச்சு அடுத்த ஒரு வாரம் வரைக்கும் நல்லாயிருக்கும்,
1: நல்லாயிருக்கும்,
0: அவனாகாது. ஆனால் இந்த வெந்தயம் வந்து நிறைய பேருக்கு சேலஞ்சிங். நான் சொல்லி மேடம் நான் வந்து வெந்தயம் செஞ்சேன் எனக்கு பிசு பிசுப்பாக வந்துருச்சு அப்படிம்பாங்க. ஆனால் சின்ன டிப்ஸ் இருக்குது அதில், வெந்தயத்தை வந்து நம்ம நல்லா கழுவிட்டு ஊற வைக்கிறோம். ஊற வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா 24 hours ஊறணும், 24 hours கழிச்சுட்டு மறுபடியும் ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணி எடுத்துகிட்டு அந்த ஊரிய வெந்தயத்தை போட்டு நல்லா அலசி எடுக்கணும், நல்லா 2-3 தடவை அலசி எடுக்கணும். நல்ல தண்ணியில் போட்டு அலசினாக்கா அதில் ஒரு மேலே வந்து அது கரையும் தன்மை நார்ச்சத்து இருக்கிறதுனால ஒரு குழகுழப்பு இருக்கும், அலசிட்டு வடிகட்டுறப்போ போயிடும். அதுக்கப்புறமா இதை வந்து ஒரு வலை கிண்ணத்தில் போட்டுட்டு நம்ம வந்து அதுக்கு ஒரு 2-3 hours அப்படியே காத்தாட விட்டுருவோம். அதுக்கப்புறம் கை தொட மாட்டோம், முக்கியமாக வந்து மழை வந்து ஒரு சின்ன குழந்தை மாதிரி, ஓகே, நம்ம வந்து கை தொடக்கூடாது, இதில் இன்ஃபெக்ஷன் வரக்கூடாது அப்படிங்கிற மழை வராதுன்னு சொல்லுவாங்க. கை தொட்டோம்னாக்கா
1: குழந்தை மாதிரி,
0: ஒரு கை தொட்டாக்கா வந்து மலைச்சி சரியாக வராதுன்னு சொல்லுவாங்க. அதனால உனக்கு அது குலுக்கி விடுவோம்.
1: ஓகே,
0: அந்த பாத்திரத்தில் எதில் வடிக்கட்டுறோமோ அதை வந்து அப்படியே குலுக்கி விடணும், மேலே கிளியமாக குலுக்கி விடுவோம். அப்போ அந்த காத்தாட கொஞ்சம் நேரம் இருக்கிறப்ப அந்த பிசுபிசுப்பு போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த கண்டெய்னரில் போட்டு வைக்கிறீங்களோ அந்த பாத்திரத்தில் போட்டு வச்சுட்டு ஈவன் ஒரு கேசரோவில் போட்டு முடி வச்சா கூட வந்துடும் டார்க்னஸுக்கு. ஆனால் நான் வந்து பொதுவாக வந்து அந்த ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட்லேயே ஓட்டு ஓட்டையாக இருக்கும் இல்லையா, எந்த பாத்திரத்தில் போட்டு

0: வரணும், அந்த பிளேட்டை வச்சு மூடி வச்சிருவேன். கொஞ்சம் இனஃப் ஸ்பேஸ் இருக்கணும், ரொம்ப மேலே வரைக்கும் வச்சுட்டு அப்படியே வைக்கக்கூடாது, அது அப்படியே சூடு வந்துடும் அது முளைக்கிறப்ப. அந்த இனஃப் ஸ்பேஸ் இருக்கணும், ஏர் சர்க்குலேஷன் இருக்கணும், ஓரளவுக்கு டார்க்னஸ் இருக்கணும். அது இருந்தால் போகிறோம் டெய்லி ஒரு தடவை ரெண்டு தடவை எடுத்துகிட்டு அப்படியே ஒரு குலுக்கு குலுக்கிட்டு மூடி வச்சிருவேன். அப்போ வெந்தயம் வந்து ஊற வைக்கிறதுக்கு 24 hours, அடுத்து முளை வரதுக்கு 48 hours ஆகும்.
1: ஓ சரி சரி,
0: அந்த அளவுக்கு வந்தால் தான் நம்மளுக்கு நல்லது. ரொம்ப சின்னதாக முளை இருந்தால் விட ஓரளவுக்கு இருக்கணும். இப்போ சைனீஸ் சமையல்லாம் பாருங்களேன், நல்ல பெருசு பெருசு பெருசாக முளை வந்திருக்கும்.
1: அப்படியா?
0: ஆமாம் ஆமாம். நம்ம பசிப்பயிர் தான் நம்ம இவ்வளோண்டு முளை கட்டுறதுல, அவங்க வந்து ஃப்ரைட் ரைஸ்க்கெல்லாம் இவ்வளோ நீளமாக முளை வந்துட்டு தான் யூஸ் பண்ணுவாங்க.
1: ஓஹோ, நல்ல டிப்ஸ் கொடுத்துருக்கீங்க நீங்கள்.

0: அதில் ஒரு விஷயம் சொல்லணுமா, த அட்வான்டேஜஸ் ஆஃப் ஸ்ப்ரவுட்டிங். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து வைட்டமின் சி வந்து ஆக்சுவலி வெறும் தானியத்தில் இருக்காது, ஆனால் மழை வரப்போ இட் இன்க்ரீசஸ் ட்ரெமண்டஸ்லி, மிக அதிகப்படியாக ஆகும். அடுத்ததாக வந்து புரதம் வந்து சுலபமாக ஜீரணிக்கும் நிலைக்கு தள்ளப்படும். ப்ரோட்டீன் வந்து இப்போ ப்ரோட்டீன் பார்த்திங்கன்னா டைஜஸ்டால் அட்ஜஸ்ட் ஆகிறாங்கல்ல, ஆக்சுவலி அப்படியே வேக வச்சு சுண்டலாக சாப்பிட்றத விட முளைக்கட்டின பயிரை வந்து அதை வந்து ஈஸிலி டைஜஸ்டபிள் ஃபார்முக்கு ப்ரோட்டீன் வந்துடும். அதனால் நம்ம அந்த வாயில் சுவைச்சு சாப்பிட்றப்ப சுலபமாக ஜீரணமாகும், நல்லா பசிக்கும், நமக்கு முக்கியமான சத்துக்கள் கிடைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் அதில் நம்ம போடுற காம்பினேஷன் வந்து கரெக்டாக கொடுத்தோம்னாக்க ஒரு பேலன்ஸ்டாக நிறைய விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸு ப்ரோட்டீன் அந்த மாதிரி எல்லாமே கிடைக்கும். விட்டமின் சி கிடச்சிடும், நட்ஸ் எல்லாம் போட்டோம்னா பி காம்ப்ளெக்ஸ் கிடச்சிடும், நமக்கு தேவையான எல்லா சத்துக்களும் கிடச்சிடும். ஆனால் சாப்பிட்ற நேரம் ரொம்ப முக்கியம், அதாவது அலாங் வித் ஃபுட்டு குக்டு ஃபுட்டு சாப்பிடக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் கேட்டேன்னா அதை வந்து ஒரு இன் பிட்வீன் பீரியட்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி டயத்தில் வந்து வேற ஜங்க் பொறிச்சது அது இதுன்னு சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி மட்டும் ஒரு சாலடை வந்து ஒரு பவுல் நிறைய எடுத்துட்டு நிதானமாக சுவைச்சு சாப்பிடணும்.
1: நீங்க நிதானமானு சொல்லும் போது ஒரு கொஸ்டின் கேட்க தோணுது. இப்போ அவசர உலகத்தில் எல்லாருமே அவசர அவசரமாக சாப்பிட்டுட்டு போறாங்க, நீங்க என்ன சொல்றீங்க நல்லா அந்த சலைவாவோட மிக்ஸ் ஆகி சாப்பிடணும்னு சொல்றீங்க, எந்த மெத்தட் வந்து கரெக்டான மெத்தட்? இப்போ ஒரு கப்பில் ஒன்று சின்ன விஷயங்கள் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அது எவ்வளவு நேரம் சாப்பிட்டா நம்மளுக்கு நல்லது? ஒரு சாப்பாட்டு கூட ஃபுல் மீல்ஸ் சாப்பிடும்போது எவ்வளவு நேரம் எடுத்துக்கலாம்?
0: ஆக்சுவலி நம்ம குறைவான அளவு சாப்பிட்டா கூட பரவாயில்ல, ஆனால் உமி நீரோட கலந்து சாப்பிட்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். உமி நீரோட அந்த காலத்தில் வந்து நம்ம அதுக்கு என்ன பழமொழிகளே நிறைய உண்டு வச்சுருக்காங்களே, அதாவது என்ன சொல்கிறதுனாக்கா 60% நம்ம சாப்பிட்ற உணவு வந்து ஜீரணம் ஆகிறது வந்து உமி நீரால் தான், எஸ்பெஷலி கார்போஹைட்ரேட் டைஜஷன். அதுக்கப்புறமா அது உள்ளே போயிட்டு ப்ரோட்டீன் டைஜஷன் டேக்ஸ் பிளேஸ் இன்சைட் த ஸ்டமக் பிகாஸ் ஆஃப் த ஆசிட் செக்ரேஷன். ஆனால் சலைவா அப்படிங்கிறப்போ அதை வந்து நம்ம மென்று சாப்பிட்றப்போ அதில் இருக்கிற என்சைம்ஸ், அந்த என்சைம்ஸ் வந்து நம்ம ஃபுட்டில் வந்து அது ரியாக்ட் ஆகி அது சரியாபடியே கன்வெர்ட் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஒரு விஷயங்கள் வந்து நமக்கு தெரிஞ்சு வச்சுக்கிட்டாக்கா எல்லாருமே சாப்பிடுவோம். ஆனால் இப்போ அவசர உலகம் எல்லோரும் அப்படியே முழுங்க ஆரம்பிச்சிட்டோம். அந்த காலத்தில் சொன்னால் நொறுங்க தின்னா 100 வயசுன்னு சொல்லுவாங்க, ஆனால் வந்து என்ன சொல்லுவாங்கன்னாக்கா அந்த கூழாகும் வரை மெல்லணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் வச்சுக்கணும். நம்ம சாப்பிட்ற உணவு வந்து அப்படியே நல்லா மெல்றப்ப பார்த்தீங்கன்னா ஒரு கூழ் மாதிரி ஒரு பதத்துக்கு வந்துட்டு அப்புறம் முழுங்கணும், மினிமம் ஒரு 30-35 times சொல்லுவாங்க.
1: ஓகே, ஏன்னா நான் கூட இப்போ பார்த்தீங்கன்னா கஞ்சிலாம் குடிக்கும்போது கஞ்சி நம்ம அப்படியே குடிச்சிருவோம் இல்லையா, டக்குன்னு முழுங்கிடுவோம். அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு நல்ல ஒரு ஸ்பூன் ஓட்ஸ் அதில் மிக்ஸ் பண்ணி அந்த கஞ்சியோட, அப்போ என்ன ஆகும், அந்த ஓட்ஸ் அங்கங்கே கடிபடும் போது கொஞ்சம் நம்ம சுவைப்போம் அந்த கஞ்சியை அப்படின்னு நான் என்னோட மெத்தடில் வச்சுருக்கேன். அது வெதர் ரைட்டாக ராங்னு தெரியல, வேறு ஆப்ஷன் இல்லை, ஏன்னா ஏதானும் ஒரு கஞ்சி அங்கே இருந்தால் தான் நம்ம கடிப்போம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இல்லை நான் அப்படியே குடிச்சிருவோம், அதனால
0: இல்லை அது குடிக்கிறது கூட ஒரு கப்பில் போட்டு நம்ம சூப் எல்லாம் குடிக்கிறோம்ல, ஒரு சூப் இது மாதிரி எடுத்துகிட்டு கொஞ்சம் மெதுவாக வந்து உமி நீரோட கலந்துட்டு
1: குடிக்கலாம். ஸ்நாக்ஸ் சாப்பிடும்போது ஒரு முறுக்கு சீடை இந்த மாதிரிலாம் சாப்பிட்றோம், அதெல்லாம் எப்படி அதே மாதிரி கடகடான்னு சாப்பிட்டா எப்படி சில பேர் சாப்பிட்றாங்க, அதையும் எப்படி இதே மாதிரி தான் சிஸ்டமாக
0: எது சாப்பிட்டாலும் மென்று சாப்பிடணும், அதுதான் முக்கியம்.
1: ஏன்னா அப்படியே கொடுத்தோன்னே கடகடகடான்னு சாப்பிட்ருவாங்க, அது மாதிரி
0: அந்த மாதிரி இப்போ பழகிட்டோமா, நம்ம வந்து கொஞ்சம் கான்ஷியஸ்னஸ்ஸு நம்ம வச்சுக்கிட்டு நானே அப்படி தான் ஆரம்பிச்சிட்டேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்றப்ப மெதுவாக சாப்பிடணும் மைண்டு கிளாஸ்.
1: ஏன்னா அது மெதுவாக சாப்பிடணும். இன்னொரு ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா நம்மளால கொஞ்சமாக சாப்பிட முடியுது, அந்த சுவை நம்ம வந்து நாக்கில் நிற்குது. இதெல்லாம் நான் வந்து அப்படியே அனுபவபூர்வமாக கொஞ்சம் செஞ்சு பார்ப்பேன். இது மாதிரி ஏன்னா நம்ம இப்போ ஒரு ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிறோம்னா அளவுக்கு மீறி எடுத்துக்க கூடாது இல்லையா, அதனால சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணி.
0: ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம நாக்கில் 6 சுவை இருக்குது, உலகம் பூரா பார்த்தீங்கன்னா 6 சுவையை கண்டுபிடிச்சது நம்ம நாடு மட்டும்தான். கசப்புனா பிட்டர்னு சொல்லிடுவாங்க, துவர்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வேற்று நாட்டுக்கு நமக்கு தெரியாது. ஒன்று ஒன்லி இந்த ஜப்பானில் வந்து உமாமி டேஸ்ட்னு சொல்கிறாங்களே தவிர மற்றவங்களுக்கெல்லாம் அந்த துவர்ப்பு சுவையை பற்றியே தெரியவே தெரியாது. அந்த துவர்ப்பு சுவை இருக்கிற உணவு சாப்பிட்றப்போ நம்மளை உடம்பில் இருக்கிற அதாவது இயக்கங்கள் நல்லபடி

0: எடுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
1: அது நெல்லிக்காய்
0: கசப்பு, ஆ நெல்லிக்காயில் இருக்குது, விளாம்பழத்தில் இருக்குது, அது மாதிரி நிறையா இருக்குது, பாக்கில் இருக்குது, அது மாதிரி. உவர்ப்பு துவர்ப்பு, உவர்ப்புங்கிறது உப்பு சுவைன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆக்சுவலி உவர்ப்பு சுவைங்கிறதே வேறு, உப்புங்கிறது வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுறது. ஆனால் அது வந்து அது உணவில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு உணவுலையும் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் இருக்கும். உவர்ப்பும் துவர்ப்பும் கலந்துருக்கும், கசப்பும் துவர்ப்பும் கலந்துருக்கும். இது ஒரு பெரிய, நான் என்ன சொன்னேன், ஒரு 1 இயர் ஒரு நிறைய ரிசர்ச் மாதிரி பண்ணியிருக்கேன். அதை பற்றிலாம் ஆர்டிக்கல் எல்லாம் எழுதியிருக்கேன், நிறைய வாசிச்சிருக்கேன். அந்த ஒவ்வொரு சுவையை பற்றி நான் எழுதுறப்ப இட் வாஸ் ஸோ இன்ட்ரெஸ்டிங். நம்ம சித்தர்கள்லேருந்து நம்ம அந்த காலத்து ரிஷிகள் முனிகள் வந்து கொடுத்த விஷயங்கள் நிறையா இருக்குது, அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணாமல் அப்படியே நம்ம விட்டுறோமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப குறையாவே இருக்கும். இது யாராவது எடுத்து படிச்சுட்டு இதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என்னால் பண்ணலாம்
1: பண்ணியிருக்கலாமே மேடம். இப்போ எங்களுக்குலாம் படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்.
0: இல்லை மேகசினில் எழுதினாமா, தனியாக புக்கு போடலை.
1: எவ்வளவோ நீங்கள் புக் போட்டிருக்கீங்க, அதோட இதையும் போட்டுட்டீங்கன்னா நல்லா
0: போட்டிருந்துருக்கலாம். இப்போ புக்கை யாருமே வாங்குறது இல்லையாம்மா, எல்லாரும் வந்து சோஷியல் மீடியாவில்
1: படிச்சிடறாங்க.
0: பட் அதில் வந்து கரெக்ட் இன்ஃபர்மேஷன் இல்லை.
1: டெய்லி நம்ம ரைஸ் குக் பண்ணுறோம், அதை ஊற வச்சு சமைக்கணும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அது எதுக்காக அந்த மாதிரி மெத்தட் பண்ணணும்? ஸ்ட்ரைட் குக்கிங் உடனே தண்ணி ஊற்றிட்டு உடனே குக் பண்ணக்கூடாதா?
0: ஓகே,
1: எது பெஸ்ட்டு?
0: சரி, ஊற வைக்கிறது தான் ரொம்ப நல்லதுமா. ஊற வைக்கிறப்ப என்ன ஆகுனாக்கா, அதில் இருக்கிற ஸ்டார்ச்சு, அதில் இருக்கிற ப்ரோட்டீன், அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபைபர், அதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து சாஃப்ட் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சமைக்கிற டைம் குறையும், ப்ளஸ் வந்து சத்துக்கள் பொறுத்த வரைக்கும் வந்து அந்த டைம் நம்ம வந்து ஃபெர்மெண்டேஷனை பற்றி பேசினாலும் நிறையா பேசலாம். ஏன்னா அந்த சத்துக்கள் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு, ட்ரெமெண்டஸ்லி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, கட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி தான் ஊற வைக்கிற டைமும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், எதுவாக இருந்தாலும் சரி. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நம்ம கவனத்தில் வச்சுக்கலாம். நான் வந்து நிறைய லேடிஸை கவனித்ததுனால ஒரு விஷயம் சொல்கிறேன். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அரிசியில் தண்ணி ஊற்றி வச்சுருவாங்க, கழுவ மாட்டாங்க, அப்புறமா வந்து ஊறிய பிறகு கழுவுவாங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப தவறு. ஓகே, நாங்கள் எக்ஸ்பெரிமெண்டல் குக்கரியில் படித்தது சொல்கிறேன். அரிசியை வந்து ஃபஸ்ட்டு நல்லா வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா கழுவிடணும். ஒரு தடவையோ ரெண்டு தடவையோ கழுவிட்டு மினிமம் வாட்டர், நம்மளுக்கு அந்த எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு ஊற வைக்கணும். ஓகேயா, இப்போ ஒரு கிரைண்டரில் இட்லி கரைக்கிறதா இருந்தால் கூட நம்மளுக்கு வந்து அதிகப்படியான தண்ணி இருந்ததுன்னா அதை கொட்டிடுறோம். ஸோ அந்த சத்துக்கள் அதில் வந்து பி காம்ப்ளெக்ஸ் எல்லாம் அதில் குறைஞ்சி போயிடும். நம்மளுக்கு தேவையான தண்ணியில் வந்து கரெக்டான அளவுக்கு இருந்து அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் அதை அப்படியே ஊற்றி அரைக்கணும். அதே மாதிரி இப்போ நான் வந்து அரிசியை வடிக்கிறதுக்கு வச்சா கூட வந்து ஊற வச்சதை வந்து நம்ம மினிமம் கரெக்டான இதை பண்ணிக்கணும். அப்புறம் வந்து சாதம் குக்கரில் வைக்கிறதா இருந்தால் கூட சரி, அந்த தண்ணியை வடிச்சிட்டு அப்புறமா அதோட சேர்த்துட்டு மெஷர்மெண்ட் போட்டுக்கலாம். அந்த மாதிரி இப்போ இட்லிக்கு ஊற வச்சிருந்தா கூட நான் வந்து அந்த தண்ணியை வடிச்சிட்டு கிரைண்டில் அரைச்சிட்டு அதை தண்ணியை தான் ஊற்றி கழுவிட்டு.
1: சில பேர் நானும் பார்த்துருக்கேன், நீங்கள் சொல்கிற மாதிரி தண்ணி ஊற்றிடுவாங்க இட்லிக்கு ஊற வைக்கும்போது. அப்போ அரைக்கும்போது அந்த தண்ணியை கீழே கொட்டிட்டு ஃப்ரெஷ் வாட்டர் எடுத்து அதில் இது பண்ணுவாங்க, அதனுடைய விட்டமின்ஸ் அதெல்லாம் போயிடும்
0: அது போயிடும். அவங்களுக்கு தெரியறதில்ல அந்த கலருக்காக வந்து பார்க்கறதுக்கு வெள்ளையாக வேணும் அப்படிங்கிறதுக்காக தே டூ இட் சோ மெனி டைம்ஸ்.
1: இப்போ உங்கள் அம்மா பாட்டிட்டேன்லாம் நீங்கள் கற்றுக்கொண்ட ஒரு விஷயங்கள்லாம் என்ன?
0: ஆக்சுவலி எனக்கு அம்மாவை அப்படி பார்க்குறப்ப நான் வந்து மோர் உருண்டை குழம்பு பண்ணுறப்ப எங்கள் அம்மாவை நினைக்காமல் இருக்க மாட்டேன். நிறைய பேர் மோர் உருண்டை பண்ணுவாங்க, ஆனால் வந்து அது வந்து ஒன்று ஹார்டாக இருக்கும் இல்லைன்னா அலண்டு போயிடும். அது ரெண்டும் ஆகாமல் இருக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சொல்லுங்கள், துவரம் பருப்பு நம்ம ஊற வைக்கிறப்ப கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தையும் போட்டுருவாங்க.
1: ஓகே, ஒரே ஒரு டேபிள்
0: ஸ்பூன் கொடுக்கறதுக்காக. அப்புறம் அதை அரைக்கிறப்ப நம்ம கோர்ஸாக அரைச்சிட்டு அந்த உருண்டை பிடிக்கிறத கூட பார்த்தீங்கன்னா வந்து லேஸாக பிடிக்கணும். அதில் நம்ம வேறு வெங்காயம் இதில் போடலாமா, தேங்காய் துருவல் போடலாம், என்ன வேணால் பண்ணிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பிடிக்கிறப்ப வந்து ரொம்ப அழுத்தி பிடிக்கக்கூடாது, லேசாக
1: பிடிக்கணும்.
0: இல்லை அது கெட்டியாக கெட்டியாயிடும். அந்த லேசாக பிடிக்கிறப்ப வந்து அது கெட்டியாகாது. இதே இது நான் செய்கிறப்ப இந்த மாதிரி இருக்குது, அவங்க செய்கிறது ஏன் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நோட்டீஸ் பண்ணுறப்ப நான் கவனித்த விஷயங்கள் சொல்கிறேன். இப்படி அழுத்தி அழுத்தி பிடிச்சாங்கன்னா உருண்டை கெட்டியாகிடும். லேசாக அப்படி உருட்டிட்டு இனஃப் இடைவெளி வச்சுட்டு
1: பிரியாது.
0: இது வந்து எங்கள் அம்மா கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். அப்புறம் எங்கள் பாட்டிக்கிட்ட அப்படிங்கிற பார்த்துறப்போ நிறைய விஷயங்கள் வந்து ஒரு உப்புமா பண்ணால் கூட வந்து அதில் வந்து அவங்க பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மனத்தோடு இருக்கும். அது அது அந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குமா அதில். இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் ரவையை தூவி கலர்னா ஒரு டேஸ்ட் இருக்கும். இப்போ நம்ம வெங்காயம் இதெல்லாம் வதக்கிட்டு அதுலேயே ரவை போட்டு ஒரு வறுத்து வறுத்துட்டு தண்ணி இந்த பக்கம் சைடில் அளந்துட்டு சூடு பண்ணிவிட்டு அதில் ஊற்றி நம்ம கலக்கிறப்ப ஈஸியாகவும் இருக்கும், மூடி வச்சு பண்ணுறப்ப அது டேஸ்டியாகவும் இருக்கும். தேவையான அளவு எண்ணெயை வந்து கரெக்டாக ஒரே தடவை ஊற்றினேன், ஒரு சில நினச்சி ஊற்றுவாங்க, இட் மேக்ஸ் லாட் ஆஃப் டிஃபரன்ஸ்.
1: ஹாட் வாட்டர் வச்சு ஊற்றுவாங்க.
0: ஆமாம், உப்பு நினச்சி கொஞ்சமாக போட்டாலும் டேஸ்ட்
1: மாதிரி. ஒரு சினிமாவில் கூட பார்த்து ஞாபகம், பால் ஊற்றி பண்ணால் உப்புமா வந்து டேஸ்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி, அதாவது கொஞ்சம் தண்ணி ப்ளஸ் பால் மிக்ஸ் பண்ணால். இஸ் இட் ட்ரூ?
0: அதெல்லாம் தேவையில்லை என்ன கேட்டால். அதாவது ஆக்சுவலி பால் ஊற்றி பண்ணால் வந்து நிறைய விஷயங்களில் டேஸ்ட் கொடுக்குமா. இப்போ வந்து ஒரு சப்பாத்தி மாவே இப்போ செய்கிறோம், நம்ம பால் இருக்குதுனாக்கா பால் சேர்த்து பேசினா நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கும். அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. பாலை வந்து திடீர்னு இப்போ வந்து ஒரு புளிச்சு ஒரு மோரை வச்சு ஒரு ரெசிபி பண்ணிகிட்டு இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், புளிச்ச தயிர் போட்டு

நம்மளுக்கே தோணும், ஐயோ அது ரொம்ப பிடிச்சிருக்கேன் பாருங்க, லாஸ்ட்ல கொஞ்ச நேரம் பாலை ஊத்திடுவோம், அப்போ வந்து அந்த புளிப்பு குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு குறைஞ்சிரும் சொல்லிட்டு. பட் டேஸ்ட்டுக்காக சேர்க்கிற விஷயங்கள், அது வந்து நியூட்ரிஷனிஸ்ட் சொல்ல முடியாது, ஏதோ டேஸ்ட்டுக்காக சேர்க்கிற விஷயம்.

அண்ட் இப்போது சமையல் எல்லாமே வந்து வீட்டில் வந்து கொஞ்சம் கம்மியாயிட்டுருக்கு, உங்களுக்கே தெரியும். எல்லாமே ஃபாஸ்ட் ஃபுட் நோக்கி போகிறாங்க, அண்ட் வெளியிலேயே ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்றது. அண்ட் ஈக்குவாலிட்டி, நீ இந்த வேலை

0: தெரிஞ்சால் நானும் இந்த வேலை செய்யணும், ஈக்குவலண்ட்டாக பண்ணணும். இப்போ அந்த காலத்தில் பெண்மணிகள் தான் பண்ணுவாங்க அந்த டிபார்ட்மெண்ட்டே, அவங்களுக்கு தான் அந்த பொறுமை இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அதை நீங்கள் இப்போ எப்படி பார்க்குறீங்க?
1: இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறப்போ, அந்த யங்கர் ஜென்ரேஷனில் வந்து ரெண்டு பேருக்கும் வந்து வேலைக்கு போகிறப்போ டைம் இல்லை அப்படிங்கிறப்போ நீ பண்ணு நான் பண்ணு அப்படிங்கிற மாதிரி பண்ணுறாங்க. ஆனால் வந்து ஆண்கள் பண்ணுறது ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா செஃப்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ஆண்கள் தான், ஹோட்டல்ஸில் பண்ணுறதெல்லாம் ஆண்கள் தான், அவங்களும் நல்லா தான் குக் பண்ணுறாங்க. எதாக இருந்தாலும் சரி நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். அதுதான் நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்டோட ஒரு வேலையை செஞ்சீங்கன்னா வந்து அது வந்து நல்லாயிருக்கும்.
0: ஆனால் அவங்க தலையிலே அப்படியே அழுந்தி போயிடுதில்ல சம்டைம்ஸ்,
1: பிடிக்காமல் ஒரு வேலையை செய்கிறப்ப அது வந்து நல்லா இருக்காது. என்ன சொல்கிறதுக்கு, எந்த ஒரு வேலை செஞ்சாலும் நம்ம இஷ்டப்பட்டு செய்யணும், கஷ்டப்பட்டு செய்யக்கூடாது. இஷ்டப்பட்டு செஞ்சால் நல்லாயிருக்கும். அது அவங்கவுங்களுடைய மென்டாலிட்டி, அவங்களுடைய இது அவ்வளோதான். மற்றபடி வந்து சமையலுங்கிறது ஒரு ஆர்ட்டு, நான் சொன்ன மாதிரி அதை இஷ்டப்பட்டு செஞ்சால் எல்லாருக்குமே நல்லா வரும்.
0: அண்ட் பெண்களுக்கு வந்து ஒரு கஷ்டமான பார்ட் என்னென்னா மெனோபாஸ் டைம்ங்கிறது. அந்த பீரியட் ஆஃப் டைமில் அவங்க ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. எதுக்காக எப்போ சட்டுன்னு கோவம் வரும், என்ன பண்ணுறாங்கன்னே அவங்களுக்கே தெரியாது. அவங்களே வருத்தப்பட்டுருப்பாங்க ஒரு சமயத்தில், என்ன அறியாமல் வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு வந்து அந்த இன்டேக் ஆஃப் ஃபுட்ஸு, அதில் வந்து ஏதான ஒரு மாற்றங்கள் கொடுத்தா இதெல்லாம் கம்மியாகிறதுக்கு சான்சஸ் இருக்கா, அது என்ன மாதிரி உணவுகள்லாம் எடுக்கலாம்?
1: ஓகே, ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நீங்கள் சொல்கிறது வந்து கரெக்ட். ஹார்மோனல் இம்பேலன்ஸுங்கிறது இந்த மெனோபாஸ் டைத்தில் வந்து ரொம்ப ரொம்ப காமன். அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வரப்போ நம்மளுக்கே தெரியாமல் நம்ம இரிட்டபிலிட்டி, சீக்கிரமாகவே கோவம் வந்துடும், டிப்ரெஷன் வந்துடும், அந்த மாதிரி இருக்கும். வீட்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் புரிஞ்சிட்டா பரவாயில்ல, அந்த ஹார்மோன்ஸ் வந்து அந்த செட் ஆகிற வரைக்கும் ஒரு 1 இயரோ 2 இயரோ அந்த பீரியட் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு கஷ்டங்கள் இருக்கும். ப்ளஸ் அதிகமாக போனாலும் சரி கஷ்டமாக இருக்கும், வராமல் இருந்தாலும் கஷ்டமாக இருக்கும், பாடியில் ப்ளோட்டிங் இருக்கும், எல்லாமே இருக்கும். அதுக்கு தகுந்த உணவுகள் அப்படின்னு பார்க்குறப்போ அயன் ரிச்சாக எடுத்துக்கலாம், கால்சியம் ரிச் எடுத்துக்கலாம் முக்கியமாக. நம்ம அந்த காலத்தில் உங்களுக்கு தெரியுமா, நம்ம குழந்தைங்க வந்து பூப்படைகிற சமயத்தில் உளுத்தங்களி கொடுப்பாங்க, அதுவும் கருப்பு உளுந்து யூஸ் பண்ணுவாங்க. அதில் வந்து நல்ல கால்சியம் சத்து இருக்குது. அதே மாதிரி எள்ளு உருண்டை கொடுப்பாங்க, எள்ளில் வந்து நல்ல கால்சியம் சத்து இருக்குது. அந்த கருப்பட்டி போட்டு கொடுப்பாங்க. ஓகே, இப்போ மெனோபாஸ் டயத்தில் அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு வந்து அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் மட்டும் கிடையாது, அந்த கர்ப்பப்பையை வந்து சரிவர இயங்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லான விஷயங்கள் வந்து நம்ம செய்கிறது அந்த காலத்துக்கிட்ட நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அது நல்லங்கிறது தெரியும், எள்ளெண்ணெய் தான். அந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம சேர்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்க, அந்த கால்சியமும் கரெக்டாக இருக்கணும், இரும்பு சத்து கரெக்டாக இருக்கணும், அந்த ப்ரோட்டீன் சொல்கிறோம் இல்லையா, நம்ம மசில்ஸ் இயங்கிறதுக்கு சரியானபடி நம்மளுக்கு அது எல்லாமே ஓரளவுக்கு கூடுதலாக எடுத்துக்க வேண்டியிருக்கும். ஏன்னா நம்ம உடம்புல வந்து அப்சார்ப்ஷன் லெவல் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும் ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸாக இருப்போம். அதனால தான் பார்த்திங்கன்னா ஆஃப்டர் தட் வந்து நிறைய பேருக்கு ஆஸ்டியோபோரோசிஸ்ஸு, அதாவது எலும்புகள் பலம் எடுக்கும் தன்மை, மசில்ஸ் பலம் எடுக்கும் தன்மையெல்லாம் ரொம்ப காமன் ஆகிடுது. உணவுகளை வந்து கொஞ்சம் கூடுதலாக எடுத்துக்கிறப்ப நம்ம நல்ல நலம் பயக்கும். அதில்
0: ஏன்னா நீங்கள் எள்ளு சாப்பிடலான்னு சொல்கிறீங்க, ஆனாலும் இப்போ எள்ளு வந்து இப்போ ஒரு பீரியட்ஸ் டைம்னால் நிறைய பேர் யோசிப்பாங்க, அது சாப்பிட்டா இமீடியட்டாக பீரியட்ஸ் வந்துடும், ஓவர்ஃப்ளோ வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் திங்க் பண்ணுறாங்க. அந்த மாதிரி மெனோபாஸ் டைமில் கூட சம்டைம்ஸ் சில பேருக்கு அப்நார்மலாக இருக்கும் பீரியட்ஸு, அப்போ அதை எப்படி எடுத்துக்க முடியும்னு?
1: எல்லாருக்கும் எள்ளுக்கும் ஒன்றும் சம்மந்தம் கிடையாதுமா. ஃபுட்டில் வந்து நீங்கள் வந்து தர அஃப்கோர்ஸ் சர்டன் உணவுகள் வந்து சூட்டை கொடுக்கும் தன்மை இருக்குதுன்னு சொல்லுவாங்க, ஒரு சில உடலில் வந்து சூட்டை குறைக்கும் தன்மை இருக்கிற உணவுகள்னு இருக்குது, அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. அது அவங்கவுங்க உடம்பினுடைய தன்மைக்கு தகுந்த மாதிரியும் நம்ம மாற்றி எடுத்துக்கணும். ஆக்சுவலி என்ன கேட்டிங்கன்னா வந்து ஒரு மாதிரி ஒரு பேலன்ஸ் டயட்டாக அந்த டயத்தில் வந்து தேர்ஸ்ட் வந்ததுனாக்கா எப்படி ஒரு தண்ணி குடிக்கிறோம், ஒரு ஜூஸ் குடிக்கிறோம், அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து எந்த தேவையோ அது பார்த்து எடுத்துக்கிட்டாக்கா நம்மளுக்கு அது பேலன்ஸ் பண்ணிட்டு வந்துடும்.
0: ஏன்னா பப்பாளி கூட சாப்பிட மாட்டாங்க சில பேர் அந்த மாதிரி டைமில் அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிப்பாங்க. சில பேர் அந்த பழத்தை அப்படியே ஒதுக்குறவங்களும் இருக்காங்க.
1: இல்லை அளவோடு சாப்பிட்டா ஒன்றுமே ஆகாது,
0: ஏன்னா அதெல்லாம் ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணும்.
1: இல்லை அளவோடு சாப்பிட்டா பரவாயில்ல, என்ன ஒரு ஃப்ரூட் எடுத்துக்கிட்டாலும் நம்மளுக்கு தேவையான ஒரு 30 கிராம் தான். ஓகே, அதுக்காக ஒரு ஃபுல் பப்பாளி நல்லதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கட் பண்ணிட்டு உட்காந்து சாப்பிட்டா இட் இஸ் நாட் குட். ஒரு ஆப்பிள் எடுத்துட்டிங்கனாக்க ஒரு ஆப்பிளில் 2 பேர் 3 பேர் சாப்பிடலாம், அந்த அளவுக்கு சாப்பிட்டா போதுமானது. வாழைப்பழம்னாக்க ஒரு வாழைப்பழம் சாப்பிடுங்க, அதை விட போகிறோம், 3-4 சாப்பிடுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ வி ஸ்டார்டட் டேக்கிங் எக்ஸஸ், அதுவே டிஃப்ரெண்ட் சோர்சஸ்லேருந்து எடுத்து எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். இப்போ ஆக்சுவலி என்ன கேட்டிங்கன்னா அந்த காலத்துலேருந்து நம்ம வாசிச்சதுனாக்கா 5 வகையான பழங்கள் ஒரு நாளைக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னாக்க ஒரு ஒரு பழத்தில் ஒரு 30 கிராம் எடுத்தால் போகிறோம் அப்படிங்கிறாங்க.
0: ஓகே, அப்போ அதை வந்து கம்பைண்டாக எடுக்கலாமா மேடம்? இப்போ ஒரு ஃப்ரூட் டயட்டாக எடுக்கிறோன்னா அது எந்த டைம் கரெக்டான டைம், அண்ட் வந்து கம்பைண்டாக ஒரு 4 ஃப்ரூட் அப்படி எடுக்கலாம்?
1: இல்லை இப்போ அது கூட வந்து நிறைய ரிசர்ச்சில் என்ன சொல்கிறாங்கனாக்கா, இப்போ வெளிநாட்டில் வர ரிசர்ச் இந்த நியூட்ரிஷனிஸ்ட்லாம் இந்த பொண்ணுங்கள்லாம் சொல்லுது, இந்த ஆசிட் வேறு அந்த ஆசிட் வேறு, இந்த காம்பினேஷன் பண்ணக்கூடாது அந்த காம்பினேஷன் பண்ணக்கூடாதுன்னு இப்போ புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க. பட் அந்த காலத்துலலாம் அந்த மாதிரிலாம் இல்லைம்மா. நம்ம வந்து ஏன்னா இதுக்கு சயின்ஸ் வந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட், அது ஆக ஆக வந்து
0: ஜஸ்ட் லைக் எங்கேயா பார்க்குறோமா எடுத்து சாப்பிட்டுட்டு போயிட்டே இருப்போம். அதான் இந்த டைமில் சாப்பிடணும் அப்படிங்கிறதெல்லாம் வகுத்துன்றது

0: கிடையாது.
1: அதுதான் பெட்டர் அப்சார்ப்ஷன் வந்து நம்ம குக்டு ஃபுட்டோட எடுத்துக்கிறப்ப நம்ம இது, அதாவது எந்த பழங்களாக இருந்தாலும் சரி நம்மளுக்கு வந்து ஜீரணம் ஆகிறதுக்கு 20 நிமிஷம் தான் தேவை. எந்த பழமாக இருந்தாலும் சரி, இதாக இருந்தாலும் சரி, ரா ஃபுட் எதாக இருந்தாலும் சரி, அது வந்து குக்டு ஃபுட்டு வந்து இட் டேக்ஸ் மோர் டைம்.
0: ஓகே,
1: அதுதான் ஜீரணம் ஆகிறதுக்கு லேட் ஆகும். நிறைய பேர் ஆப்போசிட்டாக நினச்சிப்பாங்க, அப்படி கிடையாது. சமைச்ச உணவு வந்து லேட் ஆகும். அதே வந்து டீப் ஃப்ரை பண்ண உணவுனாக்க இந்த லாங்கர் டைம் இட் டேக்ஸ் இல்லையா குக் ஆகிறதுக்கு, தட் டேக்ஸ் மோர் டைம் டு கெட் அப்சார்ப்டு த பாடி. அதை வந்து நம்ம உடம்புக்குள்ளார உறிஞ்ச போகிறதுக்கு அதிக நேரம் ஆகும். அதாவது ரா ஃபுட்டு வந்து கொஞ்சம் சீக்கிரமாயிடும். அதே மாதிரி தான் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறது, சமைச்ச உணவு இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ஒரு கிரைண்டரில் ஒன்று அரைச்சிட்டு இருக்கீங்க, அது பாதி அரைப்பட்டதுக்கு அப்புறம் இன்னொன்று போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க,
0: அரைப்படுமா?
1: அதில் அதே மாதிரி நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம் குள்ளார வந்து ஆல்ரெடி ஒன்று ஜீரணம் ஆகிட்டு இருக்கு,
0: அது போடக்கூடாது.
1: அப்போ ஃப்ரெஷ்ஷாக போடுறீங்க, என்ன ஆகும், உள்ளே போய் ஒரு கையஸ் தானே ஆகும். ஸ்நாக் மாதிரி எடுத்துக்கலாம், ஈவினிங் வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்ப எடுத்துக்கலாம். இல்லை மார்னிங் 11 o'clock அந்த மாதிரி டயத்தில் எடுத்துக்கலாம். அந்த தட் டிபெண்ட்ஸ் அந்த மாதிரி.
0: பிஃபோர் ஃபுட்டு சொல்கிறீங்க நீங்கள்,
1: பிஃபோர் ஃபுட்டுனாக்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஹாஃப் அன் அவர் பிஃபோர் ஃபுட் எடுத்தீங்கன்னாக்க அதுக்கப்புறம் கேப் கொடுத்தீங்கன்னா போதுமானது,
0: அட்வைசபிள். ஓகே,
2: சமையல் கலை வல்லுநர் மல்லிகா பத்ரிநாத் அவர்களுடனான நேர்காணல்
3: இதன் நிறைவு பகுதியை நாளைய எண்ணுயிர் தோழி நிகழ்ச்சியில் கேட்கலாம். உடன் உரையாடியவர் ஆர். லதா அவர்கள்.
4: இந்த நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்களை சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க எங்க கிட்ட சொல்லுங்க. AIR சென்னை w@gmail.com என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ, அல்லது நிகழ்ச்சி இயக்குனர் ஆகாஷ்வாணி சென்னை, காமராஜர் சாலை, சென்னை 6004 என்ற முகவரிக்கு கடிதம் மூலமாகவும் எழுதி அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.
2: படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
5: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ், கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள், முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் July 31st.
6: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
5: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
6: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
7: ஆகாஷ்வாணியின் பல்வேறு அலைவரிசை நிகழ்ச்சிகளை நேயர்கள் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் வேவ்ஸ் OTT தளத்திலும் கேட்கலாம். தூர்தர்ஷன் நிகழ்ச்சிகளையும் கண்டு கழிக்கலாம். சில நொடிகளில் மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளி அஞ்சல்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து நாடுகளுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழகத்தில் பட்ஜெட்டிற்கு முந்தைய பேச்சுவார்த்தைகளின் ஒரு பகுதியாக முதலமைச்சர் திரு விஜய் உயர்கல்வித்துறையினருடன் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். குடியிருப்பு பகுதிகளில் வனவிலங்குகள் நுழைவதை தடுக்க வெளிநாட்டு தொழில்நுட்பங்கள் கையாளப்படும் என்று மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு நிலைமை கேள்விக்குறியாகி உள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். கர்நாடக அரசு காவிரியில் உடனடியாக தண்ணீர் திறந்துவிட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து நாடுகளுக்கு 6 நாள் அரசுமுறை பயணமாக தாம் செல்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். முதல்கட்டமாக இந்தோனேஷியா நாட்டிற்கு புறப்படுவதற்கு முன்னர் பிரதமர் வெளியிட்ட அறிக்கையில் அந்நாட்டு அதிபர் பிரபாவோ சுபியாண்டோவின் அழைப்பை ஏற்று அங்கு தாம் செல்ல இருப்பதாகவும் நாளை மறுநாள் வரை விரிவான இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள இருப்பதாகவும் குறிப்பிட்டார். அங்குள்ள இந்திய சமூகத்தினரை சந்தித்து பேச இருப்பதாகவும் அமைச்சர் பிரதமர் கூறினார். 3 நாடுகளின் தலைவர்களுடன் பொருளாதார

0: உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துவது தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் தாம் ஈடுபட உள்ளதாகவும் பிரதமர் எடுத்துரைத்தார். இந்தோனேஷியா பயணத்தை முடித்துக்கொண்டு நாளை மறுநாள் ஆஸ்திரேலியா புறப்படும் பிரதமர் அதனைத் தொடர்ந்து நியூசிலாந்து செல்கிறார். கூட்டுறவுத்துறை மூலம் லட்சக்கணக்கான மக்களின் வாழ்க்கையில் ஆக்கப்பூர்வமான மாற்றங்கள் கடந்த 5 ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். கூட்டுறவுத்துறையின் அமைச்சகத்தின் 5ஆம் ஆண்டு நிறுவன தினத்தையொட்டி புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய அமைச்சர், இத்துறையுடன் இணைக்கப்பட்டுள்ள 30 கோடி மக்களுக்கு இந்த தினம் இன்றியமையாதது என எடுத்துரைத்தார். கூட்டுறவுத்துறையை நவீனப்படுத்தி வெளிப்படையான நவீன தொழில்நுட்பங்களுடன் கூடிய செயல்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். கூட்டுறவு நிறுவனங்களை தரவரிசைப்படுத்தும் நெறிமுறைகளை மத்திய அரசு தொடங்கியதை அடுத்து ஒவ்வொரு துறையிலும் சிறப்பாக செயல்படும் 5 கூட்டுறவு அமைப்புகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்படும் என்றார். தேசிய கூட்டுறவு குழுவின் மூலம் விதை உற்பத்தி பிரிவு நாட்டின் அரசு சாரா மிகப்பெரிய உற்பத்தி அமைப்பாக வருங்காலங்களில் உருவெடுக்கும் என்று கூறினார். இதன் மூலம் விவசாயிகள் பெரிதும் பயனடைவார்கள் என்று அமைச்சர் தெரிவித்தார். நாட்டில் 104 கோடி சுகாதார பதிவுகள், 93 கோடி ஆயுஷ்மான் பாரத் சுகாதார கணக்கீட்டின் கீழ் இணைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மின்னணு பொது சுகாதார சுற்றுச்சூழல் பாதையில் இது ஒரு ஆக்கப்பூர்வமான முன்னேற்றம் என்றும் அரசு குறிப்பிட்டுள்ளது. நாட்டின் சுகாதார கட்டமைப்பின் கீழ் ஆதார் தனிநபர் அடையாள அட்டையைப் போல அபா எனப்படும் ஆயுஷ்மான் பாரத் சுகாதார கணக்கும் தனிநபர்களை இணைப்பதாக அரசு கூறியது. இதன் மூலம் அனைத்து சுகாதார சேவைகளுக்கும் வழிகோலப்பட்டுள்ளது. ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் இயக்க இணைப்பின் கீழ் அனைத்து நோயாளிகள் அனைத்து வசதிகளையும் பெற ஒவ்வொரு குடிமகனுக்கும் அபா சுகாதார பதிவை ஏற்படுத்த அரசு செயலாற்றி வருவது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் நடப்பு நிதியாண்டிற்கான முழுமையான பட்ஜெட் விரைவில் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் முதலமைச்சர் திரு விஜய், உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் மற்றும் அதிகாரிகளுடன் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று ஆய்வு மேற்கொண்டார். உயர்கல்வித்துறையில் செயல்படுத்தப்படும் திட்டங்கள், காலி பணியிடங்கள், பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர் நியமனம் உள்ளிட்டவை குறித்து இதில் ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது. இன்று பிற்பகல் நடைபெறும் கூட்டத்தில் பள்ளிக் கல்வித்துறை அதிகாரிகளுடன் முதலமைச்சர் ஆய்வு மேற்கொள்ள உள்ளார். இன்று மாலை நெம்மேலி கடல்நீரை குடிநீராக்கும் திட்டப்பணிகளை முதலமைச்சர் பார்வையிட உள்ளார். தமிழ்நாட்டில் குடியிருப்பு பகுதிகளில் வனவிலங்குகள் நுழைவதை தடுக்க வெளிநாட்டு தொழில்நுட்பங்கள் கையாளப்படும் என்று மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் கூறியுள்ளார். காஞ்சிபுரத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மனித விலங்கு மோதலை தடுக்க நவீன தொழில்நுட்பங்கள் அறிமுகம் செய்ய உள்ளதாக கூறினார்.
1: மனிதர்கள் விலங்குகள் மோதல் அதெல்லாம் வராம இருப்பதற்கு அதுக்குண்டான மின்வெளிகள், சேட்டலைட் கேமராக்கள், வனவிலங்குகள் எல்லாம் ஊருக்குள்ள வராம தடுக்கிறதுக்கு வெளிநாட்டு இருக்கிற அந்த பாதுகாப்பு எல்லாம் வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு முதன்முறையா, இந்தியாவிலேயே முதன்முறையா தமிழ்நாட்டினுடைய வனப்பகுதிக்கு அதெல்லாம் கொண்டு வரப்போகிறாங்க.
0: தமிழக நெசவாளர்களின் பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு காணப்படும் என்று மாநில கைத்தறி துணிநூல் துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். காஞ்சிபுரம் பேரறிஞர் அண்ணா கைத்தறி பட்டு பூங்காவை இன்று ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், போலி பட்டுப்புடவை புழக்கம் மற்றும் இடைத்தரகர்களை தடுக்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று குறிப்பிட்டார். முதலமைச்சர் மாநில இளையோர் விருதுக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் வரும் 13ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக அரசு கூறியுள்ளது. தகுதியுடையவர்கள் இணையதளம் மூலம் இதற்கு விண்ணப்பிக்கலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு நிலைமை கேள்விக்குறியாகி உள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். திண்டிவனத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முந்தைய திமுக ஆட்சிக்கும் தற்போதைய தாவேக ஆட்சிக்கும் வேறுபாடு இல்லை என்று குறிப்பிட்டார். தாவேக ஆட்சியில் குதிரை பேரம் நடைபெறுவதாக கூறப்படும் நிலையில் முதலமைச்சர் அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். கர்நாடக அரசு காவிரியில் உடனடியாக தண்ணீர் திறந்துவிட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். திருச்சியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டும் கர்நாடக அரசின் முயற்சி நாட்டின் ஒருமைப்பாட்டை கேள்விக்குறியாக்கிவிடும் என்று குறை கூறினார். தமிழகம் முழுவதும் குடிநீர் பிரச்சினை மக்களை

0: வதைப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். பெட்ரோல் டீசல் விலை உயர்வை தடுக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்று அவர் குற்றம் சாட்டியுள்ளார். விவசாய கடனை தமிழக அரசு முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கோரியுள்ள அவர், தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பில் எந்த சமரசத்திற்கும் இடமளிக்க கூடாது என்று வலியுறுத்தினார். மதுரையில் ஆய்வு மேற்கொண்ட தமிழக ஆளுநரின் செயல் நாட்டின் இறையாண்மைக்கு எதிரானது என்றும் அவர் கூறினார். நாட்டின் ஜனநாயகத்தை பாதுகாக்க மக்கள் இடதுசாரிகளை ஆதரிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். சட்டப்பேரவை தேர்தல் தோல்வி, கட்சியின் வளர்ச்சிப் பணிகள் குறித்து அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி தஞ்சை மாவட்ட கட்சி நிர்வாகிகளுடன் சென்னையில் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், அஇஅதிமுகவை தகர்க்கும் எண்ணம் நிறைவேறாது என்றும், சுய லாபத்திற்காக சிலர் கட்சியிலிருந்து வெளியேறுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். அரியலூர் மாவட்டத்தில் சட்டம் ஒழுங்கு பணிகள் தொடர்பான வாராந்திர ஆய்வுக்கூட்டம் ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி தலைமையில் இன்று நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் பள்ளி வாகனங்களின் தரம் மற்றும் பாதுகாப்பு குறித்து உரிய ஆய்வுகளை மேற்கொள்ளுமாறு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்னேக பிரியா அறிவுறுத்தியுள்ளார். நாகூர் கடற்கரையில் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் மாபெரும் தூய்மை பணிகளை நாகை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரவீன்குமார் இன்று தொடங்கி வைத்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: நாகை மாவட்டம் நாகூர் கடற்கரையில் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் நம்ம நாகை கூட்டம் என்ற பெயரில் மாபெரும் தூய்மை பணிகளை மாவட்ட ஆட்சியர் கே ஜே பிரவீன்குமார் அவர்கள் தொடங்கி வைத்தார். இதில் தன்னார்வலர்கள், தூய்மை காவலர்கள் தூய்மை பணிகளை மேற்கொண்டார்கள். ஒவ்வொருவரும் தங்கள் பகுதிகளை குப்பை இல்லாத வகையில் தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது குறித்தும் இதில் வலியுறுத்தப்பட்டது. நாகையிலிருந்து செல்வன் ஜபராஜ்.
0: தமிழக கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகளின் பயிர்க்கடன் முழுவதையும் மாநில அரசு தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி திருவாரூர் மாவட்ட பிஜேபி விவசாய அணி சார்பில் மன்னார்குடியில் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்டம் சின்னமுட்டம் மீன்பிடி துறைமுகத்தில் நேர கட்டுப்பாட்டை மீறி கடலுக்குள் செல்லும் மீனவர்களை கண்டித்து பிற மீனவர்கள் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் போளூர் அருகே 3 மாதங்களாக குடிநீர் வழங்காததை கண்டித்து நம்மியந்தல் கிராம மக்கள் காலி குடங்களுடன் இன்று சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக போளூர் செங்கம் சாலையில் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கோவை குற்றால அருவியில் நீர்வரத்து அதிகரித்து காணப்படுவதால் சுற்றுலா பயணிகளுக்கான தடை 4வது நாளாக இன்றும் தொடர்கிறது என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடர் மழை பெய்து வருவதால் கோவை குற்றாலம் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. எனவே சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி கோவை குற்றால அருவியில் குளிப்பதற்கு கடந்த வெள்ளிக்கிழமை முதல் தடை விதிக்கப்பட்டுள்ளது. மழை தொடர்வதால் கோவை குற்றாலம் அருவி 4வது நாளாக இன்றும் மூடப்பட்டுள்ளது. அருவியில் நீர் சீரான பின்பு சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு அனுமதிக்கப்படுவார்கள் என வனத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவையிலிருந்து ஹரிஹரன்.
0: பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் ரோப்கார் இணையதள முன்பதிவு பயணம் இன்று முதல் பயன்பாட்டிற்கு வந்துள்ளதாக எமது திண்டுக்கல் செய்தியாளர் கூறுகிறார்.
3: இந்து சமய அறநிலைத்துறையின் டிஜிட்டல் சேவைகளின் ஒரு பகுதியாக பழனி மலைக்கோவிலில் ரோப்கார் பயணத்திற்கான ஆன்லைன் முன்பதிவு இன்று முதல் முழுமையாக தொடங்கியுள்ளது. பக்தர்கள் கோவிலின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் 100 ரூபாய் கட்டணம் செலுத்தி தங்களுக்கான நேரத்தை தேர்வு செய்து முன்பதிவு செய்து கொள்ளலாம். முதற்கட்டமாக தினசரி 100 பக்தர்கள் இந்த சேவையின் மூலம் அனுமதிக்கப்பட உள்ளனர். விரைவில் தங்கும் விடுதி அறைகளுக்கும் ஆன்லைன் முறைக்கு வரவுள்ளதாக கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: பிஃபா உலகக்கோப்பை கால்பந்து காலிறுதி ஆட்டங்களுக்கு மொராக்கோ, பிரான்ஸ், நார்வே, இங்கிலாந்து அணிகள் முன்னேறியுள்ளன. இன்று நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டங்களில் நார்வே பிரேசிலையும் இங்கிலாந்து மெக்சிகோவையும் வென்றுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து நாடுகளுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். தமிழகத்தில் பட்ஜெட்டிற்கு முந்தைய பேச்சுவார்த்தைகளின் ஒரு பகுதியாக முதலமைச்சர் திரு விஜய் உயர்கல்வித்துறையினருடன் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். குடியிருப்பு பகுதிகளில் வனவிலங்குகள் நுழைவதை தடுக்க வெளிநாட்டு தொழில்நுட்பங்கள் கையாளப்படும் என்று மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு நிலைமை கேள்விக்குறியாகி உள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். கர்நாடக அரசு காவிரியில் உடனடியாக தண்ணீர் திறந்துவிட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
4: நேரம் 1:56. ஆகாஷ்வாணி

0: செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன். அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 மணி முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.
1: ஏன் சார், பொது இடங்கள்ல இப்படி எச்சில் துப்பி அசுத்தம் பண்றீங்களே, உங்களுக்கே சரியா இருக்கா?
2: இங்க துப்புறதுல என்ன ஆயிடுபோகுது?
1: கண்ட இடத்தில் எச்சில் துப்புறது, பொது இடங்களில் மலஜலம் கழிப்பது, கண்ட இடங்களில் குப்பைகள் போடுறது, சுற்றுப்புறம் தூய்மை இல்லாம இருக்கிறது, இதனால நுண்கிருமிகள் மூலம் பலவிதமான தொற்றுகள் ஏற்படுதுங்க. ஆக நம் உடல் ஆரோக்கியமா இருக்கணும்னா நம்ம சுற்றுப்புறத்தை தூய்மையா வச்சுக்கலாமே.
3: 100.1 சென்னை எஃப்எம் கோல்டில் மாலை 5 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் அரவிந்த் பார்கவ் அவர்களின் மேண்டலின் இசை கேட்கலாம். டாக்டர் எம் நர்மதா அவர்கள் வயலின், எம் குருராஜ் அவர்கள் மிருதங்கம். மாலை 5 மணிக்கு ஆகாஷ்வாணியின் பல்வேறு அலைவரிசை நிகழ்ச்சிகளை நேயர்கள் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் வேவ்ஸ் ஓடிடி தளத்திலும் கேட்கலாம். தூர்தர்ஷன் நிகழ்ச்சிகளையும் கண்டு களிக்கலாம். இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026 பரிந்துரைகளை வரவேற்கிறது.
4: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க தேசிய விருது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார்.
3: தங்கள் பரிந்துரைகளை அனுப்புவதற்கான இணையதள முகவரி
4: https://awards.gov.in.
3: விண்ணப்பிக்க கடைசி நாள் ஜூலை 31 தேதி.

0: 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போவில் 3-2 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் விலங்குகளிடமிருந்து பரவும் நோய்கள் தடுப்பு தினத்தை ஒட்டி தொற்று நோய் தடுப்பு நிபுணர் டாக்டர் பி விஜயலட்சுமி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். இனி ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: Good afternoon. This is Akashvani and I am Valsa Williams with the midday news. The headlines. Prime Minister Narendra Modi embarks on 6-day visit to Indonesia, Australia and New Zealand. Says it will strengthen India's Act East policy as well as outlook towards free and open Indo-Pacific. Minister for Cooperation Amit Shah says cooperative movement is entering a new phase of expansion through reforms, digitization and professional management. Heavy rain affects normal life in Mumbai metropolitan region. Traffic disrupted on Mumbai-Pune expressway due to landslides. IMD issues red alert for heavy to very heavy rainfall over parts of Madhya Maharashtra, Gujarat, Goa and Chhattisgarh for today. At least 10 people killed and over 46 injured in Kiev after Russia launches ballistic missile attack. England storm into FIFA World Cup quarterfinals with dramatic 3-2 victory over Mexico. And in Wimbledon tennis, Novak Djokovic beats Roman Safiulin of Russia to reach men's singles quarterfinals. Naomi Osaka also reaches women's.

ஆகாஷ்வாணி வழங்கிக் கொண்டிருக்கும் இணைய திரைப்பட பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நேரம் இப்போது 2:22. ஹரிஹரன் குழுவினர் பாடியுள்ள பாடல் படம் இளைஞன்.

0: திரைகானம் கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷ்வாணி ஹிந்தி பாடம் கேட்கலாம். கற்பிப்பவர் எஸ் சித்ரா அவர்கள், மாணவர் ஜரானாஷா.
1: நமஸ்தே ஜி.
2: நமஸ்தே ஜர்னா. இன்று நாம் பித்தி ந பித்தி கா ஷோர்பா என்ற புத்தகத்திலிருந்து ஜுண்டு சே பிச்சடா ஹாத்தி என்ற கதையை பார்ப்போம். ஜர்னா இப்பொழுது படி.
1: சுப ஹோனே மே அபி தேர் தி.
2: பொழுது விடிய இன்னும் அதிக நேரம் இருந்தது.
1: அச்சானக் ஷோர் உட்டா. அரியோ, உட்டோ உட்டோ, ஹாத்தி, ஹாத்தி ஆகே, ஹாத்தி ஆகே, சலோ சலோ.
2: திடீரென்று கூச்சல் எழுந்தது. ஏய் அடே, எழுந்திரி எழுந்திரி, யானை வந்துவிட்டது, யானை வந்துவிட்டது, போ போ என்றனர்.
1: ஷோர் சுன்கர் கோபுக்கு ஆக்கே குல் கை.
2: கூச்சலை கேட்டதும் கோபுவும் விழித்து விட்டான்.
1: வஹ ஜல்தி சே அப்னி ஜோப்டி கா தர்வாஜா கோல்கர் பஹர் பாகா.
2: அவன் வேகமாக தன்னுடைய குடிசையினுடைய கதவை திறந்து வெளியே ஓடினான்.
1: சாரா காவ் ஜாக் சுகா தா.
2: முழு கிராமத்து மக்களும் விழித்து கொண்டார்கள்.
1: ஜிஸ்கே ஹாத் ஜோ லகா தா டோல் கன்ஸ்தர் டீன் தாலி பீட்டே ஹுவே சப் கன்னே கே கேதோ கி தரஃப் பாகே ஜா ரஹே தே.
2: எவருடைய கைகளில் என்னென்ன கிடைத்ததோ, மத்தளம், தகர டப்பா, டின், தட்டுக்களை அடித்து கொண்டே அனைவரும் கரும்பு தோட்டத்தின் பக்கமாக ஓட ஆரம்பித்தார்கள். டோல் மத்தளம், தாலி தட்டு.
1: குச் லோகோ நே ஜல்தி மசாலே பக்கடி ஹுயி தி.
2: சில பேர் எரியும் தீப்பந்தத்தை பிடித்து கொண்டே

0: இருந்தார்கள். மஷால், தீப்பந்தம்.
1: கோபு பீடுக்கு சாத் பாக்னே லகா.
0: கோபுவும் கூட்டத்தினருடன் சேர்ந்து ஓடினான்.
1: கன்னைக்கு கேத் ஜங்கல்க்கு எக்தம் சமீப் தே.
0: கரும்பு தோட்டமானது கிட்டத்தட்ட காட்டிற்கு அருகில் இருந்தது.
1: கோபுனே தேகா கி ஹாத்தியோ கா ஏக் ஜுன் கன்னோ கே கேத்தோ மே குசா ஹுவா தா.
0: யானைகளினுடைய ஓர் கூட்டம் கரும்பு தோட்டத்திற்குள் நுழைந்துள்ளதை கோபு பார்த்தான். கன்னே கே கேத், கரும்பு தோட்டம்.
1: காவாலோ கே ஹாத் மே ஜோ குச் தா உசே ஜோர் ஜோர் சே பீட் ரஹே தே.
0: கிராமத்து மக்களினுடைய கைகளில் இருந்தவைகளை வைத்து வேக வேகமாக அடித்து கொண்டிருந்தார்கள்.
1: அச்சானக் இஸ் தரா கா ஷோர் சுன்கர் ஏவம் ஜல்தி மசாலே தேக்கர் ஹாத்தியோ கே ஜுன் மே பக்தட் மச் கை.
0: திடீரென்று இந்த மாதிரியான சத்தத்தை கேட்டதும், எரிகின்ற தீ பந்தங்களை பார்த்ததும் யானை கூட்டத்திற்குள் திடீரென்று பீதி ஏற்பட்டது.
1: வே கேத்தோ சே நிகல்கர் ஜங்கல் கி தரஃப் பாக்னே லகே.
0: அவைகள் வயல்களிலிருந்து வெளியே வந்து காட்டின் பக்கமாக ஓட ஆரம்பித்தன.
1: தோடி தேர் மே சாரே ஹாத்தி ஜங்கல் மே பாக் கே.
0: சிறிது நேரத்திலேயே எல்லா யானைகளும் காட்டிற்குள் ஓடியது.
1: ஜப் உன்ஹே விஸ்வாஸ் ஹோ கயா கி அப் ஹாத்தி வாபஸ் நஹீ ஆயேங்கே தோ வே பி காவ் கி தரஃப் சல் தியே.
0: எப்பொழுது எல்லா யானைகளும் இனி திரும்பி வராது என்ற நம்பிக்கை வந்ததோ, அப்பொழுது அனைத்து மக்களும் கிராமத்தை நோக்கி நகர்ந்தனர்.
1: 14 வர்ஷ் கா கோபு வஹி கடா கடா ஜங்கல் கி தரஃப் தேக்தா ரஹா.
0: 14 வயதான கோபு அங்கேயே நின்று கொண்டு காட்டை நோக்கி பார்த்து கொண்டிருந்தான். தேக்னா, பார்த்தல்.
1: சல் அப் கர் சலே கோபு உஸ்கா மித்ர ஜகன் ஜோ உஸ்கே சாத் ஹி கடா தா போலா.
0: கோபுவுடன் நின்று கொண்டிருந்த அவனுடைய நண்பன் ஜெகன் அவனை வீட்டிற்கு இப்பொழுது போகலாம் என்றான்.
1: கோபு ஆர் ஜெகன் காவ் கி ஆர் சல் தியே.
0: கோபுவும் ஜெகனும் கிராமத்தின் பக்கமாக சென்றனர்.
1: அப் வ முஷ்கில் சே 5-7 கதம் ஹி சலே தே கி உன்ஹே ஹாத்தி கி சிங்காட் சுனாய் தி.
0: சில அடி தூரங்கள் செல்வதற்குள் யானையின் பிளிரும் சத்தம் கேட்டது. ஹாத்தி கி சிங்காட், பிளிருதல்.
1: கோபு ஆவாஜ் கி திசா மே சல் தியா.
0: கோபு சத்தம் வந்த திசையை நோக்கி சென்றான். திசா, திசை.
1: உஸ்கே பீச்சே பீச்சே ஜகன் சல்னே லகா.
0: அவனுக்கு பின்னாலேயே ஜகன் சென்றான்.
1: கன்னே கே கேத் ஜஹா சமாப்த் ஹோதே தே வஹா பபுல் கி கனி ஜாடியா தி.
0: கரும்பு தோட்டம் எங்கே முடிந்ததோ அங்கே கருவேல மரத்தினுடைய அடர்ந்த புதர்கள் இருந்தன. பபுல் கா பேட், கருவேல மரம்.
1: கோபு நே தேகா ஏக் சோட்டா சா ஹாத்தி கா பச்சா உன் ஜாடியோ மே ஃபசா கடா தா.
0: ஓர் சின்ன யானை குட்டி இந்த முள் புதருக்குள் மாட்டிக்கொண்டு நின்று கொண்டிருந்ததை கோபு பார்த்தான். ஜாடி, முள் புதர்.
1: வா அப்னா அகலா தாயினா பேர் ஜமீன் சே உட்டாயே ஹுயே தா.
0: அது தன்னுடைய வலது முன்னங்காலை தரையிலிருந்து தூக்கி வைத்திருந்தது.
1: கோபு தீரே தீரே சல்தா ஹுவா ஹாத்தி கே நிகட் பவுச் கயா.
0: கோபு மெது மெதுவாக சென்று கொண்டிருந்த யானைக்கு அருகில் சென்றான்.
1: உஸ்னே தேகா கி ஹாத்தி கே பச்சே நே ஜோ பேர் உட்டா ரக்கா ஹே உஸ்மே ஏக் படா சா பபுல் கா காட்டா லகா ஹுவா ஹே.
0: குட்டியானை எந்த காலை தூக்கி வைத்திருந்ததோ அதில் ஓர் பெரிய கருவேல முள் குத்தி இருந்ததை கோபு பார்த்தான். பபுல் கா காண்டா, கருவேல முள்.
1: ஆர் உஸ்மே சே கூன் நிகல் ரஹா ஹே.
0: மேலும் அதிலிருந்து ரத்தம் வந்து கொண்டிருந்தது.
1: ஹாத்தி கே ஆஹோ சே பானி பஹ ரஹா தா.
0: யானையினுடைய கண்களிலிருந்து கண்ணீர் பெருகி கொண்டிருந்தது.
1: கோபு நே கேத் மே சே ஏக் கன்னா தோடா ஆர் ஹாத்தி கி தரஃப் படாயா.
0: கோபு வயலிலிருந்து ஓர் கரும்பை ஒடித்தான். அதை யானையின் பக்கமாக நீட்டினான்.
1: வஹ ஹாத்தி கோ புச்கார்த்தே ஹுவே கன்னா உஸ்கி சூன் கே பாஸ் லே கயா.
0: அவன் யானையை அரவணைத்து கொண்டே கரும்பை அதனுடைய தும்பிக்கைக்கு அருகில் எடுத்து கொண்டு போனான்.
1: ஹாத்தி நே கன்னா அப்னி சூன் மே லபேட் லியா ஆர் கானே லகா.
0: யானை கரும்பை தன்னுடைய தும்பிக்கையால் சுருட்டி சாப்பிட்டது. லபேட்னா, சுருட்டுதல்.
1: ஓ பிச்சாரா பூக்கா ஹே.
0: ஐயோ பாவம், மிகுந்த பசியுடன் இருந்திருக்கிறது.
1: ஜா ஜல்தி சே குச் கன்னே தோடலா.
0: போ, வேகமாக போய் இன்னும் கொஞ்சம் கரும்பை ஒடித்து கொண்டு வா என்று கோபு கூறினான்.
1: ஜகன் கா டர் பி அப் காஃபி கம் ஹோ கயா தா.
0: ஜகனுடைய பயமும் இப்பொழுது போதுமான அளவிற்கு குறைந்து இருந்தது.
1: வா ஜட்பட் கன்னே கே கேத் மே குஸ் கயா.
0: அவன் விரைவாக கரும்பு தோட்டத்திற்குள் நுழைந்தான்.
1: ஆர் தேர் சாரே கன்னே தோடலாயா.
0: மேலும் நிறைய கரும்பை ஒடித்து கொண்டு வந்தான்.
1: கோபு நே கன்னே ஹாத்தி கே தரஃப் படாயே.
0: கோபு கரும்பை யானையின் பக்கமாக நீட்டினான்.
1: ஹாத்தி சாரே கண்ணே கானே லகா.
0: யானை எல்லா கரும்புகளையும் சாப்பிட்டு

0: விட்டது. கோபு நே தீரே தீரே ஹாத்திக்கு உப்பர் ஹாத் ஃபேரா ஃபிர் உசே தப்தபாயா.
1: பிறகு கோபு மெதுவாக யானைக்கு மேல் கையை வைத்து தடவி கொடுத்து கொண்டே அதை செல்லமாக தட்டினான்.
0: ஜகன் இசே பியாஸ் பி லகி ஹோகி.
1: ஜகன், இதற்கு தாகமும் கூட இருக்கிறது.
0: தூ குவே சே ஏக் பால்டி பானி பர்லா.
1: நீ கிணற்றிலிருந்து ஒரு பக்கெட் தண்ணீர் கொண்டு வா. குவா கிணறு.
0: தப் தக் மே இஸ்கா காட்டா நிகால்தா ஹூ கோபு போலா.
1: அதற்குள் நான் இதனுடைய காலில் குத்தியுள்ள முள்ளை எடுக்கிறேன் என்று கோபு சொன்னான்.
0: ஐசா மத் கர்னா காவ் சூக் கயா ஹே.
1: அவ்வாறு செய்யாதே, காயம் ஆறிவிட்டது. காவ் காயம்.
0: தூ காட்டா நிகால தோ உசே தர்த் ஹோகா ஜகன் நே கஹா.
1: நீ முள்ளை எடுத்தாயானால் அதற்கு வலிக்கும் என்று ஜகன் கூறினான். காண்டா முள்.
0: தோ ஃபிர் க்யா கரே கோபு நே பூச்சா.
1: அப்போ என்ன செய்ய என்று கோபு கேட்டான்.
0: மே காவ் ஜாத்தா ஹூ வஹா சே பானி பி லே ஆவுங்கா ஔர் காவ் பர் லகானே கே லியே ஹல்தி பி.
1: நான் கிராமத்திற்கு போகிறேன், அங்கிருந்து தண்ணீரும் எடுத்துக்கொண்டு வருவேன். மேலும் காயத்தின் மேல் தடவுவதற்கு மஞ்சளும் கொண்டு வருகிறேன்.
0: சர்பஞ்சி கோபி பதா தூங்கா இத்னா கேக்கர் ஜகன் சலா கயா.
1: பஞ்சாயத்து தலைவரிடமும் கூறிவிட்டு வருகிறேன். இவ்வாறாக பேசிவிட்டு ஜகன் சென்றான். சர்பஞ்ச் ஜி, பஞ்சாயத்து தலைவர்.
0: கோபு நே தேகா கி ஹாத்தி மாரே தர்த் கே பஹுத் பரேஷான் தா.
1: யானை வலியால் மிகவும் வேதனைப்படுவதை கோபு பார்த்தான்.
0: வஹ உட்கர் ஆஸ் பாஸ் லகே ஜங்லி பௌதோ மே சே டூண்ட்கர் ஏக் காஸ் பௌதே கா பத்தே தோட் லாயா.
1: அவன் எழுந்து அக்கம் பக்கத்தில் உள்ள காட்டு செடிகளிலிருந்து ஒரு சிறப்பு வாய்ந்த மூலிகை பச்சிலையினுடைய செடியை ஒடித்து கொண்டு வந்தான்.
0: ஃபிர் உசே பத்தர் பர் பீஸ் கர் ஹாத்தி கே காவ் பர் தீரே தீரே லகானே லகா.
1: பிறகு அதை கல்லின் மீது வைத்து அரைத்து யானையினுடைய காயத்தின் மீது மெது மெதுவாக தடவினான்.
0: பத்தோ கே லேப் சே ஹாத்தி கோ குச் ஆராம் லகா.
1: இலைகளினுடைய பூச்சால் யானைக்கு கொஞ்சம் வலியிலிருந்து நிவாரணம் கிடைத்தது.
0: கோபு நே தீரே தீரே கீச் கர் பபுல் கா காட்டா நிகால் தியா.
1: கோபு மெது மெதுவாக இழுத்து கொண்டே கருவேல முல்லை வெளியே எடுத்தான். கீஞ்சுனா இழுத்தல்.
0: ஃபிர் தோடா ஆர் லேப் உஸ்கே பாவ் பர் லகா தியா.
1: பிறகு இன்னும் கொஞ்சம் மருந்து பூச்சை அதனுடைய காலில் தடவினான்.
0: தோடி தேர் மே ஜகன் பானி கி பால்டி லியே ஹுவே ஆதா திகாய் தியா.
1: சிறிது நேரத்தில் ஜகன் தண்ணீர் பக்கெட்டுடன் வருவது தெரிய வந்தது.
0: உஸ்கே சாத் சர்பஞ்ச் ஜி பி தே ஔர் உஸ்கே பீச்சே காவ் வாலே.
1: அவனுடன் பஞ்சாயத்து தலைவரும் வந்தார். மேலும் அவருக்கு பின்னால் ஊர் மக்களும் வந்தனர்.
0: பஹலே இசே இஸ் ஜாடி சே ஹட்டா கர் உஸ் பர்கத் கே பேட் கே நீச்சே சாஃப் ஜகா பர் சல்னா சாஹியே. சர்பஞ்ச் ஜி போலே,
1: முதலில் இதை இந்த புதரிலிருந்து விலக்கி அந்த ஆலமரத்திற்கு கீழே உள்ள தூய்மையான இடத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும் என்று பஞ்சாயத்து தலைவர் கூறினார். பர்கத் கே பேட் ஆலமரம்.
0: இத்தனை சாரே லோகோ கோ தேக்கர் ஹாத்தி உத்தேஜித் ஹோகர் சிங்காட்னே லகா.
1: இவ்வளவு மக்கள் கூட்டத்தை பார்த்ததும் யானை மூர்க்கத்தனத்துடன் பிளிரியது.
0: கோபு ஜல்தி சே ஹாத்தி கே சூன் தப் தப்பானே லகா ஔர் பியார் சே உசே புச்கார்னே லகா.
1: கோபு விரைவாக யானையினுடைய தும்பிக்கையை தட்டி கொடுத்து கொண்டே அன்புடன் அதை கொஞ்சினான்.
0: ஹாத்தி குச் ஷாந்த் ஹுவா.
1: யானை கொஞ்சம் அமைதியானது.
0: அப் சப் லோக் பீச்சே சே ஹாத்தி கோ பர்கத் கே பேட் கி தரஃப் தக்கேல்னே லகே.
1: இப்பொழுது அனைவரும் பின்னால் இருந்து யானையை ஆலமரத்தின் பக்கமாக தள்ளினார்கள்.
0: சாம்னே சே கோபு ஹாத்தி கோ புச்கார்த்தே ஹுவே பேட் கி தரஃப் சல்னே லகா.
1: முன்னால் இருந்து கோபு யானையை கொஞ்சிக் கொண்டே மரத்தின் பக்கமாக செல்ல தொடங்கினான்.
0: படி முஷ்கில் சே திங் டாங் பர் லங்கடாத்தே ஹுவே ஹாத்தி பேட் கி நீச்சே பஹுஞ்சா.
1: மிகுந்த சிரமத்துடன் மூன்று கால்களால் நொண்டிக் கொண்டே யானை மரத்தின் கீழே வந்து சேர்ந்தது.
0: ஜகன் நே உஸ்கே ஆகே பானி கி பால்டி ரக் தி.
1: ஜகன் அதற்கு முன்னால் தண்ணீர் வாளியை வைத்தான்.
0: லக்தா ஹே ராத் மே ஜப் ஹாத்தியோ கே ஜுண்ட் மே பக்தட் மச்சி ஔர் வே பாகே.
1: இரவில் எப்பொழுது யானை கூட்டத்தில் திடீர் பீதி ஏற்பட்டதோ அப்பொழுது மற்ற யானைகள் ஓடின.
0: உஸ் சமய இஸ் ஹாத்தி கே பச்சே கே பாவ் மே காட்டா சுப் கயா.
1: அந்த சமயத்தில் இந்த குட்டி யானையினுடைய காலில் முள் குத்தி இருக்கலாம்.
0: ஔர் வஹ இஸ் கண்டீலி ஜாடியோ மே ஃபஸ் கயா.
1: மேலும் அது இந்த முள் புதருக்குள் மாட்டிக்கொண்டது.
0: ஹாத்தி ஹட்படி மே இசே லே நஹி ஜா சகே ஏக் காவாலா போலா.
1: யானைகளால் அவசரத்தில் இதை கூட்டிக் கொண்டு போக முடியவில்லை போலும் என்று ஓர் கிராமவாசி கூறினான். ஹட்படி அவசரம்.
0: அப் ஹாத்தியோ கா வஹ ஜுன் இஸ்

0: ले जाने के लिए यहाँ फिर आएगा।
1: இப்பொழுது யானைகளினுடைய கூட்டம் இதை கூட்டி கொண்டு போவதற்கு இங்கே மீண்டும் வரும்.
0: ஹமே ஜல்தி சே ஜல்தி இஸ் ஹாத்தி கோ ஜங்கல் மே சோடானா சாஹியே.
1: நாம் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு வேகமாக இந்த யானையை காட்டிற்குள் விட்டுவிட்டு வர வேண்டும்.
0: ஔர் கோய் உபாய் நஹி ஹை சர்பஞ்ச் ஃபிர் போலே.
1: இதை தவிர வேறு வழி இல்லை என்று பஞ்சாயத்து தலைவர் மீண்டும் கூறினார்.
0: ஜங்கல் மே பர் காகா யஹ தோ அபி பச்சா ஹை.
1: காட்டிலா, ஆனாலும் சித்தப்பா இதுவோ குட்டி யானை.
0: இஸ்கே பாவ் மே காவ் ஹை ஔர் யஹ லங்கடா கர் சல் ரஹா ஹை.
1: இதனுடைய காலில் காயம் இருக்கிறது, இது நொண்டி கொண்டே நடக்கிறது.
0: ஜங்கல் மே இஸ் ஜங்லி ஜான்வர் மா டாலேங்கே.
1: காட்டை இதை காட்டு மிருகங்கள் கொன்று விடலாம்.
0: கம் சே கம் இஸ்கா காவ் ட்ரீக் ஹோ ஜானே தீஜியே கோபு நே கஹா.
1: குறைந்தபட்சம் இதனுடைய காயம் ஆறும் வரை இங்கேயே இருக்க விடுங்கள் என்று கோபு சொன்னான்.
0: தபி வஹா காவ் கி பாட்சாலா கே மாஸ்டர் ஜி ஆ கயே.
1: அப்பொழுது அங்கே கிராமத்து பள்ளிக்கூடத்தினுடைய ஆசிரியர் வந்து சேர்ந்தார்.
0: உன்ஹோனே ஆதே ஹி பூச்சா கியா பாத் ஹை.
1: அவர் வரும்போதே என்ன விஷயம் என்று கேட்டுக்கொண்டே வந்தார்.
0: கியா பதாயே மாஸ்டர் ஜி சர்பஞ்ச் ஜி போலே.
1: என்னவென்று சொல்வது ஆசிரியரே, இவ்வாறாக பஞ்சாயத்து தலைவர் கூறினார்.
0: இன் ஹாத்தியோ நே தோ நாக் மே தம் கர் ரகா ஹை.
1: இந்த யானைகளோ திகிலடைய வைத்து விட்டன. நாக் மே தம் கர்னா திகிலடைய வைத்தல்.
0: கல் ராத் கன்னே கே கேதோ மே குசாயே.
1: நேற்று இரவு கரும்பு தோட்டத்திற்குள் புகுந்து விட்டன.
0: ஹம்னே தப் ஷோர் மச்சாக்கர் உன்ஹே பகா தியா.
1: நாங்கள் அப்பொழுது சத்தம் எழுப்பி அவைகளை விரட்டி விட்டோம். பகானா விரட்டுதல்.
0: லேக்கின் யா ஹாத்தி கா பச்சா பீச்சே சுட் கயா.
1: அதில் இந்த யானை குட்டி மட்டும் பின்தங்கி விட்டது.
0: அப் சமஜ் நஹி ஆ ரஹா கி க்யா கரே.
1: இப்பொழுது என்ன செய்வதென்றே தெரியவில்லை. சரி ஜர்னா, இந்த கதையை இத்துடன் நிறுத்திக் கொள்வோம். இதன் தொடர்ச்சியை அடுத்த வாரம் பார்ப்போம்.
0: தன்யவாத் ஜி.
2: ஹிந்தி பாடம் கேட்டோம். கற்பித்தார் எஸ் சித்ரா அவர்கள், மாணவர் ஜரானா ஷா.
3: குப்பைகளை அகற்றும் போதும் தேவை கவனம். நெகிழிகளை தவிர்ப்போம், குப்பைகளை முறையாக கையாளுவோம், தூய்மை பணியாளர்களுக்கு கை கொடுப்போம், சூழல் வளம் காப்போம். தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.
2: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும். நீலகிரி மாவட்டம் கூடலூர் பஜார் 3 சென்டிமீட்டர், மேல்கூடலூர், குன்னூர், ஹாரிசான், உட்பிரையர், பார்வுட் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், அவலாஞ்சி, கோயம்புத்தூர் மாவட்டம் சிறுவாணி அடிவாரம், தேவாலா, சோலையாறு, மேல்பவானி, வால்பாறை பரம்பிக்குளம் ஆழியார் திட்டப்பகுதி, சென்னை பெரம்பூர் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் அதிகள வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உயர்ந்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிகள வெப்பநிலை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாய் காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகள வெப்பநிலையான 39.6 டிகிரி செல்சியஸ் தொண்டியில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 23.2 டிகிரி செல்சியஸ் தர்மபுரியில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 11.1 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை சென்னை, நாகப்பட்டினம், வேலூர் மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் 4.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. தஞ்சாவூர், நீலகிரி, கடலூர், தருமபுரி, கன்னியாகுமரி, திண்டுக்கல், சேலம், திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி, திருவள்ளூர், ராமநாதபுரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 டிகிரி செல்சியஸ் முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. ராமநாதபுரம் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 5.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தஞ்சாவூர், சென்னை, நாகப்பட்டினம், திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. நீலகிரி மாவட்டத்தில்

புதுச்சேரி பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்திருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வடமேற்கு வங்க கடற்பரப்பில் வடக்கு ஒடிஷா, மேற்கு வங்க கடலோர பகுதிகளில் மையம் கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேற்கு வடமேற்கே நகர்ந்து நேற்று பாலசூருக்கு அருகே நிலை கொண்டது. மேலும் மேற்கு வடமேற்கே நகர்ந்து தெற்கு ஜார்க்கண்ட் மற்றும் வடக்கு ஒடிஷாவின் உட்பகுதியை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் தற்போது நிலை கொண்டுள்ளது. இது மேற்கு வடமேற்கே நகர்ந்து தெற்கு ஜார்க்கண்டுக்கு மேற்கு வடமேற்கே மற்றும் வடக்கு வடகிழக்கே ரூர்கேலாவுக்கு 60 கிலோமீட்டர் தொலைவிலும், தெற்கு தென்மேற்கே ராஞ்சிக்கு 70 கிலோமீட்டர் தொலைவிலும், கிழக்கு தென்கிழக்கே ஜஷ்பூர் நகருக்கு 100 கிலோமீட்டர் தொலைவிலும், தல்தோன்கனிக்கு தென்கிழக்கே 180 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது. வானிலை முன்னறிவிப்பு. இன்று தொடங்கி நாளை மறுநாள் 8ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. 9ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் மழை தூறலுக்கு வாய்ப்பு உண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிக அளவு 38 முதல் 39 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். எங்கும் மழை இராது. நாளையும் இதே வானிலை நிலவும் வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். வெப்பநிலை அதிக அளவு 19 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு 11 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக அளவு வெப்பநிலை 31.6 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 23.7 டிகிரி செல்சியஸ். இன்று தொடங்கி இம்மாதம் 10ஆம் தேதி வரை தமிழ்நாடு புதுச்சேரி கடலோர பகுதி வாழ் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 3 மணி. ஆகாஷ்வாணி. இத்துடன் சென்னை மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸில் இந்த ஒலிபரப்பு நிறைவடைந்து மீண்டும் அடுத்த ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் மாலை 5:30 ஆரம்பமாகும். சந்திப்போம். வணக்கம்.

நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி மதியலை 720 கிலோ ஹெர்ட்ஸில் சென்னை வானொலியின் ஒலிபரப்பு ஆரம்பமாகின்றது. தொடக்கமாக கேட்போம் குறளமுதம்.

0: ஒருவனுக்கு உறவு முறையாரிடத்தில் உட்பகை தோன்றினால் அதனால் ஏற்படும் அழிவிலிருந்து நம்மை காத்து கொள்வது அரிது. குறள் எண் 885 அதிகாரம் உட்பகை.
1: ஊரள் முறையான் உட்பகை தோன்றில் இரள் முறையான் ஏதம் பலவும் தரும்.
0: ஒருவனுக்கு உறவு முறையாரிடத்தில் உட்பகை தோன்றினால் அதனால் ஏற்படும் அழிவிலிருந்து நம்மை காத்து கொள்வது அரிது. குறள் எண் 885 அதிகாரம் உட்பகை.
2: நேரம் 5:30. ஆகாஷ்வாணி திரைகானம் கேட்கலாம். 6 மணி வரை முதலில் ஹரிஹரன் ஆஷா போன்ஸ்லே பாடியுள்ள பாடல் படம் ஹே ராம்.

நேரம் 5:40. நீங்கள் ரசிக்க திரைப்பட பாடல்களை வழங்கி உங்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறது உங்கள் ஆகாஷ்வாணி. தொடர்ந்து பாரதி திரைப்படத்தில் ஹரிஷ் ராகவேந்திரா பாடிய பாடல்.

திரைகானம் கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6 மணி. ஆகாஷ்வாணி நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் சென்னை மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸில் இன்றும் நாளையும் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:40 மனதில் நின்றவை. 7:00 கிருஷ்ணகிரி மாவட்ட செய்திகள் வழங்குபவர் சி ராஜா. 7:25 பண்ணை செய்தி, தொடர்ந்து உழவர் உலகம். அங்கக வேளாண்மை தொடர் நிகழ்ச்சியின் முதல் பகுதி. அங்கக வேளாண்மையின் முக்கியத்துவமும் வாய்ப்புகளும். திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய பேராசிரியர் தலைவர் முனைவர் எஸ் பானுமதி அவர்களின் உரை. மெல்லிசை, வேளாண் செய்திகள் ஆகியன இடம்பெறும். 8:05 திரைகானம் கேட்கலாம். 9:15 செய்தி சுடர். 9:30 பக்தி பாவங்கள். வாத்சல்யா துளசிதரன் அவர்கள் நிகழ்த்திய இசை பேருரை. வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின். எம் குருராஜ் அவர்கள் மிருதங்கம். 10:30 காற்றோடு கலந்திடவா இனிய திரைப்பட பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நீனி நாளைய நிகழ்ச்சிகள். நாளை காலை 6:10 என்னைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் நா விஸ்வநாதன் அவர்கள். 6:15 வழிபாடு. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். 6:55 சூழல் அறிவோம் வானிலை. 7:00 புத்தம் புது காலை. 4 அறிவோம் ஓலைச்சுவடி. காலத்தை வென்ற களஞ்சியம் ஏ.ஆர். லக்ஷ்மணன் அவர்கள் வழங்கும் தகவல்கள். தமிழமுதம் வழங்குபவர் சு கலைமணி அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு காது மூக்கு மற்றும் தொண்டை அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் ஸ்ரீபிரகாஷ் துரைசாமி அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:45 நகர்வலம் இடிபாட்டு கழிவுகளும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் சி அனுசுயா அவர்கள் எழுதிய செய்தி கோவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் பி சரவணன் அவர்கள். காலை 9:00 அரங்கிசை ஷிமோகா கே குமாரசாமி அவர்களின் சாக்ஸபோன் இசை கேட்கலாம். வி எஸ் கே சக்கரபாணி அவர்கள் வயலின். ஆம்பூர் வி பத்மநாபன் அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி எஃப்எம் கோல்டிலும் ஒலிபரப்பாகும். பகல் 12:10 சங்கீத சாரல். ஸ்ருதிகுமார் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின். தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பிரதமரின் மீன்வள மேம்பாட்டு திட்டம் குறித்த தகவல்கள். 1:10 எண்ணுயிர் தோழி சமையல் கலை வல்லுநர் மல்லிகா பத்ரிநாத் அவர்களுடன் நேர்முகம் நிறைவு பகுதி. நாளை உடன் உரையாடுபவர் ஆர் லதா. 2:40 சம்ஸ்கிருத நிகழ்ச்சிகள். சம்ஸ்கிருத சாகித்யத்தில் நிர்வாகம் முதல் பகுதி. விரிவுரையாளர் ஜெய லலிதா அவர்களின் உரை. 2:55 வானிலை. மாலை 5:30 திரைகானம். 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:40 மனதில் நின்றவை. நாளை 7:10 திருச்சிராப்பள்ளி மாவட்ட செய்திகள் வழங்குபவர் இ கதிரமன் அவர்கள். 7:25 பண்ணை செய்தி, தொடர்ந்து உழவர் உலகம். செல்லமே செல்வமே செல்லப்பிராணிகள் சார்ந்த தொழில் வாய்ப்புகள் தொடர் நிகழ்ச்சியின் 6 பகுதி. செல்லப்பிராணிகளின் ஆரோக்கியம் மற்றும் நலவாழ்வு சேவைகள். சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி பேராசிரியர் முனைவர் டி சுமதி அவர்களின் உரையினை கேட்கலாம். நாளை 9:30 அறிவியல் நேரம். மனித உடல் ஒரு உயிர் வேதியியல் பார்வை. உயிர் வேதியியல் துறை இணை பேராசிரியர் ரேவதி மணி அவர்களுடன் நேர்முகம் நாளை முதல் பகுதி ஒலிபரப்பாக உள்ளது. 10:00 காற்றோடு கலந்திடவா இனிய திரைப்பட பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.

0: இன்றும் நாளையும் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள். வானிலை அறிக்கை. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவான படி வெப்பநிலை அதிக அளவு 38.7 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 2.9 டிகிரி அதிகம். குறைந்த அளவு 28.1 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 1.3 டிகிரி அதிகம். மாலை 5:30 மணிக்கு பதிவானபடி ஈரப்பதம் 33%. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி வெப்பநிலை அதிக அளவு 38.6 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 2.6 டிகிரி அதிகம். குறைந்த அளவு 28.5 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 1.3 டிகிரி அதிகம். ஈரப்பதம் 47%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிக அளவு 38 முதல் 39 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மழை இராது. நாளையும் இதே வானிலை தொடரக்கூடும். நாளை மழை தூறலுக்கு வாய்ப்புண்டு. தமிழ்நாடு புதுச்சேரி கடலோர பகுதி வாழ் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. வானிலை அறிக்கை கேட்டீர்கள். இனி ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani, the news read by Abhishek Mukhopadhyay. Prime Minister Narendra Modi arrived at Jakarta in Indonesia today, beginning his high-stakes three-nation Indo-Pacific tour. Upon arrival at the Jakarta airport, Mr. Modi was personally received by Indonesian President Prabowo Subianto. Prime Minister Modi was accorded a grand and enthusiastic welcome from the local Indonesian community and the Indian diaspora, featuring traditional Indian and Indonesian cultural performances. This is Prime Minister Modi's fourth visit to Indonesia and his first bilateral visit since the elevation of India-Indonesia ties to the level of comprehensive strategic partnership in May 2018. During the visit, the Prime Minister will hold bilateral discussions with the Indonesian President and review the progress made in the partnership. The Prime Minister will also travel to cultural and historic city of Yogyakarta, where he will visit the Prambanan Temple Complex. On the second leg of the visit, Mr. Modi will travel to Australia from the 8th to the 10th of this month. Mr. Modi will visit New Zealand on the third and last leg of his three-nation visit. Union Minister of Commerce and Industry Piyush Goyal today said that technology-enabled bilingual management education can help bridge the rural-urban divide and make quality education accessible to talented and needy students, irrespective of the circumstances. He said this while virtually addressing the inauguration of a newly launched course at the Indian Institute of Management, Udaipur, from New Delhi. In Jharkhand, continuous rainfall has affected normal life in Ranchi and several other districts of the state, leading to waterlogging in many urban and rural areas. The India Meteorological Department has issued a yellow alert for 2 days forecasting heavy rain, thunderstorms, lightning and strong winds with speeds of 40 to 50 km per hour in several parts of the state. During the last 24 hours, the highest rainfall of 79.8 millimeters was recorded at Nimdi in Saraikela Kharsawan district, while Ranchi received 37 millimeter of rain. People have been advised to avoid unnecessary travel during adverse weather conditions and to stay in safe locations. The Department of Consumer Affairs has amended the Legal Metrology General Rules 2011 to substantially reduce the requirement of standard weights for the verification of high-capacity weighing instruments by introducing scientific, reputability-based verification approach. Under the revised provisions, the mandatory quantity of standard weights required before substitution with constant loads has been reduced to 50% of the maximum capacity to 20%, while maintaining the prescribed standards of verification accuracy and reliability. Union Minister of Road Transport and Highways Nitin Gadkari today chaired a review meeting of the National Highways Logistics Management Limited and assessed the project-level progress of multimodal logistics parks, ropeways, intermodal stations and wayside amenities being developed across the country. During the meeting, Mr. Gadkari also evaluated the key challenges affecting project implementation and directed all concerned stakeholders to resolve bottlenecks on priority and expedite project execution. The appeal by the people of Pakistan-occupied Jammu and Kashmir, POJK, to the Indian government for assistance underscores the depth of the crisis

0: unfolding in the region. Protests have continued across POJK for more than a month. An official said that the nature of the appeal is particularly worrying, as people in POJK are seeking medicines and essential food supplies from India. This reflects the gravity of the humanitarian situation in the region. On the instructions of Field Marshal Asim Munir, the Pakistani establishment has blocked the supply of ration and medicines to the region for the past 20 days. Mourners dressed in black flooded Iran's capital Tehran for a funeral processions today honoring the late Supreme Leader Ayatollah Ali Khamenei. Khamenei's flag-draped coffin, along with those of several family members, was carried on a truck decorated to resemble the ornate lattice work surrounding the shrine of an imam. They were killed in an airstrike on the 28th of February at the outset of the war launched by Israel and the United States. The massive turnout was encouraged by Iran's theocratic leadership to as a show of national unity and strength. And that is the end of this news bulletin.
1: நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.
3: நீ நிமித்த காரணாயிருந்தால் இரண்டு பேர் குதிரைகளில் சவாரி செய்து கொண்டு வருகிறார்களே, அவர்கள் என்ன செய்தியை கொண்டு வருகிறார்கள் என்று சொல் பார்க்கலாம் என்று ஆழ்வார்க்கடியான் அந்த கூட்டத்திலே கூற வந்தியத்தேவன் குதிரையின் பேரில் வந்தவர்களை உற்று பார்த்துவிட்டு, ஓ சொல்லுகிறேனே, ராஜ குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு ஜலகண்ட விபத்து நேர்ந்திருக்கிறது, அந்த துக்கச் செய்தியைத்தான் அவர்கள் கொண்டு வருகிறார்கள் என்றான் அவன். இப்படி சொல்லி வாய் மூடுவதற்குள் குதிரைகள் ஜனக்கூட்டத்தை நெருங்கிவிட்டன. ஜனங்கள் மேலே போக வழி விடாதபடியால் குதிரைகள் நின்றன.
4: நீங்கள் தூதர்கள் போலிருக்கிறதே, என்ன செய்தி கொண்டு வருகிறீர்கள்
3: என்று ஆழ்வார்க்கடியான் கேட்டான். ஆம், நாங்கள் தூதர்கள்தான், துக்கச் செய்தி கொண்டு வருகிறோம். இளவரசர் அருள்மொழிவர்மர் ஏறி வந்த கப்பல் சுடற்காற்றில் அகப்பட்டு கொண்டதாம். இளவரசர் யாரையோ காப்பாற்றுவதற்காக கடலில் குதித்து மூழ்கி போய்விட்டாராம். குதிரை மீது வந்தவர்களில் ஒருவன் இவ்வாறு கூறியதும் அந்த ஜனக்கூட்டத்தில் ஐயோ ஐயோ என்று பரிதாப குரல்கள் நெஞ்சை பிளக்கும்படியான சோகத் துணியில் எழுந்தன. எங்கிருந்துதான் அவ்வளவு ஜனங்களும் வந்தார்களோ தெரியாது. அவ்வளவு சீக்கிரத்தில் அவர்கள் எப்படி வந்து சேர்ந்தார்கள் என்றும் சொல்ல முடியாது. ஆண்களும் பெண்களும் வயோதிகர்களும் சிறுவர் சிறுமியரும் அந்த தூதர்களை பெருங்கூட்டமாக சூழ்ந்து கொண்டார்கள். பலர் அவர்களை பல கேள்விகள் கேட்டார்கள். பலர் அழுது புலம்பினார்கள். பழுவேட்டரையர்கள் அருள்மொழிவர்மரை விரும்பவில்லை என்பது அந்நகர மக்களில் பலருக்கு ஏற்கனவே தெரியும். இளவரசரை சிறைப்பிடித்து கொண்டு வருவதற்காக பழுவேட்டரையர்கள் ஈழத்துக்குள் ஆள் அனுப்பியிருக்கிறார்கள் என்ற பிரஸ்தாபமும் அவர்கள் காதுக்கு எட்டியிருந்தது. எனவே கூட்டத்தில் பலர் பழுவேட்டரையர்களை பற்றி முதலில் முணுமுணுக்கத் தொடங்கினார்கள். பிறகு உரத்த குரலில் சபிக்கவும் தொடங்கினார்கள். பழுவேட்டரையர்கள் வேண்டுமென்றே இளவரசரை கடலில் மூழ்கடித்து கொண்டிருக்க வேண்டும் என்று ஒருவருக்கொருவர் பேசிக் கொண்டார்கள். அந்த ஜனக்கூட்டத்தார் பேசிக்கொண்ட சத்தமும் அவர்கள் புலம்பிய சத்தமும் பழுவேட்டரையர்களை சபித்த சப்தமும் சேர்ந்து சமுத்திரத்தின் பேரிரைச்சலை போல எழுந்தது. இந்த கூட்டத்துக்கு மத்தியில் அகப்பட்டு கொண்ட தஞ்சாவூர் தூதர்கள் மேலே அரண்மனைக்கு போக முடியாமல் தவித்தார்கள். ஜனங்களை விலக்கிக் கொண்டு போக அவர்கள் முயன்றும் பலிக்கவில்லை. எப்படி, எங்கே, என்றைக்கு, நிச்சயமாகவா என்றெல்லாம் ஜனங்கள் அந்த தூதர்களை கேட்ட வண்ணம் மேலே போக முடியாதபடி தடை செய்தார்கள். வைத்தியர் மகனுடன் வந்திருந்த காவலர்களை பார்த்து ஆழ்வார்க்கடியான்,
4: நீங்கள் ஏன் சும்மா நிற்கிறீர்கள்? கூட்டத்தை விலக்கி தூதர்களை அரண்மனைக்கு அழைத்துச் செல்லுங்கள்
3: என்றான். காவலர்களும் மேற்படி செய்தி கேட்டு கதிகலங்கி போயிருந்தார்கள். அவர்கள் இப்போது முன்வந்து தூதர்களுக்கு வழி விலக்கி கொடுக்க முயன்றார்கள். தூதர்கள் சிறிது சிறிதாக அரண்மனையை நோக்கி முன்னேறினார்கள். ஜனக்கூட்டமும் அவர்களை விடாமல் தொடர்ந்து சென்றது. மேலும் மேலும் ஜனங்களின் கூட்டம் பெருகி கொண்டும் வந்தது. அவ்வளவு பெரிய ஜனக்கூட்டத்தில் ஒரே மனதாக இளவரசர் அருள்மொழிவர்மரின் கதியை நினைத்து கலங்கி புலம்பிக் கொண்டிருந்த அந்த கூட்டத்திலே ஒரே ஒரு பிராணி மட்டும், ஐயோ இது ஏதோ சூழ்ச்சி, ஒற்றனை தப்பித்துவிட சூழ்ச்சி என்று அலறி கொண்டிருந்தது. அவ்வாறு அலறிய வைத்தியர் மகனை யாரும் பொருட்படுத்தவில்லை. அவனுடைய கூக்குரல் யாருடைய செவியிலும் ஏறவில்லை. மாநதியின் பெருவெள்ளம் அதில் விழுந்துவிட்ட சிறு துரும்பை அடித்து கொண்டு போவது போல அந்த பெரும் ஜனக்கூட்டம் வைத்தியர் மகனையும் தள்ளி கொண்டு முன்னே சென்றது. ஜனக்கூட்டம் சேரத் தொடங்கிய போதே வந்தியத்தேவன் குதிரை மேலிருந்து இறங்கிவிட்டான். கூட்டம்

0: நகரத் தொடங்கிய போது ஆழ்வார்க்கடியான் அவன் அருகில் வந்து அவன் கையை பற்றி கொண்டான். குதிரையை விட்டுவிடு, பிறகு அதை தேடி பிடித்துக் கொள்ளலாம், உடனே என்னுடன் வா என்று அவன் காதோடு சொன்னான். அப்பனே, சமய சஞ்சீவியாக வந்து சேர்ந்தாய், இல்லாவிட்டால் என் நிலைமை என்ன ஆகியிருக்குமோ தெரியாது என்றான் வல்லவரையன்.
1: இதுதான் உன் தொழிலாயிற்றே, நீ சங்கடத்தில் அகப்பட்டுக் கொள்ள வேண்டியது, யாராவது வந்து உன்னை அந்த நெருக்கடியிலிருந்து விடுவிக்க வேண்டியது
0: என்று எகத்தாளம் செய்தான் ஆழ்வார்க்கடியான். இருவரும் ஜனக்கூட்டம் அவர்களை தள்ளி கொண்டு போகாத வண்ணம் வீதி ஓரமாக ஒதுங்கி நின்றார்கள். கூட்டம் போன பிறகு வந்தியத்தேவனுடைய கையை ஆழ்வார்க்கடியான் பற்றி கொண்டு வேறு திசையாக அவனை அழைத்துச் சென்றான். அரண்மனைகள் இருந்த வீதியில் முன்னொரு தடவை நாம் பார்த்திருக்கும் பூட்டி கிடந்த கோடி வீட்டில் அவர்கள் புகுந்தார்கள். கொல்லைப்புறத்தில் இருந்த நந்தவனத்தில் பிரவேசித்து கொடி வழிகளில் நடந்தார்கள். சிறிது நேரத்துக்கெல்லாம் நீல நிற ஓடை தெரிந்தது. அதில் ஒரு ஓடம் மிதந்தது. ஓடத்தில் ஒரு மாதரசி இருந்தாள். அவளை கண்டதும் வந்தியத்தேவனுடைய உள்ளம் துள்ளி குதித்தது. அன்னை அழைத்து வரச் சொன்னதாக சேவகன் வந்து கூறியதன் பேரில் மதுராந்தகன் செம்பியன் மாதேவியை பார்க்கச் சென்றான். சிவபக்தியில் சிறந்த அந்த மூதாட்டியின் புகழ் நாடெங்கும் பரவியிருந்தது. ஒரு காலத்தில் மதுராந்தகனும் அன்னையிடம் அளவில்லாத பக்தி கொண்டிருந்தான். இப்போது அந்த பக்தி கோப வெறியாக மாறிப்போயிருந்தது. பெற்ற மகனுக்கு துரோகம் செய்து தாயாதிகளின் கட்சி பேசிய தாயை பற்றி கதைகளில் கூட கேட்டதில்லையே. தனக்கு இப்படிப்பட்ட அன்னையா வந்து வாய்க்க வேண்டும்? இதை நினைக்க நினைக்க அவன் உள்ளத்திலிருந்து அன்பு அத்தனையும் துவேஷமாக மாறி நாளடைவில் கொழுந்து விட்டு வளர்ந்திருந்தது. அபூர்வமான சாந்தம் குடிகொண்ட அன்னையின் முகத்தை பார்த்ததும் கொஞ்சம் அவனுடைய கோபம் தணிந்தது. பழைய வழக்கத்தை அனுசரித்து நமஸ்கரித்து எழுந்து நின்றான். சிவபக்தி செல்வம் பெருகி வளரட்டும் என்று மகாராணி ஆசி கூறி அவனை ஆசனத்தில் உட்காரச் செய்தார். அந்த ஆசீர்வாதம் மதுராந்தகனுடைய மனத்தில் அம்பை போல தைத்தது. மதுராந்தகா, என் மருமகள் சுகமா? உன் மாமனார் வீட்டிலும் தனாதிகாரியின் வீட்டிலும் எல்லோரும் சௌக்கியமா என்று அன்னை கேட்டார்.
1: எல்லோரும் சௌக்கியமாகவே இருக்கிறார்கள், அதை பற்றி தங்களுக்கு என்ன கவலை என்று குமாரன் முணுமுணுத்தான்.
2: தஞ்சையிலிருந்து புறப்படுவதற்கு முன்னால் நீ சக்கரவர்த்தியை பார்த்தாயா? அவருடைய உடல் நலம் தற்சமயம் எப்படி இருக்கிறது
0: என்று மகாராணி கேட்டார்.
1: பார்த்து விடை பெற்றுக் கொண்டுதான் புறப்பட்டேன். சக்கரவர்த்தியின் உடம்பு நாளுக்கு நாள் நலிந்துதான் வருகிறது. உடல் வேதனையை காட்டிலும் மனவேதனை அவருக்கு அதிகமாயிருக்கிறது என்றான் மதுராந்தகன்.
2: அது என்ன குழந்தாய், சக்கரவர்த்தி மனவேதனைப்படும்படியாக என்ன நேர்ந்தது?
1: குற்றம் செய்தவர்கள், அநீதி செய்தவர்கள், பிறர் உடமையை பறித்து அனுபவிக்கிறவர்கள் மனவேதனை கொள்வது இயல்புதானே?
2: இது என்ன சொல்லுகிறாய்? சக்கரவர்த்தி அவ்வாறு என்ன குற்றம் அநீதி செய்துவிட்டார்?
1: வேற என்ன செய்ய வேண்டும்? நான் இருக்க வேண்டிய சிம்மாசனத்தில் அவர் இத்தனை வருஷங்களாக அமர்ந்திருப்பது போதாதா? அது குற்றம் இல்லையா? அநீதி இல்லையா?
2: குழந்தாய், பால் போல தூய்மையாக இருந்த உன் உள்ளத்தில் இந்த விஷம் எப்படி வந்தது? உனக்கு யார் துர்போதனை செய்து கெடுத்து விட்டார்கள்
0: என்று இரக்கமான குரலில் அன்னை கேட்டார்.
1: எனக்கு ஒருவரும் துர்போதனை செய்து கொடுக்கவில்லை. நீங்கள் மகனை அவ்வளவு நிர்மூடனாக ஏன் கருதுகிறீர்கள்? எனக்கு சுய அறிவே கிடையாது என்பது தங்கள் எண்ணமா?
2: எத்தனை அறிவாளிகளாயிருந்தாலும் துர்போதனையினால் மனம் கெடுவது உண்டு. கரைப்பவர்கள் கரைத்தால் கல்லும் கரையும் அல்லவா? கூனியின் துர்போதனையினால் கைகேயியின் மனம் கெட்டுப்போகவில்லையா?
1: பெண்களின் மனதை அப்படி துர்போதனையினால் கெடுத்து விடலாம் என்பதை நானும் தெரிந்து கொண்டுதான் இருக்கிறேன்.
2: மதுராந்தகா, யாரை குறிப்பிட்டு சொல்லுகிறாய்?
1: தாயே, என்னை எதற்காக அழைத்தீர்கள், அதை சொல்லுங்கள்.
2: சற்று முன் நடந்த வைபவத்தில் நீ பிரசன்னமாயிருந்தாய் அல்லவா?
1: இருந்தேன். யாரோ வழியோடு போகிற சிறுவனை பல்லக்கில் ஏற்றி அழைத்து வரச் செய்தீர்கள். சிம்மாசனத்தில் ஏற்றி வைத்து உபசரித்தீர்கள். அவன் தலைகால் தெரியாத கர்வம் கொண்டிருப்பான்.
2: ஐயோ, அப்படி அபச்சாரமாக பேசாதே குழந்தாய். வந்திருந்தவர் வயதில் வாலிபரானாலும் சிவஞான பரிபக்குவம் அடைந்த மகான்.
1: அவர் மகானாவே இருக்கட்டும், நான் குறைத்து பேசினால் அவருடைய பெருமை குறைந்து விடாதல்லவா? அந்த மகானுக்கு தாங்கள் ராஜரீக மரியாதைகள் செய்ததையும் நான் ஆட்சேபிக்கவில்லை. என்னை எதற்காக அழைத்தீர்கள் என்று சொல்லுங்கள்.
0: செம்பியன் மாதேவி ஒரு நெடிய பெருமூச்சு விட்டார். பிறகு கூறினார்,
2: உன்னுடைய குணத்தில் ஏற்பட்டிருக்கும் மாறுதல் எனக்கு பிரமிப்பை உண்டாக்குகிறது. பழுவேட்டரையர் மாளிகையில் 2 வருஷ வாசம் இப்படி உன்னை மாற்றிவிடும் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை. போனால் போகட்டும், என்னுடைய கடமையை நான் செய்ய வேண்டும். உன் தந்தைக்கு நான் அளித்த வாக்குறுதியை நிறைவேற்ற என்னால் எந்த வரையில் முயல வேண்டும் மகனே? உன்னை அழைத்து

0: அடுத்த காரியத்தை சொல்வதற்கு முன்னால் என்னுடைய கதையை, நான் உன் தந்தையை மணந்த வரலாற்றை கூற வேண்டும். சற்று பொறுமையாக கேட்டுக்கொண்டிரு. மதுராந்தகன் பொறுமையுடன் கேட்டுக்கொண்டிருக்கப் போவதற்கு அறிகுறியாக கால்களை மண்டி போட்டுக்கொண்டு கைகளை பீடத்தில் நன்றாக ஊன்றிக்கொண்டு உட்கார்ந்தான். நான் பிறந்த ஊராகிய மழபாடிக்கு நீ குழந்தையாயிருந்தபோது இரண்டொரு தடவை வந்திருக்கிறாய். அந்த ஊரில் உள்ள சிவபெருமான் ஆலயத்தையும் பார்த்திருக்கிறாய். கோச்செங்கோழ மன்னர் சிவாலயம் எடுப்பித்த 64 ஸ்தலங்களில் அதுவும் ஒன்று என பெரியோர்கள் சொல்ல கேட்டிருக்கிறேன். உன்னுடைய பாட்டனார் ஒன்று, என்னுடைய தந்தை மழபாடியில் பெரிய குடித்தனக்காரர். எங்கள் குலம் தொன்மையானது. ஒரு காலத்தில் மழவரையர்கள் செல்வாக்கு பெற்ற சிற்றரசர்களாயிருந்தார்கள். விஜயாலய சோழர் காலத்தில் நடந்த யுத்தங்களில் பாண்டியர்களோடு சேர்ந்திருந்தார்கள். அதனால் சோழர்கள் வெற்றி பெற்ற பிறகு மழவரையர்களின் செல்வாக்கு குன்றியிருந்தது. சிறு பெண்ணாயிருந்தபோது அதை பற்றியெல்லாம் நான் குறைப்பட்டதில்லை. என் உள்ளம் மழபாடி ஆலயத்தில் உள்ள நடராஜ பெருமான் மீது சென்றிருந்தது.
1: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
2: ஸ்ரீ ஜெயந்தி கண்ணன் பிறந்த நாள் விழாவை பழையாறை மக்கள் குதூகலமாக கொண்டாடிக்கிட்டு இருந்த போது பகை நாட்டிலிருந்து வந்த ஒற்றனை பிடிச்சு கொடுப்பது பற்றிய அறைகூவல் பறை முழக்கத்துக்கு இடையில எழுந்ததும் அவங்க காட்டிய வெறுப்பும் அதிருப்தியும் நேயர்களுக்கு நினைவிருக்கும். இப்ப தூதர்கள் ஒரு துக்க செய்தி கொண்டு வந்திருக்காங்க. இந்த நிலையில கொஞ்ச நாளா மனநிலை சரியில்லாதவன் போல நடந்துகிட்டு இருந்த வைத்தியர் மகன் இந்த சூழ்ச்சி, ஒற்றனை தப்புவிக்க செய்யற சூழ்ச்சின்னு அலறினா யாரு கவனிப்பாங்க? சரி, மக்களின் ஓலக்குரல் அரண்மனை பகுதிக்கு எட்டுவதற்கு முன்னால மாதேவடிகள்னு நாடே போற்றும் தன் தாயிடம் மதுராந்தகர் எவ்வளவு கடுமையா நடந்துகிட்டாங்கிறத கேட்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்குது. இந்த நிலையில அந்த துக்க செய்தி வேற வந்துட்டா என்னென்ன விளைவுகள் ஏற்படுமோன்னு கவலையாகவும் இருக்கு. அடுத்த பகுதியில ஏதாவது திருப்பம் வருமா? பிரஸ்தாபம், ஒரு விஷயத்தை பத்தின பேச்சு பரவுதல். பிரஸ்தாவம், இச்சொல் பேச்சுக்கான பொருளை குறிப்பது. பிரஸ்தாரம், ஒரு செய்தி கொஞ்சம் கொஞ்சமா பரவுவதோடு துண்டு துண்டா சிதறுவது. எகத்தாளம், இகழ்த்தாளம், இகழ்ந்து ஏளனம் செய்வது, கேலியாக பேசுவது. இகழ்த்தாளம் பேச்சு வழக்கில் எகத்தாளம் ஆயிடுச்சு. வைபவம், பிரசன்னம், இந்த ரெண்டு சொற்களை பத்தி பார்ப்போம். வைபவம் சுப நிகழ்ச்சியை குறிப்பது. இதுக்கு இணையாக பயன்பாட்டில் இருக்கிற சொல் வைபோகம். இது சுப நிகழ்ச்சிகளால ஏற்படுற பெருமகிழ்ச்சிய வைபவத்தின் காரணமா ஏற்படுற பரவச நிலையை குறிப்பது. அடுத்து பிரசன்னம், பொதுவா தெளிவுங்கிற பொருளை தரும் சொல். செம்பியன் மாதேவியார் திருநாரையூர் நம்பியாண்டார் நம்பியின் வருகையால சிவானந்தத்துல தெளித்திருந்தாங்க அல்லவா, அந்த எழுச்சியில மகனின் உள்ள குமுறலை கூட உணராமல் மகிழ்ச்சியோடு வந்திருந்து கலந்து கொண்டாய் அல்லவான்னு பூரிப்போட சொல்லும்போது அந்த நிகழ்ச்சிய வைபவம்னும் மதுராந்தகனின் இருப்ப பிரசன்னம்னும் சொல்லிட்டாங்க. மழவர், போர்த்திறன் கொண்ட மழவர்களை பத்தி பல குறிப்புகள் இலக்கியங்கள்ல காணலாம். வட வெள்ளாற்றுக்கும் கொள்ளிடத்துக்கும் இடைப்பட்ட பகுதி மழை நாடு. இன்னொரு பேரு வடகரை மழபாடி நாடு. மழவர்களின் படைகள் தங்கியிருந்த இடம் மழவர் பாடி அல்லது மழபாடி. மேல் மழை நாடு, கீழ் மழை நாடுன்னு ரெண்டு பகுதிகளை பத்தி சில குறிப்புகள்ல பார்க்கிறோம். மேல்மழ நாட்டின் தலைநகரம் திருத்தவத்துறை, அனைவரும் அறிந்த பெயர் லால்குடி. கீழ்மழ நாட்டின் தலைநகரம் திருமழபாடி. சந்திப்போம் அடுத்த நிகழ்ச்சியில.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
3: திரைப்பட பாடல் ஒன்று கேட்போம். ஹரிஹரன் பாடியுள்ள பாடல், படம் சீனோ.

0: பெண்களின் உயர்வு.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். கூட்டுறவுத்துறை சார்பில் ஆயுள் காப்பீட்டு நிறுவனம் தொடங்கப்பட உள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அமித்ஷா அறிவித்துள்ளார். தேசிய நெடுஞ்சாலை திட்டப்பணிகளை குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றுமாறு மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தின் விரிவாக்கம் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று ஆய்வு மேற்கொண்டார். அரசு நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய தாவேக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சந்திரிகா புஜாரி மற்றும் ஜாய் ஸ்ரீ தேவி இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். கூட்டுறவுத்துறை சார்பில் ஆயுள் காப்பீட்டு நிறுவனம் தொடங்கப்பட உள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அமித்ஷா அறிவித்துள்ளார். இன்று புதுதில்லியில் நடைபெற்ற கூட்டுறவு அமைச்சகத்தின் நிறுவன தின நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். கூட்டுறவுத்துறை சார்பில் நடத்தப்படும் பாரத் டாக்ஸியின் வெற்றியை அடுத்து ஆயுள் காப்பீட்டு நிறுவனம் தொடங்கப்பட உள்ளதாக அவர் கூறினார். பாரத் டாக்ஸி சிறப்பாக செயல்படுவதாகவும் அடுத்த 2 ஆண்டுகளுக்குள் இது 500 நகரங்களுக்கு விரிவுபடுத்தப்பட உள்ளதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்தார். தேசிய நெடுஞ்சாலை திட்டப்பணிகளை குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றுமாறு மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இன்று புதுதில்லியில் தேசிய நெடுஞ்சாலை போக்குவரத்து நிர்வாகக் கழகத்தின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். திட்டங்களை குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றுவது போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்த உதவிடும் என்று அவர் தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் சாலை கட்டமைப்பு வசதிகள் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் கூறினார். நாடு முழுவதும் சர்வதேச தரத்திற்கு இணையான சாலை கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு நிதின் கட்கரி தெரிவித்தார். கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தின் விரிவாக்கம் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று ஆய்வு மேற்கொண்டார். மாமல்லபுரத்தை அடுத்த நெம்மேலியில் முதலமைச்சர் இதுகுறித்து விரிவாக ஆய்வு மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வனவிலங்குகளால் மனிதர்கள் தாக்கப்படுவதை தடுப்பதற்காக அதிநவீன கருவிகள் பயன்படுத்தப்பட உள்ளதாக மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் கூறியுள்ளார். இன்று காஞ்சிபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வெளிநாடுகளில் பயன்படுத்தக்கூடிய பாதுகாப்பு மின்வேலிகள் மற்றும் செயற்கைக்கோள் அடிப்படையிலான கேமராக்கள் முதல் முறையாக தமிழகத்தில் பயன்படுத்தப்பட உள்ளதாக கூறினார். காட்டுத்தீ ஏற்பட்டால் அதனை தடுப்பதற்காக ட்ரோன் மூலம் நீர் தெளிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். தமிழகத்தில் போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் தாவேக அரசு செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் கூறியுள்ளார். இன்று புதுக்கோட்டையில் பொன்னமராவதி கூடலூர் இடையே சிறப்பு பேருந்து வழித்தட நீட்டிப்பு வசதிகளை தொடங்கி வைத்து அவர் பேசினார். மாணவர்கள் விடுத்த கோரிக்கையை ஏற்று இந்த போக்குவரத்து வசதி தொடங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டார். மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு தாவேக அரசு செயல்பட்டு வருவதாகவும் திரு முகமது பர்வேஸ் கூறினார். அரசு நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய தாவேக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அரசு உத்தரவுகள் இணையதளத்தில் வெளியிடப்படாமல் உள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளது. இது தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரையையும் திமுக பகிர்ந்துள்ளது. மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு அனுமதி அளிக்கப்படாது என்று மத்திய அரசு நாடாளுமன்றத்திலேயே தெரிவித்துள்ளதாக பிஜேபி மாநில துணைத் தலைவர் திரு கே பி ராமலிங்கம் கூறியுள்ளார். சேலம் மாவட்டம் மகுடஞ்சாவடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த திட்டத்திற்கு சுற்றுச்சூழல் அனுமதி பெற முயற்சி மேற்கொண்டாலும் அதற்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது என்று மத்திய அரசு கூறியுள்ளதாகவும் தெரிவித்தார். மேகதாதுவில் அணை கட்டக்கூடாது என்பதில் பிஜேபி உறுதியுடன் உள்ளதாகவும் திரு கே பி ராமலிங்கம் கூறினார். பயிர்க்கடன்களை தாவேக அரசு முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இப்பிரச்சினையில் விவசாயிகளின் கவலையை போக்கும் வகையில் தாவேக அரசு செயல்பட வேண்டும் என்று கோரியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம்

0: மீண்டும் திரைப்பட பாடல்களை ஆறு நாற்பதுக்கு மனதில் நின்றவை நிகழ்ச்சியில் கேட்கலாம். ஆகாஷ்வாணி விளம்பரங்களை தொடர்ந்து மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும்.
1: Less premium, more bonus, most suitable for your loved ones. RPL Life, nothing better than this.
2: Give your family a secure life with Rural Post Life Insurance. RPLI Life Insurance Policies. Contact your nearest post office today or log on to indiapost.gov.in.
3: இதொரு photographer மற்றும் அவளதின் உள்மனதின் கதை. Oh, lovely. Well done. Business loan approved.

0: வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அடுத்த 3 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: நேற்று வடமேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு ஒடிசா, மேற்கு வங்காள கடலோரப் பகுதிகள் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று காலை 8 மணி அளவில் தெற்கு ஜார்க்கண்ட் மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு ஒடிசா பகுதிகளில் நிலவுகிறது. மேலும் சராசரி கடல் மட்டத்தில் தெற்கு குஜராத்திலிருந்து வடக்கு கேரளா வரை ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழையும், ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசான மழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 38 முதல் 39 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
1: இதற்கிடையே நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக கடும் குளிர் நிலவுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: நீலகிரி மாவட்டத்தில் கூடலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த ஒரு வாரமாக பரவலாக மழை பெய்து வருகிறது. இன்று காலை முதல் கூடலூர் நகர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் மழையின் காரணமாக கடும் குளிர் நிலவுகிறது. இதனால் சாலையோர வியாபாரிகள், பல்வேறு தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையை பாதிப்படைந்துள்ளது. கடந்த ஒரு வாரமாக கூடலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் மழையின் காரணமாக ஆறுகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. உதகையிலிருந்து சரவணன்.
1: திருவள்ளூர் மாவட்டம் கன்னிகைப்பேர் கிராமத்தில் செயல்பட்டு வந்த உணவு பதப்படுத்தப்படும் தொழிற்சாலையிலிருந்து அமோனியா வாயு முற்றிலுமாக அகற்றப்பட்டது. 17 துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகள் கடந்த 3 நாட்களாக நவீன உபகரணங்களை பயன்படுத்தி அமோனியா வாயுவை அகற்றும் பணியில் ஈடுபட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: கடந்த 3 நாட்களாக தொழில்நுட்ப வல்லுநர்களின் உதவியுடன் அமோனியா வாயுவை பாதுகாப்பாக அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். அகற்றப்பட்ட அமோனியா வாயு டேங்கர் லாரியில் நிரப்பப்பட்டு பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் ஓசூரில் உள்ள சுத்திகரிப்பு ஆலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இதனால் கன்னிகைப்பேர் கிராம மக்களிடையே பெரும் நிம்மதி ஏற்பட்டுள்ளது. இருப்பினும் தொழிற்சாலையின் குழாய்களில் எஞ்சியுள்ள அமோனியாவை முழுமையாக அகற்றும் பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கந்தக அமிலம் மற்றும் தண்ணீர் பயன்படுத்தி அமோனியாவை செயலிழக்க செய்யும் பணியில் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் 3வது நாளாக தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் ஏ.கே. தனசேகரன்.
1: மாவட்ட செய்திகள். ராமநாதபுரம் மாவட்டத்தில் பிரதமரின் மீன்வள மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் நாட்டுப்படகு மீனவர்களுக்கு மானிய விலையில் இயந்திரங்களை மாநில அமைச்சர் திரு ராஜீவ் இன்று வழங்கினார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் மனுக்கள் மீது குறித்த காலத்திற்குள் நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியர் திருமதி பிரியா அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். நாகை மாவட்டம் நாகூர் கடற்கரையில் தூய்மை இந்தியா இயக்கத்தின் கீழ் தூய்மைப் பணிகளை ஆட்சியர் திரு பிரவீன்குமார் இன்று தொடங்கி வைத்தார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் பள்ளி வாகனங்களின் பாதுகாப்பு குறித்து அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அரசினர் கலைக்கல்லூரியில் சிங்கப்பெண் அதிரடிப்படை விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. தேனி மாவட்டம் மேகமலையில் சட்டவிரோதமாக செயல்பட்டு வந்த தங்கும் விடுதிகளுக்கு உச்சநீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் வருவாய்த்துறையினர் சீல் வைத்தனர். சென்னை மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் இன்று வழங்கினார். சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட மாதவரம் பகுதியில் சூதாட்டத்தில் ஈடுபட்ட 6 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சந்திரிகா புஜாரி மற்றும் ஜாய் ஸ்ரீ தேவி 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இந்தோனேஷியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 51 கிலோ எடைப்பிரிவு முதல் சுற்றில் சந்திரிகா புஜாரி 5-0 என்ற புள்ளிக்கணக்கில் மங்கோலியாவின் லக்கம் டிசன் பட்டாரை வென்றார். 54 கிலோ எடைப்பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் ஜாய் ஸ்ரீ தேவி சீன தைப்பேயின் சென் நிங் ஹாங்கை வென்றார். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் 50 கிலோ எடைப்பிரிவில் விஸ்வநாத் சுரேஷும், மகளிர் 51 கிலோ எடைப்பிரிவில் தனுவும் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். புனேயில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் 6வது சுற்று முடிவில் இந்தியாவின் அபிஜித் குப்தா முதலிடத்தில் உள்ளார். 21 வயதுக்குட்பட்டோருக்கான இந்திய மகளிர் அணிக்கும் ஸ்காட்லாந்து மகளிர் அணிக்கும் இடையேயான 2வது ஹாக்கி போட்டி எடின்பர்கில் இன்று நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கூட்டுறவுத்துறை சார்பில் ஆயுள் காப்பீட்டு நிறுவனம் தொடங்கப்படவுள்ள

0: அத்துறைக்கான அமைச்சர் திரு அமித்ஷா அறிவித்துள்ளார். தேசிய நெடுஞ்சாலை திட்டப்பணிகளை குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றுமாறு மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தின் விரிவாக்கம் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று ஆய்வு மேற்கொண்டார். அரசு நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய தாவேக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. 19 வயதுக்கு உட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சந்திரிகா புஜாரி மற்றும் ஜாய் ஸ்ரீதேவி இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இனி விளம்பரம்.
2: இது ஒரு இல்லத்தரசியின் மற்றும் அவளது உள்மனதின் கதை. கரண்ட் பில், மல்லிகை சாமான், ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் முடிஞ்சது. பட்ஜெட் போட்டாச்சா? 5000 மிச்சம் இருக்கும். புது புடவை வாங்கலாமா?
3: இல்ல, போன மாசம் தானே வாங்கினேன்.
2: இன்னொன்னு இல்ல, முதல்ல பட்ஜெட் போடுங்க. சின்ன சின்ன சேமிப்ப பேங்க்ல டெபாசிட் பண்ணுங்க. அப்புறம் உங்க சேமிப்பு வளர்றத பாருங்க.
3: பெருசா வந்துட்டோம்.
2: நீ இப்ப கிளம்பு.
4: ஆர்பிஐ சொல்கிறது,
5: நிதிசார் அறிவு பெண்களின் உயர்வு.
1: ஆகாஷ்வாணி மனதில் நின்றவை. உனக்காக மட்டும் திரைப்படத்திலிருந்து ஸ்ரீனிவாஸ், சுஜாதா ஆகியோர் குரலில் ஒலிக்கிறது

நிகழ்ச்சியில் அடுத்ததாக வானத்தை போல திரைப்படத்திற்காக மனு, சித்ரா ஆகியோர் பாடிய பாடலை கேட்கலாம்.

0: இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில் அங்கக வேளாண்மை தொடர் நிகழ்ச்சியில்
1: அங்கக வேளாண்மை செய்பவர்கள் அதனோட உற்பத்தி நல்லா பெருக்கிறது மட்டும் இல்லாமல் அதனோட தரத்தை வந்து ரொம்ப சிறப்பாக மக்களுக்கு கொண்டு சேர்க்கணும், மண் வளம் மற்றும் அனைத்து உயிரினங்களுடைய ஆரோக்கியத்தையும் பேணுவதாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது வந்து இது முக்கியமான ஒரு கொள்கையாக இந்த அங்கக வேளாண்மையில் வந்து இருக்குது.
0: அங்கக வேளாண்மையின் முக்கியத்துவமும் வாய்ப்புகளும் குறித்து திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எஸ் பானுமதி அவர்கள் கூறும் கருத்துக்கள் தொடர்ந்து வேளாண் செய்திகள் ஆகியன இன்று 7:30 நமது உழவர் உலகத்தில்.

0: கேட்டு பயன்பெறுங்கள்.
1: ஆகாஷ்வாணியின் பல்வேறு அலைவரிசை நிகழ்ச்சிகளை நேயர்கள் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் வேவ்ஸ் ஓடிடி தளத்திலும் கேட்கலாம். தூர்தர்ஷன் நிகழ்ச்சிகளையும் கண்டு கழிக்கலாம். ஆகாஷ்வாணி வழங்கிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகளை மத்தியிலே 720 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிரும்பி போது 7:10 வரை தொடர்ந்து திரைப்பட பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். மனுநீதி திரைப்படத்தின் பாடல் இப்போது. பாடியவர்கள் உன்னிகிருஷ்ணன், சித்ரா.

0: திரைகானம் கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 7:10. ஆகாஷ்வாணி கிருஷ்ணகிரி மாவட்ட செய்திகள் வழங்குபவர் ஸ்ரீராஜா.
1: கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் குறித்த 3 நாட்கள் பயிற்சி வகுப்புகள் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் கலந்து கொண்டு பயிற்சி வகுப்பினை தொடங்கி வைத்தார். பின்னர் உரையாற்றிய அவர், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் 1 மாத காலம் நடைபெறும் என்றும், டிஜிட்டல் முறையில் நடைபெறும் பணிகள் உடனடியாக இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படும் வகையில் பயிற்சிகள் வழங்கப்பட்டுள்ளது என்றும், இந்த பயிற்சியினை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக்கொண்டார். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு 100,000 மரக்கன்றுகள் நடும் பணியினை மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் கடந்த சில தினங்களுக்கு முன்பு தொடங்கி வைத்தார். கடந்த சில தினங்களுக்கு முன்பு இந்தோனேசியாவில் நடைபெற்ற சர்வதேச அளவிலான ஸ்கேட்டிங் போட்டியில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரை சேர்ந்த கல்லூரி மாணவர் ரிஷப் ரங்காஜயின் வெண்கலப் பதக்கம் வென்று சாதனை படைத்தார். வெண்கலப் பதக்கம் வென்று ஓசூருக்கு வருகை தந்த அவருக்கு ஓசூர் பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே உள்ள தனியார் பள்ளியில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு CBSE பள்ளிகளுக்கு இடையே 3 நாட்கள் நடைபெற்ற தென்னிந்திய அளவிலான இருபாலர் பங்கேற்ற ஜூனியர் கால்பந்தாட்ட நிகழ்வில் 221 வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டு தேசிய அளவிலான போட்டியில் பங்கேற்க தகுதி பெற்றனர். கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையம் அருகில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு முறையினை கண்டித்து விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியினை மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து தொடங்கிய பேரணியானது நகரின் முக்கிய வீதிகளின் வழியாக சென்று குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு முறைக்கு எதிராக விழிப்புணர்வினை ஏற்படுத்தினார். கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் முதியோர்களுக்கு எதிரான கொடுஞ்செயல் எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு பல்வேறு போட்டிகள் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் சான்றிதழ்களை வழங்கினார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள 8 வட்டாட்சியர் அலுவலகங்களில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு வருவாய்த்துறையின் குறைகளை நிவர்த்தி செய்யும் ஜமாபந்தி நிகழ்ச்சி தொடங்கியது. மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் ஓசூரில் உள்ள வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஜமாபந்தி நிகழ்ச்சியினை தொடங்கி வைத்தார். வருவாய்த்துறை குறித்த மனுக்களை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சித்தலைவர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் வழங்கி 3 நாட்களுக்குள் அது குறித்து உரிய பதிலை பொதுமக்களுக்கு வழங்கிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள மாவட்ட முன்னோடி வங்கியான இந்தியன் வங்கியின் மூலமாக இளைஞர்களுக்கு சுய வேலைவாய்ப்பு பயிற்சி வழங்கிடும் வகையில் கிருஷ்ணகிரி அருகே உள்ள பில்லனக்குப்பம் பகுதியில் சுமார் 4 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய கட்டிடம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா கடந்த சில தினங்களுக்கு முன்பு நடைபெற்றது. மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் கலந்து கொண்டு பணிகளை தொடங்கி வைத்தார். கிருஷ்ணகிரி அரசு ஆடவர் கலை கல்லூரியில் 1 மாத காலம் 32வது அகில இந்திய மாங்கனி கண்காட்சி நடைபெற உள்ளது. இதற்கான அடிக்கல் நாட்டு விழா கடந்த வாரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் தலைமையில் நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு மத்திய அரசின் கேந்திரிய வித்யாலய பள்ளி உள்ளிட்ட மத்திய அரசின் நிறுவனங்கள் மற்றும் தனியார் நிறுவனங்களில் சர்வதேச யோகா தினம் கடைபிடிக்கப்பட்டது. இந்த யோகா நிகழ்ச்சியில் பெற்றோர்கள் மாணவர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு யோகா பயிற்சியினை மேற்கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கடந்த வாரம் அனைத்து துறை அதிகாரிகள் பங்கேற்ற ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மாநில தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பொதுமக்களின் அடிப்படை பிரச்சனைகளுக்கு அதிகாரிகள் முன்னுரிமை வழங்கிட வேண்டும் என்றும், பொதுமக்கள் மனுக்கள் வழங்குவதற்கு முன்பாகவே அடிப்படை பிரச்சனைகள் மீது கவனம் செலுத்தி உடனடியாக தீர்க்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் கடந்த வாரம் 3வது ஆண்டாக பாரம்பரிய சிறுதானிய மரபு உணவு திருவிழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தமிழகம் முழுவதிலும் இருந்து 100,000+ விவசாயிகள் கலந்து கொண்டு தாங்கள் விளைவித்த பாரம்பரிய உணவுப் பொருட்களை

0: ஆட்சிக்கு வைத்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநில எல்லையில் கிருஷ்ணகிரி மாவட்ட போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது பெங்களூருவில் இருந்து வந்த ஈச்சர் வாகனத்தில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட 1 டன் குட்கா பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்து திருச்சி பகுதியினை சேர்ந்த 2 பேர் கைது செய்யப்பட்டனர்.
1: கிருஷ்ணகிரி மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் சி ராஜா. இனி தமிழ் செய்தி அறிக்கை தொடரும்.
2: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். அரசுமுறை பயணமாக இந்தோனேஷியா சென்ற பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஓணம் பண்டிகையை முன்னிட்டு 100 சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் அறிவித்துள்ளார். வடகிழக்கு மாநிலங்களின் பொருளாதாரம் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். ஏழைகளுக்கு இலவச உணவு தானியம் வழங்கும் திட்டத்தை தற்போதைய நடைமுறைகளின்படியே மத்திய அரசு தொடர வேண்டும் என்று தமிழக அரசு வலியுறுத்தியுள்ளது. டச் ஓபன் ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அமர்யா பஜாஜ் பட்டம் வென்றார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசுமுறை பயணமாக இந்தோனேஷியா சென்றடைந்தார். ஜகார்த்தா விமான நிலையத்தில் இந்தோனேஷிய அதிபர் திரு பிரபுவோ சுபியாந்தோ அவரை வரவேற்றார். அந்நாட்டு அதிபருடனும் பிரதமர் பேச்சு நடத்தவுள்ளார். இரு நாடுகளுக்கு இடையேயான உறவை மேலும் வலுப்படுத்துவதற்கான அம்சங்கள் இந்த பேச்சுவார்த்தையில் இடம்பெறும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்தோனேஷியா பயணத்தை முடித்துக் கொண்டு நாளை மறுநாள் ஆஸ்திரேலியா செல்லும் பிரதமர் பின்னர் வெள்ளிக்கிழமை நியூசிலாந்தும் செல்கிறார். ஓணம் பண்டிகையை முன்னிட்டு 100 சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் அறிவித்துள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கேரள மாநில பிஜேபியின் கோரிக்கையை ஏற்று இந்த சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுவதாக தெரிவித்தார். கேரளத்தில் ரயில் கட்டமைப்பை மேம்படுத்த வேண்டும் என்ற பிரதமரின் எண்ணத்திற்கு வலு சேர்க்கும் வகையிலும் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். பூரி ஜெகநாதர் ரத யாத்திரையொட்டி 300 சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்குவதில் யோகா முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக யோகா உலக அளவில் வரவேற்பை பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளார். ஆண்டுதோறும் சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்படுவதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். உடல் நலனையும் மனநலனையும் சீராக பராமரிக்க யோகா உதவிடும் என்றும் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு மாநிலங்களின் பொருளாதாரம் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 2014 3 லட்சம் கோடி ரூபாய் அளவிலிருந்த வடகிழக்கு மாநிலங்களின் பொருளாதாரம் தற்போது 10 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்திற்கு டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் சிந்தனைகள் வழிகாட்டியாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125வது பிறந்த நாளையொட்டி சமூக வலைதளத்தில் விடுத்துள்ள செய்தியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் தேசப்பற்று, தியாகம் மற்றும் தொலைநோக்கு பார்வையை என்றும் போற்றுவோம் என்றும் டாக்டர் எல் முருகன் அதில் குறிப்பிட்டுள்ளார். போதைப்பொருள் புழக்கத்தை தடுக்க சர்வதேச ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்பட வேண்டியது அவசியம் என்று மத்திய போதைப்பொருள் தடுப்பு முகமையின் தலைமை இயக்குநர் திரு அனுராக் கர்க் கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் போதைப்பொருள் தடுப்பு முகமைகளின் 2 நாள் கூட்டத்தை இன்று குவஹாட்டியில் தொடங்கி வைத்து அவர் பேசினார். போதைப்பொருள் தடுப்பு குறித்து விவாதிப்பதற்கென காணொலி பணிக்குழு ஏற்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகளில் இந்தியா உறுதியுடன் உள்ளதாகவும் திரு அனுராக் கர்க் கூறினார். கர்நாடகாவில் கல்குவாரியில் நேரிட்ட விபத்தில் 7 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக தேசிய மனித உரிமைகள் ஆணையம் அம்மாநில அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இது தொடர்பாக தாமாக முன்வந்து விசாரணை மேற்கொண்ட தேசிய மனித உரிமைகள் ஆணையம் இந்த விபத்து குறித்து 2 வார காலத்திற்குள் விரிவான அறிக்கையை தாக்கல் செய்யுமாறு கர்நாடக அரசு தலைமைச் செயலருக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 120

45 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். ஏழைகளுக்கு இலவச உணவு தானியம் வழங்கும் திட்டத்தை தற்போதைய நடைமுறைகளின்படியே தொடர வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் திரு விஜய் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் அவர் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார். இத்திட்டத்தின் கீழ் தற்போது 35 கிலோ உணவு தானியங்கள் வழங்கப்பட்டு வருவதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். குடும்ப உறுப்பினர்கள் எண்ணிக்கையின் அடிப்படையில் உணவு தானியம் வழங்கப்படும் என்று புதிதாக முன்மொழியப்பட்டுள்ள சட்ட திருத்தத்தினை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்றும் அவர் அக்கடிதத்தில் கோரியுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு குடும்ப உறுப்பினர்களின் எண்ணிக்கையை கருத்தில் கொள்ளாமல் தற்போதைய நடைமுறைகளின்படியே திட்டத்தை தொடர வேண்டும் என்றும் திரு விஜய் அந்த கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். மகாராஷ்டிராவில் நாளை மறுநாள் வரை அதி கனமழை நீடிக்க வாய்ப்புள்ளதாகவும் இதனை எதிர்கொள்வதற்கு தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் கூறியுள்ளார். இன்று மும்பையில் பேரிடர் மேலாண்மை கட்டுப்பாட்டு அறையில் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். நாசிக்கில் நாளை அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதனை கருத்தில் கொண்டு பொதுமக்கள் தேவையற்ற பயணங்களை தவிர்க்குமாறும் அவர் வேண்டுகோள் விடுத்தார். நிலைமையை மாநில அரசு உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் திரு தேவேந்திர பட்னாவிஸ் கூறினார். இதற்கிடையே மகாராஷ்டிராவில் பெய்து வரும் கனமழை காரணமாக மும்பையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கொங்கன் மண்டலத்தில் நிலச்சரிவுகள் ஏற்பட்டதன் காரணமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. கோவாவில் அடுத்த 6 மாதங்களுக்குள் 100 செவிலியர் பணியிடங்கள் உருவாக்கப்பட உள்ளதாக அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் திரு விஸ்வஜித் ரானே கூறியுள்ளார். பனாஜியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மருத்துவ கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார். இதன் காரணமாக கூடுதல் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படுவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். அசாமில் 100,000 மேற்பட்ட தேயிலை தொழிலாளர்களுக்கு நில உரிமைக்கான பட்டா வழங்கப்படும் என்று அம்மாநில அமைச்சர் திரு ரமேஸ்வர் தேலி கூறியுள்ளார். இன்று அம்மாநில சட்டப்பேரவையில் இதனை தெரிவித்த அவர் இதன் மூலம் 250 தேயிலை தோட்டங்களின் தொழிலாளர்கள் பயனடைவார்கள் என்றார். ஏற்கனவே 106 தேயிலை தோட்டங்களில் பணியாற்றும் 28,000 மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு பட்டா வழங்கப்பட்டுள்ளதாகவும் திரு ரமேஸ்வர் தேலி தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீரில் 2 தீவிரவாதிகளை தேடும் பணியில் பாதுகாப்பு படையினர் 3வது நாளாக இன்றும் ஈடுபட்டு வருகின்றனர். சோஃபியான் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் தீவிரவாதிகள் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து நேற்று முன்தினம் தொடங்கி பாதுகாப்பு படையினர் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டு வருகின்றனர். அப்பகுதியில் கண்காணிப்பு நடவடிக்கைகளும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இலங்கை சிறையில் நேரிட்ட வன்முறை சம்பவங்களில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 25 அதிகரித்துள்ளது. கொழும்பில் உள்ள சிறையில் இரு தரப்பினருக்கிடையே இந்த மோதல் ஏற்பட்டதாகவும் இதில் 100 மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாகவும் ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. டச் ஓபன் ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அமர்யா பஜாஜ் பட்டம் வென்றார். ஆம்ஸ்டர்டாமில் நடைபெற்ற இப்போட்டியின் 13 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் அவர் இங்கிலாந்தின் டேனியல் ஸ்டீவன்சனை வென்றார். குரோவேஷியாவில் நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா வெண்கலப் பதக்கம் வென்றார். இப்போட்டியின் முடிவில் அவர் 21 புள்ளிகள் பெற்று இப்பதக்கத்தை கைப்பற்றினார். சப் ஜூனியர் ஹாக்கி தேசிய முகாமில் பங்கேற்பதற்காக 15 பேர் கொண்ட இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் இடம்பெற்றுள்ளவர்கள் சண்டிகரில் வரும் 7ஆம் தேதி தொடங்கி 18ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள முகாமில் பங்கேற்கின்றனர். 21 வயதுக்குட்பட்டோருக்கான இந்திய மகளிர் அணிக்கும் ஸ்காட்லாந்து மகளிர் அணிக்கும் இடையேயான 2வது ஹாக்கி போட்டி இன்று எடின்பர்கில் நடைபெறுகிறது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சந்திரிகா புஜாரி மற்றும் ஜாய்ஸ்ரீ தேவி 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இந்தோனேஷியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 51 கிலோ எடைப்பிரிவு முதல் சுற்றில் சந்திரிகா புஜாரி 5-0 என்ற புள்ளி கணக்கில் மங்கோலியாவின் லாக்கம் சென் பாட்டரை வென்றார். 54 கிலோ எடைப்பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் ஜாய்ஸ்ரீ தேவி சீன தைப்பேயின் சென் நிங் ஹாங்கை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். அரசுமுறை பயணமாக இந்தோனேஷியா சென்ற பிரதமர் திரு நரேந்திர

மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஓணம் பண்டிகையை முன்னிட்டு 100 சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் அறிவித்துள்ளார். வடகிழக்கு மாநிலங்களின் பொருளாதாரம் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். ஏழைகளுக்கு இலவச உணவு தானியம் வழங்கும் திட்டத்தை தற்போதைய நடைமுறைகளின்படியே மத்திய அரசு தொடர வேண்டும் என்று தமிழக அரசு வலியுறுத்தியுள்ளது. டச் ஓபன் ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அமர்யா பஜாஜ் பட்டம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: உலகம் இடம்பெறவுள்ளது. இப்போது பண்ணை செய்தி. வேளாண் உட்கட்டமைப்புகளை மேம்படுத்த செங்கல்பட்டு மாவட்டத்தில் 2 கோடி ரூபாய் வரை கடன் பெறலாம். மத்திய அரசு வேளாண் கட்டமைப்புகளை மேம்படுத்தும் திட்டத்தில் கடந்த நிதியாண்டில், அதாவது 2025-26 நிதியாண்டில் செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு 20.98 கோடி கடன் வழங்கப்பட்டது. இதை மேலும் 6 மாதங்களுக்கு, அதாவது வரும் செப்டம்பர் மாதம் வரை நீட்டிப்பு செய்து 2026-27 ஆண்டிற்கு 5 கோடி, அதாவது 50 கோடி ரூபாய் நிதி இலக்கீடு பெறப்பட்டுள்ளது. அதிகபட்சமாக 2 கோடி ரூபாய் வரையிலான கடனுக்கு 9% வட்டியில் 7 ஆண்டு காலத்திற்கு ஆண்டிற்கு 3% வட்டி குறைப்பு வழங்கப்படுகிறது. மேலும் கடன் உத்தரவாத திட்டத்தின் கீழ் 2 கோடி ரூபாய் வரை பிணைய கடனும் வழங்கப்படுகிறது. இத்திட்டத்தில் விவசாயிகள், உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் மற்றும் கூட்டமைப்புகள், சுய உதவி குழுக்கள், வேளாண் தொழில் முனைவோர், அரவை ஆலை உரிமையாளர்கள், உணவு பதப்படுத்துவோர், கூட்டுறவு சங்கங்கள், ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் பயன்பெறலாம். அறுவடைக்கு பிந்தைய மேலாண்மை திட்டங்களான மின்னணு வணிக மையங்கள், சேமிப்பு கிடங்குகள், குளிர்பதன கிடங்குகள், சிப்பம் கட்டும் கூடங்கள், பழம் பழுக்க வைக்கும் கூடங்கள், முதன்மை பதப்படுத்தும் நிலையங்கள், ட்ரோன் தெளிப்பான்கள், இயற்கை வேளாண் இடுபொருட்கள் தயாரிப்பு மையங்கள், நெல், நிலக்கடலை, கரும்பு அறுவடை இயந்திரங்கள் போன்றவை வாங்க கடன் வழங்கப்படுகிறது. இத்திட்டத்தில் பயன்பெற விரும்பும் பயனாளிகள் https://agriinfra.dac.gov.in என்ற இணையதள முகவரியில் விரிவான திட்ட அறிக்கையுடன் தாங்கள் விரும்பும் வங்கிக் கிளைக்கு விண்ணப்பிக்கலாம். மேலும் விவரங்கள் அறிய வட்டார வேளாண்மை உதவி இயக்குனர் அல்லது வேளாண்மை துணை இயக்குனர், வேளாண் வணிகம், இணைப்பதிவாளர், கூட்டுறவு, பொது மேலாளர், மாவட்ட தொழில் மையம் அல்லது நபார்டு வங்கி மாவட்ட வளர்ச்சி மேலாளரை தொடர்பு கொண்டு பயன்பெறலாம். கூடுதல் விவரங்களுக்கு வேளாண்மை அலுவலர் அவர்களின் அலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம். செங்கல்பட்டு வேளாண்மை அலுவலரின் அலைபேசி எண் 9080640338 9080640338.
1: என்ன
2: சொல்ற குயில,
3: மரங்களை பாதுகாக்கணும்னு பறவைகள் வந்து நம்ம கிட்ட சொல்லணுமா என்ன?
0: கால்நடை வளர்ப்பு ஆலோசனைகள். அதிக வெப்பமான நேரங்களில் கால்நடைகளை மேய்ச்சலுக்கு அனுப்புவதை தவிர்க்க வேண்டும். செம்மறி ஆடு மற்றும் வெள்ளாடுகளுக்கு கால்நடை மருத்துவரின் பரிந்துரைப்படி குடற்புழு நீக்க மருந்தினை கொடுக்க வேண்டும். அதிக பால் கொடுக்கும் கலப்பின கறவை மாடுகளில் 3 வேளை தீவனம் கொடுப்பதற்கு பதிலாக 4 வேளையாக பிரித்து கொடுக்கும்போது அதிக அளவு பால் உற்பத்தி கிடைப்பதோடு அல்லாமல் வெப்ப அயற்சிக்கு உள்ளாகாமலும் இருக்கும். வெப்ப அயற்சியால் எருமைகளில் வெயில் கால மலட்டுத்தன்மை ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே வெப்பத்தை குறைக்க கொட்டகையில் நல்ல காற்றோட்ட வசதி செய்து தர வேண்டும். வெண்பன்றிகளில் வெயில் காலங்களில் கொழுப்பு சத்து அதிகம் உள்ள தீவனம், அதாவது பன்றிகளுக்கு இடும் உணவு கழிவுகளால் சில சமயங்களில் ஜீரணக் கோளாறு ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே மாலை அல்லது இரவு நேரங்களில் கொழுப்பு சத்து அதிகமுள்ள தீவனங்களை கொடுப்பது நல்லது. ஆஸ்பெஸ்டாஸ் அல்லது மெட்டல் கூரையுள்ள முயல் கொட்டகைகளில் கோடை காலங்களில் கூரையின் மேல் தென்னங்கீற்றை அடுக்கி வைத்து அதன் மேல் தண்ணீர் பாய்ச்சும் போது கொட்டகையின் உட்புற வெப்பநிலை குறையும். பண்ணை செய்தி கேட்டீர்கள். நிகழ்ச்சி தொடர்கிறது. ஆகாஷ்வாணி.

0: அங்கக வேளாண்மை தொடர் நிகழ்ச்சி.
1: வள்ளி சாப்பிட வா புள்ள. வள்ளி வள்ளி எங்க இருக்க? என்ன சத்தத்தையே காணோம்? அட இங்கதான் இருக்கியா? நான் கூப்பிட்டது உனக்கு கேட்கலையா என்ன?
2: அத்தை நான் பரவு சாட்டுக்கிறேன்.
1: ஏன் வள்ளி ஏன் சோகமா இருக்கா? யாராச்சும் உன்னை ஏதாவது சொல்லிட்டாங்களா?
2: அதெல்லாம் ஒண்ணுமில்லாத்த. ஒரு நாலு நாள் சந்தோஷமா உங்க வீட்டில் இருக்கலான்னு வந்தா உங்க பொண்ணு வேற ஊருக்கு போயிருக்கா. நீங்களும் ஒன்று மாற்று ஒன்று ஏதாவது வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க.
1: வேலையா? ஓ கழனி வேலையா சொல்றியா வள்ளி? அதெல்லாம் அந்தந்த பருவத்தில் சரியாக செஞ்சிடணும் புள்ள. இன்னைக்கு எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு நாளைக்கு ஒன்று எங்கள் ஊர் பொருட்காட்சி கூட்டிகிட்டு போகிறேன். அப்படியே ஆத்தங்கரைக்கும் போவோம், சந்தைக்கும் போவோம். அங்கே நீ கேட்குற வளவி கம்மல் எல்லாம் வாங்கித்தாரேன்.
2: அதெல்லாம் சரிதான் அத்தை. இப்போதான் எத்தனையோ மருந்துகளும் உரங்களும் பேக்கெட் பேக்கெட்டாக கடையிலே கிடைக்குதே. நீங்கள் எதுக்கு இந்த மாதிரி இதை ஊற வைக்கணும், அதை அரைக்கணும், அதை கலக்கணும்னு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? நேரம் தானே வீணாகுது.
1: வள்ளி நான் உன்னை புத்திசாலின்னு நினச்சா நீ என்ன இப்படி பேசுகிற?
2: என்ன அத்தை நான் சொன்னது தப்பா என்ன?
1: உனக்கு இயற்கை உரங்களோட அவசியமும் இயற்கை விவசாயம் பற்றின தெளிவும் இல்லை, அதான் இப்படி பேசுகிற.
2: தெளிவு இல்லையா?
1: மொத நீ இப்படி வந்து உட்காரு. அங்கக வேளாண்மையின் முக்கியத்துவமும் வாய்ப்புகளும் பற்றின விவரங்களை திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எஸ் பானுமதி அவங்க விரிவாக எடுத்து சொல்கிறாங்க. மொத இந்த விவரங்களை கேளு.
3: இப்போ அங்கக விவசாயின்னு அனைவருக்கும் தெரியும், ரசாயன உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகளை தவிர்த்து இயற்கை உரம், மண்புழு உரம், மேலும் வந்து உயிரியல் உரங்கள், உயிரியல் பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படும் ஒரு சுற்றுச்சூழல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விவசாய முறையாகும். இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நம்மளுடைய மண் வளம், சுற்றுப்புற சூழல் மற்றும் மனிதன் மற்றும் கால்நடைகள் அனைத்தின் ஆரோக்கியம் பற்றிய ஒரு முக்கியத்துவம் வந்து இப்போ அதிகமாக பேசப்படுகிறது. அதனால் வந்து இப்போ வரும் காலங்களில் வந்து நம்ம இந்த அங்கக வேளாண்மைக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய காலத்தின் கட்டாயம். எல்லா வேளாண்மை முறைக்குமே வந்து சில நெறிமுறைகள் இருக்கும். இந்த அங்கக வேளாண்மை நெறிமுறைகளை வந்து உலக அளவில் முதல் முதல்ல வந்து 1972 பிரான்ஸ் நாட்டில் IFOAM அதாவது இன்டர்நேஷனல் ஃபெடரேஷன் ஃபார் ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர் மூவ்மெண்ட்ஸ், இதை வந்து நம்ம தமிழில் உலக நாடுகளின் அங்கக வேளாண்மை இயக்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து ஏற்படுத்தி கொடுத்துச்சு. இப்போது இந்த அமைப்பு வந்து ஒரு 100 மேல் உள்ள 800 மேற்பட்ட நிறுவனங்களெல்லாம் சார்ந்து தற்போது ஜெர்மனியில் உள்ள பான் நகரில் செயல்பட்டு வருகிறது. இந்த அமைப்பு தான் முதல்ல வந்து இந்த அங்கக உணவு உற்பத்தியில் வந்து தரக்கட்டுப்பாட்டை வரையறுத்தது. இதை வந்து நம்ம ஆர்கானிக் கேரண்டி சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அடுத்ததாக நம்ம இந்தியாவில் பார்த்தோம்னா NPOP, அதனால் நேஷ்னல் ப்ரோக்ராம் ஃபார் ஆர்கானிக் ப்ரொடக்ஷன், அதாவது கரிம உற்பத்திக்கான தேசிய திட்டம் 2001 வந்து ஆரம்பிக்கப்பட்டது. இது வந்து நம்ம இந்தியாவில் வந்து அங்கக விவசாய முறைகள் எப்படி மேற்கொள்ளணும், அதுக்கு எப்படி சான்றளிப்பு, அப்புறம் அதனோட தரக்கட்டுப்பாடு, இதையெல்லாம் வந்து நிர்வகிக்கும் ஒரு அமைப்பாக ஆரம்பித்தாங்க. இது வந்து இப்போ அப்பேடா அப்படின்னு சொல்லுவாங்க, வேளாண்மை மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணையம், இதற்கு கீழே வந்து இந்த அமைப்பு செயல்பட்டு வருகிறது. அப்பேடா வந்து நம்மளுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ், அதாவது வணிகம் மற்றும் தொழில்துறையோட மினிஸ்ட்ரி கீழே செயல்பட்டு வருகிறது. இப்போ நம்ம அங்கக வேளாண்மையான கோட்பாடுகள் என்னென்ன அப்படின்னு வந்து நம்மளுடைய இந்த அமைப்பு தீர்மானிச்சிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா 3 கோட்பாடுகள். அதில் முதலாவதாக பார்த்தோம்னா பாரம்பரிய வேளாண்மை, நம்மளோட முன்னோர்கள் பண்ணினது எல்லாமே பாரம்பரிய வேளாண்மை. இந்த பாரம்பரிய வேளாண்மையில் வந்து பார்த்தோம்னா வேளாண் பயிர்களின் உற்பத்திக்கு பாரம்பரிய விதைகள், இயற்கை இடுபொருட்கள் மற்றும் கால்நடைகளின் உரம் ஆகியவற்றின் மூலம் மேற்கொள்ளப்படுவது தான் அந்த பாரம்பரிய வேளாண்மை. இது ஒரு முக்கிய நோக்கமாக இருக்குது இந்த

விஷயத்தில். அதற்கடுத்து ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா நூதன முறை வேளாண்மை. நம்ம பாரம்பரிய முறையை மேற்கொண்டாலுமே பயிர் வளர்ச்சி பாதிக்கப்படும் போது மாற்று உத்திகளை வந்து பயன்படுத்தி பயிரை பாதுகாக்கணும் அப்படிங்கிறது அந்த நூதன முறை வேளாண்மை. உதாரணமாக பார்த்தோம்னா நம்ம ஒரு நீர் பற்றாக்குறை ஏற்படும் சமயங்களில் வந்து இப்போ நம்ம பயன்படுத்திட்டு வர சொட்டு நீர் பாசனம் அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பத்தை புகுத்தி அதில் வந்து நம்ம அங்கக திரவ பயிர் ஊக்கிகளை கொடுப்பதன் மூலம் வந்து நம்ம பயிர் வளர்ச்சியை மேம்படுத்தி பயிர் உற்பத்தியை அதிகரிக்க முடியும். இது ஒரு உதாரணமாக சொல்கிறேன். இது மாதிரி நிறைய தொழில்நுட்பங்கள் இப்போ இருக்குது, வேளாண்மை புது நவீன தொழில்நுட்பங்கள். இதை வந்து நம்ம பாரம்பரிய வேளாண்மையோட புகுத்தி நம்மளுடைய அங்கக வேளாண் உற்பத்தியை பாதிக்காமல் பார்க்க வேண்டியது வந்து ரெண்டாவது முக்கியமான ஒரு நெறிமுறைகள். அடுத்தது பார்த்தோம்னா விஞ்ஞான விவசாயம், அதாவது காலத்திற்கேற்ப பயிர்களை மாற்றுறது, தென் பயிர் ரகங்கள் மற்றும் பயிர் சுழற்சி, அது மாதிரி முறைகளை மேற்கொண்டு நம்மளுடைய அங்கக முறையிலேயே வந்து நம்மளுடைய பயிர் உற்பத்தி பெருக்கணும் அப்படிங்கிறது வந்து அடுத்த முக்கிய நெறிமுறையாக இருக்குது. அடுத்ததாக நம்ம வந்து இந்த அங்கக வேளாண்மையில் முக்கியமான கொள்கைகள் அப்படின்னு பார்த்தா நான்கு முக்கிய கொள்கைகளை வரையறுத்திருக்காங்க. அதில் ஒன்று வந்து ஆரோக்கியம். இது வந்து மண்ணில் ஆரம்பித்து மனிதன் வரைக்கும், மண், பயிரோட ஆரோக்கியம், விலங்குகள் மற்றும் மனிதன் அனைவரின் ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்து தான் இந்த அங்கக வேளாண்மையின் ஒரு முக்கிய கொள்கையாக இருக்குது. அடுத்தது வந்து சுற்றுச்சூழல். இது வந்து தான் ரொம்ப முக்கியமாக இந்த கடந்த சில வருடங்களாக அனைவரும் பேசும் ஒரு காரணமாக இருக்கிறது. ஏன்னா சுற்றுச்சூழல் ரொம்ப பாதிச்சிருக்கு. இப்போ சுற்றுச்சூழல் பாதுகாத்து அதனுடன் இணைந்து செயல்படுவது தான் இந்த அங்கக வேளாண் முக்கிய அடுத்த கொள்கையாக இருக்குது. மூன்றாவது நம்பகத்தன்மை, அதாவது அனைவருக்கும் இந்த இங்கே இருக்கிற அனைத்து உயிரினங்களுக்கு வாழ்றதுக்கு ஒரு நல்ல இயற்கை சூழலை அமைத்து கொடுத்தல் மற்றும் தரமான உணவு, ஆரோக்கியமான வாழ்வு, அது மட்டும் இல்லாமல் வருங்கால சந்ததிக்கு ஒரு நல்ல பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையை நம்ம அமைச்சு கொடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறது இந்த அங்கக விவசாயத்தின் முக்கிய கொள்கையாக இருக்குது. நான்காவதாக கேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம், கவனித்தல். அனைவரையும் வந்து எப்படி ஒரு கேரோடு நம்ம வந்து பார்க்கணும் அப்படிங்கிறது வந்து இந்த அங்கக வேளாண்மை முக்கிய கொள்கையாக இருக்குது. அதாவது இந்த அங்கக வேளாண்மை செய்பவர்கள் அதனோட உற்பத்தி நல்லா பெருக்கிறது மட்டும் இல்லாமல் அதனோட தரத்தை வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டு சேர்க்கணும். மக்களுக்கு அவங்க செய்கிற முறைகள் வந்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பானது இருக்க வேண்டும், மேலும் சிக்கனமாகவும் இருக்க வேண்டும், மண்வளம் மற்றும் அனைத்து உயிரினங்களுடைய ஆரோக்கியத்தையும் பேணுவதாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது வந்து இது முக்கியமான ஒரு கொள்கையாக இந்த அங்கக வேளாண்மையில் வந்து இருக்குது. ஏன்னா மண்ணில் வந்து கோடிக்கணக்கான உயிரினங்கள் இருந்தது. இப்போ பார்த்து பார்த்தீங்கன்னா மண்ணில் நம்ம எடுத்து நம்ம ஒரு ஆய்வு பண்ணும்போது அதில் வந்து உயிரினங்களே ரொம்ப குறைந்துருச்சு. நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு மலட்டுத்தன்மையான ஒரு மண் மாதிரி இருக்குது. இது வந்து நம்ம இனிவரும் காலங்களில் வருங்கால சந்ததியினருக்கு நம்ம எதையுமே கொடுக்காமல் போயிடுவோமோ அப்படிங்கிற ஒரு காலத்தின் கட்டாயத்தில் வந்து இப்போ இந்த மண் வளத்தை பெருக்கிறதுல வந்து ரொம்ப முக்கியமான ஒரு தருணத்தில் நம்ம இருக்கிறோம். மண் வளத்தை பெருக்கிறதுல முக்கியமாக வந்து விவசாயிகள் பண்ண வேண்டியது இந்த பசுந்தாள் உரங்கள் பயிரிடுதல். தொடர்ந்து ஒரே பயிர் பயிரிடாமல் அவங்க வந்து நம்ம இயற்கை பசுந்தாள் உரங்களில் வந்து சணப்பை, தக்க பூண்டு, மேலும் தழை, முன்னாலெல்லாம் பார்த்தீங்கன்னா தழைகள்லாம் எடுத்து நம்ம வயலில் போட்டு மடக்கி விழுவாங்க, அந்த மாதிரி பழக்கெல்லாமே இப்போ விட்டு போயிடுச்சு. அதை திரும்ப வந்து நம்ம பண்ணும்போது மண்ணில் இருக்கிற எல்லா உயிரினங்களும் திரும்ப நிறைய நம்மளுக்கு பெருகி அந்த மண்ணோட வளம் பெருகும். மேலும் அதில் வந்து அந்த ஆர்கானிக் கார்பன் அப்படிங்கிற வந்து சத்து வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த உயிரினங்கள் அதிகமாக வாழ்கிறதுக்கு. அதையும் நம்ம வந்து நிறைய இப்போ எல்லாமே 0.5% கீழே இருக்குது, அதை வந்து நம்ம அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான சவாலாக இருக்குது. அதையும் இந்த பசுந்தாள் உரங்கள், பசுந்தாள் இலைத்தழைகளை போடுறது மூலமாக நம்ம பெருக்க முடியும். இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது. அடுத்ததாக நம்ம வந்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. இதை வந்து நம்ம ரசாயன உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்துகளை தவிர்க்கிறதன் மூலமாக நம்ம வந்து அதைய சுற்றுச்சூழல் பாதுகாப்பை பேண முடியும். மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா பயிர் சுழற்சி, அதாவது நம்ம தொடர்ந்து ஒரே பயிரை பயிரிடுறோம், பயிர் சுழற்சி முறைக்கு போகணும். மாற்று பயிர்கள், இப்போ நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம் அந்த மாதிரி பயிர்கள் வந்து நெல்லுக்கு பதிலாக தண்ணீர் குறைவான பயிர்களை பயிரிடலாம். அது மட்டும் இல்லாமல் சிறுதானியங்கள், அதுக்கு நல்ல நுகர்வோர் நிறைய இருக்காங்க, அதனால் திரும்ப வந்து நம்ம சிறுதானியங்களை அதிகமாக நம்ம கொண்டு வரணும். எல்லா இடங்களையுமே நிறைய பயிர் கழிவுகள் இருக்குது, அதை வந்து நிறைய இடங்களில் வந்து நம்ம அப்படி எரிச்சிடுறோம், அது வந்து தவறான முறை. அதை வந்து நம்ம திரும்ப வந்து ஒரு மக்கி உரமாக கொண்டு வரணும். மேலும் இப்போ வந்து இந்த இயற்கை விவசாயத்திலையும் பார்த்தீங்கன்னா நில மூடாக்கா, அதை அப்படியே வந்து ஒரு மூடாக்காக அமைத்து அதை திரும்ப மடக்கி நம்ம அந்த நிலத்திலேயே இருக்கிற மாதிரி நம்ம பண்ணலாம். இது எல்லாமே மண்ணோட வளத்தை பெருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்ததாக மறுசுழற்சி செய்யக்கூடிய இடுபொருட்களை சார்ந்து ஒரு திட்டத்தை போடணும். அதாவது நிறைய இடுபொருட்களை வந்து நம்ம இப்போ பார்த்தோம்னா நம்ம வைக்கோல் வச்சுருப்போம், அதை வச்சு நம்ம ஒரு காளான் உற்பத்தி பண்ணலாம். திரும்ப அந்த காளான் எடுத்ததுக்கப்புறம் அந்த திரும்ப அந்த வைக்கோலை நம்ம திரும்ப ஒரு கம்போஸ்ட் பண்ணி திரும்ப நம்ம பயிருக்கு இடலாம். இந்த மாதிரி எல்லாமே ஒருங்கிணைந்த ஒரு பண்ணையமாக நம்ம பண்ணும்போது நம்மளுடைய பொருட்கள் எதுவுமே நம்மளை வீணாகாத இருக்கும். மேலும் நம்ம வந்து அங்கக முறையிலையும் நம்ம விவசாயம் வந்து பண்ணுறதுக்கு இது ஒரு சிறந்த திட்டமாக இருக்கும். மேலும் வந்து கால்நடைக்கு வந்து தேவையான தீவனங்கள்,

மற்றும் அதுக்கு ஒரு சுகாதாரமான சூழ்நிலைகளை வந்து நம்ம அமைச்சு கொடுக்கணும். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா கால்நடைகள் இருந்தால் மட்டும்தான் நம்ம அங்கக விவசாயம் ரொம்ப சிறப்பாக பண்ண முடியும். இப்போ அதற்கான முக்கியத்துவத்தை வந்து நம்ம வந்து அங்கக விவசாயம் மேற்கொள்கிற விவசாயிகள் வந்து கண்டிப்பாக செய்யணும். அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியம், விவசாயிகள் வந்து அங்க விவசாயம் மேற்கொள்ளும் போது நம்ம அதுக்கான ஒரு நல்ல ஒரு சந்தை மதிப்பு இருந்தால் மட்டும்தான் விவசாயிகள் மேற்கொள்ள முடியும். இப்போ ரசாயன முறைமுறை வர விவசாய பொருள்களை விட இது வந்து அதிகமான ஒரு சந்தை விலை கொடுத்தா மட்டும்தான் விவசாயிகள் வந்து ஆர்வமாக கலந்துப்பாங்க. அடுத்தது வந்து நம்மளுடைய வெளியிலிருந்து வர்ற இடுபொருட்களை குறைச்சிட்டு நம்மளுடைய உள்ளேயே எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு இடுபொருட்களை தயாரித்து பயிருக்கு கொடுக்கும்போது பயிரும் நம்ம அங்க முறையில் பண்ண முடியும். மேலும் நம்ம இடுபொருட்கள் செலவையும் நம்ம குறைக்கலாம். இப்போ நம்ம வந்து அதோட முக்கியத்துவத்தை பார்த்தோம். இதுக்கு வந்து அரசாங்கம், நம்மளோட தமிழ்நாடு அரசாங்கம் வந்து என்ன மாதிரி நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க அப்படின்னு நம்ம அந்த திட்டங்களை பற்றி பார்ப்போம். தமிழ்நாடு ஆர்கானிக் ஃபார்மிங் பாலிசி, அங்கக விவசாய பற்றிய ஒரு பாலிசியை வந்து 2023 வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதனோட முக்கிய நோக்கங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ரசாயனம் இல்லாத ஒரு விவசாயத்தை வந்து விவசாயிகள் மேற்கொள்ளணும். இப்படி மேற்கொள்ளும்போது நம்மளோட மண்ணோட வளத்தை பாதுகாக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பல்லுயிர் இருக்கு இல்லைங்களா, அதனோட பயோடைவர்சிட்டி அப்படிம்பாங்க, அதனோட பயோடைவர்சிட்டி நம்ம வந்து பாதுகாக்கணும். எல்லா உயிரினங்களோட அந்த கன்சர்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா உதாரணமாக நெல்லில் வந்து ஆயிரக்கணக்கான பாரம்பரிய ரகங்கள் இருந்துச்சு, அது கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிருச்சு. இப்போ திரும்ப அதை நம்ம மீட்டெடுக்கிற ஒரு நடவடிக்கையில் இருக்கிறோம். அதுக்கு வந்து அரசாங்கமும் நிறைய விவசாயிகளும் அதில் ஈடுபட்டுருக்காங்க. அந்த மாதிரி எல்லா பயிர்களையுமே வந்து நம்ம அந்த ஒரு அது எல்லாமே நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியத்துவம் இந்த பாலிசியில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதோட முக்கிய அம்சங்கள் பார்த்தீங்கன்னா, முதல்ல அவங்க சொல்கிறது வந்து ஒரு சான்றளிப்பு, இது வந்து சிங்கிள் விண்டோ அப்படின்னு சொல்கிறாங்க, சர்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சர்டிஃபிகேஷன் வந்து சான்றளிப்பு கொடுக்கறதுக்கு அமைக்கப்பட்ட துறை பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் டிபார்ட்மெண்ட். இவங்க மூலமாக மட்டும்தான் இந்த நம்ம அங்கக விவசாயம் மேற்கொள்ளறவங்க வந்து ஒரு சர்டிஃபிகேஷன் வாங்க முடியும். இப்போ இதில் வந்து பார்த்தோம்னா நம்ம இரண்டு வகையான சர்டிஃபிகேஷன் வருது. ஒன்று வந்து NPOP அப்படின்னு சொல்கிற நேஷ்னல் ப்ரோக்ராம் ஃபார் ஆர்கானிக் ப்ரொடக்ஷன், அதனோட கைட்லைன்ஸ் படி விவசாயிகள் வந்து ஒரு சர்டிஃபிகேட்டு அங்கக விவசாயம் மேற்கொள்கிறவங்க பண்ணலாம். இதுக்கு வந்து ஒரு சிறு குறு விவசாயிகள் மற்றும் பெரிய விவசாயிகள் தகுந்த மாதிரி ஒவ்வொரு வருடமே ஒரு மினிமமான ஒரு சர்டிஃபிகேஷன் ஃபீஸ் வந்து அவங்க பே பண்ணணும். இதில் வந்து விவசாயிகள் அங்க விவசாயம் மேற்கொள்கிறவங்களுக்கு அரசாங்கம் வந்து ஒருத்தருக்கு வந்து 5,000 ரூபாய் வரைக்கும் ஒரு ஊக்கத்தொகை தராங்க. இது மட்டும் இல்லாமல் அவங்க விளைவித்த அந்த அங்கக பொருட்களை வந்து ரெசிடியூ அனாலிசிஸ் அப்படிம்பாங்க, அதில் ஏதாவது வந்து நம்மளோட ரெசிடியூ இருக்கா, அதாவது நம்ம பூச்சி மருந்துகள் இதில் அடிக்கிறதில்ல, இருந்தாலுமே அதை ரெசிடியூ அனாலிசிஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து ஏற்றுமதி பண்ண முடியும். அதற்கு வந்து ஒரு டெஸ்டிங் இருக்குது, அதுக்கு ஒரு 10,000 ரூபா செலவாகும். அதை வந்து இந்த டிபார்ட்மெண்ட் வந்து ஃப்ரீயாக அங்கக விவசாயம் மேற்கொள்ளவங்க பண்ணித்தராங்க. அதாவது இன்சென்டிவ் 5,000, ஒரு 10,000 ரூபா மதிப்புள்ள ஒரு டெஸ்ட், அந்த ரெசிடியூ அனாலிசிஸ் டெஸ்ட்டு வந்து பண்ணுறாங்க. இது பண்ணினா மட்டும்தான் நம்ம ஏற்றுமதிக்கு வந்து நம்ம பண்ண முடியும். இது வந்து நம்மளுடைய தமிழ்நாடு அரசாங்கம் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஒரு சான்றளிப்பு மட்டும் இல்லாமல் இன்னொரு முறையிலையும் விவசாயிகள் வந்து சான்றளிப்பு பண்ணிக்கலாம். அது வந்து PGS அப்படிங்கிறாங்க, அதாவது பங்களிப்பு உத்தரவாத திட்டம், பார்ட்டிசிபேட்ரி கேரண்டி சிஸ்டம். இதில் வந்து விவசாயிகளே இப்போ மாற்றி மாற்றி அவங்களே சான்றளிப்பு பண்ணிக்கலாம். இதில் வந்து துறையை வந்து எந்த இன்வால்மெண்ட் இல்லாமல் ஒரு விவசாயி பக்கத்து விவசாயியோட அங்கக முறையை சர்டிஃபை பண்ணுவாங்க, அந்த விவசாயி இன்னொரு விவசாயி பண்ணுவாங்க. இந்த மாதிரி முறை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுக்குன்னு தனியாக ஒரு போர்ட்டல் வச்சுருக்காங்க, அந்த போர்ட்டலில் அவங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து எல்லாமே அப்ரூவ் பண்ணுவாங்க டிபார்ட்மெண்ட்டில். ஆனால் ஃபிசிக்கல் இன்ஸ்பெக்ஷன் எதுவுமே இல்லை, விவசாயிகள் மட்டுமே அதை வந்து பண்ணி அது ஒரு ஆர்கானிக் அப்படின்னு சர்டிஃபை பண்ணுறாங்க. இது ஒரு முறையில் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் எந்த ஃபீஸுமே இதுக்கு இதில் கட்ட வேண்டியதில்லை விவசாயிகள். இது ஒரு முறை. இது மட்டும் இல்லாமல் நம்மளோட தேசிய திட்டம் ஒன்று இருக்குது, பரம்பரை கிருஷி விகாஸ் யோஜனா. இதில் வந்து குழுக்களாக விவசாயிகள் ஒரு 10 பேர் 20 பேர் குழுக்களாக அமைந்து அவங்களும் வந்து இந்த அங்கக விவசாயம் பண்ணுறவங்க ஒரு சர்டிஃபிகேட் வந்து வாங்கிக்கலாம். இந்த சர்டிஃபிகேட் பேர் ஸ்கோப் சர்டிஃபிகேட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது எல்லா முறைகளையும் இந்த NPOP ஸ்கோப் சர்டிஃபிகேட் வாங்கலாம். இந்த PKVY பரம்பரை கிருஷி விகாஸ் யோஜனாவிலையும் ஸ்கோப் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அவங்களோட விளைபொருட்களை வந்து விற்கிறக்கு ஒரு ஏற்பாடு இதில் இருக்குது. இப்போ தமிழ்நாடு அரசாங்கத்தோட அங்கக விவசாய பாலிசியில் வந்து இன்னும் சில முக்கியமான கொள்கைகள் இருக்குது. அதில் பார்த்தோம்னா கிளஸ்டர் பேஸ்டு சாகுபடி, அதாவது நம்ம வந்து ஒரு குழுவாக சேர்ந்து, இப்போ நம்ம FPOs அப்படிங்கிற உழவர் உற்பத்தியாளர் குழுக்கள் இருக்கிறாங்க, அப்புறம் இந்த FIG இருப்பாங்க, அதுக்கப்புறம் செல்ஃப்கல் குரூப்பு, அவங்கெல்லாம் வந்து ஒரு குரூப்பாக தான் இருக்காங்க. அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு அங்க விவசாயம் ஒரு குழுவாக பண்ணும்போது அவங்களையும் வந்து ஒரு சர்டிஃபிகேஷன் பண்ணணும் அப்படிங்கிறது. இது இப்போ பார்த்திங்கன்னா மெயினாக ட்ரை லேண்ட், அதாவது நம்மளுடைய மானாவாரி நிலங்களில் அதிகமாக இப்போ பண்ணிகிட்ருக்கோம். குறிப்பாக கிருஷ்ணகிரி, தருமபுரி அந்த மாதிரி

0: மாவட்டங்களில் வந்து அதிகமாக வந்து மானாவாரியில் சிறுதானியங்கள் போடுறாங்க. அங்கே இருக்கிற குழுக்கள் வந்து இந்த மாதிரி ஒரு சர்டிஃபிகேஷனை அழகாக பண்ணி நல்லா ஒரு அங்கக பொருட்களை வந்து உற்பத்தி பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க மதிப்பு கூட்டி ஏற்றுமதிக்கான ஒரு வாய்ப்பும் அவங்களுக்கு அதிகமாக இருக்கிறது. உயிர் உரங்கள் மற்றும் உயிரியல் பூச்சிக்கொல்லிகள் எல்லாமே வந்து ஒரு சப்சிடைஸில் ரேட்டில் வந்து அரசாங்கம் வந்து இந்த அங்கக விவசாயம் பண்ணுறவங்களை ஊக்குவிக்கணும் அப்படின்னு கொடுத்துக்கிட்டு வராங்க. இன்னொரு முக்கியமான இந்த பாலிசியில் பார்த்தோம்னா ஜீன் பேங்க் அப்படிங்கிற நம்மளுடைய இந்த பாரம்பரிய ரகங்கள் எல்லாமே அழியாமல் பாதுகாக்கிறதுக்கான ஒரு மாநில அளவிலான ஒரு ஜீன் பேங்க் வந்து முதல்ல இந்த பாரம்பரிய ரகங்கள் அது நெல் சிறுதானியங்கள் எல்லா பயிர்களையுமே அமைச்சு அதனோட பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு கொள்கையில் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சமயத்தில் நான் வந்து நம்மளுடைய திருவள்ளூர் மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் வேளாண்மை அறிவு நிலையம் மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டில் உள்ள 31 வேளாண்மை அறிவு நிலையங்கள் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக நம்ம இப்போ இந்த அங்கக விவசாயம் மற்றும் இயற்கை விவசாயம் பற்றிய பயிற்சிகள் விழிப்புணர்வுகள் மற்றும் செயல் விளக்கங்களை வந்து நம்ம கடந்த ஒரு 5 வருடங்களாக பண்ணிகிட்ருக்கோம். இதில் பார்த்தோம்னா நம்ம பயிற்சிகள் பார்த்திங்கன்னா 1 நாள் பயிற்சி கொடுக்குறோம், 5 நாள் பயிற்சி, கடந்த வருடம் பார்த்தோம்னா 26 நாள் பயிற்சி, வேலையில்லாத இளைஞர்கள் ஊரக இளைஞர்களுக்கு வந்து 26 நாள் பயிற்சி, அங்கக உற்பத்தியாளர் அப்படிங்கிற தலைப்பில் கொடுத்தோம். இதில் வந்து விவசாயம் சாகுபடி முறைகள் மட்டும் இல்லாமல் அதுக்கு தேவையான இடுபொருட்கள் எப்படி வந்து தயாரிக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பயிற்சி அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதில் மேலும் ஒருங்கிணைந்த பண்ணையம் மற்றும் பூச்சி மற்றும் நோய் வந்து எப்படி கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறது பற்றியும் நம்ம இதில் பயிற்சிகள் கொடுத்துருக்கோம். இது எல்லா வேளாண்மை நிலையங்களையும் பண்ணிகிட்ருக்கோம். இது மட்டும் இல்லாமல் வேளாண்மை துறையும் மற்றும் பல்கலைக்கழகத்தின் கீழ் செயல்பட்டு வரும் நம்மாழ்வார் ஆர்கானிக் ரிசர்ச் சென்டர் அது வந்து ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அங்கக விவசாயம் சம்பந்தமான ஆராய்ச்சி மையம் வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைகள் இயங்கிட்டு வருது. அங்கே பார்த்தோம்னாலும் நம்ம ஃபுல்லாக பயிற்சிகள் கொடுக்குறாங்க, நிறைய பயிற்சிகள் விவசாயிகள் மற்றும் இளைஞர்கள் மற்றும் பண்ணை மகளிர் அவங்களுக்கெல்லாம் கொடுக்குறாங்க. மேலும் அங்கே பயோ இன்புட்ஸ் வந்து அதில் அங்கே தயாரித்து விற்பனையும் செஞ்சிட்ருக்காங்க. அதில் வந்து அது என்னென்னலாம் வந்து ப்ரோட்டோக்கால் அவங்க மெத்தட் எப்படி பண்ணுறது அப்படிங்க சொல்லித்தராங்க. அதோடய ஸ்டாண்டர்ட் எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதும் அங்கே பயிற்சிகள் வந்து கொடுத்துட்டு வராங்க. அங்கக வேளாண்மையின் முக்கியத்துவம் கருதி திருவள்ளூர் மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் நெல் ஆராய்ச்சி நிலையம் மற்றும் வேளாண்மை அறிவு நிலைய விஞ்ஞானிகள் ஒரு 13 வாரங்கள் தொடர் நிகழ்ச்சியாக அங்கக வேளாண்மை பற்றி கூற உள்ளார்கள். அதில் முக்கியமாக இந்த அங்கக வேளாண்மையில் எப்படி ஒரு விதை நெல் உற்பத்தி செய்கிறது, மேலும் அங்கக வேளாண்மையில் வந்து இடுபொருட்கள் உற்பத்தி செய்தல், அங்கக வேளாண்மை செய்யும்போது பூச்சி நோய் மற்றும் களை கட்டுப்பாடு, மேலும் அங்கக வேளாண்மையில் வந்து உயிர் உரங்களின் பங்கு, அதை விட முக்கியமாக அங்கக வேளாண்மையில் தோட்டக்கலை பயிர்கள் எப்படி பயிர் சாகுபடி செய்கிறது, அங்கக வேளாண்மையில் மதிப்பு கூட்டுதல் மற்றும் அங்கக வேளாண்மையில் வந்து இப்போ முக்கியமாக தொழில் முனைவர்களை எப்படி வந்து நம்ம உருவாக்குறது இப்படிங்கிற பல்வேறு வகையான தலைப்புகள் வந்து உரையாட உள்ளாங்க. இந்த நிகழ்வு வந்து ஒவ்வொரு வாரமும் வந்து திங்கட்கிழமை அன்று ஒளிபரப்பப்பட உள்ளது. இதை வந்து விவசாயிகள் அனைவரும் கேட்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
1: என்ன வள்ளி, அங்கக வேளாண்மையின் முக்கியத்துவமும் வாய்ப்புகளும் பத்தின விவரங்களை திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எஸ் பானுமதி அவங்க எல்லாரும் புரிஞ்சுக்கிறாப்ல, அருமையா எடுத்து சொன்னாங்கல்ல.
2: அத்தை அத்தை, எல்லா விவரங்களையும் கவனமா கேட்டுக்கிட்டேன், எனக்கு இப்ப நல்ல தெளிவு கிடைச்சிருச்சே.
1: அப்படின்னா இயற்கை முறை விவசாயத்தோட அவசியத்தை இப்ப நல்லா புரிஞ்சுக்கிட்ட அப்படிதானே?
2: ஆமா, அங்கக வேளாண்மையோட அவசியமும் அதன் மூலம் அறுவடை செய்யப்படுற பொருட்களுக்கான வாய்ப்புகளையும் இவங்க தான் அருமையா எடுத்து சொல்லிட்டாங்களே.
1: மண்வளம், இயற்கை பாதுகாப்பு, நம்மளோட ஆரோக்கியம் இப்படி எல்லாமே சீரா இருக்கணும்னா இயற்கை விவசாயம் தான் சரி.
2: அத்தை, நாளைக்கு பொருட்காட்சிக்கெல்லாம் போக வேண்டாம், அதை நம்ம இன்னொரு நாளைக்கு போய் பார்த்துக்கலாம். என்ன காலையில வெள்ளனவே எழுப்பி விடுங்க, நானும் உங்களோட கழனி வேலைகள்ல ஒத்தாசையா இருக்கேன்.
1: இப்பதான் எங்க வள்ளி புத்திசாலித்தனமா பேசுறா.

0: விவசாயிகளே, இந்த ஆண்டிற்கான கோமாரி நோய் தடுப்பூசி பணி குறித்து சென்னை கால்நடை நோய் நிகழ்வியல் மைய முதன்மை நோய் நிகழ்வியல் அலுவலர் டாக்டர் எஸ்.ஜி. கனக சுகிலா அவர்கள் வழங்கும் தகவல்.
1: நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு அரசு கால்நடை பராமரிப்புத்துறை மூலம் ஒவ்வொரு வருஷமும் கோமாரி தடுப்பூசி 6 மாச இடைவெளியில வருஷத்துக்கு 2 முறை போடப்பட்டு வருகிறது. அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஏன்னா ஏற்கனவே சுழற்சியில 8 முறை நம்ம போட்டாச்சு. கோமாரி நோயினா என்ன, அது எந்தெந்த மாடுகளுக்கு பாதிப்பு ஏற்படும், அதோட அறிகுறிகள் என்ன, அதோட தடுப்பூசி எவ்வளவு முக்கியம், அதெல்லாம் குறித்து இப்போ பார்க்கலாம். கோமாரி நோய் என்பது கால்நடைகளுக்கு ஏற்படும் ஒரு நச்சுயிரி தொற்று நோய் ஆகும். இந்நோயானது மாட்டினம், ஆட்டினம் மற்றும் பன்றி இனங்களில் வாய் மற்றும் கால் பகுதிகளில் கொப்பளங்களை ஏற்படுத்தும். இந்நோய் பசுவினத்தை அதிகம் தாக்குகிறது. நோய் பாதிக்கப்பட்ட கால்நடைகளுக்கு அதிக காய்ச்சல் ஏற்படும். மாடுகள் அசை போடாமல் இருக்கும். வாயில் உமிழ்நீர் வடிந்து கொண்டிருக்கும். வாயின் உட்புறங்களிலும் நாக்கின் ஓரமும் பல் ஈறுகளிலும் சிறு கொப்பளங்கள் காணப்படும். கால்நடைகளின் குழம்புகளுக்கிடையே கொப்பளங்கள் உருவாகி பின்னர் அது புண்ணாகிவிடும். கறவை மாடுகளில் மடிகளிலும் மடிக்காம்புகளிலும் சிறு கொப்பளங்கள் ஏற்படும். பாதிக்கப்பட்ட கால்நடைகளின் பாலினை குடிக்கும் கன்றுகள் இறக்க நேரிடும். இந்நோயினால் பாதிக்கப்பட்ட கால்நடைகளுக்கு மலட்டுத்தன்மை ஏற்படும். மேலும் பால் உற்பத்தி குறைவதனால் விவசாயிகளுக்கு அதிக அளவில் பொருளாதார இழப்பை ஏற்படுத்துகிறது. 2011 முதல் கோமாரி தடுப்பூசி பணி தமிழகத்தில் நடைபெற்று வருகிறது. 2020 முதல் தேசிய கால்நடை நோய் தடுப்பு திட்டத்தின் கீழ், அதாவது NADCP திட்டத்தின் கீழ் அனைத்து மாவட்டங்களிலும் கோமாரி நோய் தடுப்பூசி பணி முழு முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதுவரை 8 சுற்றுகள் கோமாரி தடுப்பூசி பணி நிறைவடைந்த நிலையில் உள்ளது. அதன் தொடர்ச்சியாக தமிழகத்தில் இந்த ஆண்டு 9வது சுற்று கோமாரி தடுப்பூசி பணி ஜூலை 1 தொடங்கி ஜூலை 31 வரை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. விடுபட்ட கால்நடைகளுக்கு ஆகஸ்ட் 1 முதல் ஆகஸ்ட் 10 வரை தடுப்பூசி பணி மேற்கொள்ளப்படும். மாநிலத்தின் தகுதியுள்ள 4 மாத வயதிற்கு மேற்பட்ட, அதாவது 4 மாதத்திற்கு மேற்பட்ட கன்றுகள், சுமார் 90 லட்சம் பசு மற்றும் எருமை மாட்டினங்களுக்கு தடுப்பூசி பணி மேற்கொள்ளப்பட உள்ளது. மத்திய அரசின் அறிவுரைக்கிணங்க அனைத்து மாட்டினங்களுக்கும் காது வில்லை இயர் டேக் போடப்பட்ட பின்னரே தடுப்பூசி பணி மேற்கொள்ளப்பட வேண்டும். கால்நடை விவசாய பெருமக்கள், கோமாரி தடுப்பூசி பணியினை உங்கள் மாட்டினங்களுக்கு தவறாது செலுத்தி கொடிய நோயான கோமாரி நோயிலிருந்து தங்கள் மாட்டினங்களை காத்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மேலும் இது குறித்து தகவல்கள் தெரிந்திட தங்களுக்கு அருகில் உள்ள அரசு கால்நடை மருத்துவமனைகளை தொடர்பு கொள்ளலாம்.
0: இதுவரை கோமாரி நோய் தடுப்பூசி பணி குறித்து சென்னை கால்நடை நோய் நிகழ்வியல் மைய முதன்மை நோய் நிகழ்வியல் அலுவலர் டாக்டர் எஸ்.ஜி. கனக சுகிலா அவர்கள் வழங்கிய தகவலை கேட்டீர்கள். இனி தொடர்வது வேளாண் செய்திகள். அங்கக வேளாண் முறையில் கத்தரி சாகுபடி. அங்கக வேளாண்மை மற்றும் இயற்கை விளைபொருட்கள் பற்றிய விழிப்புணர்வு விவசாயிகளிடையே நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது.

0: இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் அங்கக வேளாண்மையின் பரப்பளவு விரிவடைந்து வருகிறது. சேலம் மாவட்டம் அங்கக வேளாண்மை சான்றளித்தலின் கீழ் அதிக நிலப்பரப்பை கொண்டுள்ளதால் அங்கக பயிர் மேலாண்மை மற்றும் பொருளாதார ஆய்வு அம்மாவட்ட கத்தரி விவசாயிகளிடம் நடத்தப்பட்டது. விவசாயிகள் ஓர் ஏக்கருக்கு 100 கிராம் கத்தரி விதைகளை ஒரு மாதத்திற்கு முன்பே மேட்டுப்பாத்திகள் அமைத்து நாற்றுகள் உற்பத்தி செய்து விதைத்த 40 முதல் 45 நாட்களுக்கு பிறகு நாற்றுகள் நடுவதற்கு ஏற்றவாறு இருக்கும் நிலையில் பிடுங்கி நடுகின்றனர். ஓர் ஏக்கருக்கு 3500 நாற்றுகள் வரை தேவைப்படுகிறது. 40 நாட்கள் வயதுடைய நாற்றுகள் வயலில் நடப்பட்டன. செடிக்கு செடி 60 சென்டிமீட்டர், வரிசைக்கு வரிசை 75 சென்டிமீட்டர், பாத்திக்கு பாத்தி 90 சென்டிமீட்டர் இடைவெளி மற்றும் ஒரு பாத்திக்கு 2 வரிசை இருக்குமாறு நாற்றுகளை நடவு செய்கின்றனர். நீர்ப்பாசனம் செய்ய சொட்டு நீர் பாசன முறையை விவசாயிகள் பின்பற்றி வருகின்றனர். வாரத்திற்கு 1 முறை நீர்ப்பாசனம் செய்கின்றனர். நடவு செய்த 7வது நாளில் ஒவ்வொரு செடிக்கும் 100 மில்லிமீட்டர் ஜீவாமிர்த கரைசலை வேரின் அருகே தெளித்து மண்ணால் மூடிவிடுகின்றனர். இவ்வாறு வாரம் 1 முறை செய்கின்றனர். பின்பு 10வது நாளிலிருந்து வாரம் 1 முறை இயற்கை பூச்சி விரட்டியை தெளிக்கின்றனர். 15வது நாளில் 400 கிலோ தொழு உரத்தை 70 கிலோ வேப்பம் புண்ணாக்குடன் கலந்து தூவுகின்றனர். மேலும் விவசாயிகள் 20வது நாளிலிருந்து வாரம் 1 முறை 300 மில்லி பஞ்சகவ்யாவை 100 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளித்து பின் 25வது நாளில் தேவைக்கேற்ப களையெடுக்கின்றனர். 50வது நாளில் ஒரு செடிக்கு 100 கிராம் புண்ணாக்கு கலவையை, அதாவது வேம்பு, தேங்காய், நிலக்கடலை மற்றும் எள் எண்ணெய் புண்ணாக்கு சம அளவு கலந்து தெளிக்க வேண்டும். அசுவினியை கட்டுப்படுத்த புளித்த மோரை பூச்சி விரட்டியுடன் சம அளவில் கலந்து தெளித்து கட்டுப்படுத்தலாம். காய் புழுக்களை கட்டுப்படுத்த பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு தலா 1/2 கிலோ அக்னி அஸ்திரத்துடன் கலந்து தெளிப்பதுடன் தண்டு துளைப்பான் மற்றும் காய்ப்புழுவை கட்டுப்படுத்த விளக்கு பொறியை 30வது நாளில் வைத்து கட்டுப்படுத்தலாம். ஒரு ஏக்கருக்கு 3 பொறிகள் தேவைப்படுகின்றன. 45 நாட்களுக்கு மேல் பூக்கள் பூக்க தொடங்கும். பூக்கும் நாளிலிருந்து 1 லிட்டர் பாஸ்போபாக்டீரியா மற்றும் 4 கிலோ அசோஸ்பைரில்லம் மற்றும் மீன் அமினோ அமிலத்தை 10 நாட்களுக்கு 1 முறை தெளிப்பதாகவும் வாரம் 1 முறை இயற்கை பூச்சிக்கொல்லியை தெளித்து வந்தால் பூக்கள் நன்றாக பூக்கும் எனவும் விவசாயிகள் தெரிவித்தனர். மேலும் 1 கிலோ பெருங்காயம் மற்றும் 10 லிட்டர் மோர் கலந்து தெளித்தால் நோய் தாக்குதல் குறைவதுடன் பூக்கள் நன்றாக பூக்கும் என்றும் தெரிவித்தனர். ஓர் ஏக்கருக்கு சராசரியாக 2 முதல் 3 டன் கத்தரி அறுவடை செய்கின்றனர். தொழு உரம், உயிர் உரம் மற்றும் இதர உரங்கள் அதிகம் பயன்படுத்துவதால் மண் வளத்தை அதிகரிக்க முடிவதாக இயற்கை விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். ஆரோக்கியம் மற்றும் சுவை மிகுந்த காய்கறிகளை உற்பத்தி செய்ய முடிகிறது என்றும் தரம் உயர்ந்த காய்கறிகளை உற்பத்தி செய்து நுகர்வோருக்கு கொடுப்பதில் மன திருப்தி ஏற்படுகிறது என்றும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர்.
1: இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள்.

0: சில நொடிகளில் தமிழில் செய்திகள் தொடரும்.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசுமுறை பயணமாக இந்தோனேஷியா சென்றடைந்தார். ஜகார்த்தா விமான நிலையத்தில் இந்தோனேஷிய அதிபர் திரு பிரபுவோ சுபியாண்டோ அவரை வரவேற்றார். அந்நாட்டு அதிபருடன் பிரதமர் பேச்சு நடத்தவுள்ளார். இரு நாடுகளுக்கு இடையேயான உறவை மேலும் வலுப்படுத்த

0: படுத்துவதற்கான அம்சங்கள் இந்த பேச்சுவார்த்தையில் இடம்பெறும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்தோனேஷியா பயணத்தை முடித்துக் கொண்டு நாளை மறுநாள் ஆஸ்திரேலியா செல்லும் பிரதமர் பின்னர் வெள்ளிக்கிழமை நியூசிலாந்தும் செல்கிறார். கூட்டுறவுத்துறை சார்பில் ஆயுள் காப்பீட்டு நிறுவனம் தொடங்கப்பட உள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அமித்ஷா அறிவித்துள்ளார். இன்று புதுதில்லியில் நடைபெற்ற கூட்டுறவு அமைச்சகத்தின் நிறுவன தின நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். கூட்டுறவுத்துறை சார்பில் நடத்தப்படும் பாரத் டாக்ஸியின் வெற்றியை அடுத்து ஆயுள் காப்பீட்டு நிறுவனம் தொடங்கப்பட உள்ளதாக அவர் கூறினார். பாரத் டாக்ஸி சிறப்பாக செயல்படுவதாகவும் அடுத்த 2 ஆண்டுகளுக்குள் இது 500 நகரங்களுக்கு விரிவுபடுத்தப்பட உள்ளதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்தார். ஏழைகளுக்கு இலவச உணவு தானியம் வழங்கும் திட்டத்தை தற்போதைய நடைமுறைகளின்படியே தொடர வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் திரு விஜய் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். இத்தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் அவர் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார். இத்திட்டத்தின் கீழ் தற்போது 35 கிலோ உணவு தானியங்கள் வழங்கப்பட்டு வருவதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். குடும்ப உறுப்பினர்கள் எண்ணிக்கையின் அடிப்படையில் உணவு தானியம் வழங்கப்படும் என்று புதிதாக முன்மொழியப்பட்டுள்ள சட்ட திருத்தத்தினை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்றும் அவர் கடிதத்தில் கூறியுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு குடும்ப உறுப்பினர்களின் எண்ணிக்கையை கருத்தில் கொள்ளாமல் தற்போதைய நடைமுறைகளின்படியே திட்டத்தை தொடர வேண்டும் என்றும் திரு விஜய் அந்த கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். வனவிலங்குகளால் மனிதர்கள் தாக்கப்படுவதை தடுப்பதற்காக அதிநவீன கருவிகள் பயன்படுத்தப்பட உள்ளதாக மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித் குமார் கூறியுள்ளார். இன்று காஞ்சிபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வெளிநாடுகளில் பயன்படுத்தக்கூடிய பாதுகாப்பு மின்வேலிகள் மற்றும் செயற்கைக்கோள் அடிப்படையிலான கேமராக்கள் முதல் முறையாக தமிழகத்தில் பயன்படுத்தப்பட உள்ளதாக கூறினார். காட்டுத்தீ ஏற்பட்டால் அதனை தடுப்பதற்காக ட்ரோன் மூலம் நீர் தெளிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். அரசு நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய தவைக்க அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. இதுதொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அரசு உத்தரவுகள் இணையதளத்தில் வெளியிடப்படாமல் உள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளது. இதுதொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரையையும் திமுக பகிர்ந்துள்ளது. மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு அனுமதி அளிக்கப்படாது என்று மத்திய அரசு நாடாளுமன்றத்திலேயே தெரிவித்துள்ளதாக பிஜேபி மாநில துணைத் தலைவர் திரு கே பி ராமலிங்கம் கூறியுள்ளார். சேலம் மாவட்டம் மகுடஞ்சாவடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த திட்டத்திற்கு சுற்றுச்சூழல் அனுமதி பெற முயற்சி மேற்கொண்டாலும் அதற்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது என்று மத்திய அரசு கூறியுள்ளதாகவும் தெரிவித்தார். மேகதாதுவில் அணை கட்டக்கூடாது என்பதில் பிஜேபி உறுதியுடன் உள்ளதாகவும் திரு கே பி ராமலிங்கம் கூறினார். பயிர்க்கடன்களை தவைக்க அரசு முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இப்பிரச்சினையில் விவசாயிகளின் கவலையை போக்கும் வகையில் தவைக்க அரசு செயல்பட வேண்டும் என்று கூறியுள்ளார். அனுமதியற்ற கல்வி நிறுவன கட்டிடங்களை வரன்முறைப்படுத்தும் திட்டத்திற்கு விண்ணப்பிப்பதற்கு மேலும் ஓராண்டு கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. 2011 முன்னர் கட்டப்பட்டு இயங்கி வரும் அனுமதியற்ற கல்வி நிறுவன கட்டிடங்களுக்கு மட்டுமே இது பொருந்தும் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த திட்டத்தின் கீழ் இன்று தொடங்கி அடுத்த ஆண்டு July 5 வரை அதற்கான இணையதளத்தில் கட்டிடங்களை வரன்முறைப்படுத்த விண்ணப்பிக்கலாம் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. டச் ஓபன் ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அமர்யா பஜாஜ் பட்டம் வென்றார். ஆம்ஸ்டர்டாமில் நடைபெற்ற இப்போட்டியின் 13 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் அவர் இங்கிலாந்தின் டேனியல் ஸ்டீவன்சனை வென்றார். 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சந்திரிகா புஜாரி மற்றும் ஜாய்ஸ்ரீ தேவி 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இந்தோனேஷியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 51 கிலோ எடைப்பிரிவு முதல் சுற்றில் சந்திரிகா புஜாரி 5-0 என்ற புள்ளிக்கணக்கில் மங்கோலியாவின் லாக்கம் சென் பாட்டரை வென்றார். 54 கிலோ எடைப்பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் ஜாய்ஸ்ரீ தேவி சீன தைப்பேயின் சென்னிங் ஹாங்கை வென்றார். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் 50 கிலோ எடைப்பிரிவில் விஸ்வநாத் சுரேஷும் மகளிர் 51 கிலோ எடைப்பிரிவில் தனுவும் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். குரோவேஷியாவில் நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா வெண்கலப்பதக்கம் வென்றார். இப்போட்டியின் முடிவில் அவர் 21 புள்ளிகள் பெற்று இப்பதக்கத்தை கைப்பற்றினார். 21 வயதுக்குட்பட்டோருக்கான இந்திய மகளிர் அணிக்கும் ஸ்காட்லாந்து மகளிர் அணிக்கும் இடையேயான 2வது ஹாக்கி போட்டி எடின்பர்கில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 8:05. ஆகாஷ்வாணி திரைகானம் கேட்கலாம். முதலில் கே ஜே யேசுதாஸ் எஸ் ஜானகி பாடிய பாடல்.

நேரம் 8:22 ஆகாஷ்வாணி வழங்கிக் கொண்டிருக்கும் திரைப்பட பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து கருத்தமா திரைப்படத்திலிருந்து பாடல் பாடியவர்கள் உன்னிகிருஷ்ணன், சித்ரா.

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8-64-58 044-249-8-64-58
0: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com agnchn1@gmail.com.
2: எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடிய பாடலின் படம் நம்மவர்.

ஆகாஷ்வாணி வழங்கிக் கொண்டிருக்கும் திரைப்பட பாடல்களை நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து மனோ எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல், படம் சிந்து நதிப்பூ.

0: திரைகானம் கேட்டீர்கள். மீண்டும் திரைப்பட பாடல்களை 10:30 காற்றோடு கலந்திடுவார் நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கலாம். இனி ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: Good evening. This is Akashvani and I am Abhishek Mukhopadhyay with the news at 9. The headlines. Prime Minister Narendra Modi arrives in Jakarta on the first leg of his three-nation tour to Indonesia, Australia and New Zealand. Prime Minister Modi pays tributes to Dr. Shyama Prasad Mukherjee on his 125th birth anniversary, says his vision continues to guide modern India. Ram Janmabhoomi Tirth Trust accepts resignations of General Secretary Champat Rai and Trust Member Dr. Anil Mishra, appointed Krishna.

0: அப்படின்னா என்ன சார், இதை பற்றி விளக்கமாக சொல்லுங்களேன்.
1: நம்ம ட்ரெடிஷ்னலாக யூஸ் பண்ணுறது ஃபுல் பெட்ரோலு, அதில் என்னென்னா கொஞ்சம் எத்தனால் கலந்தது ஒரு பர்சன்டேஜ், ஒரு ஃபிக்ஸ்ட் பர்சன்டேஜ் எத்தனால் நம்ம ஆட் பண்ணோம்னா அது எத்தனால் கலந்த பெட்ரோல்னு சொல்கிறோம். ஸோ அது ப்ரோக்ரெசிவ்லி ஒரு லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸாகவே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரிமெண்ட் பண்ணிவிட்டு இந்தியாவில் எத்தனால் மிக்ஸ்டு பெட்ரோல் நம்ம யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், முதல் ஒரு E10 சொல்லிட்டு ஒரு பெட்ரோல் இருந்தது. ஸோ தட் மீன்ஸ் அதில் 10% எத்தனால் மிக்ஸ் பண்ணின ஒரு பெட்ரோல். சப்சிக்வெண்ட்லி அது 15% பிளெண்ட் பண்ணோம். சப்போ E15 அதுக்கு பேர். அதே மாதிரி இப்போ E20 வரைக்கும் நம்ம பிளெண்ட் பண்ணுறோம். அட்ஜஸ்ட் 20% எத்தனால் பிளெண்ட் பண்ணால் அது E20 சொல்கிறோம். ஸோ இது மாதிரி வேர்ல்டு வைடு இது மாதிரி நிறைய கண்ட்ரீஸ்லையும் இதே மாதிரி நம்ம எத்தனால் பிளெண்ட் பண்ண பெட்ரோல் சேல் ஆகிட்டுருக்கு.
0: நிச்சயமா சார், வேர்ல்டு வைடாக இது இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் இப்போ தான் வந்து பெருசாக இந்த விஷயம் வந்து பேசப்படுதோ அப்படின்னு தோணுது. இப்போ நார்மல் பெட்ரோலுக்கும் இந்த E20 E15 சொன்னீங்க இல்லையா, இந்த பெட்ரோலுக்குமான வித்தியாசம் அப்படிங்கிறது இதாக இருக்கா சார்?
1: வித்தியாசம் சொல்லிட்டுனா இந்த கண்டென்ட், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு E20 இப்போ சொல்லிட்டுனா 20% பெட்ரோலில் நம்ம எத்தனால் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறோம். ஸோ எத்தனால் பேசிக்கலி என்ன சொல்லிட்டுனா ஒரு ஆல்கஹால். அது என்ன பண்ணோம்னா ஆக்சிஜனை இன்க்ரீஸ் பண்ணும். அந்த ஃபியூவல் கம்பஷனில் ஆக்சிஜன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கம்பஷன் இனி பெட்டர் ஆகும். ஸோ பெட்டர் கம்பஷன்னா எமிஷன்ஸ் இனி குறையும். ஸோ விச் இஸ் குட் ஃபார் தி என்வாயர்மெண்ட் அஸ் சச். ஸோ எத்தனால் மிக்ஸ் ஒரு பெட்ரோல்னா இட் இஸ் குட் ஃபார் தி என்வாயர்மெண்ட். இது இல்லாக்கி தெர் ஆர் மனி அதர் பெனிஃபிட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கான்டெக்ட் செட் பண்ணோம்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், இப்போ ரீசெண்ட் ஒரு ஈரான் கிரைசிஸ் வி ஹவ் கம் அவுட் ஆஃப் இட். 3.5 மந்த்ஸ் பார்த்ததுன்னா வித் வெரி க்ளோஸ் கோஆர்டினேஷன் கவர்மெண்ட்டோடு வித் வேரியஸ் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இன்க்ளூடிங் கஸ்டமர்ஸ்டேந்து சப்போர்ட் வச்சுட்டு நம்ம கிரைசிஸை ரொம்ப நல்லா மேனேஜ் பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்தியாவில் வந்துட்டு ஆல்மோஸ்ட் 80% க்ரூடு நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ இந்த 80% க்ரூட் இம்போர்ட் பண்ணுறதுனால நம்ம இந்த எத்தனால் பிளெண்ட் பண்ண பெட்ரோல் கொடுத்ததுனால நமக்கு 1 இஸ் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் நிறைய சேவிங்ஸ் இருக்குது. 2, நம்ம கார்பன் எமிஷன்ஸ் நிறைய குறையிறது. ப்ளஸ் அஃப்கோர்ஸ் நம்ம ஃபார்மர்ஸோட எக்கனாமி ஆல்சோ இஸ் க்ரோயிங். ஸோ தெர் ஆர் மல்டிபிள் பெனிஃபிட்ஸ் இது மாதிரி நம்ம எத்தனால் பிளெண்ட் பண்ண பெட்ரோல் சேல் பண்ணுறதுல.
0: நிச்சயமா சார், நீங்கள் சொன்னதுலேருந்து நிறைய விஷயங்களை வந்து புரிஞ்சுக்க முடியுது. என்ன அப்படின்னா, இந்த மேற்கத்திய நாடுகள் அந்த பிரச்சனை காரணமாக வந்து உலக அளவில் வந்து ஒரு நிச்சயமற்ற ஒரு சூழல் தான் இருக்குது. ஆனால் நிறைய மக்கள் தொகை கொண்ட நம்ம நாட்டில் அந்த பிரச்சனை வந்து பெருசாக எதிரொலிக்கலை. அதுக்கேற்ற மாதிரி அரசு வந்து நிறைய நடவடிக்கை எடுத்தாங்க. அந்த நடவடிக்கையோட ஒரு பகுதியாக வந்து இந்த E20 பெட்ரோலை பார்க்கலாம் அப்படின்னு கூட புரியுது. இன்னொரு விஷயம் வந்து நீங்கள் சொன்னீங்க, இதனால் வந்து விவசாயிகளுக்கு வந்து நல்ல பயன் கிடைக்குது அப்படின்னு. அப்போது அந்த கரும்பு மக்காச்சோளம் அந்த பொருள்லேருந்து இதை தயாரிக்கிறதுனால அவங்களுக்கு
1: கம்மியாயிருக்கு. அதே சமயத்தில் கார்பன் டை ஆக்சைடு எமிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 736 லேக் மெட்ரிக் டன்ஸ் நம்ம குறைஞ்சிருக்குது. ஸோ இது எல்லாமே ஒரு பெனிஃபிஷியல் டு தி என்டையர் எக்கனாமி, ப்ளஸ் நம்ம என்வாயர்மெண்ட்டுக்கு இட்ஸ் அ வெரி வெரி பெனிஃபிஷியல்.
0: நிச்சயமா சார், பிரதமர் வந்து அவருடைய உரையில வந்து எப்பவுமே சொல்லியிருக்காரு, நாட்டில் வந்து இருக்கக்கூடிய நம்மளுடைய சுயசார்பான பொருட்களை வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, மேக் இன் இண்டியா பொருட்களை வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்றது சொல்லி சொல்லுவாரு. அது மாதிரி தான் இந்த E20 பெட்ரோலையும் கூட நம்ம பார்க்கலாமா? எரிபொருள் தட்டுப்பாடு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த E20 பெட்ரோலை வந்து யூஸ் பண்ணணும்னு அரசு சொல்றாங்களா?
1: அப்சல்யூட்லி. அகெயின் ரிப்பீட்டிங் த சேம் பாயிண்ட், 80% க்ரூட் நம்ம இம்போர்ட் பண்றோம். ஸோ இது மாதிரி ஒரு கிரைசிஸ் சிச்சுவேஷனில் நம்ம ஃபுல்லி டிபெண்டாக இருந்தோம். ஸோ நம்ம செல்ஃப் டிபெண்டன்சி ஹேஸ் டு இன்க்ரீஸ். அது செல்ஃப் டிபெண்டன்சி இன்க்ரீஸ் பண்ணோம்னா ஃபாசில் ஃபியூவல் மேலே நம்ம டிபெண்டன்சி கம்மியாகணும். அதே சமயத்தில் ரினியூவல் எனர்ஜி என்னெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அதெல்லாம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ எத்தனால் பிளெண்ட் பண்ணுறது வந்துட்டு நம்ம நாட்டிலேயே உண்டாருது, சுகர் கேன் அண்ட் மக்கா அதுலேருந்தெல்லாம் எத்தனால் யூஸ் பண்ணி தான் நம்ம பெட்ரோலில் பிளெண்ட் பண்ணுறோம். ஸோ இட் வில் பி அ ஹியூஜ் பெனிஃபிட். செல்ஃப் சஃபிஷியன்சி இந்தியா மேலே இட் வில் பி அ பாசிட்டிவ் ட்ரெண்ட் அதோடு.
0: நிச்சயமா சார், இப்போ நீங்க சொன்னதுல இன்னொரு விஷயமும் பார்க்க முடியுது. என்னன்னா, நம்ம அந்த ரினியூவபிள் எனர்ஜி புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்றதும் நம்மளுடைய அரசினுடைய ஒரு கொள்கையா இருக்கு. இப்ப நிறைய இந்த மின்சார வாகனங்கள் பாக்குறோம். அதே மாதிரி இப்ப இருக்கக்கூடிய வாகனங்கள்ல வந்து இந்த E20 பெட்ரோலுக்கு ஏத்தா மாதிரியான என்ஜின்ஸ் தான் இருக்கு. ஸோ இப்ப இந்த பெட்ரோலை யூஸ் பண்றதுனால என்ஜின்க்கு எந்த ப்ராப்ளமும் வராது அப்படின்னு சொல்லப்படுது. அதை பத்தின விஷயங்களை சொல்லுங்க சார்.
1: ஸோ கஸ்டமர்ஸோட மைண்டில் நிறைய ஒரு கன்சர்ன்ஸ் இருக்குது. நம்ம E20 பெட்ரோல் யூஸ் பண்ணி வெஹிக்கிள் டேமேஜ் ஆகுது. ஹவர் ஆட்டோமோட்டிவ் எக்ஸ்பர்ட்ஸ் மெக்கானிக்ஸ் டீட்டெயில் ஸ்டடி பண்ணிவிட்டு இது ஒரு 12.5 இயர்ஸ் ஒரு E20 பெட்ரோல் தான் சேல் ஆகிட்டுருக்கு.

0: ஆனால் அப்படி லார்ஜ் ஸ்கேல் இஷ்யூஸ் எங்கேயுமே பார்த்துட்டு இல்லை. ஏதாவது மைனர் இஷ்யூஸ் என்ன வருதுனாலும் ஒரு கன்சர்ன் என்னென்னா, நம்ம ஃபியூவல் சிஸ்டத்தில் ரப்பர் ஹோசஸ் அது சிலப்போ டேமேஜ் ஆகி போகிறதுன்னு. ஹவுவர் 2010 பார்த்துட்டுனா ஓஇஎம்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறது ஃபியூவல் சிஸ்டம்ஸில் கம்ப்ளீட்டில் எத்தனால் ரெசிஸ்டன்ட் ஃபியூவல் சிஸ்டம்ஸ் தான் அவன் மேனுஃபேக்சர் பண்ணுறான். செகண்ட் ஒரு கன்சர்ன் என்னென்னா கிளாக் ஆகிடுறது, இன்ஜெக்டர்ஸ் கிளாக் ஆகிடுறதுன்னு. ஸோ அதில் என்னென்னா இன்ஜெக்டர்ஸ் கிளாக் ஆகிறது ரீசன் என்னென்னா அதில் டெபாசிட்ஸ் வருது. ஸோ இட் இஸ் நாட் தட் ஒரு இன்ஜெக்டர் கிளாக் ஆகுது, இட் இஸ் நாட் அன் ஓவர் நைட் ஆக்டிவிட்டி. ஸோ இட் டேக்ஸ் ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம், அதில் நிறைய டெபாசிட்ஸ் வந்துட்டு அது கிளாக் ஆகுது. ஸோ ஆக்சுவலி இட் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் E20 பெட்ரோல் யூஸ் பண்ணதுனால மாத்திரம் அது இன்ஜெக்டர் கிளாக் ஆகுது. ஸோ இந்த கன்சர்ன்ஸ் ஆக்சுவலி ரொம்ப இந்த ஃபியரே வாண்டா. டு கிவ் அன் எக்ஸாம்பிள், நான் ஆக்சுவலி என்னோட சொந்த வண்டி ஓட்டுறது வந்துட்டு 2013 மாடல் மாருதி ஸ்விஃப்ட் டிசைர் யூஸ் பண்ணுறேன். ஸோ இத்தனை வருஷமாக நானும் தான் E20 பெட்ரோல் தான் போட்டுருக்கேன். இப்போது வருஷம் நம்ம எல்லா வண்டியும் நம்ம ஒரு மெயின்டெனன்ஸ்க்கு கொடுப்போம், சர்வீஸிங்க்கு. ஸோ இப்போ 2 முன்னால் நானும் தான் சர்வீஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த ஒரு ஒர்க் ஷாப்லேருந்து ஒரு அட்வர்ஸ் கமெண்ட்டும் அதில் வண்டியில் ஒன்றுமே வந்துட்டில்லை. ஸோ தட் இஸ் அ லைவ் எக்ஸாம்பிள்.
1: அதாவது வண்டியை வந்து சரியாக பராமரிச்சுட்டு இருக்கோம், சரியான டைமில் வந்து சர்வீஸ்க்கு விட்டு சரியான டைமில் எதாவது பார்த்துட்டு இருக்கோம்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் வராது அப்படின்றது புரியுது.
0: அப்சல்யூட்லி.
1: இன்னொன்று வந்து கேட்க தோணுது என்ன அப்படின்னா, காப்பீடு பிரீமியம் அந்த மாதிரி சொல்றாங்கல்ல சார், இன்சூரன்ஸ் எல்லாம் சொல்றாங்க இல்லையா சார், அதுல வந்து ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்ற ஒரு பயத்தையும் வந்து பொதுமக்கள் வந்து முன்வைக்கிறாங்க, அதற்கான பதில் என்ன சார்?
0: இன்சூரன்ஸ் கிளைம்ல ஒரு பாதிப்பும் இல்லைன்னு தான் இன்சூரன்ஸ் கம்பெனிஸும் கொடுத்துருக்கா. ஸோ அந்த ஃபியரும் அப்சல்யூட்லி நாட் கரெக்ட்.
1: அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, சரியான விஷயம் வந்து மக்களை போய் சேர்றது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம், ஆனா தவறான தகவல் ஈஸியா போய் சேர்ந்துரும். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லார் கையிலையும் மொபைல் இருக்கு, எல்லாருமே அதை வந்து யூஸ் பண்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல நிறைய தவறான தகவல்களும் மக்கள் கிட்ட போகுது. என்ன அப்படின்னா, இதை நினைச்சா நமக்கு சிரிப்பு கூட ஒரு அந்த மாதிரி ஒரு விஷயம்தான். அந்த பெட்ரோல் டேங்க்ல வந்து பாத்தீங்கன்னா எறும்பு ஊறுது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதெல்லாம் கூட கேள்விப்பட்டோம். இதெல்லாம் வந்து சாத்தியமா சார், இல்ல தவறா பரப்பப்படுதா?
0: அப்சல்யூட்லி நாட் பாசிபிள். அதுல இனஃப் ரிப்போர்ட்ஸ் ஹேவ் ஆல்சோ கம் இன் தி மீடியா. எத்தனால் வந்துட்டு சுகர் ஃப்ரீ தான், அது ஃபைனலி டிஸ்டிலேஷன் பண்ணி அது எடுக்கிற சமயத்தில் அதில் சுகர் கண்டென்ட் இல்லை அதில். ஸோ அதில் எறும்பு வருது, அதெல்லாம் அப்சல்யூட்லி ஃபால்ஸ் ரிப்போர்ட்ஸ். ஸோ இட் ஷுட் நாட் பி பிலீவ்ட் அட் ஆல்.
1: நிச்சயமா சார். இப்போ நம்ம IOC தமிழ்நாடு அந்த ட்விட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து ஒரு 3-4 வந்து பார்க்குறோம், நிறைய அவேர்னஸ் வீடியோ வந்து பொதுமக்களே வந்து போட்டிருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய அனுபவங்களை அடுத்தவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறாங்க, எந்த பயமும் கிடையாது, எல்லாருமே இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. இந்த அளவுக்கு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்பட காரணம் என்ன சார், அதெல்லாம் யூஸ் பண்ணதுனால வந்த அப்படின்றதா எப்படி?
0: ஏர்லியர் ஒரு பாயிண்ட் சொன்னீங்கள் தட் பேட் நியூஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரெட் ஆகிடும்னு. ஸோ இந்த ஒரு ராங்கான நியூஸை வந்துட்டு நம்ம கரெக்ட் பெர்ஸ்பெக்டிவ் அதோட எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் ரீச் ஆகணும்னு சொல்லிட்டு தான் நம்ம லாட் ஆஃப் பைட்ஸ் எடுக்கிறோம் கஸ்டமர்ஸ்லேருந்து. அவள் யூஸ் பண்ணி இப்போ நான் என்னோட எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரியே தான் நிறைய கஸ்டமர்ஸ் எங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கா தட் தே ஹவ் நாட் ஃபேஸ்ட் எனி ப்ராப்ளம்ஸ். ஸோ அது ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு வண்டி தான் இந்த மாதிரி சின்ன சின்ன வீடியோஸ் அவள் பைட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணுறோம். ஸோ தட் இட் ரீச்சஸ் ஃபார் ரீச்சிங் எஃபெக்ட் இருக்கிறதுக்கு வண்டி.
1: 20% எத்தனால் கலந்து E20 பெட்ரோல் பயன்படுத்துவதன் மூலம் தங்களது வாகனங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னும், இது குறித்து அச்சப்பட தேவையில்லைன்னும் இதை பயன்படுத்தின பொதுமக்கள் சிலர் கருத்துக்களை சொல்லியிருக்காங்க சார், அதை கேட்கலாம் சார்.
2: E20 பெட்ரோல் அறிமுகப்படுத்தினதுல இருந்தே நான் E20 பெட்ரோல் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட வண்டி தான் யூஸ் பண்றேன், என்னோட காருக்காக தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எதுவும் கம்ப்ளைண்ட் வந்ததில்லை, பகை அந்த மாதிரி கருப்பாக இருந்தது அந்த மாதிரிலாம் எதுவுமே வந்ததில்லை. நான் சர்வீஸ் விடுறப்பையும் மெக்கானிக்ஸ்கிட்ட கேட்டிருக்கேன் ஸ்பெசிஃபிக்காக, அவங்களும் டேங்க்ல எல்லாம் எது துருப்பிக்கல அது மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் நல்லா தான் இருக்கு. E20 பெட்ரோல் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்.
3: நான் E20 பெட்ரோல் ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு வந்துருக்கேன். E20 பெட்ரோல் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் பெட்ரோல் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. மீன்வைல் வந்து வண்டி குயிக் ஸ்டார்ட் ஆகுது, என்ஜின்ல வந்து ரஸ்ட் ஆகிற கம்ப்ளைண்ட் அந்த மாதிரி எந்த ஒரு கம்ப்ளைண்டும் நான் பார்க்கல. மீன்வைல் வண்டி ஓட்டும் போது நல்ல ஒரு ஸ்மூத் கிடைக்குது, மைலேஜும் வந்து ரொம்ப பெட்டரா இருக்கு பழைய பெட்ரோலோட. ஓவரால் E20 பெட்ரோல் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கு.
1: இப்போ இந்த E20 பெட்ரோல் பத்தி ஏதாவது ஒரு டவுட் இருக்கு அப்படின்னா பொதுமக்கள் யார வந்து தொடர்பு கொண்டு தெரிஞ்சுக்கலாம் சார்?
0: ஸோ E20 ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எங்க கஸ்டமர் ஹெல்ப் டெஸ்க் இருக்கு, அதுல கால் பண்ணலாம். எங்க எபிக் சப்போர்ட் இமெயில் ஐடி இருக்கு, அதுல கால் பண்ணலாம். ஸோ இதில் வேரியஸ் அவென்யூஸ் இருக்குது. ப்ளஸ் எங்கள் பெட்ரோல் பம்ப்ஸில் எல்லாமே எல்லா பெட்ரோல் பம்ப்லையும் ஃபீல்டு ஆஃபீஸரோட பேரும் ஃபோன் நம்பரும் எழுதியிருக்கும். ஸோ அந்த ஃபோன் நம்பர்லையும் கூப்பிட்டு அவாக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா அதையும் கிளாரிஃபை பண்ணலாம். ஸோ இனஃப் அவென்யூஸ் ஆர் அவைலபிள், எனி டவுட் இருந்ததுன்னா தே ஆர் வெல்கம் டு கால் அஸ் அண்ட் கெட் த டவுட்ஸ் கிளாரிஃபைட்.
1: இப்போ நாட்டோட பொருளாதாரத்துல வந்து நீங்க முன்னாடியே வந்து குறிப்பிட்டீங்க, 80% வந்து நம்ம வந்து வெளியில இருந்தா வாங்குறோம், இறக்குமதி பண்றோம். அப்படி இருக்கிற சூழல்ல நாட்டோட பொருளாதாரத்துல இந்த E20 பெட்ரோல் அப்படின்ற

0: எந்த அளவுக்கு வந்து அதோடைய பங்களிப்பு கொடுக்குது சார்? அந்நிய செலாவணி கையிருப்பு வந்து இப்போ அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க கவர்மெண்ட். அப்போ எந்த அளவுக்கு நம்மளுடைய பொருளாதாரத்தை உயர்த்தி இருக்கு?
1: ஸோ நான் ஒரு லாஸ்ட் ஒரு 11 இயர்ஸாக எத்தனால் பிளெண்டிங் ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த 11 இயர்ஸில் ஒரு ஃபிகர் எடுத்துனா ஆல்மோஸ்ட் 1,44,000 crores ஆஃப் ருபீஸ் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் நம்ம சேவ் பண்ணியிருக்கோம் பை டூரிங் த சப்ஸ்டிடியூஷன் ஆஃப் எத்தனால்.
0: இன்னொரு டவுட்டும் வந்து மக்களுக்கு இருக்குது. இப்போ வந்து E20 யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க சார், இதுக்கப்புறமா வந்து நார்மல் பெட்ரோல் வரும்போது அதை யூஸ் பண்ணால் அப்போ வந்து எதுவும் ப்ராப்ளம் வராதா?
1: இல்லை, ஒரு ப்ராப்ளமும் வராது. இட் இஸ் நார்மல் பெட்ரோலில் ஒரு 20% மிக்ஸ் பண்ணி இப்போ யூஸ் பண்ணுறா. இப்போ நம்ம எத்தனால் எப்படின்னா, ஏர்லியர் ஒரு 5% பிளெண்ட் பண்ணோம், அதேமாதிரி அங்கேருந்து 7.5%, 10% ப்ரோக்ரெசிவ்லி அது இன்க்ரீஸ் பண்ணிட்டு போயிருக்கோம். ஸோ இன்றைக்கி 20% வரைக்கும் பிளெண்ட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறோம். ஸோ தெர் வில் பி நோ ப்ராப்ளம் இஃப் தெர் இஸ் அ ரிடக்ஷன் இன் த பர்சன்டேஜ் ஆஃப் எத்தனால் இன் த பெட்ரோல்.
0: இப்போ இந்த E20 பெட்ரோல் யூஸ் பண்ணுறதுனால என்ஜின் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது இல்லை டிரைவிங் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது எப்படி சார் இருக்கும்?
1: எத்தனால் பேசிக்கலி என்ன பார்த்தீங்கன்னா அதோட ஒரு ரிசர்ச் ஆக்டன் நம்பர் சொல்லுவோம்.

0: So there will be no problem if there is a reduction in the percentage of ethanol in the petrol.
1: இப்போ இந்த E20 பெட்ரோல் யூஸ் பண்ணுறதுனால என்ஜின் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது இல்லை டிரைவிங் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது எப்படி சார் இருக்கும்?
0: எத்தனால் பேசிக்கலி என்ன பார்த்ததுன்னா அதோட ஒரு ரிசர்ச் ஆக்டன் நம்பர் சொல்லுவோம் நம்பர், அதோட ஒரு ஆன்டி நாக்கிங் கேப்பபிலிட்டி. ஸோ அது வந்துட்டு எத்தனாலில் 108.5 இருக்குது. ஸோ நம்ம நார்மல் பெட்ரோல் கூட அதை பிளெண்ட் பண்ணால் அதோட ஃபைனல் ஆக்டேன் நம்பர் வருதுன்னா 95 வரும். ஸோ அந்த 95 வரதுனால நம்ம ஆன்டி நாக்கிங் ப்ராப்பர்ட்டிஸ் பெட்டர் ஆகிறதுனால இன்ஜினோட பெட்டர் ஆக்சலரேஷன் கிடைக்கும். தெர்ஃபார் யர் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த இன்ஜின் வில் கோ அப். ஸோ தட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல், பர்டிகுலர்லி சிட்டிக்குள்ளே எல்லாம் ஒரு சடனாக ஒரு ஸ்பர்ட்ல நீங்கள் உங்களுக்கு போனோம், அந்த ஆக்சலரேஷன் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல்.
1: நிச்சயமாக பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது ரொம்ப கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன்.
0: ஆமாம்,
1: இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று நிறைய விஷயங்கள், E20 பெட்ரோல் அப்படின்னா என்ன, அதனால் வந்து என்ன மாதிரியான நன்மைகள் நாட்டுக்கும் ஏற்பட்டிருக்கு நமக்கும் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரியும் சொன்னீங்க. அதை பற்றி நிறைய தவறான தகவல்கள் இருக்குது, அதெல்லாம் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்கு யாரை அணுகணும் அப்படின்ற மாதிரி விஷயங்களை நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துட்டீங்க. மிக்க நன்றி சார்.
0: தேங்க்யூ வெரி மச்.

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8-648, 044-249-8-648.
0: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agncn1@gmail.com, agncn1@gmail.com.

0: இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026க்கான பரிந்துரைகளை வரவேற்கிறது.
1: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க தேசிய விருது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார்.
0: தங்கள் பரிந்துரைகளை அனுப்புவதற்கான இணையதள முகவரி
1: https://awards.gov.in.
0: விண்ணப்பிக்க கடைசி நாள் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.

ஆகாஷ்வாணி, நேரம் 9:30. பக்தி பாவங்கள், வாத்சல்யா துளசிதரன் அவர்கள் நிகழ்த்தியுள்ள இசை பேருரை. வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், எம் குருராஜ் அவர்கள் மிருதங்கம்.

ஸ்ரீயப்பதியான பகவான் ஸ்ரீமன் நாராயணனுடைய பரமகிருப்பையினாலையும் சத்குருநாதாளுடைய பரிபூர்ணமான கட்டாட்சத்தினாலையும் பக்தி பாவங்கள் அப்படின்ற தலைப்பில் பகவானை நோக்கி எந்தெந்த பாவங்களில் பக்தி பண்ணலாம் அப்படின்றதும், எந்தெந்த பக்தர்கள் எந்தெந்த பாவத்தை வெளிப்படுத்தி பக்தி பண்ணினார்கள் அப்படின்ற கதைகளையும் தத்துவத்தையும் ஸ்மரிக்கக்கூடிய ஒரு அருமையான பாக்கியம் நம்ம எல்லாருக்கும் கிட்டியிருக்கு. பகவான் ஸ்ரீமன் நாராயணனுக்கு பல்வேறு நாமங்கள், அதில் முக்கியமான நாமங்கள் பக்த பராதீனன், பக்த வத்சலன், பக்த வஷ புருஷன் அப்படின்னு எல்லாம் பக்தி சார்ந்த நாமங்களே. இதன் மூலியமா என்ன அர்த்தம், என்ன தாத்பரியம் அப்படின்னா, பகவான் பக்திக்கு கட்டுப்பட்டவன், பகவான் பக்தாளுக்கு கட்டுப்பட்டவன் அப்படின்றதுதான் இந்த நாமம் எல்லாம் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு சந்தேஷம். பகவானே பாகவதத்துல

ஹே துர்வாச முனிவரே, நான் சுதந்திரன்னு நினைச்சிருக்கேள், என்னால எல்லாம் செய்ய முடியும்னு நினைச்சிருக்கேள். ஆனா அப்படி கிடையாது. நானோ பக்திக்கு கட்டுப்பட்டவன், பக்தர்களுக்கு கட்டுப்பட்டவன், பக்த பராதீனன், ஸ்வதந்திரன். ஸ்வதந்திரமா என்னால எதுவும் பண்ண முடியாது, ஸ்வதந்திரன் அப்படின்னு பகவான் சொல்றார். பக்தாள் எப்படி என்ன கட்டுப்படுத்துறா, எப்படி அவர்களுடைய வசத்துல என்ன வைத்திருக்கிறார்கள் அப்படின்னா, வசீ குர்வந்தி மாம் பக்த்யா சத்ஸ்த்ரீய சத்பதிம் யதா. ஒரு நல்ல குலத்துல பிறந்த பெண் எப்படி தன்னுடைய சேவையினாலையும் சுஷ்ரூஷையினாலையும் பணிவிடையினாலையும் தன்னோட கணவனை சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் வைத்திருக்கிறாளோ, அதுபோல பக்தர்கள் எல்லாரும் சேவையினால பக்தியினால என்ன கட்டி போட்டு வைத்திருக்கிறார்கள், வசப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். நான் வேறில்ல, சாதுக்கள் வேறில்ல, என்னோட ஹிருதயத்திலும் சாதுக்களே இருக்கா, சாதுக்களோட ஹிருதயத்திலும் நானே இருக்கிறேன் அப்படின்னு பகவானே.

பாகவதத்தில் சொல்லியிருக்கார். அப்போ பகவான் எதை பார்க்கிறார் அப்படின்னா பக்திய பார்க்கிறார். பக்தர்கள் வெளிப்படுத்தக்கூடிய அந்த பக்தி பாவத்தை அவர் கிரகிச்சுக்கிறார். அதனாலதான் பாவ கிராகி ஜனார்தன அப்படின்ற பெயரே இவருக்கு உண்டு. பக்தி பக்தி அப்படின்னா எதை எதிர்பார்க்கிறார், எதை கொடுக்கணும். மகாபாரதத்துல ஒரு சம்பவம், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் பாண்டவ தூதனா ஹஸ்தினாபுரத்துக்கு வரார். சந்தேசத்தை எடுத்துண்டு அப்போ துரியோதனன் ஒரு பெரிய விருந்த ஏற்பாடு பண்றான். அந்த விருந்த நிராகரிச்சுட்டு பகவான் விதுரரோட ஆத்துக்கு போறார். அவர் கொடுத்த பழங்களை சாப்பிடுறார். இதுல உள்ள தத்துவம் என்ன அப்படின்னா ஒரு உதாரணத்தின் மூலமா தெரிந்து கொள்ளலாம். ஒருத்தர் நன்னா சாப்பிட்டிருக்கார், அவருக்கு இதுக்கு மேல வயர்ல இடமே இல்லை, அந்த அளவுக்கு சாப்பிட்டிருக்கார். அவர்கிட்ட போய் இன்னும் நிறைய பக்ஷணங்கள் இருக்கு, இன்னும் பெரிய விருந்தே இருக்கு, நீங்க என்ன இப்பவே போதும் போதும்னு சொல்றேன், இன்னும் எடுத்துக்கோங்கோ இன்னும் எடுத்துக்கோங்கோ அப்படின்னு சொன்னானா அவரால் ஒரு பறிக்கையாவது எடுத்துக்க முடியுமா? இதே இன்னொருத்தர் இருக்கார், ரொம்ப காலமா சாப்பிடாம, ரொம்ப நாட்களா சாப்பிடாம அப்படியே உடம்பெல்லாம் மெலிந்து போயிருக்கோம். அவர்கிட்ட போய் சுவாமி பெரிய விருந்து ஏற்பாடு பண்றதுக்கு என்கிட்ட வசதி இல்லை, ஒரே ஒரு பழம் தான் இருக்கு, இதை ஏத்துக்கிறேளா அப்படின்னு கேட்டா சந்தோஷமா ஏத்துப்பார் இல்லையா? இதுக்கும் மகாபாரதத்துல நடந்த சம்பவத்துக்கும் என்ன சம்பந்தம்? பகவான் துரியோதனனோட ஆத்துக்கு போகும்போது அவருக்கு பசி எடுக்கல, விதுரரோட ஆத்துக்கு போகும்போது பசி எடுத்தது அப்படின்னு அர்த்தமா அப்படின்னு கேட்டா பகவான் எதை ஏத்துக்கிறார் எதை ஏத்துக்கல அப்படின்றதுதான் இங்க முக்கியம். பகவான் விதுரர் கொடுத்த பழங்களை ஏத்துக்கிறார், ஏன்னா விதுரரோ பக்தியோடு கொடுத்தார். பகவான்காக பண்றோம், பகவான்காக பண்றோம், அவருக்கு பண்ணக்கூடிய சேவை அவருக்கு பிரசன்னத்தை உண்டாக்கணும், ஆனந்தத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு பார்த்து பார்த்து கொடுத்ததால, பார்த்து பார்த்து சமர்ப்பிச்சதால பகவான் திருப்தியா அது ஏத்துக்கிறார். ஆனா துரியோதனன் கிட்ட போகும்போது அது அகங்காரத்தோட வெளிப்பாடு. எனக்கு நிறைய பணம் இருக்கு, எனக்கு நிறைய பலம் இருக்கு, என்னோட அந்தஸ்து என்ன அப்படின்னு ஏற்பாடு பண்ண விருந்து அப்படின்றதுனால பகவான் அதை நிராகரிக்கிறார். அப்ப முக்கியமான விஷயம் என்னன்னா பகவானுக்கு பசி எடுத்ததா எடுக்கலையா அப்படின்றது கிடையாது, அவருக்குள்ள பசி, அவருக்குள்ள ஏத்துக்கணும், இதை ஸ்வீகரிக்கணும் அப்படின்ற பாவம் எப்போ வரும்னா கொடுக்கறவா எந்த பாவத்துல கொடுக்கறாளோ அதை பொறுத்துதான் பகவான் ஏத்துக்கிறதும் ஏத்துக்காததும். கொடுக்கிறவர் விதுரரை போல பகவானுக்காகவே எல்லாம் அர்ப்பணம் அப்படின்னு பக்தியோட கொடுத்தார்னா பகவான் எவ்வளவு கொடுத்தாலும் ஏத்துப்பார். கூட கூடையா புஷ்பங்களும் கூட கூடையா பழங்களும் எல்லா நதியிலிருந்து சேகரிச்ச தீர்த்தமும் ஒருத்தர் கொடுக்கிறார், இன்னொரு பக்கம் ஒரே ஒரு புஷ்பமோ ஒரே ஒரு பழமோ ஒரே ஒரு சொட்டு ஜலமோ தரக்கூடியவர் இருக்கார். இந்த ரெண்டு பேர்ல யார் யாருடைய பிரசாதத்தை பகவான் ஏத்துப்பார் அப்படின்னா பகவானே இதுக்கு விடை பகவத்கீதையில சொல்றார். பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி. ஒருவன் ஒரே ஒரு பத்திரம் ஒரே ஒரு இலை, புஷ்பம் ஒரே ஒரு பூ, பலம் ஒரே ஒரு பழம், தோயம் ஒரே ஒரு சொட்டு ஜலம் தான் கொடுக்க முடிந்தால் அப்படின்னாலும் அதை சந்தோஷமா நான் ஏத்துப்பேன், ஏன்னா யோமே பக்தியா பிரயச்சதி, அவன் கொடுக்கக்கூடிய பக்தி பாவத்தையே நான் பார்ப்பேனே தவிர கொடுக்கக்கூடிய விஷயத்தை நான் பார்க்க மாட்டேன். அப்போ எவ்வளவு கொடுக்கறோம் என்ன கொடுக்கறோம் அப்படின்றது முக்கியம் கிடையாது, எப்படி கொடுக்கறோம் அப்படின்றது தான் முக்கியம். அதனால பிரஹ்லாத சுவாமியும் பாகவதத்துல சொல்லும் போது பிரியதே அமலயா பக்தியா ஹரிரண்யத் விடம்பதம், அமலயா பக்தியா, அமலமான ஒரு கல்மஷமும் இல்லாத தோஷமும் இல்லாத தூய்மையான மனசோட யார் பக்தியோட பகவானுக்கு ஏதாவது சமர்ப்பித்தாலும் அதை அவன் சந்தோஷமா ஏத்துக்கிறான், மீதி எல்லாமே விடம்பனம் பிரயோஜனம் அற்றவை அப்படின்னு பிரஹ்லாத சுவாமியே பாகவதத்துல சொல்றார். அப்ப இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா பகவான் சந்தோஷமா நம்ம என்ன கொடுத்தாலும் ஏத்துக்கிறார்,

தகுதி அப்படின்றது கிடையவே கிடையாது. இன்னார் தான் பகவானை போய் பக்தி பண்ணி அடைய முடியும், இன்னார் கொடுக்கறது தான் பகவான் ஏத்துப்பார் அப்படின்றது கிடையவே கிடையாது. இது எத்தனையோ பக்தர்களுடைய கதையில ரொம்ப சுஸ்பஷ்டமா நமக்கு தெரியறது. இந்த பட்டியலை எடுத்தோம் அப்படின்னா பெருசா போயிட்டே இருக்கும். ஆனா அதுல சில பக்தர்களுடைய கதைய கபீர்தாசர் அவருடைய கீர்த்தனையில பாடுறார்.

இந்த கீர்த்தனையில கபீர்தாசர் சொல்றார், வியாத கோண ஆச்சாரிக்கியாத்தா, ஆச்சார அனுஷ்டானங்களையே பகவான் ரொம்ப முக்கியமா எண்ணினார் அப்படின்னா, வேடுவனான வால்மீகி பகவானுக்கு எதுக்கு அனுகிரகம் பண்ணணும், படகோட்டியான குஹனுக்கு எதுக்கு அனுகிரகம் பண்ணணும், ரொம்ப அனுபவம் யாருக்கு இருக்கோ அவளுக்கு மட்டுமே அனுகிரகம் அப்படின்னு இருந்தானா, துருவனுக்கோ வெறும் 5 வயசுதான், ஆனா அவர் கூப்பிட்ட குரலுக்கு பகவான் ஓடி வரலையா. வித்யை, யாருக்கு நல்ல பாண்டித்யம் இருக்கோ அவர்களுக்கு தான் அனுகிரகம் அப்படின்னு சொல்லிட்டானா, கஜேந்திரன் எந்த பாடசாலையில படிச்சார் அவருக்கு என்ன தெரியும், ஆனா ஆதி மூலமே அப்படின்னு அவர் கூப்பிட்ட குரலுக்கு பகவான் ஓடி வரலையா. ஜாதி அந்தஸ்து இதெல்லாம் பார்ப்பேன் அப்படின்னு சொன்னார்னா, விதுரரோட கிரகத்துக்கு போனாரே, அவர் கொடுத்த பழம் என்ன, சில சமயம் தோலை கொடுத்தானாலும் அதை சந்தோஷமா ஸ்வீகரிச்சாரே, குஹனோடு ஐவரானோம் அப்படின்னு ஆலிங்கனம் பண்ணிக்கிறாரே, அப்போ ஜாதி அந்தஸ்தையும் பார்க்கறதில்ல. பலம் பௌருஷத்தை பார்க்கறாரா அப்படின்னா, கம்சனை வதம் பண்ணினதுக்கு அப்புறமா அந்த மதுராபுரியே கிருஷ்ணனுக்கு தான் சொந்தம், ஆனா மெனக்கிட்டு உக்ரசேன மகாராஜாவை விடுவித்து நீங்க தான் இந்த ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணணும்னு நமஸ்காரம் பண்றாரு இல்லையா, அப்ப பௌருஷத்தையோ பலத்தையோ பாக்கறதில்ல. சரி, அழக பாக்கறாரா அப்படின்னா, குப்ஜ அப்படின்னு ஒருத்தி, திரிவக்ரா அப்படின்னு பெயர், 3 இடத்துல கூன் இருந்துதான், அப்பேற்பட்டவக்கிட்டிருந்து சந்தனத்தை வாங்கிக்கிறார், அப்போ அழகையும் பாக்கறதில்ல. சரி, நிறைய பணம் இருந்தா அவகிட்ட பகவான் போவாரா அப்படின்னு பார்த்தா, சுதாமா கொடுத்த ஒரே ஒரு பிடி அவளை சந்தோஷமா ஏத்துக்கிறார் இல்லையா, அப்போ அவரை பொறுத்த வரைக்கும் பக்தி முக்கியம், பாவ பக்திகா பூகா சோயி அப்படின்னு இதே கீர்த்தனத்துல கபீர்தாசர் பாடுறார், பாவமும் பக்தியுமே முக்கியம், மற்றதெல்லாமே விடம்பனம், எதுவுமே பிரயோஜனம் இல்லாதவை அப்படின்றத எத்தனையோ கதைகள் மூலியமா, எத்தனையோ சரித்திரத்தின் மூலியமா பகவான் நமக்கு உணர்த்திண்டே இருக்கார். இவ்வளவு சுலபமா நம்மளால பகவான் அடைய முடியும், அந்த மார்க்கத்துக்கு உபாசன மார்க்கம் அப்படின்ற பெயர். உபாசனம், ஆசனம் அப்படின்னா அமர்வது, உப்ப ஆசனம் அப்படின்னா அருகே சென்று அமர்வது. உபாசன மார்க்கத்துல நம்ம பகவானுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய இடைவேளையானது குறைஞ்சுட்டே வரும், நம்ம பகவானை நெருங்கி நெருங்கி நெருங்கி அவர்கிட்டயே போயின்னு இருக்கோம்.

இந்த உபாசன மார்க்கத்துல முதல் விஷயமா இருக்கக்கூடியது ஹரிகதா ஸ்ரவணமும் நாம சங்கீர்த்தனமும். இதன் மூலமா மனசுல இருக்கக்கூடிய எல்லா தோஷமும் எல்லா அழுக்கும் நீங்கிறது. அதனால பகவான நம்ம உணர ஆரம்பிக்கிறோம். பகவான உணர்ந்தாச்சு, இப்போ பகவானுக்கும் நமக்கும் ஒரு சம்பந்தமானது ஏற்படணும். இந்த சம்பந்தமானது எப்படி ஏற்படும், எந்த பாவத்துல சம்பந்தமானதை நம்ம ஏற்படுத்திக்கலாம்? பிரதானமா முக்கியமா அஞ்சு பாவங்கள் உண்டு. சாந்த பாவம், தாசிய பாவம், சக்கிய பாவம், வாத்சல்ய பாவம், மாதுரிய பாவம். ஒரு பாவத்திலையும் பகவானோட எவ்வளவு கிட்டக்க இருக்கும், எவ்வளவு தூரம் இருக்கும் அப்படின்றது மாறிண்டே இருக்கும். ஒரே ஒரு நிலம், அந்த நிலத்துல மாங்காய் செடி, தென்னை மரத்துக்குண்டான அந்த விதை, கொய்யா மரத்துக்குண்டான விதை எல்லாத்தையும் வச்சு நட்டதுக்கு அப்புறமா அதுக்கு தண்ணி தெளிக்கிறோம். பெரிய மரமா வளர்ந்ததுக்கு அப்புறமா மாங்காய் மரத்துலேருந்து மாங்காய் தான் கிடைக்கும், தென்னை மரத்துலேருந்து தேங்காய் தான் கிடைக்கும், கொய்யா மரத்துலேருந்து கொய்யாக்காய் தான் கிடைக்கும். வெவ்வேறு மரங்கள்லேருந்து வெவ்வேறு காய் கிடைக்குமா என்ன? மாங்காய் மரத்துலேருந்து நமக்கு தேங்காய் கிடைக்குமா? கிடைக்காது இல்லையா? அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாவத்தில் பகவானை உபாசனை பண்ணுவான். ஒவ்வொருத்தருக்கும் அனுகிரகம் அப்படின்றது வேற விதமாக இருக்கும். யத் பாவம் தத் பவதி. யார் யார் பகவானை எப்படி எப்படி பார்க்கறாளோ அப்படி அப்படி அவர்களுக்கு அனுகிரகமானது ஏற்படும், பகவானுடைய ஆசிர்வாதமானது கிட்டும். அதனால முக்கியமா இந்த அஞ்சு பாவங்கள், இதுல முதல் படியா இருக்கக்கூடியது சாந்த பாவம். யோகிகளும் முனிவர்களும் ரிஷிகளும் எப்பொழுதும் பகவானையே நினைச்சு தியானம் இருந்துன்ற காலியா, தியானத்துல முழுகி போய் ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதேசேர்ஜுன திஷ்டதி அப்படின்னு எல்லா இடத்துலையும் ஈஸ்வரனையே பார்க்கறா. தனக்குள்ளையும் ஈஸ்வரன், வெளியிலையும் ஈஸ்வரன் அப்படின்னு படைக்கும் தெய்வமாகவும் காக்கும் தெய்வமாகவும் அழிக்கும் தெய்வமாகவும் அந்த பகவானே இருக்கிறார், பரமாத்மாவே இருக்கிறார் அப்படின்னு எல்லா இடத்துலையும் வாசுதேவனையே பார்த்துருக்கக்கூடிய சாந்த பாவத்தில் இருக்கக்கூடிய பக்தர்கள் தான் முனிவர்களும் ரிஷிகளும் யோகிகளும். இதுக்கு அடுத்த பாவம் தாசிய பாவம். இந்த பாவத்தில் பகவான் தான் நம்மளோட சுவாமி, நம்மளோட நாதன், நம்ம எல்லாருமே சேவகர்கள், நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு விதத்துல அவனுக்கு ஏதோ ஒரு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு கிங்கரம் அப்படின்ற பெயர். கிங்கரர்கள் அப்படின்னாலே கிம் கரோமி கிம் கரோமி கிம் கரோமி அப்படின்னு என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் என்ன பண்ணணும்னு கேட்டுட்டே இருக்கக்கூடியவா, எப்பவுமே சேவை பண்ணிட்டே இருக்கக்கூடியவா. இந்த தாசர்கள்ல மிகவும் முக்கியமான மிகவும் சிரேஷ்டமான தாசன் அப்படின்னா அது ஆதிசேஷர் தான். ஏன்னா சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம், நின்றால் மரவடியாம் நீழ்கடலுள் அப்படின்னு எப்பவுமே சேவை பண்ணிட்டே இருப்பார் பகவானுக்கு. அப்படி ஒரு சேவை எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு எத்தனையோ பக்தர்கள் பிரார்த்தனை பண்ணியிருக்கா. அப்படிப்பட்ட ஒரு பக்தர் தான் யாமுன முனி. அவர் ஸ்தோத்திர ரத்தத்தில் பாடும்போது

0: नास्तिक नित्य किंकर प्रहर्षयिष्यामि सनात जीवितम्।
1: அவர் பிரார்த்தனை பண்றார், சுவாமி இப்படி லோகத்துல லௌகிக விஷயத்திலேயே மனசானது ஈடுபட்டுண்டே இருக்கே, எப்போ நான் உன்னை அடைய போறேன், எப்போ எல்லாத்தையும் திறந்து உன்னை அடைந்து உனக்கே சேவை பண்ண போறேன்னு தெரியலையே சுவாமி அப்படின்னு கதறாராம். இந்த சுவாமிக்கு நம்ம தாசனா இருக்கிறதுனால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றத முகுந்த மாலையில குலசேகர் ஆழ்வார் சொல்றார்.

இந்த ஸ்லோகத்துல குலசேகர ஆழ்வார், நான் யாரோ சிற்றரசரப்போய் நமஸ்காரம் பண்ணலையே, திரிஜகதாமேகாதிபே மூணு லோகத்துக்கும் அதிபதியா இருக்கக்கூடிய புருஷோத்தமனாக இருக்கக்கூடிய அந்த பகவான் ஸ்ரீமன் நாராயணனை நமஸ்காரம் பண்ணியிருக்கேன். அவரை நமஸ்காரம் பண்றதுனால, அவருக்கு தாசனா இருக்கிறதால, அவர் அவருடைய பதத்தையே நமக்கு கொடுத்துருவார். சேவியே ஸ்வசிய பதசிய தாத்தரி, அவரோட பதத்தையே கொடுத்து எல்லாம் நமக்கு கொடுக்கக்கூடியவர் அப்பேற்பட்ட கிருபாளுவான தயாளுவான மூர்த்தி பகவான் ஸ்ரீமன் நாராயணன் அப்படின்னு முகுந்த மாலையில குலசேகர ஆழ்வார் சொல்றார். இந்த தாசத்துவம் வேணும், இந்த தாசியபாவம் வேணும் அப்படின்றத தியாகராஜ சுவாமியும் ஒரு கீர்த்தனையில பாடுறார்.

தியாகராஜ சுவாமி இந்த கீர்த்தனையில எப்பவுமே உன்னோட தாசனா இருந்து உன் சந்நிதியிலேயே இருக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். எனக்கு அஸ்திரங்கள்லாம் வேணும், எதுக்காகனா காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் மத்சரியம் போன்ற என்னோட எதிரிகள் எல்லாரையுமே வீழ்த்துறதுக்கு அஸ்திரம் வேணும். உன்னுடைய இந்த சந்நிதியில நான் தாசனா இருக்கணும் அப்படின்னா எனக்கு ஒரு கவச்சம் வேணும். என்ன கவச்சம்? ரோம கூர்ச்சைகள் தான் என்னோட கவச்சம். எனக்கு ஒரு முத்ரை இருக்கணும், அது என்னன்னா ராம பக்தி அப்படின்ற முத்ரை. கையில ஒரு வாள் இருக்கணும், எல்லா துஷ்டர்களையும் அசுரர்களையும் வீழ்த்துறதுக்காக. அது என்ன வாள் அப்படின்னா

ராம நாமம் அப்படின்ற கட்கம் வேணும், அந்த வாள் எனக்கு வேணும். இதெல்லாம் வச்சுண்டு உன்னோட சந்நிதியிலேயே எப்பவும் உன் பக்கத்திலேயே நான் இருந்துருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ண

தியாகராஜசுவாமி. இப்படி தாசிய பாவத்துக்காக எல்லாரும் இயங்கியிருக்கா, இதுல மிகவும் சிறந்த ராமதாசர் ஆஞ்சநேய சுவாமி. அவர் பண்ண அந்த சேவையை பார்த்து ராமரே சொல்றார், ஏகைகஸ்யோபகாரஸ்ய ப்ராணம் தாஸ்யாமிதேகபே சேஷஸ்ய உபகாராணாம் பவாமி அரிணினோவயம். ஒரு உபகாரத்தையும் எடுத்தானாலே நான் என் பிராணனையே உனக்காக கொடுக்கற மாதிரி ஆயிடும். ஆனா நீங்க பண்ணின இத்தனை உபகாரத்தை எடுத்தோம் அப்படின்னா காலம் முழுக்க உங்களுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு ராமரே ஆஞ்சநேயரை பார்த்து சொல்றாராம். அப்பேற்பட்ட ராமதாசர் ராமபக்த சிகாமணி ஆஞ்சநேய சுவாமி. இதுதான் தாசிய பாவம். இந்த தாசிய பாவத்துல என்ன அப்படின்னா, பக்தன் பகவானை விட ஒரு படி கம்மியா தன்னை எண்ணுகிறான். இதுக்கு அடுத்தபடியா இருக்கக்கூடியது சக்கிய பாவம். பகவானும் பக்தனும் ஒரே ஸ்தரத்துல இருப்பா, ஒரே நிலையில இருப்பா. இதுக்கு சமபாவம் அப்படின்ற பெயர். பகவான் தான் நம்மளுடைய நண்பன், நம்மளுடைய தோழன், நம்மளுடைய மித்ரன் அப்படின்னு எண்ணி அவனோட சம்பந்தத்தை உருவாக்கிக்கிறது தான் சக்கிய பாவம். இந்த பாவத்துலதான் எல்லா கோபர்களும் இருந்தா. அவர்களுக்கு எப்பேற்பட்ட பாக்கியம். பாகவதத்துல சொல்லும் போது

चारों कृत पुण्य पुंजा। இந்த பாவத்துல இருக்கக்கூடியவா எவ்வளவு பாக்யசாலிகள் அப்படின்னு பாகவதத்துல பேசுறா. சாந்த பாவத்துல இருக்கிறவா பகவான பரம்பொருளா பாக்கறா. தாசிய பாவத்துல இருக்கிறவா பகவான பரதேவதையாவும் இஷ்ட தேவதையாகவும் பாக்கறா. சாதாரண மர்த்தியர்கள் பகவான பத்தி தெரியாதவா எல்லாரும் பகவான் ஒரு குழந்தை அப்படின்னு பாக்கறா. ஆனா இந்த கோபர்கள் எல்லாரும் எவ்வளவு பாக்யசாலிகள். தான் சாப்பிட்டதை பகவானுக்கு ஊட்டி விடுறா, பகவான் சாப்பிட்டதை தான் வாங்கிக்கிறா, பகவான் மேல இவா எல்லாரும் சவாரி போறா, பகவான் வேகமா போலன்னா அவரை உதச்சி சீக்கிரமா போ சீக்கிரமா போ அப்படின்னு அதட்டுறா. இதெல்லாம் மற்றவாளுக்கெல்லாம் கிடைக்குமா? சக்கிய பாவத்துல தானே கிடைக்கும். இந்த சக்கிய பாவத்துல இருந்ததுனால தானே அர்ஜுனனும் கிருஷ்ணனும் அவ்வளவு அந்யோன்யமா ஒன்னா சேர்ந்தே இருந்தா. அர்ஜுனனே ஒரு சமயத்துல பகவான் விஸ்வரூப தர்சனத்தை காமிச்சதுக்கு அப்புறமா சகேதி மத்வா பிரசபம் எதுக்தம் ஹே கிருஷ்ண ஹே யாதவ ஹே சகேதி அஜானதா மகிமானம் தவேதம் மயா பிரமாதாத் பிரணயேன வாபி அப்படின்னு சொல்றார். உன்னுடைய நிஜமான ஸ்வரூபத்தை தெரியாம உன்னை பத்தி இருக்கக்கூடிய தத்துவத்தை நான் புரிஞ்சுக்காம நீ தான் பரம்பொருள் அப்படின்றத தெரிஞ்சுக்காம நான் உன்னை எப்படியெல்லாம் கூப்பிட்டுருக்கேன், சகா யாதவா கிருஷ்ணா இப்படியெல்லாம் கூப்பிட்டுருக்கேனே, ஆனா நீ எதையுமே பெருசா எண்ணாம என்னோட மித்திரனாகவே இருந்தியே அப்படின்னு நமஸ்காரம் பண்றாராம் அர்ஜுனன். சுதாமாவும் சக்கியபாவத்துலதான் இருந்தார். ஆனா துவாரகாதீசனை பார்க்க போறோம் அப்படின்ன உடனே கொஞ்சம் சங்கோச்சம் வந்துருது. அந்த சங்கோச்சத்தை அடியோட விளக்கிட்டார் இல்லையா. அவர் கொடுத்த அந்த அவலை சந்தோஷமா வாங்கிண்டு ஏத்துண்டு ஆலிங்கனம் பண்ணி சுதாமா என்னெல்லாம் நினைச்சாரோ அவருடைய கிரகத்துல இருக்கிறவா என்னெல்லாம் நினைச்சாரோ அதை எல்லாத்துக்குமே கொடுக்கறாரு இல்லையா. இதுதான் சக்கிய பாவத்தினுடைய ஒரு ஏற்றம். பகவானும் பக்தர்களும் ஒரே ஸ்திதியில இருக்கா, ஒரே நிலையில இருக்கா. இதுக்கு அடுத்த பாவம் வாத்சல்ய பாவம். பகவான் பக்தரை விட ஒரு படி கம்மியா இருக்காராம். ஏன்னா பக்தர்கள் தான் தான் அம்மா தான் தான் அப்பா பகவான் நம்மளோட குழந்தை அப்படின்ற பாவத்துல இருக்காளாம். இந்த பாவத்துல முக்கியமா யாரெல்லாம் இருந்தா அப்படின்னா தசரதரும் கௌசல்யையும் வசுதேவரும் தேவகியும் நந்த மகாராஜும் யசோதா அம்மாவும். இதுல இருக்கிறதுக்குள்ளேயே மகாபாகியசாலி அப்படின்னா அது யசோதா அம்மா மட்டும்தான். ஏன்னா பாகவதத்திலே சொல்லும்போது

இந்த பாவத்துக்கு எல்லாரும் ஏங்கினாளாம். பிரம்மாவுக்கும் கிடைக்கல, சிவபெருமானுக்கும் கிடைக்கல. தத் வக்ஷஸ்தல நித்திய வாச ரசிகாம் தத் சாந்தி சம்வர்தினியம் அப்படின்னு அனபாயினியா எப்பவும் வக்ஷஸ்தலத்திலேயே வாசம் பண்ணக்கூடிய லக்ஷ்மிக்கும் தாயாருக்கும் இந்த பாக்கியம் கிடைக்கல. அவ்வளவு பெரிய பாக்கியம் அந்த கோபியான யசோதா அம்மா கிடைச்சிருத்து. யசோதா அம்மா கிருஷ்ணனை எப்பவுமே குழந்தையா மட்டுமே பார்த்தா. கிருஷ்ணன் மண் எடுத்து சாப்பிட்டார் அப்படின்ன உடனே வாய திறந்து காமி அப்படின்னு அதட்டுறா. கிருஷ்ணனோ வாய திறந்து காமிக்கிறார். வாய திறந்தா ஈரேழு புவனங்களும் தெரியறது அவளுக்கு. அப்பவாத யோசிச்சிருக்கணுமோ இல்லையோ, இவர் பரம்பொருள், இவர் பரமாத்மா, இவர் சின்ன குழந்தை கிடையாது, சாதாரண குழந்தை கிடையாது அப்படின்னு யோசிக்கணுமோ இல்லையோ. யசோதா அம்மா மனசுல என்ன தோணித்துன்னா, யாரோ கண்ணு வச்சுட்டா போல இருக்கேன் குழந்தைக்கு, திருஷ்டி சுத்தி போடணும், யாரோ செய்வினை ஏதோ பண்ணிருக்கா அப்படின்னு மந்திர தந்திரம் தெரிஞ்சவா எல்லாரையும் கூப்பிட்டு அந்த செய்வினையை எப்படி எடுக்கிறதுன்னு பாத்துட்டு இருக்கா, திருஷ்டி சுத்தி போட்டுன்னு இருக்கா, கண்ணத்துல அந்த பருலாம் வச்சுட்டு இருக்கா, எப்படியாவது இந்த திருஷ்டியை எடுத்துடணும்னு பாக்கறா. இதுதான் யசோதா அம்மாவோட வாத்சல்ய பாவம். ஒரு சமயம் கிருஷ்ணன் யசோதா அம்மாவோட மடியில உட்காந்துட்டு பால் குடிச்சுட்டு இருக்கா. அப்போ உள்ள பால் பொங்குற சத்தம் கேட்ட உடனே பாலை இறக்கி வைக்கணும் அப்படின்னு யசோதா அம்மா உள்ள போறா. கிருஷ்ணனுக்கு ஒரே கோபம், நான் முக்கியமா பால் முக்கியமா அப்படின்னு நினைச்சார். எப்படியாவது நான் தான் முக்கியம் அப்படின்றத நிரூபணம் பண்ணணும் அப்படின்னு இருந்த எல்லா பானையும் உடைக்கிறார். தயிர் பால் வெண்ணெய் எல்லாம் செதறி கிடக்கிறது. அதுல இருந்து வெண்ணெயை எடுத்துட்டு மெனக்கெட்டு போய் குரங்குக்கெல்லாம் ஊட்டி வேற விட்டுன்னு இருக்கார். யசோதா அம்மா வெளில வந்து பார்த்தா இவ்வளவு சேஷ்டிதம் கிருஷ்ணன் பண்ணிருக்கானா அப்படின்னு கோபம் வந்துருது. சரி, கிருஷ்ணனை பிடிச்சி இன்னைக்கு எப்படியாவது தண்டனை கொடுத்துடணும் அப்படின்னு கிருஷ்ணனை பிடிக்க போக கிருஷ்ணன் ஓட ஆரம்பிச்சிடுறார். எல்லா இடத்துக்கும் ஓடுறா, அம்மாவும் பின்னாடியே ஓடுறா. ஆனா கிருஷ்ணனை பிடிக்கவே முடியல. அதனால தான் உட்காந்துட்டு, கிருஷ்ணா என்னால உன்னை பிடிக்க முடியல, நீயே வந்துட அப்படின்னு சொன்ன உடனே ஆஹா அம்மா கூப்பிடுறாளேன்னு கிருஷ்ணனும் ஓடி வந்துடுறான். பிடிச்சி செம்பார், இனிமே இந்த மாதிரி பண்ணுவியா, இன்னைக்கு உனக்கு தண்டனை கொடுக்க போறேன் அப்படின்னு உரலோட கட்டணும்னு நினைக்கிறா. எத்தனையோ கயரை எடுத்துன்னு வரா, எங்கெங்கெந்தோ கயர் எடுத்துன்னு வரா. ஆனா ரெண்டு விரல் கம்மியா இருக்கும், அந்த அளவுக்கு அந்த கயர் கம்மியா இருக்காம் கட்டி முடிக்கவே முடியலையாம். அவ பார்த்தா இதுக்கு மேல முடியாத கிருஷ்ணா, நீயே கட்டிக்கோ அப்படின்றா. தண்டனை கிருஷ்ணன் தனக்கே கொடுத்துக்கணும் அப்படின்னு கிருஷ்ணனும் சரியாம்மா நான் பண்ணிடுறேன் அப்படின்னு தானே அந்த கயரையும் கட்டிக்கிறார். இதை பார்த்த உடனே எல்லாருக்கும் ஆச்சரியம். இந்த பாக்கியம்தான் பிரம்மாவுக்கும் கிடைக்கல, சிவனுக்கும் கிடைக்கல, லக்ஷ்மிக்கும் கிடைக்கல, யாருக்கும் எந்த தேவர்களுக்கும் கிடைக்கல. அப்படி என்ன தவம் பண்ணினானே தெரியலையே யசோதா அம்மா. யாராலையுமே மனசுனால கூட கட்டி போட முடியாத அந்த கிருஷ்ணனை உரல்ல ரொம்ப சுலபமா அம்மா கட்டி போட்டுட்டாளே. என்ன தவம் பண்ணினா, என்ன பாக்கியம் பண்ணினான்னு தெரியலையே அப்படின்னு எல்லா பக்தர்களும்

என்ன தவம் செய்தனே யசோதா. இந்த ஒரு லீலையை பார்த்துட்டு பிரமனும் இந்திரனும் மனதில் பொறாமை கொள்ள உரலில் கட்டி வாய் பொத்தி கொஞ்ச வைத்த கண்ணனை என்ன தவம் செய்தனே. ஈரேழு புவனங்கள் படைத்தவனை கையில் ஏந்தி சீராட்டி பாலூட்டி தாளாட்ட என்ன தவம் செய்தனே அப்படின்னு எல்லாருமே யசோதா அம்மாவுக்கு கிடைச்ச பாக்கியம் நமக்கு கிடைக்காதா கிடைக்காதா அப்படின்னு ஏங்கின்றிருக்கா. பகவானும் இதை தான் வேணும்னு கேட்டுக்கிறார். யசோதா அம்மா ஓஹோ இவன் பரம்பொருள் போல இருக்கு அப்படின்னு நினைச்சு தன்னையே கிருஷ்ணன் கிட்டந்து விலக்கிக்க ஆரம்பிச்சிட்டானா, கிருஷ்ணனோ குழந்தையா இருந்து அம்மா பாசத்தை வாங்கிக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்திருக்கானே. அதுக்காக தான் இந்த லீலையே அப்பேற்பட்டவன் கிட்ட போயிட்டு நீ பரம்பொருளா நீ தள்ளியேறு அப்படின்னு சொன்னானா கிருஷ்ணனுக்கும் வருத்தமாயிடும் இல்லையா. அதனால அம்மா பாசத்தை வர்ஷிக்க யசோதா அம்மா அதை அவ்வளவு அழகா அனுபவிச்சு பகவானும் ஏத்துண்டார் அப்படின்றது தான் அவரோட பால்ய லீலையில முழுக்க முழுக்க நிரம்பியிருக்கு. யசோதா அம்மாவும் நந்தகோபரும் ரொம்ப சோகத்தோட இருக்கா கிருஷ்ணன் கிளம்பின உடனே, மதுரைக்கு கிளம்பின உடனே. சாப்பிடவே இல்லை தூங்கவே இல்லை, ஆத்து விட்டு வெளியிலேயே வரலையாம். உத்தவனும் ஆஸ்வாசனப்படுத்துறதுக்காக வரார். வந்த உடனே சொல்றார் நந்தபாபா கிட்ட, கிருஷ்ணன் ஏதோ சாதாரண குழந்தைன்னு நினைச்சின்றிருக்கேள், அவன் பரமாத்மா அவன் பரம்பொருள் அப்படின்னு சொன்ன உடனே நந்தபாபாவால் அதை ஒத்துக்கவே முடியலையாம். அவர் சொல்றார், சாப்பாடு எந்த சமயத்துல அவன் கேட்கறானோ அப்ப கொடுக்கலன்னா யாராவது பானையெல்லாம் உடைச்சு அட்டூழியம் பண்ணுவாளா, யாராவது சேஷ்டிதங்கள் பண்ணுவாளா, எல்லா ராத்துக்கும் போய் எல்லா பானையும் உடைச்சு எல்லா சேஷ்டிதங்களும் பண்ணி எல்லா லீலையும் பண்ணக்கூடியவர் ஒரு சாதாரண குழந்தையா தான் இருக்க முடியும், பரம்பொருளா இருக்க முடியாது. அதனால என் குழந்தை தான் கிருஷ்ணன், அவன் பரமாத்மா கிடையாது. தசரதரோ ராமர் கிளம்பினதுக்கு அப்புறமா அந்த சோகத்தினால அவரால் உயிர் தரிக்கவே முடியல, எனக்கும் இப்போ அப்படிதான் இருக்கு. ஆனா கிருஷ்ணன் சத்தியம் பண்ணியிருக்கான், நான் கண்டிப்பா வந்துடுவேன் அப்பா அப்படின்னு சொல்லியிருக்கான். அவன் வரும்போது அம்மா மட்டும்தான் இருக்கா அப்பா இல்லை அப்படின்னானா அவன் மனசு ரொம்ப கஷ்டப்படும், அதனால நான் உயிர் தரிச்சுருக்கேன் அப்படின்னு நந்தபாபா சொல்றாளாம். இதை கேட்ட உடனே உத்தவருக்கு இப்படி ஒரு பக்தியா எல்லாருக்கும் இங்க, இப்படி ஒரு வாத்சல்ய பாவமா யசோதா அம்மாக்கும் நந்தகோபருக்கும் அப்படின்னு நினைச்சு அவர் கண்ணீர் விடுறாராம். ஆச்சரியத்துல அப்படியே முழுகி போறாராம். இப்படி பாவத்துல முழுகி இருந்தவர்கள் நந்தகோபரும் யசோதா அம்மாவும். இதே மாதிரி வாத்சல்ய பாவத்துல நடாதூர் அம்மாள் அப்படின்ற ஒரு பரம ஆச்சாரியர் இருந்தார். அவர் காஞ்சிபுரத்துல இருந்திருந்தார். அவருடைய பேர் வரதராஜர். அவருக்கும் காஞ்சி வரதராஜ சுவாமி மேல ஒரு வாத்சல்ய பாவம். ஒரு சமயம் அர்ச்சகர் சூடான பாலை அம்ச பண்ணலான்னு எடுத்துட்டு வரும்போது நடாதூர் அம்மாள் தடுத்துட்டார். இவ்வளவு கொதிக்க கொதிக்க இருக்கக்கூடிய பாலை யாராவது குழந்தை கொடுப்பாளா, இப்படி கொதிக்க கொதிக்க குடிச்சானா நாக்கு சுட்டு போயிடுமே, ரொம்ப ஆத்த வச்சிட்டாலும் தொண்டை வறண்டு போயிடுமே, அதனால பார்த்து பார்த்து குழந்தைக்கு கொடுக்க வேண்டாமோ அப்படின்னு ஒரு பாத்திரத்திலேருந்து இன்னொரு பாத்திரத்துக்கு குத்தி குத்தி அந்த பாலை ஆத்த வச்சதுக்கு அப்புறமா அதை வரதராஜருக்கு சமர்ப்பிக்கிறாராம், அம்ச பண்ணுறாராம். இதை பார்த்த உடனே வரதராஜ சுவாமி, எனக்கு அம்மா இல்லாத குறைய நீங்கள் தீர்த்துட்டேளே, நடாதூர் அம்மாள் அப்படின்னு சொல்கிறாளாம். இவரோ புருஷன்தான், ஆனால் அம்மா பாவம் இருந்ததால் இவருக்கு நடாதூர் அம்மாள் அப்படின்ற பெயரே வந்திருத்தான். இப்படி வாத்சல்ய பாவத்தில் கண்மூடித்தனமாக பகவான் தான் நம்ம குழந்தை, அவனை எப்படியாவது நம்ம காப்பாத்திடணும், அவனை காப்பாற்ற வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு அப்படின்னு பக்தால் எல்லாரும் இருப்பா. அப்படிதான் பக்தியை பிரகடனம் பண்ணுவா. இதுதான் வாத்சல்ய பாவம். இதுக்கு அடுத்த பாவம் மாதுரிய பாவம், பிரேம பாவம். இந்த பாவத்துல என்ன ஒரு ஏற்றம் அப்படின்னா, மீதி நாலு பாவமுமே இந்த பாவத்திலையும் இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு வெளிப்படும், அவ இதையும் வெளிப்படுத்தலாம், ஆனா மீதி நாலு பாவமுமே கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்குமாம். இந்த பாவத்துல ஒரு நாயிக்கா அம்மாவாகவும் இருக்கலாம், தோழியாகவும் இருக்கலாம், தாசியாகவும் இருக்கலாம், எப்பவுமே தன்னுடைய கணவனையே நினைச்சென்னும் இருக்கலாம்.

ஆனா முந்தின சொல்லப்பட்ட பாவங்கள்ல என்னன்னா, இப்ப வாத்சல்ய பாவத்துல ஒரு அம்மா தோழியா இருக்கலாம், தாசியா இருக்கலாம், ஆனா என்னைக்குமே காந்தாவா ஆக முடியாது இல்லையா, நாயிக்காவா ஆக முடியாது. ஆனா நாயிக்கா பாவத்துல எந்த பாவத்தை வேணாலும் நம்ம மனசுல வச்சுண்டு அந்த பாவத்தின் மூலியமா பகவானுக்கு பக்தியை செலுத்தலாம் அப்படின்றதுதான் இந்த பாவத்தினோட ஒரு ஏற்றம். மீது எல்லா பாவமுமே இந்த பாவத்துக்குள்ள அடக்கம். இந்த பாவத்துலதான் சீதா பிராட்டி இருந்தாள், இந்த பாவத்துலதான் ருக்மிணி தேவியும் இருந்தாள். ருக்மிணி தேவிக்கோ சிசுபாலனோட கல்யாணம் அப்படின்னு சொன்ன உடனே அவளால உயிரே தரிக்க முடியல. இது என்ன ஒரு துர்பாகியம் அப்படின்னு அவ மனசு என்ன பாடுறதுன்னா,

கோபாலமேவ தெய்வத்தம், மனசாப்பி ந கணையாமி. மனசனால கூட வேற யாரையுமே நான் நினைக்கவே மாட்டேன். கோபாலன் மட்டும்தான் என் தெய்வம், அவனையே நினைச்சென்றிருப்பேன் அப்படின்னு கிருஷ்ணனுக்காகவே உருகின்றே இருந்தாள் இல்லையா. இதே நிலையில்தான் ஆண்டாள் பிராட்டியும் இருந்தாள். ஆண்டாளுக்கோ ஜாகிரத், ஸ்வப்னம், சுஷுப்தி அப்படின்னு எல்லா நிலையிலையும் முழுத்தின்றிருந்தாலும் சரி, தூங்கின்றிருந்தாலும் சரி, ஸ்வப்னத்திலையும் சரி, எப்பவுமே கிருஷ்ணனையே பார்த்துட்டு இருந்தாளாம். அதனாலதான் நாச்சியார் திருமொழியில

சொப்னத்திலையும் கிருஷ்ணரே வர ஆரம்பிச்சிட்டார். வாரணம் ஆயிரம் சூழ வலம் செய்து நாரணன் நம்பி நடக்கின்றான் என்றதிர். எனக்கு கிருஷ்ணனோட தான் திருமணமானது நடக்கணும், கிருஷ்ணனையே நான் அடையணும் அப்படின்னு அந்த பாவத்திலேயே இருந்ததால ஆண்டாள் பிராட்டிக்கும் ஸ்ரீரங்கமன்னாருக்கும் அத்தி அற்புதமான விதத்துல விவாகமானது நடைபெற்றது. இதே பாவத்துலதான் கோபிகைகளும் இருக்கா. ஏகாந்த பக்தியில எப்பவுமே கிருஷ்ணனையே நினைச்சென்று உருகின்றிருக்க கூடியவர்கள் காத்யாயனி, மகாமாயே, மகா யோகிநியதீஸ்வரி, நந்த கோப சுதம் தேவி, பதிம்மே குருமே மம அப்படின்னு பாடுறா. இந்த காத்யாயனி தேவி, உனக்கு நாங்க நமஸ்காரம் பண்றோம். நந்த கோபனுடைய சுத்தனான குழந்தையான கிருஷ்ணன் தான் எங்களுக்கு கணவனா வரணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்றோம் அப்படின்னு கேக்குறா. ஏகாந்த பக்தியில கிருஷ்ணனையே தானே நினைக்கணும். ஏன் கௌரிய நினைச்சா, ஏன் காத்யாயனி நீ நினைச்சா அப்படின்னா, மத்த தெய்வத்தை நினைச்சாலும் இவர்களுடைய மனசானது கிருஷ்ணன் கிட்டேயே எப்பவும் இருக்கு. அதனால கிருஷ்ணன் அடையணும், கிருஷ்ணன் அடையணும் அப்படின்றது மட்டும்தான் கோபிகைகளுடைய ஒரே லட்சியமா இருந்தது. இதே நிலையில தான் ராதாதேவியும் இருந்தாள். ராதாதேவிக்கோ கிருஷ்ணரோட விரகத்தை தாங்கிக்கவே முடியல. ராதாதேவியினோட ஒரு சகி

ராதேயனுடைய சகி சா விரஹே தவலீனாம் அப்படின்னு பாடுறான். எப்பவுமே சந்திரன் குளிர்ச்சியை கொடுப்பார், சந்தனமும் குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது. ஆனா அந்த சந்திரனே இப்ப வெப்பத்தை கொடுக்கற மாதிரி இருக்கான், சந்தனத்தை பூசிந்தாலும் அது வெப்பத்தை கொடுக்கற மாதிரி இருக்கான். இப்பேற்பட்ட பாவத்துல அவ இருக்கா, உன்னோட விரகத்தினால இவ்வளவு துடிச்சுன்னு இருக்கா அப்படின்னு ராதையோட சக்கி கிருஷ்ணன் கிட்ட வந்து சொல்றாராம். இதே பாவத்துலதான் மீராதேவியும் இருந்தாள். எப்பவுமே கிருஷ்ணனே நினைச்சுட்டு இருந்தாள். எந்த அளவுக்கு அப்படின்னா, விஷுகா பியாலா ராணாஜி பேஜா, அவளுடைய கணவன் விஷம் கொடுத்துடணும் மீராதேவிக்கு அப்படின்னு கொடுக்குறான். அதை குடிச்சதுக்கு அப்புறமாவும் பீவத்து மீரா ஹாசீரே அப்படின்னு பாடுறான். இந்த விஷம்னால என்ன என்ன பண்ண முடியும், இந்த சரீரத்துக்கு தானே எல்லாமே, அதனால எனக்கு பிரச்சனையே கிடையாது அப்படின்னு கிருஷ்ணனையே நினைச்சிட்டு கிருஷ்ணனையே பாடின்ற காலம். இதுதான் இந்த பக்தி பாவத்தினுடைய ஒரு ஏற்றம். சர்வஸ்வத்தையும் அர்ப்பணை பண்ணிடுவா, சரணாகதி பண்ணிடுவா, மொத்தமா கிருஷ்ணனுக்கே எல்லாம் அர்ப்பணம். கிருஷ்ணன் தான் நம்ம பண்ணக்கூடிய எல்லாத்தையும் பார்த்துக்க கூடியவன், அவன்தான் நம்மளை ரட்சிக்கணும் அப்படின்னு எல்லாத்தையும் அர்ப்பணம் பண்ணிடுவா, முழுமையா சரணாகதி பண்ணிடுவா இந்த பாவத்துல இருக்கக்கூடிய பக்தர்கள். இதுதான் இந்த பாவத்தினுடைய ஏற்றம். அப்போ எல்லா பாவமுமே ஒவ்வொன்றும் மணி போல இருக்கக்கூடியதுதான். ஒரு ஒரு பாவத்துல இருக்கக்கூடியவாளுக்கு அந்தந்த பாவமானது சிறந்த பாவம். வாத்சல்ய பாவத்துல இருக்கக்கூடிய யசோதா அம்மாக்கு கோபிகைகளுடைய பாவம் புரிய போறதில்லை. தாசிய பாவத்துல இருக்கக்கூடிய ஆஞ்சநேயருக்கு யசோதா அம்மாவோட பாவம் புரிய போறதில்லை. ஒரு ஒரு பாவத்திலையும் நம்ம ஒரு ஒரு விதமான அனுபவத்தை நம்ம எல்லாருமே அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதனால ஒரு ஒரு பாவமுமே சிறந்த பாவம்தான். ஆனா வெளியிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லா பாவத்தையும் உள் அடக்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு பாவம் தான் மாதுரிய பாவம், காந்தா பாவம், பிரேம பாவம். அதனால நம்மளும் பகவானோட ஒரு சம்பந்தத்தை எப்படியாவது ஏற்படுத்திக்கணும். அந்த சம்பந்தத்துக்கு நமக்கு ஒரு பாவம் தேவை. நம்ம எப்படியாவது நம்மளுடைய உள்ள இருக்கக்கூடிய எண்ணங்களை வெளிப்படுத்தணும் இல்லையா, அதுக்கு ஒரு பாவம் தேவை, அதுக்கு ஒரு மார்க்கம் தேவை. அதனால நம்ம எந்த மார்க்கத்தில் போகிறோம், நம்ம எந்த பாவத்தை வெளிப்படுத்துகிறோம் அப்படின்றத நம்ம தான் முடிவெடுக்கணும். அந்த பாவத்தில் நம்ம எப்படி

நினைச்சாலும் பகவான் நம்மளை ஏத்துப்பார். ஏன்னா கீதையிலேயே ஏ யதா மாம் பிரபத்யந்தே தாம் ததைவ பஜாம்யஹம் மம வர்த்மானு வர்த்தந்தே மனுஷ்யா பார்த்த சர்வசஹ அப்படின்னு சொல்லியிருக்கார். யார் யார் என்னை எப்படி எப்படி பஜிக்கிறாளோ அப்படி அப்படி அவர்களுக்கு நான் அனுகிரகம் பண்றேன் அப்படின்னு பகவான் சொல்லியிருக்கார். யசோதா அம்மா அம்மாவா இருந்து கிருஷ்ணனை கொஞ்சினான், அதனால கிருஷ்ணனும் குழந்தையா இருந்து அதெல்லாம் வாங்கிக்கிறா. அதனால யசோதா அம்மாக்கு வாத்சல்ய பாவத்துல ஆனந்தமானது இன்னும் பெருகிறது. ஆஞ்சநேயரோ தாசிய பாவத்துல இருந்து தான் தாசன், பகவான் ஸ்ரீ ராமன் தான் நாதன் அப்படின்னு இருந்தார். அதனால ராமர் அதை ஏத்துக்கிறார். அதனால ஆஞ்சநேயருக்கு தாசிய பாவத்துல ஆனந்தமானது பெருகிறது. அப்போ எந்தெந்த பாவத்துல யார் யார் பகவானை பார்க்கறாளோ அந்தந்த பாவத்துல அவர்களுக்கு உண்டான ஆனந்தத்தையும் அவர்களுக்கு உண்டான பலனையும் பகவான் கொடுக்கிறார் அப்படின்றது தான் உண்மையான தத்துவம், அதுதான் உண்மையான சந்தேகம். அதனால எந்த பாவமா இருந்தாலும் அவனை நாம் அடையணும், அவனை எப்பவும் தியானம் பண்ணணும் அப்படின்ற தத்துவத்தை சதாசிவ பிரம்மேந்திரால் அவரோட கீர்த்தனையில ரொம்ப அருமையா சொல்லியிருக்காரு.

அவர் பரபிரம்மம் அப்படின்னும் நினைக்கலாம். பிரம்மணி மானச சஞ்சரரே, பரபிரம்மம் அப்படின்னும் நினைக்கலாம். தாயார் மாதிரி காந்தாபாவத்துல இருக்கக்கூடியவா ஸ்ரீ ரமணி குச்ச துர்கவிஹாரே அப்படின்னு எப்பவுமே தன்னோட விளையாடின்னு இருக்கக்கூடியவர் நினைக்கலாம். சேவக ஜன மந்திர மந்தாரே அப்படின்னு தாசிய பாவத்துல இருக்கக்கூடியவர் சுவாமியா பார்க்கலாம். பரமஹம்ச முக சந்திர சகோரே, பரமஹம்சர்களாக யோகிகளா இருக்கக்கூடியவர் சகோர பக்ஷியா இருந்து அவரை சுவாதி நட்சத்திரத்தினுடைய மழையா பார்க்கலாம். இப்படி எந்த பாவத்துல நம்ம பார்க்கறோமோ அந்த பாவத்துல நம்ம பக்தியை அவர் எடுத்துக்கிறார். அப்பேற்பட்ட பாவ கிராகி ஜனார்தனனை நம்ம எப்பவும் தியானம் பண்ணலாம். நம்மளும் ஒரு பாவத்தின் மூலியமா பகவானை அடையலாம், பகவானையே நினைக்கலாம், பகவானையே பிரார்த்தனை பண்ணி அவனுக்கே சேவை பண்ணி அவனையே எப்பவும் நினைச்சுண்டு இருக்கலாம். இதன் மூலியமா அவனுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய இடைவேளையானது குறையணும் அப்படின்றத பிரார்த்திக்கலாம். எப்படி சாந்தபாவம் தாசிய

பாவம், சக்கிய பாவம், வாத்சல்ய பாவம், மாதுரிய பாவம்னு ஒரு ஒரு படியா மேல போக போக இடைவேளையானது குறைஞ்சுட்டே வந்ததோ, அந்த மாதிரி எந்த உபாசன மார்க்கம் எடுத்துட்டாலும் அதுல நமக்கும் பகவானுக்கும் இருக்கக்கூடிய இடைவேளையானது குறைஞ்சு பகவானுடைய அனுகிரகமானது நம்ம மேல பரிபூர்ணமா இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கலாம். லோகமே க்ஷேமமா இருக்கணும் அப்படின்றதும், நாம சங்கீர்த்தனமானது எல்லா இடத்துலையும் வர்தனமாகணும், எல்லாரும் பகவானை எப்பவும் பஜனை பண்ணிட்டு இந்த சனாதன தர்மமானது வளரணும் அப்படின்றத பிரார்த்தனை.

கீர்த்தனமானது எல்லா இடத்துலையும் வர்த்தனமாகணும், எல்லாரும் பகவானை எப்பவும் பஜனை பண்ணிட்டு இந்த சனாதன தர்மமானது வளரணும் அப்படின்றத பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பிரவச்சனத்தை இப்போ பூர்த்தி பண்ணிக்கிறேன்.

0: राधे कृष्ण।
1: பக்தி பாவங்கள் இசை பேருரை நிகழ்த்தியவர் வத்சல்யா துளசிதரன் அவர்கள், வி வி ஸ்ரீனிவாச ராவ் அவர்கள் வயலின், எம் குருராஜ் அவர்கள் மிருதங்கம்.

நாளைய இசை நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. சென்னை மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸிலும் 100.1 மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம் கோல்டு அலைவரிசலை வரிசையிலும் நாளை காலை 9 மணிக்கு அரங்கிசையில் ஷிமோகா கே குமாரசாமி அவர்களின் சாக்ஸபோன் இசை கேட்கலாம். வி எஸ் கே சக்கரபாணி அவர்கள் வயலின், ஆம்பூர் வி பத்மநாபன் அவர்கள் மிருதங்கம். 100.1 மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் 5 மணிக்கு அரங்கிசையில் டெல்லி பி சுந்தரராஜன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். வி வி ஸ்ரீனிவாச ராவ் அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸில் நண்பகல் 12:10 சங்கீத சாரலில் ஸ்ருதிகுமார் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம்.

ஆகாஷ்வாணி, நேரம் 10:30. காற்றோடு கலந்திடவா நிகழ்ச்சியின் முதலில் வீர திருமகன் படத்திற்காக பி.பி. ஸ்ரீனிவாஸ், பி.சுஷீலா பாடிய பாடல்.

காற்றோடு கலந்திடவா நிகழ்ச்சியில் பி சுஷீலா, பி பி ஸ்ரீனிவாஸ் குரல்களில் பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அடுத்து வரும் பாடல் எதிர்நீச்சல் படத்திற்காக.

நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 38.6 டிகிரி செல்சியஸ், குறைந்தளவு வெப்பநிலை 28.5 டிகிரி செல்சியஸ், பதிவான ஈரப்பதம் 58%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 38.7 டிகிரி செல்சியஸ், குறைந்தளவு வெப்பநிலை 28.1 டிகிரி செல்சியஸ், பதிவான ஈரப்பதம் 44%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நாளை மழை தூறலுக்கு வாய்ப்புண்டு. அதிகளவு வெப்பநிலை 37 முதல் 38 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தளவு வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் பதிவாகக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். இனி தொடர்வது இதே அலைவரிசையில் நாளை இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை. நாளை காலை 6:10 இணைத்தானும் நிலவை கேட்க வழங்குபவர் நா விஸ்வநாதன் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழலறிவும், தொடர்ந்து வானிலை. காலை 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம்புது காலை. இதில் நாளும் அறிவோம். ஓலைச்சுவடி, காலத்தை வென்ற களஞ்சியம். தகவல்கள் எழுதி வழங்குபவர் AR லக்ஷ்மணன் அவர்கள். தமிழமுதம் வழங்குபவர் சு கலைமணி அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு காது மூக்கு மற்றும் தொண்டை அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் ஸ்ரீ பிரகாஷ் துரைசாமி அவர்கள் வழங்கும் ஆலோசனைகளின் முதல் பகுதி இடம்பெறும். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:45 நகர்வலம் நிகழ்ச்சியில் இடிபாட்டு கழிவுகளும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் சி அனுசியா அவர்கள் எழுதிய செய்தி கோவை கேட்கலாம். 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். நாளை காலை 8:02-8:30 திரைகாணம். 9 மணிக்கு அரங்கிசையில் ஷிமோகா கே குமாரசாமி அவர்களின் சாக்ஸபோன் இசை கேட்கலாம். VSK சக்கரபாணி அவர்கள் வயலின், ஆம்பூர் வி பத்மநாபன் அவர்கள் மிருதங்கம்.

0: இந்நிகழ்ச்சி 100.1 எஃப்எம் கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:02 முத்துச்சிதறல். நாளை காலை 11:02 தேன் சிந்தம் நேரம். நண்பகல் 12:10 சங்கீத சாரலில் ஸ்ருதிகுமார் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்கலாம். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை தொடர்ந்து மெல்லிசை. பிற்பகல் 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பிரதமரின் மீன்வள மேம்பாட்டுத் திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெறும். பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தொழில் நிகழ்ச்சியில் சமையல் கலை வல்லுநர் மல்லிகா பத்ரிநாத் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பதி கேட்கலாம். உடன் உரையாடுபவர் ஆர் லதா. 2:15 திரைகாணம். 2:40 சமஸ்கிருத நிகழ்ச்சியில் சமஸ்கிருத சாகித்யத்தில் நிர்வாகம் நிகழ்ச்சியின் முதல் பகுதி. இதில் பங்கேற்பவர் விரிவுரையாளர் ஜெய லலிதா அவர்கள். 2:55 வானிலை, மாலை 5:30 திரைகாணம். 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:40 மனதில் நின்றவை, 6:55 திரைகாணம், 7 மணிக்கு திரைகாணம். 7:10 திருச்சிராப்பள்ளி மாவட்ட செய்திகள் எழுதியவர் இ கதிரவன் அவர்கள். 7:35 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் செல்லமே செல்லமே செல்லப்பிராணிகள் சார்ந்த தொழில் வாய்ப்புகள் தொடர் நிகழ்ச்சியின் 6ஆம் பகுதி, செல்லப்பிராணிகளின் ஆரோக்கியம் மற்றும் நலவாழ்வு சேவைகள் குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி பேராசிரியர் முனைவர் டி சுமது இ அவர்கள் வழங்கும் உரை, தொடர்ந்து மெல்லிசை, வேளாண் செய்திகள் ஆகியன இடம்பெறும். 8:05 திரைகாணம். 9:30 அறிவியல் நேரம். மனித உடல் ஒரு உயிர் வேதியியல் பார்வை. உயிர் வேதியியல் துறை இணை பேராசிரியர் ரேவதி மணி அவர்களுடனான நேர்மகத்தின் முதல் பகுதி கேட்கலாம். 10:00 காற்றோடு கலந்திரவா. FM ரெயின்போவில் காலை 6:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 7 மணிக்கு வணக்கம் சென்னை. 7:30 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 12:00 கெட் செட் கோ. 11:02 உங்களுடன் ரெயின்போ. 2:15 ரெயின்போ மெலடிஸ். 2:30 NCRT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. மாலை 3:02 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் இதய ஆரோக்கியம் குறித்து இதய நலத்துறை பேராசிரியர் மற்றும் துறைத் தலைவர் டாக்டர் எஸ் ரமேஷ் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 6 மணிக்கு டிரைவ் டைம் வெஸ்டர்ன் மியூசிக். 7 மணிக்கு ரெயின்போ சாட் பாக்ஸ். 7:30 ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து விளையாட்டுப் போட்டிகளின் 2026 அன்றாட நிகழ்வுகளின் தொகுப்பு டெல்லி அஞ்சல். நேர்கள் இதுவரை கேட்டது நமது அலைவரிசையின் பல்வேறு நிகழ்ச்சிகள் பற்றிய தகவல்கள். இன்னும் சில நிகழ்ச்சி தருவது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani. The news read by R.S. Raghu. Prime Minister Narendra Modi arrived at Jakarta today on the first leg of his high-stake three-nation Indo-Pacific tour to Indonesia, Australia and New Zealand. Upon arrival at the Jakarta airport, Mr. Modi was personally received by Indonesian President Prabowo Subianto. Prime Minister Modi was accorded a grand and enthusiastic welcome from the local Indonesian community and the Indian diaspora. In a social media post, Mr. Modi said that India and Indonesia elevated their relations to a comprehensive strategic partnership in 2018, which has benefited the people. A vibrant cultural program featuring traditional Indonesian and Indian dance performances was organized to welcome the Prime Minister, reflecting the deep civilizational and cultural bonds shared by the two countries. During the visit, Prime Minister Modi will hold bilateral talks with Indonesian President Prabowo Subianto. Prime Minister Narendra Modi has said that Dr. Shyama Prasad Mukherjee was a great patriot and a visionary dedicated to the integrity of India. In his video message on the occasion of 125th birth anniversary of Dr. Mukherjee, Mr. Modi said the thought of Dr. Mukherjee is playing a major role in guiding modern India.
2: आज देश की धरती, पश्चिम बंगाल की धरती, अपने एक महान सपूत, एक महान देशभक्त, भारत की अखंडता के लिए समर्पित एक युगद्रष्टा को श्रद्धापूर्वक स्मरण कर रही है। आज हम उस विचार बीज का गुणगान कर रहे हैं जो आधुनिक भारत को दिशा देने में बड़ी भूमिका निभा रहा है।